திரு கொடிமாட செங்குன்றூர் திருத்தலத்தில் திருஞான சம்பந்தமூர்த்தி சுவாமிகள் அருளி செய்த திருப்பதிகம் வெந்த வெண்ணீரணிந்து பண் வியாழக்குறிஞ்சி முதல் திருமுறை.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: திருநாவுக்கரசு நாயனார் அருளிச் செய்த நான்காம் திருமுறை திருநேரிசை.

அலந்து போனேன், ஐவர் வந்து துயரம் செய்ய நான் அலந்து போனேன். ஆரூர் மூலட்ட நீரே முற்றினால் ஐவர் வந்து முறை முறை

சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.

0: நமசிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நமசிவாய.
1: திருநல்லூர் பெருமணம் சததள பொகுட்டு எனப்பெறும் தாமரை நாயகன் பிரம்மா வாக்கினால் நல்லூர் என்று போற்றப்பெற்ற திருத்தலம் திருநல்லூர். திருஞான சம்பந்த பெருமானது திருமண வைபவத்தால் நல்லூர் பெருமணம் என்று ஆயிற்று. இறைவர் சிவலோக தியாகர், இறைவி திருவெண்ணீற்று உமையம்மை, தீர்த்தம் பஞ்சாக்கர தீர்த்தம். பஞ்சாக்கர தீர்த்தம் எட்டு திக்குகளிலும் எட்டு தீர்த்தங்கள் உள்ள தீர்த்த விசேடத்தலம் என்பர். திருப்பெருமணமுடைய மகாதேவர், திருப்பெருமணமுடைய நாயனார், ஸ்ரீ கைலாசமுடையார் என்பன கல்வெட்டில் காணப்பெறும் இறைவர் திருப்பெயர்கள். ஆளுடைய பிள்ளையார் பரசமய கோளரியார் என்பதும், இவர் தம் திருமனைவியார் பெயர் சொக்கியார் என்பதும் கல்வெட்டில் காணும் செய்திகளாகும். மேலும் இவ்வூரில் பரசமய கோளரியார் திருமணம் ஒன்று இருந்த செய்தியும் அறிகிறோம். ஆளுடைய பிள்ளையார் திருநந்தவனமும் உண்டு. பிள்ளையார் திருப்பெயரால் பரசமய கோளரி நல்லூர் என்ற ஊரும் இருந்ததாக அறிகிறோம். திருஞான சம்பந்தர் அவர் தம் திருமனைவியார் சொக்கியார் திருமேனிகளை கிராம பிரதட்சணமாக கொண்டு வந்து கைலாசமுடையார் திருக்கோயிலில் எழுந்தருளச் செய்து அவர்களின் திருவடிகளை விளக்கி அமுது செய்தருள் விப்பது வழக்கம் என்ற செய்தி திரிபுவன சக்கரவர்த்தி ராஜராஜன் கல்வெட்டு செய்தியாகும். ஆச்சாரியர்புரம் என்பதே ஆச்சாள்புரம் ஆயிற்று என்பர். தருமையாதீன திருக்கோயில்களில் ஒன்று திருநல்லூர் பெருமணம். நாதனே நல்லூர் மேவும் நம்பனே, உன் பாதமே நீழல் சேரும் பருவம் ஈது என்று பாடியருளியது இக்காதல் மெய்த்திருப்பதிகம். கல்லூர் பெருமணம் வேண்டா கழுமணம் எனத் தொடங்கும் பாடல் பண் அந்தாளிக் குறிஞ்சி.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: திருச்சிற்றம்பலம் திருஞான சம்பந்தப் பெருமான் அருளி செய்த திருக்கடைக்காப்பு. தலம் திரு அறதை பெரும்பாழி பண் கொல்லி.

0: ശിവായ. You're listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: தலம் திரு தென்குரங்காடுதுறை திருநாவுக்கரசு நாயனார் அருளிச் செய்த ஐந்தாம் திருமுறை திருக்குறுந்தொகை

ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

0: திருநாவுக்கரசு சுவாமிகள் அருளி செய்த ஐந்தாம் திருமுறை திருக்குறுந்தொகை தலம் திருப்பராய்த்துறை.
1: பாடியிருப்பவர் மயிலை சர்க்குருநாத தேசிகர்.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: தலம் திரு கற்குடி சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளி செய்த ஏழாம் திருமுறை பண் நட்டராகம் இராகம் பந்துவராளி திருச்சிற்றம்பலம்

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: ஓம் சிவாய நம. நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருவாசகம். இதில் நீங்கள் கேட்கவிருப்பது கோயில் மூத்த திருப்பதிகம். பாடியிருப்பவர் திரு சம்பந்த குருக்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: கோயில் மூத்த திருப்பதிகம்.

திருச்சிற்றம்பலம் மணிவாசகப் பெருமான் அருளிய திருக்கோவையார். தலைப்பு உடன்போக்கு. பாடியிருப்பவர் மதுரை பொன் முத்துக்குமரன் ஓதுவார் அவர்கள்.

0: நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நமஸ் சிவாய.
1: திருச்சிற்றம்பலம் 9 திருமுறை பாடல் ஒளிவளர் விளக்கே. பாடியிருப்பவர் சிவ சர்க்குருநாதன் ஓதுவார் அவர்கள்.

0: சிற்றம்பலம் ஷைவம் டாட் ஓஆர்ஜியின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்க இருக்கும் நிகழ்ச்சி திருமந்திரம். தலைப்பு தக்கன் வேள்வி. பாடியிருப்பவர் சிவ சர்க்குருநாதன் ஓதுவார் அவர்கள்.
1: திருமூல தேவநாயனார் அருளிச் செய்த திருமந்திரம் இரண்டாம் தந்திரம் தக்கன்.

திருச்சிற்றம்பலம் 11 திருமுறை. பட்டினத்து பிள்ளையார் அருளிச் செய்த கோயில் நான்மணி மாலை. பாடியிருப்பவர் மயிலை நாகநாத தேசிகர் அவர்கள்.

உரிமையிற்பாடி திருமணப் பல்தருள் அமரர் முன்பூல் தருகு சாத்தி நில் தமர் பெயர் எழுதியவர்.

அல்லையிடல் தாங்கே அருள் நலியில் ஒரு வயிறோம்பற்கே பல்லுயிர் செகுத்து வல்லி தில் அருள் அயத்தனுள் இருந்தொன்று

அமரர்க்கு அமிர்துணா அளித்த முது பெரு கடவுள் கடையுகள் சென்ற காலத்து நெடுநிலை ஆழிப்பரப்பில் ஆழ்வது பொற

உலகு குழைத்தொரு நாள் உள்ளதும் உலகமோன்று அளந்து உழி ஆங்கு அவள் ஈரடி நிரம்பிற்று இளவே தேரில் உரைப்போர்க்கு அல்லதவள் குறைவில்தே இணையனாகிய தனி முதல்ல

விளங்கி விளங்கி ஏவரும் காண ஆடுதி அது எனக்கு அரிசையும் விளைக்குமல்றே.

நெறிதரு குழலை அறல் எல்பர்கள் நிழலெழு மதியம் நுதல் எல்பர்கள் நிலவினுள் வெளிது நகையல்பர்கள் நிரல்வரு கலசம் உலையல்பர்கள்

தடிலதரல் எல்கிலர் மலை மகள் மறுவு புயல் எல்கிலல் எல்கிலர் சிறுபொழில் நிலவு சிலை எல்கிலர் சிறுநடல் நவிலுள் இறையல் கிலர் சிவகதி அருளுள் அரசெல்கிலர் சிலர் நரகுருவர்

வந்து தொடர பிறப்பு எல்லுள் பெருங்கடல் உறப்பு தலைக்குள் துயர்த்திரையே உபட்டில் பெயர்

குடும்ப பாசம் நெடுந்தொடப்போட்டே ஐவர் ஐந்திடத்தே.

கொதுவில் நாடகம் நவிற்று கடவுட்கண்ணுதல் நடமுயல் கெடுத்த பாதப்போது பாய்ப்புலிப்பட்டு மீதியசைத்த வெள்ளையற்றரவு சீருயர் அகலத்தாயிரன் குடுமி மணி

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: திருச்சிற்றம்பலம் சேக்குழார் பெருமான் அருளி செய்த திருத்தொண்டர் புராணம் எனும் பெரிய புராணம்.
2: வம்பரா வரிவண்டு சருக்கம் எம்பிரான் திருஞான சம்பந்த நாயனார் புராணம் திருச்சிற்றம்பலம்.
1: பாடியிருப்பவர் கரூர் திரு சுவாமிநாதன் அவர்கள்.

0: சிவாய நம சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது திருமுறை இசை. தலைப்பு: பண்ணின் தமிழிசை. பாடல்: வாழ்க அந்தனர். பாடியிருப்பவர்: மதுரை ரத்தின சபாபதி ஓதுவார் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
1: வாழ்கங்கே வாழ்கங்கே.

முகல்லி ஞான சம்பந்தன் நல்ல எல்லார்களும் வரவும் ஈசனை ஏத்து பாடும் நல்லார்கள் சேர் முகல்லி ஞான சம்பந்தன் நல்ல எல்லார்களும் வரவும்.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் அடுத்ததாக கேட்க இருக்கும் நிகழ்ச்சி திருமுறை பண் கட்டளை விளக்கம். வழங்குபவர் சிவாக்கர தேசிகர் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
2: திருச்சிற்றம்பலம்
3: பண் வியாழக்குறிஞ்சி. திருஞான சம்பந்தப் பெருமான் திருவாய் மலர்ந்தருளிய மொழி மாற்று

ஓம் சிவாய நம. சைவம் தாட்டாரியின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருமுறை சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருநாவுக்கரசு சுவாமிகளின் திருத்தாண்டக சிறப்பு பகுதி 1. வழங்குபவர் இசை பேரறிஞர் தர்மபுரம் பா. சுவாமிநாதன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஃ.

மாணி என்று குறிப்பிடுவது கண்டேஸ்வரமூர்த்தி. அவர் பால் அபிஷேகம் செய்தார், அதனால அவருக்கு கண்டேஸ்வரங்கிற ஒரு பெரிய பதமே கிடைச்சு. கோயில்ல நாம தரிசனம் பண்ணதுக்கு வருமா, கடைசியா நாம தரிசனம் பண்றோம் கண்டேஸ்வரமூர்த்தி. கண்டேஸ்வரமூர்த்தி கிட்ட போய் கையை தட்டி, லேசா கையை தட்டி, சில பேர் தட்டக்கூடாது என்பது நியதி, லேசா கையை தட்டி. அவர் வந்து சிவ சிந்தனையில் கண்ணை மூடிட்டு இருக்கிறார். அந்த சிந்தனையை கொஞ்சம் கலக்கி எனக்கு சிவாலய தரிசன புண்ணியத்தை கொடுத்து விடு என்று அவர்கிட்ட கேட்கணும். கேஷியர் மாதிரி நம்ம வாங்கணும் என்பது நியதி. ஏயா சிவனுக்கு நேரைய கொடுக்க தெரியாதா, இதுக்கு ஒரு கேஷியர் தேவையான்னு சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க. இல்ல, நிச்சயமாக தான் வாங்கணும். அதனால்தான் அந்த அதைத்தான் சொல்றாங்க. சுவாமிக்கு பாதத்தினால அவருக்கு அந்த பதவி கிடைக்கும். சுவாமிக்கு ஒரு சின்ன கூடு கட்டி சிலங்கி தன்னுடைய வாயினால சாமி தரிசனம் பண்ணல, சாமிக்கு அபிஷேகம் பண்ணல, ஆராதனை பண்ணல, சாமி மேல திருவானக்காவது இந்த சாமி மேல இந்த சருகு விழுமை மரத்தடியில இருக்க இந்த சாமி இல்லையா, நாவல் மரத்தடி சருகு சாமி மேல விழுமே என்று நினைச்சு ஒரு வாயினால நூல் கட்டுச்சு கூடு. அதற்காகத்தான் கொச்சங்கனா பிறக்க வச்சான், சோழர்கள ராஜாவா பிறக்க வச்சான். ஒரு சின்ன நூலுனால அப்படி ஒரு சிவாலய திருப்பணி செய்ததுக்கே அப்படி செய்தாங்க சொன்னா, கல்லுனால கோயில் கட்டினா என்ன கிடைக்கும், புல்லுனால கோயில் கட்டினா என்ன கிடைக்கும்னு பாட்டு இருக்கு. அப்படி சிவாலயத்தோடு செய்து விட்டால் நமக்கு கிடைப்பதற்கரிய இன்பங்கள் கிடைத்து விடும் என்பது பொருள்.

0: இவனு
1: திருநாவுக்கரசர் பாலகிருஷ்ணன் பண்ணிவிட்டு சிதம்பரத்தில் இருந்த பக்கத்துல இருக்கிறது திருக்கழிப்பாறை என்று ஒரு கேத்திரம். அங்கிருந்து 2 கிலோமீட்டர் அல்லது 3 கிலோமீட்டருக்கு மேல இருக்காதுன்னு என்னுடைய அபிப்பிராயம், சரியா நினைவில் இல்லை. அங்க சென்று வருவதற்கு எவ்வளவு நாடி ஆகும்? 1.5 மணி நேரம் ஆகும், 1 மணி நேரம் ஆகட்டும், 2 மணி நேரம் ஆகட்டும், 4 மணி நேரம் ஆகட்டும், அதற்குள்ள இவருக்கு பொறுக்கல. நான் தில்லைக்கூத்தனை மறந்து விட்டேனே, தில்லைக்கூத்தனை மறந்து விட்டேனேன்னு ஒரு பதியம் பாடுகிறார். இந்த பதியம் வந்த நேரம் அதுதான். ஒரு 4 மணி நேரம் தில்லைக்கூத்தனை பிரிந்திருக்கு, அவருக்கு இஷ்டம் இல்லை, முடியல. அப்பதான் இந்த திருப்பதியை தருசி, அப்பதான் அவர் பாடினார் என்பது யாருக்கு தெரியும்? சேக்கிழாருக்கு தான் தெரியும். சேக்கிழார் எழுதி வைக்கிறார், தெரியுங்க. அவர் இல்லைன்னு சொன்னா எந்த தேவாரம் எப்ப பாடப்பட்டதுன்னு யாருக்கும் தெரிய முடியாது. அந்த பெருமான் தான் எழுதி வச்சார்.
0: பித்தனை பெருங்காடரங்காவுடைய முத்தனை உடை வெண்மதி சூடியை பித்தனை சொம்பு நம்பரத்துள் இந்த அத்தனை அடியே மறந்து நீதியை நிறைவை மறை நான் உடன் போதியை ஒருவர்க்கும் அறிவுண்ணா சோதியை சுட செம்பொன்னின் அம்பலத்து ஆதியை அடியே மறந்து முக்கண்ணினன் பைபிள் பாம்பரை ஆர்த்தபரமனார் செய்யமான உரை சித்தம்பலத்து எங்கள் ஐயா.

கழுதை என்பது கழுதை என்று பொருள். யாராவது தன்னை கழுதை என்றும் நாய் என்றும் சொல்லிக் கொள்வாங்க. இப்ப நான் சொல்லிக்கணும் என்ன, இந்த தருமபுரம் கழுதை சொல்லிச்சு, தருமபுரம் நாய் சொல்லிச்சு சொல்லிக்கணும் இல்ல, நீங்க தான் சொல்லிக்கீங்களா? அப்படி ஒரு எண்ணம், ஆண்டவனை எண்ணும் போது நாம எல்லாம் அந்த மாதிரி என்று எண்ணம்.

சிதம்பரத்துல ரெண்டு உற்சவம், ஆனி மாசம் ஒண்ணு மார்கழி மாசம். நம்ம நாட்டுல உற்சவம்னா என்னன்னு தெரியாத கோயில்களே இன்னைக்கு நிறைய. நாமளும் தான் இருக்கிறோம், நாட்டு மக்களும் தான் இருக்கிறார்கள். எத்தனையோ கோயில்கள்ல உற்சவம் கிடையாது, சொல்லப்போன பூஜை கூட இல்லாம இருக்கிற கோயில்களே நிறைய இருக்கிறது இப்போ. ஆம், அந்த ஊர்ல ரெண்டு உற்சவம், ஒன்பதாம் நாள் அஞ்சு தேர் ஓடும். ஒரு தேருக்கே லாட்டு, அஞ்சு தேர் ஓடும். பிள்ளையாருக்கு ஒரு தேர், முருகனுக்கு ஒரு தேர், ராஜாவுக்கு ஒரு தேர், சிவகாமி அம்மாவுக்கு ஒரு தேர், சண்டேஸ்வரி. இந்த சின்ன தேரா இருந்து அது பசங்கள்லாம் இருக்கும், அதை போலீஸ் கிட்டே இருந்து அதை கரெக்ட் பண்ணி கொண்டு. கொஞ்சம் வயசான பையன்கள் தான் முருகன் தேர எடுக்கும். எந்த விதமான அசம்பாவிதமும் இதுவரைக்கும் நடக்கல, நான் கேள்விப்படல. நடராஜாவுக்கு இருக்கிற தேர் பாத்தீங்கன்னா பெரியவங்க எல்லாம் இழுப்பாங்க, ஊர்ல இருக்கவங்க கூட சமைச்சு வச்சுட்டு எல்லாரும் கோயிலுக்கு வந்துருவாங்க தேர் இழுக்கிறது. ஆள் வைக்கிற வழக்கமே கிடையாது, நடராஜா தூக்குறதுக்கே ஆள் வைக்கிற வழக்கம் கிடையாது. ஆமா, நடராஜாவை தூக்கிட்டு போறதுக்கு வீதியில கோயில்ல தரிசனத்துக்கு வரும்போது யாரும் ஆள் வைக்கிற வழக்கம் கிடையாது, எல்லாரும் தான் தூக்கிட்டு இருந்தாங்க. எல்லாரும் தூக்கிட்டு இருக்கும் போது வயசானவங்க எல்லாம் இப்ப கட்டப்படுறாங்கன்னு சொல்லி இப்ப போலீஸ் வந்து அதை கரெக்ட் பண்றாங்க. உடம்புல அவனுக்கு தகுதி இருக்கா, அவன் அந்த சாமியை தூக்க முடியுமான்னு பார்த்து அவன் சப்ளை பண்ணி அப்புறம்தான் தூக்க விடுறாங்க, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. அதே மாதிரி அம்பா தேரு கூட பெண்டு தான் இழுக்கிறாங்க. சண்டேஸ்வரி பாத்தீங்கன்னா சின்ன குழந்தைகள் எல்லாம் இருக்கு, அஞ்சு தேரும் காலையில பிடிச்சாங்கன்னா மத்தியானம் 12 மணிக்குள்ள எல்லாம் உண்டு. காரணம் என்ன தெரியுமா, கூலி கொடுத்தாக்கா அவன் ராத்திரி பூரா இழுப்பான், கூலி நிறைய வருமேங்கிறதுக்காக வேண்டி. இவன் கூலிக்கு இல்ல அன்புக்கு தான் இழுக்கிறான், உடனே இழுத்து உணர்ந்து வச்சிருந்த வரும்போது நம்ம மனசுல ஒரு பெரிய சந்தோஷம், அப்படி ஒரு எவ்வளவு ரூபாய் கொடுத்தா கூட அந்த சந்தோஷம் வராது.

பத்து பாட்டு பிள்ளை கூட்டணி மறந்து உயிரணும் மறந்து உயிரணும் மறந்து உயிரணும், மறந்தால் நமக்கு உயிர் கதி கிடையாது என்பது தோல்வி. திருநாவுக்கரசருக்கு தாண்டக வேந்தர் என்று ஒரு பேரு, திருநாவுக்கரசுங்கிற பெயரையே ஆண்டவன் தான் கொடுத்தான். திருவதிகை வீரட்டான் சிவன் கொடுத்தது திருநாவுக்கரசு. கூட்டாயில வாரிசு ஒரு திருப்பதியும் பாடினார். அவருக்கு இந்த வயசு நோய் இருந்தது, சூளை என்று அதற்கு பேர் சொல்லுகிறார். இப்பதான் என் பேர் தெரியாத நோயெல்லாம் வந்திருக்கு. அப்போ வயசு வலிக்கு அப்போ சூளையின் நோய் இருந்தது. அந்த நோய் தீர வேண்டி சுவாமி கூத்தாயினவாருன்னு ஒரு திருப்பதியும் பாடுறார். அற்புதமான திருப்பதியும் அகத்திய முனிவர் எழுதியிருக்கிறார். தோடு செவின் என்ற பதியமும் கூத்தாயினவாறு என்ற திருப்பதியமும் பித்தாபரேசு என்ற திருப்பதியமும் சிவனுடைய பேர் அருள் அது என்று எழுதியிருக்கிறார். தோடு கூத்து பித்தா மூன்றும் வீடுடைய தேசியன் பேர் அருளாகவும் எழுதி அகத்திய முனிவர் அப்படி ஒரு அற்புதமான திருப்பதி. அதை பாடினோன்னதான் அவருக்கு திருநாவுக்கரசு பெயர் கொடுத்தார் சுவாமி. அவருக்கு தாய் தந்தையில் எட்ட பேர் மருள் நீக்கியார். அபூர்வமான பேர், மயக்கத்தை தீர்க்கக்கூடியவர் என்று அவருக்கு பொருள் இல்லையா. அதனாலதான் அவருடைய தேவாரம்னா நம்ம படித்தோம்னா நமக்கு மயக்கம் தீர்ந்துவிடும், எந்த மயக்கம் வேணாலும். மருள் நீக்கியார் என்று ஆண்டவன் கொடுத்த பேர் திருநாவுக்கர், அதுதான் நிலச்சது. அப்பர் என்ற பேர் சரியான சம்பந்தம் கொடுத்தது. அப்பரே கூட்டர், அப்பர் போல இருக்காரு, அப்பரே கூட்டர். அதனால அப்பர் என்று தாண்டக வேந்து என்று சேக்கிரார் பெருமான் எழுதுகிறார். தாண்டக வேந்து தாண்டகம் என்ற ஒரு பாடலை திருஞான சம்பந்தரும் பாடல, சுந்தரரும் பாடல, மாணிக்கவாசரும் பாடல. நேகராக குறிஞ்சி என்று ஒரு பண் ஏழு பதிகம் இருக்கிறது. அதனை பாடினால் நிச்சயமாக மழை பொழியும். நான் என்னுடைய ஆயுள்ள எத்தனையோ தடவை பார்த்திருக்கிறேன். ஏழு பதியும் இருக்கிறது, அதை ஓதினால் நிச்சயமாக மழை பொழியும். நான் ஒவ்வொரு ஆண்டும் தமிழ் வருஷப்பிறப்பண்ணிக்கு காலையில சைதாப்பேட்டையில ஒரு சபையில ஏழு பதியும் பாடுறேன், கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷமா. ஏன் தெரியுமா, இந்த நாட்டு மழை பெஞ்சா நாமளும் சௌக்கியமா இருக்கலாம் அப்படிங்கிற நோக்கத்தோம். அந்த திருப்பதியும் அவர் ஒருத்தர் தான் பாடினார். திருநாவுக்கரசன் பாடுறது, சுந்தரன் பாடுற, மாணிக்கவாசன் பாடுற. அதே போல தாண்டகம் என்ற பகுதி இவர் ஒருத்தர் தான் பாடியிருக்கிறார். அதே சமயத்துல செந்துருத்தி என்ற ஒரு பண் திருஞான சமுதரம் பாடல, திருநாவுக்கரசன் பாடுற, இவர் ஒருத்தர் தான் பாடி. அதனால அவர் பாடினதுனால இவர் பாடல, இவர் தான் பெரியவர் அவதான் பெரியது சொல்ல முடியாது. நாளும் ஒரே வயிற்று தான், தாண்டகத்துடைய பேர் அதுல குறிக்கப்பட்டிருக்கிறது. ஆறாம் திருமுறை என்று அதற்கு பேர். அந்த பேருக்கு தகுந்தவாறு அந்த பாடல்கள் இருக்கிறது. அதுதான் ஆச்சரியம். இது அவரே தான் எழுதி வச்சாரா, பின்னால வந்தவர்கள் எழுதி வச்சாங்களா, நமக்கு தெரியாது. இன்னைக்கு புத்தகத்துல அது இருக்கிறது, அவ்வளவுதான் எனக்கு தெரியும். ஆமா, அந்த பேருக்கு தகுந்தவாறு அந்த திருத்தாண்டக பாடல்கள் இருக்கிறது என்பது மாத்திரம் நிச்சயம். ஒண்ணு, அதுல 980 பாடல்கள் இருக்கிறது, 99 பதிகம் இருக்கிறது. பாட்டுக்கு என்ன குறைச்சலா, நம்மள்கிட்ட வண்டி வண்டியா பாடி வைத்திருக்கிறார்கள். நமக்கு அறிவுதான் குறைச்சல், அவகாசம்தான் குறைச்சல், அது பார்க்க விட்டு விடுகிறோம் இல்லையா. ஆக 99 பதிகம், 980 பாடல்கள் என்ற திருத்தாண்டகம் என்று ஒரு திருமுறை பூரா அதுதான். பெரிய திருத்தாண்டகம் என்று ஒன்று இருக்கிறது. குக்க திருத்தாண்டகம் என்று தரத்தில் ஒரு பதிகம் இருக்கிறது. ஏழை திருத்தாண்டகம், அடையாள திருத்தாண்டகம், போற்றி திருத்தாண்டகம், திருவடி திருத்தாண்டகம், காப்பு திருத்தாண்டகம், கேத்திரக்கோவை திருத்தாண்டகம், அடைவு திருத்தாண்டகம், பல வகை திருத்தாண்டகம், நின்ற திருத்தாண்டகம், தனி திருத்தாண்டகம், வினாவிட திருத்தாண்டகம், மறுமாற்ற திருத்தாண்டகம் என்று 14 பகுதி காணப்படுகிறது. இப்போ நான் ஒன்று ஒன்றாக ஒவ்வொரு பகுதிக்கும் ஒவ்வொரு பாடலை நான் உங்களுக்கு முன்னே நான் பாடி காட்ட இருக்கிறேன்.

சின்ன பிள்ளைகள கேட்டிருக்கேன் இந்த தேவாரம், தேவாரம் படுவாங்க. அவனுக்கு அது பிரிக்க தெரியாதுங்கிற காரணத்தினால பிரிக்க கூடாதுன்னு சொன்னாங்களா? தேவர்கள் அங்குவனை தான் பாடுவோம். தேவர்கள்

இருந்தது தான் காரணமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த பெரிய திருத்தாண்டகம் இதற்கு பேர் இருக்கிறது, பெருந்துணையை என்றும் வருகிறது. இந்த பெரும் பெரும் வருனாதான் இந்த பெரிய திருத்தாண்டகம் இருந்திருக்க கூடும் என்று நான் நினைக்கிறேன். அவ்வளவுதான்.

வியாசபாத முனிவர்னு ஒருத்தர், அவர் புலியின் காலாக இருப்பார். சார் அவர் புலியின், அவர் பூஜை செய்த இடம் எனக்கு தெரிஞ்சு மூன்று, ஒன்னு சிதம்பரம், இந்த பெரும்புலி ஒரு ஊர், ஒன்னு பிற்பாதிருப்பது, அதெல்லாம் புலி என்று உடம்பாக்கத்துல கூட ஜெங்கிசர் கோயில் ஒன்று இருப்பாங்க, அது கூட அந்த வியாக்கிரபாதர் பூசை பண்ணது என்றுதான் சொல்லுவார்கள். பெரும்பற்ற புலி

பாட்டையும் பேசாத நாடெல்லாம் பிறவா நாடு, பேசாத நாடெல்லாம் பிறவா நாடு என்று வரும். இந்த பாலாபுர மண்டைக்கு ஒரு தடவை அடிச்சா பத்தாவது நினைச்சாலும் சாமி பத்து தடவை அடிச்சு சொல்றாரு. அவனை நினைக்காத நாள், பேசாத நாள், பாடாத நாள், நீ பிறவாத நாள்ல வேஸ்டா போன நாள் போ அப்படின்னு சொல்லிட்டு நீ பத்து தடவை நம்ம மண்டையில அடிச்சு கூட நமக்கு ஏறல பார்த்தீங்களா? ஏற்றுக்கொண்டாம். இதற்கு பெரிய திருத்தாண்டகம் என்று பேர் இருக்கிறது. அடுத்தது புக்க திருத்தாண்டகம் என்று இருக்கிறது. என்ன பொருள் சொல்கிறார்கள் அப்படின்னு கேட்டா, சாதாரணமாகவே சிதம்பரத்துல ஒவ்வொரு காலத்திலேயும் குறைஞ்சபட்சம் 100 பேராவது ரெண்டு தரிசனம் பண்ணுவாங்க. காலையில 6 மணிக்கு பால் நைவேத்தியம் என்று பேர், 100 பேர் இருப்பாங்க, தவறாம இருப்பார்கள். காலையில 10 மணிக்கு ரெண்டாம் காலம்னு பேரு, 100 பேர் இருக்கும். மணி அடிச்சா போற எங்கேயாவது இருக்கும் வந்து சேர்ந்துடும். குச்சி காலம் பாத்தீங்கன்னா 100 பேர் இருக்கும். சாரட்ட 6 மணிக்கு அதெல்லாம் ஒரு காலத்துல அந்த நேரம்னா நேரத்தோட நடந்து கொண்டிருந்தது. காலையில 6:00 கிடையாது, கரெக்ட் பண்ணிடலாம். 10:10, 12:12, 5:05, 8:08, 12:12 அப்படி நடந்து இருந்தது. அதத்தான் சுந்தரமூர்த்தி சாமி சொல்றாரு, முட்டாத முச்சந்தி மூவாயிரவர்க்கு முட்டி என்னப்பட்டானே என்று ஒரு சர்டிபிகேட் கொடுத்தாரு. அவங்களுக்கு அந்த கோயிலை காப்பாற்றுகிறவங்க அது 3000 பேர் இருந்திருக்கிறாங்க. இன்னைக்கு 150 பேர நம்ம தான் இருக்கிறார்கள். அந்த ஒரு கோயில்ல அந்த ஒரு சாமியை நம்பி அந்த 150 குடும்பமும் வைரம் போட்டுக்கிட்டு சாமிக்கு பூசை பண்றாங்க. ஆமா, வைரத்தையும் போட்டு பூசை பண்றாங்க. காரணம் என்ன தெரியுமா? சாமியா நினைக்கிறார்கள் அவர்கள். பாக்கிய பத்தி நான் சொல்ல மாட்டேன், சொல்லக்கூடாது இல்லையா? அப்படி நம்புறாங்க. அந்த அந்த நேரத்தோடு அந்த பூஜையில் நடந்து கொண்டிருந்த காலம் எனக்கும் தெரியும். இப்ப கொஞ்சம் காலம் முன்ன பின்ன நடக்குது. இப்படி நடக்க கூடாது என்று இப்பொழுது அந்த பொது சபையார் முயற்சி பண்ணி கொண்டிருக்கிறதாக நான் கேள்விப்படுகிறேன். அந்த நேரத்தோடு செய்யணும், இல்லைன்னா ஃபைன் பண்ணிடுவோம், அபராதம் பண்ணிடுவாங்க. ஆமா, அந்த அபராதம் செலுத்துறாங்க. அவர்களே காவல், இரவு பூரா கோயில முடித்துக் கொண்டே உட்கார்ந்துருப்பாங்க. எல்லா கோயில் இந்த அர்த்த ஜாமம் பாத்தீங்கன்னா, கோயில் குருக்கள் இந்த பிராணத்துல போனா போது இந்த ஓதுவார் இருந்தானோ இல்லையோ அந்த சந்தேகம் தான். அவன் என்ன காரணம் கேட்டா, இந்த உலகத்தில் உள்ள இருக்கிற சிவக்கலைகள் அத்தனையும் அந்த நடராஜாட்டை வந்து ஒடுங்குதான். ஒடுங்குது என்பதற்கு ஆதாரம் இந்த திருத்தாண்டகத்தை சொல்றாங்க. எல்லா ஊர்ல இருக்கிற சாமியும் அங்க வந்து ஒடுங்குகிறது. அதனாலதான் அங்க தரிசனம் பண்ணிட்டா எல்லா சாமியும் தரிசனம் பண்ண புண்ணியம் உண்டு என்று சொல்லுவார்கள். அப்படி இந்த அத்தஜாமம் 40 நாளைக்கு நான் தரிசனம் பண்றேன் அப்படின்னு வேண்டிட்டு இன்னது நடக்கணும் அப்படின்னு சொன்னான்னா அது நடந்து விடுகிறதாகவும் நான் கேள்விப்படுகிறேன். இந்த திருத்தாண்டகம் அதற்கு உறுதுணையை செய்கிறது.

பத்து பாட்டில் பாத்தீங்கன்னா எல்லா ஊர்வர்கள் சாமியும் அங்க வந்து விடுவார்கள். பத்து பாட்டில் எல்லா சாமியும் அங்க வந்து சேர்ந்து அங்க வந்து புகுந்தார் தாமி, புத்தார் தாமி, புகுந்தார் தாமி என்று வருது. குக்க திருத்தாண்டகம் என்று இருக்கிறது.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: தலம் திரு முதுகுன்றம் திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் அருளி செய்த மூன்றாம் திருமுறை திருமுக்கால் பண் சாதாரி ராகம் காமவர்தினி திருச்சிற்றம்.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்து நீங்கள் கேட்க இருப்பது எம்பெருமான் திருஞான சம்பந்தர் தேவநாயனார் அருளி செய்த தேவார பாடல்களின் விளக்குவரை. வழங்குபவர் பேராசிரியர் பு சுந்தரமூர்த்தி ஐயா அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
2: அந்த பெண்ணாகரத்துக்கு வந்து, பெண்ணாகரத்துக்கு வந்த உடனே முதல் இன்றைய அமைப்பில் முதல் கோயில் வழிபாடு பெண்ணாகரம் தான். இல்லை, நீங்கள் இன்றைக்கும் திருமதி கொண்டதுலேருந்து பெண்ணாகரம் நேரம் அப்படி வந்து இங்கே வந்துடுது இல்லைங்களா, வடக்கு நோக்கி வரணும். ஏறினீங்கன்னா இன்றைக்கி ஒரு முக்கால் மணத்தில் அந்த பஸ்ஸில் வந்துடலாம். அப்போல்லாம் முக்கால் மணத்தில் வர்றோம், அவங்க நடந்து தான் வந்தாங்க. நடந்து பெண்ணாகரத்துக்கு வந்துவிட்டோம். வந்து இப்பொழுது அருமையான பதியம், இந்த பதியம் நம்முடைய வாழ்க்கையை அப்படியே சித்தரித்து சொல்கிற பதியம். இப்போ இந்த இதில் கூட கேட்பாங்க, இங்கே கொஞ்சம் இந்த ஆராய்ச்சி பிள்ளைகள் எங்களுக்கு இல்லைனாலும் கூட இந்த ஆராய்ச்சி பிள்ளைகள் எங்களோடவே இருக்கிறதுனால இன்னும் கூட ஒருத்தர் என்ன டாக்டர் பண்ணணும். பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் எங்களுக்கு மழை விட்டுந்துவானுலன்னு 10 வருடம் ஆச்சு கூட அந்த பழைய கைடு நீங்கள் தான் இருக்கணும்னு தான், அதனால் இருக்கணும். திருமந்திரத்தில் சைவ சித்தாந்த கோட்பாடுகள் என்று ஒருவர் எழுதி முடிச்சிருக்கேன். நான் அப்படி தான் தலைப்பு கொடுப்பேன். இந்த மாதிரி இந்த மற்றதே போக மாட்டேன். திருமுறைகள் சைவ சித்தாந்தம் தான் பா என்கிட்ட வந்தீங்கன்னா நான் தலைப்பு கொடுப்பேன். இதை பார்த்து மற்றவன் என்ன பண்ணுவான்னா, இதை அறுப்புமா அல்லவா, அதை நான் வாங்கிக்கிறேன்ப்பா, நீ அதை ஏற்றுக்கணும் அல்லவா. நான் அந்த ஆள் அந்த தற்கால கவிங்கெல்லாம் கொடுக்க மாட்டேன், மூச்சே பெரியமாட்டேன். சமய தொடர்பு தான் கொடுப்பேன். இல்லை வேறு எங்கேயே பார்த்தாலும் சொல்லிப்போ, மற்ற அழகப்பாவுக்கு போ, காமராஜுக்கு போ, எங்களுக்கு என்ன வந்துருக்கு, எங்ககிட்ட கொடுத்தா நான் அப்படி தான் செய்வேன். அதில் ஒரு வட்டு ஆச்சியவர் டிகிரி கொடுத்துருவோம். ஜூலை மாதம் தொடக்கத்து முதல் வாரத்தில் இவர்களுக்கு டாக்டர் பட்டம் வழங்குகிறோம் என்று கொடுத்துருவோம். திருமந்திரத்தில் சைவ சித்தாந்த கோட்பாடுகள் என்று. இப்போ இங்கே வரும்போது இந்த திருத்தொங்காணி மாடத்து பதியம் இருக்கே, ரொம்ப அருமையான பதியம். அந்த பதியத்தில் என்ன சொல்லுகிறார் அப்படின்னு கேட்டால், இந்த வாழ்க்கை நிலையாமையை சொல்லுகிறார். இந்த வாழ்க்கை நிலையாமை சொல்லும்போது சில பேருக்கு இந்த புரட்சி இந்த காலத்து சிந்தனையே பண்ணுறான் பாருங்க, அவனுக்கு என்ன நினைக்கிறான், ஆமையா உங்கள் திருநெருப்பு சொன்ன நீங்கள் இந்த உலகம் நிலையாது, இளமை நிலையாது, உடம்பு நிலையாது, செல்வம் நிலையாது, இந்த பஞ்சப்பாட்டே பாடுவீங்களே அப்படிங்கிறான். ஆமாம், அவன் நோக்கத்தில் சொல்கிறான். அவன் என்ன வாழ்க்கை வாழ்வதற்கு, ஐயா 16 வயசு 17 வயசு பையன் அப்படி தான் நினைப்பேன். நீங்கள் அவனையும் சொல்லணும். என்ன சொல்லணும், ஏன் நாங்கள் சொல்லுகிறோம் இந்த உடம்பு நிலையாது, வாழ்க்கை நிலையாது, வந்து நம்மகிட்ட கையில் இருக்கிற பொருளாதார நிலையாது, இப்போ இருக்கிற வலிமை நிலையாது, இன்றைக்கி இருக்கிறீங்க 16 வயசு 18 வயசுலன்னு சொன்னால் ஸ்கூட்டரில் மெதுவாக போப்பேன் மெதுவாக போப்பேன்னா மெதுவாக போகிறானவன் சர்றன்னு

நேரமும் எந்த நாள் இங்க இருக்கலாம்னு சொல்லிவிட்டோம்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், சரின்னு பேசாம படுக்கையோட இங்கே வந்துடலாம் சரிங்களா. இது கோவில்ப்பா தெரியுதுல்ல, ஒரு 4:30 வரைக்கும் உங்களுக்கு தந்துருக்குறோம். 4:30 நீங்கள் இதெல்லாம் எடுத்து இது பண்ணிடணும். ஏன்னா நாங்கள் கோவில் விழா நடக்க வேணா, சாயரஷம் நடக்க வேணா, ரெண்டாம் கால் நடக்க வேணா, காய்ச்சல் அர்த்தஜாமல் நடக்க வேணா, சிவ சிவ அப்படின்னு சொல்லணும். இது பண்ண அப்போ என்ன சொல்கிறோம், காலையில் வந்தபோது காலையில் வந்தபோது ஐயா இந்த நம்ம இங்கே 4:30 வரைக்கும் இருக்கலாம், அதுக்கப்புறம் இந்த இடம் நமக்கு நிலையாது என்று சொன்னால் அபசகுணமா இல்லை உண்மையாக சொல்கிறோம். அதனால் என்ன நீங்கள் தெரிஞ்சுக்கலாம்னு கேட்டால் நாமெல்லாம் என்ன செய்யலைன்னா, அப்போ 4:30 பிறகு நாம் என்ன செய்யணும், நம்ம ரூமுக்கு போகணும், அவங்கெல்லாம் வீட்டுக்கு போகணும், என்ன எது வேணும், ஸ்கூட்டர் இல்லையா, நடந்தா எப்படி போகிறது என்று நம்ம வடி தேடிக்கிறோம். அப்போ இது 4:30 தான் வரைக்கும் தான் இந்த இடம்னு சொன்னதுனால நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டால், மேற்கொண்டு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை யூகித்து அதுபடி நடந்துக்கிறோம். அதுக்காகத்தான் நாங்கள் இப்போ இந்த இளமை நிலையாதுன்னு சொன்னால் என்ன தெரியணும், அப்போ இளமை நிலைமையாக இருக்கும்போதே நம்ம என்ன செஞ்சுக்கணும், அப்போ நிலையாத போது ஒன்றும் செய்ய முடியாது என்று எதிர்கால சிந்தனையிலே நீங்கள் இன்னது செய்ய வேண்டும், விரைந்து செய்ய வேண்டும் என்று ஆற்றுப்படுத்துவதற்காக நாங்கள் நிலையாதுன்னு சொல்கிறோமே தவிர அவசகனம் பிடிச்சி சொல்லவில்லை. அதுபோல் நம்முடைய இந்த உடம்பு நிலையாது, நம்மகிட்ட இருக்கிற செல்வம் நிலையாது என்று சொன்னால் தான், அப்போ ஓகோ நம்மகிட்ட இருக்கிற செல்வம் நிலையாதுன்னு சொன்னோடனே அப்போ இருக்கும்போது என்ன செஞ்சுக்கணுமோ அது செஞ்சுக்கணும், தேடிக்கணும் என்று நாம் மேற்கொண்டு நாம் எதிர்காலத்தில் ஆழமாகவும் நன்றாகவும் வாழ வேண்டும் என்ற எண்ணத்தோடு நாங்க சொல்றமே தவிர, இது நிலையாது அது நிலையாது அது போச்சு இது போச்சுன்னு சொல்லி உங்களை உணர்ச்சியை குன்ற வைப்பதில்லை. உங்களுடைய உணர்ச்சி எதிர்கால சிந்தனையோடு வைத்து வாழ வேண்டும் என்று சொல்வதற்கு தவிர நாங்கள் அபசகுனம் பாடவில்லை என்று மனசில் தெரிஞ்சுக்கணும். தெரியுதுல்ல, அதனால் நிலையாமை சொல்வதனுடைய நோக்கம் நிலையுடையதை அடைய வேண்டும் என்பதற்காக. 4:30 வரைக்கும் தான் இங்கே இருக்கலாம் என்று சொல்லவே நமக்கு ஒரு அறை பார்த்துக்கணும், நமக்கு ஒரு அல்லது இட நம்முடைய வீட்டுக்கு போயிடணும் நேரத்திலேயே விளக்கெல்லாம் ஆறுக்கு முன்னே என்று போகிறது நல்லது தானே. அதுக்காக தான் இது 4:30 தான் இது இந்த இடம் என்று சொல்லுமே தவிர, வந்தவொடனே 4:30 வரைக்கும் தாங்கிறாங்க அவசகுணங்கப்படாது சொன்னால் உங்களுக்கு நீண்ட நெடிய அந்த சிந்தனை இல்லை என்பது பொருள் என்று இளைஞர்களாங்க சொல்கிறோம். அதனால தான் தொல்காப்பியத்திலேயே நிலையாமை சொன்னார். இந்த நிலையாமையை திருவள்ளுவர் சொன்னார், இவர் சொன்னார், எப்பா இந்த உலகம் என்ன எந்த எந்த நிலைமையும் பார்த்தாலும் எந்த விதத்திலையும் இது நிலையாமைப்பார். பாங்கரும் சிறப்பின் பல்லாற்றானும் நில்லா உலகம் புள்ளியை நெறித்து தொல்காப்பியம். எந்த விதத்தில் பார்த்தாலும் கூட இந்த உலகம் எல்லா விதத்திலும் இந்த உலகம் நிலையாமை தான் போகும். ஏன் அப்படின்னு கேட்டால் சரி இல்லைங்களா, ஏன்னு கேட்டாரா, இப்போ நம்ம இன்றைக்கி போட்டுக்கிற சட்டை இப்படி போட்டுருக்குறோம் இல்லை, இன்னும் 50 ஆண்டு அவன் இருந்தான்னா இளமையில போட்டுருமே இன்னும் கைகாலம் வச்சு என்னென்னமோ பண்ணி போட்டுக்கிறேன், அதே அது 40 ஆண்டு கழிச்சு போட்டு போயிருக்கு. என்ன சட்டை, நான் இப்பெல்லாம் அதை விட்டுட்டேனுங்க, பாடி இருந்தாலும் போடுறது இல்லை துண்டு போட்டு போடுறது. எவன் ரொம்ப அதில் ஈடுபட்டானோ அந்த சட்டை சட்டையும் போடுதுங்க. அப்போல்லாம் உட்காந்து வடிச்சு இப்படியே சீவி சீவி சீவரத்துக்கு ஒரு 1/2 மணி நேரம் தண்ணியில் அந்த சீப்பை போட்டு போட்டு போட்டு இப்படி வச்சேன். இப்போ தரதாண்டா ஒதுக்கி இருக்க வேண்டியது அவ்வளவுதான், இது போய் வேற வேலை இல்லை அப்படின்ட்டு அன்னைக்கெல்லாம் எடுத்து ஒரு 1/2 இது அளவில் பவுடர் எடுத்து இப்படி போட்டு இப்படி போட்டு இங்கே வச்சு இங்கே வச்சு எல்லாம் செஞ்சோம். இப்போ அதுதான் அருமையாக தெரிய இருக்க வேண்டிய போயாது. ஆகவே எந்த விதத்துலையும் பவுடர் நிலையில் கர்லிங் நிலைக்கல சட்டை நிலைக்கல சாப்பாடு. அப்போ நான் எனக்கு பூரி தோசை ரவா தோசை பொங்கல் இட்லி அப்படிலாம் இருக்குன்னு சொன்னேன். இப்போ 2 இட்லி வைங்க போதுங்க சிம்பிளாக, நீங்கள் ஒன்று சாப்பாடு நிலைக்கல. எனவே எந்த விதத்தை எடுத்தாலும் கூட நம்முடைய எதிர்காலம் நம்முடைய கொண்டுகின்ற கொள்கையிலோ அல்லது மனநிலைகளிலோ நம்ம இருக்கிற சூழலிலோ நிலையாமையுடையது என்று தொல்காப்பியர் சொன்னார், தப்பு இல்ல. அதனால் தான் இந்த இந்த பதியம் முழுது என்ன சொல்கிறதுன்னு கேட்டா, இப்பொழுது இருக்கிற நிலை நிலையாது. அது மட்டுமல்ல, எந்தெந்த விதத்திலெல்லாம் நாம் துன்பப்படுகிறோம் என்பதை பற்றி சொல்லி, இந்த துன்பம் நீங்கணும் என்றால் ஒரே ஒரு காரியம், பெரிய காரியம் இல்லை. இன்னைக்கு எங்கே வந்திருக்கிறோம், திரு தூங்கானி மாடம் வந்திருக்கிறோம். எல்லாம் நல்லா வழிபாடு செய்யுங்க, பெருமான் வழிபாடு செய்யுங்க. அந்த வழிபாடு ஒன்று தான் நமக்கு இருக்கிற துன்பத்தையோ இந்த இந்த இந்த மாதிரி இருக்கிற உடல்நிலைமையோ முழுமையாக நீக்கி நல்லதை தரும். இப்போ எல்லாம் வந்துட்டீங்க, ஞானசம்பந்தர் வந்துட்டோம், நல்லா தொடரும், வேறு சிந்தனையே இருக்கக்கூடாது என்று ஆட்டுப்படுத்துகிறார் ஞானசம்பந்தர். அப்படிப்பட்ட அருமையான பதியம் இது. பாருங்க, இப்போ முதல் வரி மட்டுமே எடுத்துக்கொண்டால் இப்போ நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டது, ஒடுங்கும் பிணி பிறவி கேடென்று இவை உடைத்தாய வாழ்க்கை. இது சிவகாசிக்கு மட்டுமல்ல, மயிலாடுதுறைக்கு மட்டுமல்ல, தமிழகத்துக்கு மட்டுமல்ல.

0: இந்திய பெருநாட்டுக்கு மட்டுமில்ல, ஆசியா கண்டத்துக்கு மட்டுமில்ல, அகில உலகத்துக்கும் இதுதான் உண்மை. அதில் ஒன்றும் மாற்றமில்லை. எது ஒடுங்கும் பிணி. ஒருவன் நல்ல அருமையாக இருக்கிறான், அவனுக்கு ஏதேன்னு ஒரு காய்ச்சல் வந்துட்டுன்னு வச்சுக்கோங்க, 10 நாள் சாப்பிடப்படாது, டாக்டர் சொல்லிவிடாரு, வெறும் கஞ்சி தான் சாப்பிடணும்னு சொன்னேன், ஒடுங்கி விடுவோம். 15 நாள் பார்த்து, என்ன தம்பி ஒடுக்கமாக இருக்கிற, 15 நாள் ஜோரங்க. அப்போ இந்த நோய் என்ன பண்ணும், மனுஷனை ஒடுக்கி விடும். ஒடுங்கும் பிணி பிறவி. இந்த பிறவி எப்படி தான், எத்தனை நாள் பிறந்திருக்கிறது இல்லைங்களா, எத்தனை நாள் பிரிந்திருக்கேன் என்று நம்ம யார் சொன்னா, சுந்தர சொன்னார். அது போல எத்தனை நாள் பிறக்கிறது, இதே வேலையா, புல்லாயி பூண்டாய் புழுவாய் மரமாயி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல் அசுரராய் முனிவராய் தேவராய் செல்லான் இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் எம்பெருமான். இப்படியே இதே வேலையா சாமி, இந்த பிறவிக்கு ஒரு முடிவில்லையா, இது பிறந்த பிறந்து இருந்துகிட்டே இருக்கிறதா சாமி என்று ஒடுங்கும் பிணி பிறவி. இதெல்லாம் நேரம் தெரியுது, தியான சம்பந்த சொல்லும்போது நினைவுபடுத்துறாரே தவிர இது இல்லைன்னு சொல்லுவீங்களா, அமெரிக்காவில் வச்சாலும் சரி, கனடாவில் வச்சாலும் சரி, நீக்குறவா இருந்தாலும் சரி, இல்லைன்னு சொல்லுவீங்களா, அத்தனை பேருக்கு உண்டல்ல. ஒடுங்கும் பிணி பிறவி கேடு. கேடுன்னா கெடுதல். என்ன கெடுதல், நம்ம என்ன சொன்ன பாருங்க, கர்லிங்காக 1 மணி நேரம் செலவழிச்சு அப்படி வளைவு வச்சு சீவன பையன், 50 வயசு ஆனவன் என்ன பண்ணுறான், அப்படி இப்படி ஒதுக்கிட்டு வந்துடுறான். அப்போ அந்த கர்லிங் கேடு, கெட்டு போச்சு. அதில் சூட்டு போட்டு டையும் மறந்துட்டு வந்த பையன், 4 மணி வேஷ்டி எடப்பா போதும், என்ன சூட்டு அது போட்டா, அப்போ சூட்டுக்கெல்லாம் ஒரு கேடு. எனவே இது மாதிரி நாம் அனுபவிக்கிற பொருள் எல்லாம் ஒரு கால இல்லையில தள்ளு தள்ளு தள்ளுன்னு போடு. இந்த ஒடுங்கும் பிணி பிறவி கேடு என்று இவை உடைத்தாய வாழ்க்கை. இதாப்பா நம்ம வாழ்ற வாழ்க்கை, வாழ்ற வாழ்க்கையினுடைய யோக்கியதை இது. ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் செல்வந்தராக இருந்தாலும் ஏழையாக இருந்தாலும் படிப்பாளியாக இருந்தாலும் படிக்காவிட்டாலும் ஏழையாக இருந்தாலும் பணக்காரனாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அத்தனை பேருக்கும் போதும். இப்படிப்பட்ட உடைத்தாய வாழ்க்கை ஒழிய, இந்த வாழ்க்கையை நீங்கள் வேணுங்கிறீங்களா வேண்டாங்கிறீங்களா, உங்கள் முடிவுக்கு விடுங்க. இந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கை இருக்குது, இதை தொடர்ந்து இப்படியே இருக்கட்டும் சார் என்ன விரும்புறீங்களா, நல்ல கதைங்க, வேணாங்க வேணா என்ன நினைக்கிறீங்களா, நாமெல்லாம் நீங்கள் என்ன நினைப்பீங்க, அது இங்கே இருக்கவங்க கேட்கணுமா அல்லவா, வேணா ஐயா, எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் எம்பெருமான், இழைச்சி போயிட்டான்ப்பா, இன்னுமே என்னால் இழைக்க முடியலப்பா. இப்போ நீ என்னடா ராஜா வேணும், மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று வீடுத்தேன். அதனால தான் இன்றைக்கி தூங்கானி மாடம் வந்து ஞான சம்பந்தரோடு இருந்து என்ன பண்ணுறோம், என்ன சொல்கிறோம், தூங்கானி மாடத்து சுழற்கொழுந்தாக இருக்கிற பெருமானி பெருமானியே பெருமானியே எங்களுடைய பெருவி நீங்கி உன் திருவடியில் அடைய வைக்கணும்ப்பான்னு வேண்டுகிறோம் அல்லவா. ஆகவே ஒழிய அந்த வாழ்க்கை நீங்க தவம் அடங்கும் இடம் கருதி நின்றீரெல்லாம். அப்போ உங்களுக்கு இதில் சரிப்பு ஏற்பட்டதா இல்லையா அப்படின்னு கேட்டோம், சரிப்பு ஏற்பட்டது சார், உண்மை நாங்கள் இதை விடணும்னு நினைக்கிறோம். அப்படியானால் உங்களுக்கு அருமையான நல்ல ஞானம் வந்திருக்கிறது, நல்ல தவம் வந்திருக்கிறது. அதனால நின்றீரெல்லாம் இப்படிப்பட்ட எண்ணமுடையவர்கள் எல்லாம் ஆகிய நீங்கள் இதோ வாருங்கள், வந்து என்ன செய்யணும், அடிகள் அடிநீர்க்கு ஆளாம் வண்ணம் கிடங்கும் மதிலும் கசுலாவி எங்கும் செடுமனைகள் தோறும் மறையின் ஒளி தொடங்கும் கடந்தை தடங்கோயில் சேர் தூங்கானை மாடம். நம்ம காலையில புறட்டுமா, புறட்டு திருமுதுகுன்றத்திலேருந்து இப்போ வந்திருக்கிறது எங்கே, நம்முடைய பெண்ணாகடத்தில் திரு தூங்கானி மாடம்ங்கிற கோயில். அதனால நமக்கு இருக்கிற இந்த ஒடுங்கும் பிணி பிறவி கேடு இதெல்லாம் நீங்கணும்னா அருமையா இதோ தொழுங்கள் வணங்கள், மனத்தால் நினையுங்கள், மொழியால் பாடுங்கள், உடம்பால் கீழே விழுந்து வணங்குங்கள், அருமையாக வணங்குங்கள் என்று ஆற்றுப்படுத்துகிறார் ஞானசம்பந்த பெருமான். தொழுமீன்கள் தூங்கானை மாடம் தொழுமீன்களே, இப்படி தொழுதால் நிச்சயமா அந்த பிறவிங்கிறது நீங்கி என்று நிலையான என்பவரும். இப்பொழுது திருவள்ளுவர் 1வது அதிகாரம் 10வது குறள் பிறவி பெருங்கடல் நீந்துவர். யாரு? இறைவனடி சேர்ந்தார் நீந்துவர், சேராதார் நீந்தார் போனான். இதுவரை கேட்ட செய்திகளின் சாரம், இதுவரை கேட்ட செய்தி, இந்த பாடலுடைய சாரமே அதுதான். முடிவாச்சு, பத்து பாடல் அதான் சொல்றேன். அருமையான பதியம். இன்னும் சொல்லுகிறார், இந்த உடம்பு வாழ்க்கையில பிணி நீர, இந்த உடம்பு என்னன்னு கேட்டீங்கன்னா பிணி நீர, அந்த நீரன்னா அந்த பிணி நோய்த்தன்மையே இது உடையது. ஆமா, ஏன்னு கேளுங்க. கொஞ்சம் அதிகமாக ராத்திரி நெல் அதிகமாக சாப்பிட்டோம், என்னட்டு இஞ்சி மரபாவும் அல்லது இப்போ சோடாவும் கலையிறோம், ராத்திரி ரெண்டு இட்லி குறைச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க, நாலு நாலரை மணிக்கே தூக்கம் இல்லை சார், பசி பசி. ரெண்டு இட்லியை கூட தின்னாலும் திங்க மாட்டேங்கிறேன், ரெண்டு இட்லி குறைஞ்சிட்டாலும் நாலு மணிக்கே எழுந்திரிச்சு பிராணம் எடுக்கிறேன். இது நோய் தானே, இது சனியன் தானே இது. சரியே, நேற்று பூரா குளிக்கல, இன்றைக்கி நல்லா குளிடான்னு சொன்னால் ஒரு அரை மணி நேரம் சேர்த்து குளிச்சுட்டான்னா கொஞ்சம் இப்படி தும்புது தும்புது சார், கொஞ்சம் தலை கணமுங்கிறேன். சரி, நான் ரெண்டு நாளைக்கு குளிக்காமே விட்டுறா அப்படின்னு சொன்னேன் சார், உடம்பெல்லாம் சொறி சொறியா சார், இந்த இது வெயில் தாங்காமல் வந்துடுவாங்க. அப்போ ரொம்ப குளிரானாலும் குளிக்க மாட்டேங்கிற, குளிக்காமல் இருந்தாலும் தகராறு இல்லை. இப்படித்தான் எதுவுமே எதுவுமே. அப்போ இந்த நோய், இந்த உடம்பு, இந்த பிறப்பே என்னென்னா நமக்கு நோய்க்கு வர்றதுக்கு உரிய தகுதியை தவிர வேறு எதுவுமே இல்லை. பிணி நீர, அப்புறம் கடைசியாக நமக்கு கிடைக்கிறது நிச்சயமாக எவனும் அதில் தப்பிக்க முடியாது. எது? சாதல். ஒரு கட்டம் உண்டு, அது ஆனால் இப்போ இல்லை, ஆனால் என்றோ சந்திக்கணும். சத்தியம் அது, சத்தியம் அது. எங்கே சந்திப்போம், எப்படி சந்திப்போம், எந்த நிலையில் சந்திப்போம்? திருவருள், திருவருள் தான் நமக்கு என்ன தெரியும். அதனால சாதல். சரி, செத்து தொலைச்சிட்டா பரவாயில்ல, பிடிச்சி போச்சுன்னா சரி, ஆமாம் நீ செய்த டன் டன்னா வேலை செஞ்சிருக்கிற, செத்துட்டா சரியா போச்ச, அந்த வினைக்கேற்ப மீண்டும் என்ன பண்றது? பிறத்தல். பிணி நீர சாதல் பிறத்தல் இவை பிரிய, இதே இந்த இந்த தொல்லை நீங்கணுமா உங்களுக்கு அப்படின்னாரு. நீங்க தான் வேணும், நீங்க நான் என்ன கிடைக்கும்னார். பிரியாத பேரின்பத்தோடு இந்த இதை நீங்கணும்னு சொன்னா, இந்த திருவடி அடைஞ்சிட்டோம்னா இந்த துன்பமெல்லாம் இல்லாமல் போடும். அப்படிப்பட்ட அந்த அருமையான பேரின்பத்தோடு அணி நீர மேலுலகம் எய்தலூரில், உங்களுக்கு அந்த சிவலோகம் போகணுன்ற எண்ணம் இருக்குதா அப்படின்னு கேட்டார். எண்ணம் இருக்கு சாமி, சத்தியமா? சத்தியமா இருக்கு. வாங்க வாங்க, வந்து என்ன செய்யணும்? அறிமின் குறைவில்லை எது? ஆனேருடை மணி நீல கண்டம் உடைய பிரான் மலை மகளும் தானும் மகிழ்ந்து வாழும் துணி நீர் கடந்தை தடங்கோயில் சேர் தூங்கானை மாடம் தொடுமின்களே. இந்த எண்ணம் நிறைவேறா இருக்குமானா, அருமையா இன்னைக்கு வந்திருக்கிறோம். பெருமானே நல்ல மனத்தோடு ஒன்றி வழிபாடு செய்யுங்க, ஒன்றி வழிபாடு செய்ய செய்ய நிச்சய நாம் இப்ப சொன்ன துன்பம் எல்லாம் நீங்கி இன்பமாக இருக்கலாம். இன்பமாக என்று ஒவ்வொரு பாடலும் சொல்றேன். சாணாடும் வாழ்நாடும் தோற்றம் இவை சலிப்பாய வாழ்க்கை. நினைச்சு பார்த்தா ஒரு காலத்துல ஓடி ஓடி ஆறோம், பிறகு பார்த்தா ஆமாப்போ நான் தேடாத பொருளாக என்ன இதெல்லாம் கூட வரப்போகுது கிடையாது. ஐயா எத்தனை குழந்தை, அதெல்லாம் அஞ்சு பொண்ணு அஞ்சு பையன், எல்லாம் அதுல எல்லாம் ஒன்றும் குறைச்சல இல்லை, எல்லாம் பேரப்பிள்ளைகள், இதெல்லாம் எது வரைக்கும் வரும்? சிவ சிவ, இப்போ வருது கூட பாட்டின்னு, அப்போ வருமா? என்னடா பாட்டி என்ன ஆச்சுன்னா, நேற்று தானுங்க சாயந்தரமா எங்கள் பாட்டி. சரி, பாட்டியோடவே கூடவே கொசத்தை பிடிச்சிக்கிட்டே வந்து இன்றைக்கி இருக்கேன்னு அவங்க போட்டாங்க. நீ இருக்கிறீல்ல, அவ்வளோதான், அவ்வளோதான், ஒரு கால எல்லை தான் இதெல்லாம். அதனால சாணாலும் வாழ்நாளும் தோற்றம் இவை சலிப்பாய வாழ்க்கை. இன்னொரு பதிகத்தில் நம்முடைய ஞானசம்பந்தரே, சாணாலும் வாழ்நாளும் யார் அறிவார் சாய்க்காட்டம் பெருமானை, சாய்க்காட்டம் பெருமானை
1: பெருமார்க்கே பூனாலும் தலை சுமந்து,
0: பூனாலும் தலை சுமந்து
1: புகழ்நாமம் செவி,
0: புகழ்நாமம்
1: செவி கேட்ப,
0: செவி கேட்ப
1: நான் நாளும் நவீன,
0: நான் நாளும் நவீன்றேத்த
1: பெறலாமே
0: நல்வினையே பெறலாமே. திருச்சாய் காட்டு பதியம்
1: மண்புகார்,
0: மண்புகார் அல்ல சாணாலும் வாழ்நாளும் யார் அறிவார். இந்த கேள்வி அன்னைக்கும் போட்டார், இன்னைக்கும் போட்டார், இருபதாம் நூற்றாண்டுல இவ்வளவு விஞ்ஞானம் தான் வந்திருக்குது. இதுக்கு பதில் சொல்ல, பதில் சொல்ல, உங்க விஞ்ஞானம் பார்ப்போம். சாணாலும் வாழ்நாளும் யார் அறிவார் ஏழாம் நூற்றாண்டுல ஞானசம்பந்தர் கேட்டார். விட சொல்லுங்களேன், பதிமூணு நூற்றாண்டு போயிட்டு இருப்போம், இருபதாம் நூற்றாண்டு வந்துட்டு, இன்னும் எத்தனை நூற்றாண்டு தான் போட்டுமே. சாணாலும் வாழ்நாளும் யார் அறிவார், இந்த வினாவுக்கு விட சொல்ல முடியுமா? முடியாததப்பா, திருவருள் ஒண்ணுக்குதான் தெரியும், திருக்குறள் ஒன்றுக்குத்தான் நம்முடைய ஒவ்வொரு உயிரினுடைய சானாலும் வாழ்நாளும் அறிந்திருக்கு, மற்ற யாவனுக்கு முடியாது. இப்போ ரொம்ப நெருங்கிய மருத்துவர்கள் கூட வந்து பழைய வைத்தியெல்லாம் கூட என்ன சொன்னான்னு கேட்டால், இந்த அமாவாசை போகணும்னு சொல்லுவாங்களே தவிர அமாவாசைக்குள்ளே எந்த நேரம் தெரியாது. அதனால் இந்த வினாவிற்கு விடை இறைவன் ஒருவனுக்கு தான் தெரியும். அதனால அப்படிப்பட்ட இந்த வாழ்க்கை, இந்த வாழ்க்கை என்றெல்லாம் சொல்லி, சானாலும் வாழ்நாளும் தோற்றம் இவை சலிப்பாய வாழ்க்கை. நம்ம பாருங்க, இப்ப கூட சிலதுல நமக்கு ரொம்ப சுவையா இருந்த காலம் உண்டு இல்லீங்களா, இப்ப அதே சுவையானது இன்னைக்கு வந்து சுவையா இருக்க கிடையாது. ஆமா, நான் போடாத ஜாக்கெட் ஆகு போயே போடி, வாரத்துல ரெண்டு டசன் தச்சாள், நான் ரெண்டு டசன் தச்சாள், இப்ப காலையில போட்டதை மத்தியானம் போட்டுக்கிறது இல்ல இன்னைக்குமா. ஆமா, ஜாக்கெட்ல தான் வந்து கிழிக்குதாங்க, நீ ஒருத்தி போடி. சலிப்பாய வாழ்க்கை, எந்த ஒன்றிலும் சரி என்னைக்கு பற்று அதிகம் இருக்குதோ அன்னைக்கு ஒரு நாளைக்கு நிச்சயம் அது தேவை. பற்று வைத்த பொருள்கள் எல்லாம் என்றோ விட்டு விடத்தான். பரவாயில்ல, இந்த பையன் எங்க போனாலும் தமிழ் மண்ணில், எங்க ஞானசம்பந்தர் வாழ்ந்த மண்ணல்ல, திருவள்ளுவர் வாழ்ந்த மண்ணல்ல, இவ எங்கேயோ கவிதை பாடினா கூட இது எந்த பாடலும் தெரியாது. பற்று வைத்த பொருள்கள் எல்லாம் என்றோ விட்டு விடத்தான். என்னைக்கு நீங்க பவுடர்ல பச்சு பட்டு வச்சிருந்தாலும் சரி, சுனோவில் பட்டு வச்சிருந்தாலும், சாப்பாடுல பட்டு வச்சாலும், துணிமணியில பட்டு வச்சிருந்தாலும், தான் பிள்ளைங்க மேல பேரங்க மேல பட்டு வச்சாலும், எந்த பொருளை பற்று வைத்தாலும் என்றோ விட்டு விடத்தான் ஒரு காலத்துல. ஆமா, போ இதெல்லாம் தாங்கிட்டு என்ற ஒரு சலிப்பு வரும். அதுதான் இந்த பிறகினுடைய தன்மை. ஆதலால், ஆதலால் அதான் அமெரிக்காலாம் அன்னைக்கு ஓடி வரான்னு, கோதுமையை கொண்டு கடல்ல கொட்ட அளவுக்கு செல்லும் இருக்குது அமெரிக்காவில். அப்படி இருந்தும் இந்திய பெருநாட்டை, அதுவும் குறிப்பா தமிழ்நாட்டை ஓடி வரும். ஏன் மன மீதி இல்லை? எத்தனை நாள் கோதுமையில, சரி கோதுமையில என்ன சப்பாத்தி பூரி என்னென்னமோ அடிக்க அடிக்க சாப்பிட்றேன், எவ்வளவு நாள் திங்களா, ஒரு வாரம் என்னன்னா, ஆமாப்போ சப்பாத்தினா எரிச்சலா இருக்கு பாருங்க, இந்த கோதுமையை கண்டாலே எரிச்சலா இருக்கு. அது போல செல்வத்துல மூணாவது மாடியில அஞ்சாவது மாடியில இருக்கலாம், ஃபேன் இருக்குது, எல்லா பதவி இருக்கு, எவ்வளவு ஒரு நாலு மாசம் இருந்துட்டானே, ஆனால் ஓடி ஓடி வந்து தலையே அடிக்கப்பட்டது அந்த பேனை, நல்ல வேப்பரை காற்றில் தான் தேவலாம் என்று நினைக்கிறேன். தனியே இருப்பதற்கு எண்ணினேன் என்ன மீது சாமி நீ அறியாததோ. பெருமானி, இதெல்லாம் விட்டுட்டு நான் தனியே இருக்கேன் நினைச்சேனே, அது உனக்கு தெரியாதா? சர்வ பரிபூரண அகண்ட தத்துவமான சச்சிதானந்த சிவமே, நம்ம இந்த நாட்டில் பிறந்ததுனால அருமையா சொல்ல முடியுது. ஏன் பற்று வைத்த பொருள் எல்லாம் என்றோ விட்டு விடத்தார். அவ்வளவு பெரிய செல்வம் தென்னாட்டை நோக்கி ஏன் முடியாதா? இங்கேதான் அமைதி இருக்குன்னு தெரியும், அமைதி இருக்கு, ஆன்மீகம் அருமையாக இருக்கு. எனவேதான் இந்த சலிப்பாய வாழ்க்கை ஒழிய தவம் ஆமாறு அறியாது அலமந்து நீர் அயர்ந்தும் குறைவில்லை. இதை நீங்கணும்னா நீங்க என்ன செய்யணும் என்ன செய்யணும்னு போட்டு ரொம்ப மூளையை போட்டு குழப்பிக்காதீங்க. நல்ல இறைவனை வணங்குங்க, மனம் விட்டு வணங்குங்க, எந்த நேரமெல்லாம் கிடைக்குதோ அந்த நேரமெல்லாம் வந்து வணங்குங்க, எந்த கவலையும் அவங்ககிட்ட ஒப்படைங்க, அவ்வளவுதான். இது போதுமா சாமியினர், செஞ்சு பாருங்க என்று ஞானசம்பந்தர் நமக்கு அருமையான பதியம். இதெல்லாம் இதெல்லாம் நம்ம விட்டுட்டு போனோம்னா நமக்கு நரகத்து தான் போவோம். அதனால இந்த பதியத்தை நான் கொஞ்சம் நீளமாக சொன்னாலும் பரவாயில்லை, ஆனால் இது கருதி பின்னால் வரும்போது ரெண்டு ஒன்று சுருக்க தான் வேண்டி இருக்குதுப்பா. நான் என்ன பண்ணுறது, டாக்டர் கூட சொன்னாங்க எல்லாவற்றையும் இப்படியே இப்படியே எல்லாம் சொன்னால் எப்படி ஆகும், முன்னையே சொல்லியிருக்கிறேன். இப்போ 6.5 ஆகும்னா ப்ளஸ் இன்னும் ஒரு 6.5, 13, 20 நூற்றாண்டில் 21 நூற்றாண்டுக்கு போகணும். போக முடியுமா நமக்கெல்லாம்? சாணாலும் வாழ்நாளும் யார் அறிவார், அது வேற உறுத்திக்கிட்டே இருக்குல்ல, சிவ சிவ உறுத்திக்கிட்டு இருக்குல்ல, அதனால தான் அந்த வேகம். அதனால அயர்ந்தும் குறைவில்லை. இப்போ நான் என்ன செய்யணும் சாமி? ஆனேருடை பூமான் அலங்கல் இலங்கு கொன்றை போனல் போது இந்த புன்சடையினான் உறையும் தூமான் கடந்தை. இதோ இந்த பெண்ணாகடம், இங்க இருக்கிற கோயில் தடங்கோயில் சேர் தூங்கானை மாடம் தொடுமின்களே. நல்லா வணங்கிக்கிங்க, கிடைத்திருக்கிய காலம் வணங்கிக்கிங்க. ஞானசமுந்தரோடு மீண்டும் இந்த தூங்கானை மாடம் இனி வரப்போறோமா? இல்லை, வணங்கிக்கோங்க. ஊன்றும் பிணி பிறவி கேடென்றிவை உடைத்தாய வாழ்க்கை. இங்க பாருங்க, முன்ன நோய் இருக்கும்னாரு, இப்ப அந்த ஊன்றும் பிணி. சார், நான் எல்லாம் டெஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டேன் சார் மருத்துவர்கிட்ட, நம்ம ஐயா கிட்ட போய், ஒரு நோய் இல்லை, நீரிழிவு இல்லை, ரத்த கொதிப்பு இல்லை, மற்ற எதுவும் இல்லை, உங்களுக்கு ஆருமையா இருக்குன்னாரு. இப்படி இருந்த இப்படியே இருந்துருமா? 2-3 மாசம் கழிச்சு போனவுன்னு கொஞ்சங்க, நீங்க கொஞ்சம் ஜீனி அதிகமா சாப்பிட்டீங்களோ, அப்படி சாப்பிடுற பழக்கம் வந்திருக்கிறார். ஊன்றும் பிணி, பிணி இல்லைன்னா பிணி இல்லாமே இருந்துட முடியாதுடா, இப்படியே இருக்கு ஏதேன்னு ஒரு நோய் வரும், உங்க நம்ம அறியாம வந்துடும். அப்படி ஊன்றும் பிணி பிறவி கேடன்றிவை உடைத்தாய வாழ்க்கை, இதான் வாழ்க்கை, இப்படிதான் இருக்கிறதா வாழ்க்கை. உனக்கு என்ன சிவகாசியத்துக்கு மட்டுமல்லப்பா, தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்லப்பா, எல்லாத்துக்கும் இப்படித்தான். இப்படிப்பட்ட வாழ்க்கை ஒழிய தவம் மான்று மனம் கருதி நின்றீர் எல்லாம். இதை விடணும்னு நினைக்கிறீங்க அல்லவா? சரி, ரொம்ப நன்றி, வணக்கம், வாங்க. மனம் தெரிந்து இதுவரைக்கும் பற்று வைத்த பொருள் எல்லாம் அந்த பற்று வைக்காமல் மண்ணில் மயங்காது நீர் என்ன செய்யணும்? இதோ மூன்று மைதிலைத மூவாச்சியலை முதல்வர்க்கு இடம் போலும் முகில் தோய் கொடி தோன்றும் கடந்தை தடங்கோயில் சேர் தூங்கானி மாடம் தொழுமின்களே. தூங்கான மாடத்தை நல்லா வணங்குங்கள். நல்ல அருமையான பாசுரம் இதெல்லாம். மயல் தீர்மை இல்லாத தோற்றம் இல்லை, இந்த பிறவியில் இது ஒண்ணு, மயல் மயக்கம் வரும். என்ன மயக்கம்னா நீங்க நினைக்கிற மாதிரி என்னமா, அது வெறும் வெறும் மயக்கம்னா இஞ்சி சாரை குளிஞ்சு புளிஞ்சு குடிச்சா போடும். முன்னெல்லாம் மயக்கத்துக்காக நம்ம போய் நிற்கிறது இல்லை. பின் என்னென்னா அருமையாக நல்ல இஞ்சி இருக்குல்லவா, மேத்தோலை சிவிட்டு நசுக்கிறது, சார் எடுத்துக்கிறது, எலுமிச்சி மலை இருக்குல்ல அதில் அரிஞ்சு அதில் ஊற்றுறது. அந்த இஞ்சி சார் இறக்கிறவனே கொஞ்சம் நேரம் வச்சிடணும், வச்சுட்டா அந்த அடியில் இருக்கிற சில தங்கும், அது தங்கின பிறகு மேலே இருக்கிற சார் மட்டும் எடுத்துக்கணும். எலுமிச்சி பழத்தை புளியறது, நல்லா ஒரு ரெண்டு ஸ்பூன் தேனை ஊற்றுறது, அருமையாக காலையில் வெறுவயத்தில் சாப்பிட்றது. மயக்கம்னா இந்த நமக்கு நம்மகிட்ட மட்டும் இல்லை, நம்மகிட்ட ஒரு கோடி மைல் தாண்டி ஓடிவிடும், கோடி மைல் தாண்டி விடும். என்ன பண்ணுடைய போயிடுமே, பின் மயக்கம் வராது. ஆனா அந்த மயக்கத்தை சொல்லலாங்க, அந்த மயக்கம் சொல்லல, பின் என்ன மயக்கம், அது உடல் மயக்கம், இது உணர்வு மயக்கம, உணர்வு மயக்கம் இல்லீங்களா? ஏன் சார் இப்படிலாம் சொல்கிறாங்களே என்னாரு, அதெல்லாம் நேற்று அந்த தூங்காணி மாட பதியத்தில் சொன்னாங்க, நாம் என்ன அவ்வளோலாம் பட்டு விட்டுட்டோமா, அதெல்லாம் கிடையாது. இந்த பிஸ்னஸ் எப்படின்னா இங்கே பரவாயில்ல, ஸ்ரீவில்லிபுத்தூர் போய் தொடங்கல மாட்டேங்க, ஒரு கிளை வைக்கல மாட்டேங்க என்று தோணும் நாளைக்கு. ஏன் நேற்று தூங்காணி மாட பதிய படித்தீங்களே என்னார், அது அந்தோடு சரி, ஏன்னா மயக்கம் மீண்டும் தொடரும், அது இங்கே இருப்பவர்களுக்கு அல்ல எல்லாருக்குமே தொடரும். அதனால் மயல் தீர்மை இல்லாத தோற்றம், இப்படிப்பட்ட ஒரு மயக்கம் எல்லாருக்கும் இருக்கிறது தான், அப்படிப்பட்ட பிறவி இது. ஆதலால் தான் இவை மரணத்தோடு ஒத்து அடியும். இது இந்த மயக்கம் எப்ப சார் போகும்னாரு, கொண்டி வச்சா போயிடும், சிவ சிவ கொண்டி வச்சா போதும், அது வரைக்கும் இருக்கு இந்த மயக்கம். எல்லாம் இங்க இருந்து எல்லாத்தையும் விட்டுட்டு ஐயா நாங்க காசியில போய் அங்க சாகரம்னு போவோம், சரின்னு காசிக்கு போவோம், அருமையா கங்கையில குளிக்கும், விஸ்வநாத சாமி சாராட்சி எல்லாம் வணங்கும். அங்கே வந்து இங்கே இந்த இட்லிலாம் கிடைக்காது, இந்த பூரி சப்பாத்தி தான் கிடைக்கும், ரெண்டு பூரி சப்பாத்தி சாப்பிடும், காஃபி பீ சாயா அதெல்லாம் குடிக்கும், குடிச்சு ஒரு 25 நாள் போனோன்னா அந்த கங்கையில் குளிச்சு இந்த சப்பாத்தியும் உள்ளே போனோடனே கொஞ்சம் தெம்பு ஏற்படும். தெம்பு ஏற்பட்டு ஒரு 25 நாள் ஆனோடனே, ஏமா எங்கே வந்தீங்கன்னா, நான் அந்த பக்கம் சிவகாசிங்க, என் தம்பி எல்லாம் பிள்ளை குட்டிகள் எல்லாம் பேர பிள்ளைகளாக இருக்குது, என்னத்தேன்னு நினச்சி வந்தேன் அப்படின்னு. சரி வந்துட்டீங்க, என்னாச்சுன்னா எல்லாம் சரி, இந்த பையன் தான் கண்ணிலேயே நிற்கிறேன், பாட்டி பாட்டி பாட்டி பாட்டின்னு விடமாட்டான் இல்லைங்களா, ஒரு 1/2 மணி நேரமாவது மடியில் உட்காந்தாதான் அவனுக்கு நிம்மதி, எனக்கும் வச்சுருந்தா தான் நிம்மதி, அவனை மட்டும் பார்த்துட்டு வரலாம்னு நினச்சேன்னு இங்கே வரும், இங்கே கொட்டாய் விடும். மாறா போன மயக்கம் இல்லை, லேசில் நீ சிவகாசியில் இருக்கிறது மட்டுமல்ல எல்லா ஜென்மத்துக்கும். ஆமாம் ஆமாம், பேசுகிற பேச்சாலும் மட்டும் நாங்கள் பெரிய ஞானியா, மக்கு பயில முதல்ல ஒரு பேர். ஆமாம் ஆமாம், பெரிய இவன் ஞானியா, ஞானியாக இருந்தால் இவன் இங்கே வர்றான் அல்லவா, எப்ப இங்க வர்றானோ அவன் ஞானி இல்ல, அஞ்ஞானின்னு தானே அர்த்தம், ஞானின்னா எங்க போயிருக்கணும், தனியே இருப்பதற்கு எண்ணினேன் என்றெல்லாம் போயிருக்கணும். எப்ப உலகத்தோட சொந்த ஆடுறானோ அப்ப என்ன பண்றான், அவ்வளவுதான். இந்த மாதிரி மயக்கம் மயல் தீர்மை இல்லாத தோற்றம் இவை மரணத்தோடு ஒத்தழியும். இது எப்ப போகும்னா நமக்கு கொண்டு வைக்கிற நேரத்துல தான் போகும், என்ன பண்றது, அப்படிப்பட்ட மயக்கம் மாறாததால் வியல் தீர மேல் உலகம் எய்தலூரின். இதெல்லாம் விட்டுட்டு போகணும் நினைப்பவர்கள் இருக்குல்லவா, இருக்கு. மிக்கொன்றும் வேண்டா, ஒன்றும் அதிகமாக நீங்கள் ஒன்றும் அழட்டிக்காதீங்க, அதுக்காக கவலைப்பட வேணாம், நல்ல வணங்குங்க, என்ன தூங்கான மாடத்தை வணங்க, இது ரொம்ப சின்ன வழி, ஷார்ட்கட்டு இல்லைங்களா, நீங்கள் அதுக்காக பெருசாக போய் நீ நேபாளம் போய் மூக்கு பிடிச்சிட்டு உட்காந்துருங்கன்னு சொல்லலை, நல்ல வணங்குங்க, என்ன.
2: ஓம் நமசிவாய. You're listening to Shaivam.org Radios. 24/7 spiritual channels from shivam.org. Om Namah Shivaya.
3: தலம் திரு கருகாவூர். திருநாவுக்கரசு நாயனார் அருளிச் செய்த ஆறாம் திருமுறை திருத்தாண்டகம்.

0: நமசிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நமசிவாய.
1: திருச்சிற்றம்பலம், தலம் திருப்புறம்.

0: தலைப்பு எம்பிரான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தேவாரத்தில் சைவ சித்தாந்தம் விளக்க உரை. வழங்குபவர் திருமதி விமலா சுப்பிரமணியன் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
1: அடுத்த திருப்பாச்சல் ஆச்சிரமம் என்ற தலத்திலே மிக அழகாக நமது திருநாவுக்கரசு சுவாமிகள் பாடியது போல, அவர் அங்கமாலையிலே சொல்லியிருப்பார் அல்லவா, அது போல நான் ஞானசமுத பெருமானும் அவரை வணங்காத கண் என்ன கண், அவரை காணாத கண் கண்ணில்லைன்னு சொல்வார். அவருடைய புகழ் கேட்காத செவியை இல்லாதது செவிட்டு காது குருட்டு கண்ணு ஊமை வாய் என்று சொல்லியிருப்பார், எதிர்மறையில சொல்லியிருப்பார். இப்ப இவர் என்ன சொல்றாரு, நீ எனக்கு கொடுத்த இந்த அங்கத்தை நான் என்ன செய்கின்றேன் என்று. அதாவது வைத்தனன் தனக்கே தலையும் என்னாவும் நெஞ்சமும் வஞ்சம் ஒன்றின்றி, உய்தனன் தனக்கே திருவடிக்கு அடிமை உணர்த்தக்கால் உவமனே ஒக்கும், பைத்த பாம்பு ஆர்த்ததோர் கோவணத்தோடு பாச்சிலாச்சிரமத்தியம் பரமர் பித்தரே ஒத்தோர் நச்சிலராகில் இவரலாது இல்லையோ பிரானார். அந்த பதிகம் பூரா மகுடம் அப்படிதான், இவரை விட்டு வேற ஆள் கிடையாது அப்படின்னு நம்ம மேலோட்டமாக பார்த்தால் புரியும். ஆனா அதுல உள்ளர்த்தம் என்ன இருக்குன்னா, இவரை தவிர வேற யாருமே கிடையாது. நம்மை ஆட்கொள்வதற்கும் நமக்கு அருள் செய்வதற்கும் இவர் மட்டும்தான் இருக்காரு. இதை நம்ம தெளிவாக மனத்தில் இருத்தி கொள்ள வேண்டும் என்பதை இந்த பதிகம் நமக்கு நன்றாக உணர்த்தி இருக்கும். அப்போ கருணையே வடிவமானவர் இறைவன், அவரை வணங்கணும், அவரை துதிக்கணும். வணங்கி துதிக்கும் போதே அவருக்கு நாம அடிமையாக நம்மை ஒப்படைச்சிடணும். அன்றே எந்த ஆவியும் உடைமையும் உடைமை எல்லாம் குன்றேயனையாய் என்னை ஆட்கொண்ட போதே கொண்டிலையோ இன்றோர் இடையூர் எனக்கு உண்டோ என்று கேட்கின்றார் அல்லவா நமது வாத உரடிகள். அது போல அப்ப அவருக்கு அடிமை பூண்டு அப்படியே வழிபட்டு கொண்டா இருந்தோம் என்றால் நாம் உய்யலாம். அப்ப அதத்தான் இந்த பாடல்ல நமக்கு வலியுறுத்தப்பட்டிருக்கு. என்ன சொல்லுது, நம்முடைய தலை எதற்காக, தலை நாவு நெஞ்சம் இது எல்லாமே இறைவனை வழிபடுவதற்காக அந்த திருவடிக்கு நாம் அடிமையாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் நாம் உய்யலாம் என்பதை வலியுறுத்துவதால் இதுவும் அந்த சூத்திர கருத்தோடு இணைந்துள்ளது. சரி, அடுத்து நாம ஆனா என்ன செய்யறோம் அப்படின்னா, நாளை எப்படி போக்குறோம் அப்படின்னா கொஞ்சம் கவனம் இல்லாம இருக்கோம், அப்படி இருக்க கூடாதுங்கிறதையும் சொல்றார். கல்லேன் அல்லேன் நின் புகழ் அடிமை கல்லாதே பழக்கற்றேன், நில்லேன் அல்லேன் நின் வழி நின்றார் தம்முடை நிதியை நினைய வல்லேன் அல்லேன், பொன்னடி பரவமாட்டேன் மறுமையை நினைய நல்லேன் அல்லேன் நான் உமக்கல்லால் நாட்டியத்தன்குடி நம்பி என்று சொல்கின்றார். நாட்டியத்தான்குடிங்கிற தலத்தில் உள்ள இறைவனை வழிபடுகின்றார். இறைவனுக்கும் நம்பிங்கிற திருநாமம் உண்டு, இவருக்கும் நம்பிங்கிற திருநாமம் உண்டு. இதுல நாட்டியத்தான்குடி நம்பின்னு அவர் அந்த பேர்ல விழித்து பாடியிருக்கின்றார். அப்ப நமக்கு நல்ல தெரியுது, அதாவது இறைவனுடைய பொருள் சேர் புகழை உணர்த்தக்கூடிய நூல்களை மட்டும்தான் நாம படிக்கணும், இதர விஷயங்களை நாம கற்க கூடாது. இன்னும் சொல்லணும்னா நாளிதழ், வார இதழ், மாத இதழ் ஒரு காலத்துல, அதுக்கப்புறம் வானொலி, அப்புறம் திரையரங்கில போய் பார்க்கிற திரைப்படம், இப்படி ஒரு காலம் போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் அந்த வானொலியும் கொஞ்சம் திரையரங்கு திரைப்படமும் கொஞ்சம் குறைஞ்சுது, ஆனா பத்திரிகைகள் வந்து கொண்டேதான் இருந்தது. இதற்கு நடுவுல தொலைபேசி தேவையோ தேவையிலோ எல்லார்ட்டையும் மணிக்கணக்கா பேசி நேரத்தை போக்கிடுறது. அப்புறம் தொலைக்காட்சி வந்துட்டு, அதுலயும் நமக்கு ஊர் நடப்பெல்லாம் தெரியுது, செய்திகள்லாம் பார்த்தான்னா கிட்டத்தட்ட அதுவும் நாளிதழ் இதெல்லாம் படிக்கிற மாதிரி, அப்புறம் வார இதழ் மாதிரி அதுல தொடர்கள் எல்லாம் போடுறாங்க, அப்புறம் திரையரங்கு மாதிரி திரைப்படத்தையும் போடுறாங்க, எல்லாமே வீட்டுக்குள்ளேயே வந்தாச்சு. சரி, அதுவும் மேல அதுக்கும் மேல போய் அலைபேசியும் கையில வந்தாச்சு. இது வீட்டுல இருந்தா தான் பார்க்க முடியும், அது எங்க இருந்தாலும் பார்க்கலாம், கார்ல இருந்தாலும் பஸ்ல இருந்தாலும் ரயில்ல இருந்தாலும் ஃபிளைட்ல இருந்தாலும் எங்க இருந்தாலும் அலைபேசியை கையில வைத்துக் கொண்டு எல்லாவற்றையும் பார்க்கலாம். ஆனா அதை கையில வைத்துக் கொண்டு இது போன்ற நல்ல, அதாவது சிவ சிந்தனை தரக்கூடிய சிந்தனைகளை நாம் காணலாம் கேட்கலாமே தவிர மீண்டும் நம் நேரத்தை எல்லாம் நாம் வீணடிக்க கூடாது. ஆனால் அந்த தவறை நாம் செய்கின்றோம், அதை செய்யக்கூடாது என்பதற்காகத்தான் கல்லேன் அல்லேன் நின் புகழ் அப்படிங்கிறாரு. அதாவது உன்னோட புகழ் தவிர வேற எதையும் நான் படிக்க மாட்டேன். அடிமை கல்லாதே பல கற்றேன் இல்லையா, நான் படிக்காமலே சில விஷயங்கள்லாம் எனக்கு புரிஞ்சு அதை நீ உணர்த்தினது. நில்லேன் அல்லேன் நின் வழி இல்லையா, உன்னுடைய வழியில நிக்கணும், நீ காட்டுற

0: எங்களுக்கு நெறி காட்டுற, அந்த நெறியில நாங்க நிக்கணும், அந்த வழியில நாங்க நிக்கணும் சரி அப்படின்னு சொல்லி. அடுத்து நின்றார் தம்முடைய நிதியை நினைய வல்லேன் அல்லேன் இல்லையா, உனக்கு யார் ஆட்பட்டார்களோ அவங்களை இப்ப நம்ம நினைக்கிறோம், சுந்தரமூர்த்தி சுவாமிகளை இப்ப நினைக்கிறோம் இல்லையா, இது மாதிரி நினைக்கணும். பொன்னடி பரவ மாட்டேன், இறைவனுடைய பொன்னடி எப்போதும் இடைவிடாது பரவிக்கொண்டே இருக்க வேண்டும். பரவலைன்னா பேயாத்தான் அலையணும். ரெண்டும் சொல்லிட்டாரு ஒரே பாடல. நாயே நாயும் அங்கேயும் இங்கேயும் குறிக்கொள்ளாம அலையும், அதான் நாயேன் பல நாளும் நினைப்பின்றி. அடுத்து மனத்து உன்னை, உன்ன மனசுல உன்னை நினைக்காதனால பேயா நான் அலைஞ்சேன் அப்படிங்கிற திரிந்தேன் அப்படின்னு சொல்ற. அடுத்து மறுமையை நினைய நல்லேன் அல்லேன் இல்லையா. இப்ப நம்ம பாட்டுக்கு இப்ப அறியாமையில இறை வழிபாடு பண்ணாம நாளப்புறம் கழிச்சுட்டு இருக்கோமே, அடுத்த நொடி என்ன நடக்கும்னு தெரியாத, நம்முடைய ஆயுள் காலம் எவ்வளவுன்னு தெரியாத, ஆயுள் காலம் இருந்து நமது உடல் நலிவுற்றுந்துன்னு வச்சுக்கிடுவோமே. இப்ப கண்ணு வந்து பார்வை குறைவு, சில சமயம் கண் பார்வையை சரி பண்ண முடியுது, சில சமயம் என்ன செஞ்சாலும் கண் பார்வை சரியாவது இல்லை, அப்படின்னா நம்மளால ஞான நூல்களை வாசிக்கவே முடியாது. அப்புறம் நல்ல விஷயங்களை கேட்கணும், அதுக்கு காது நல்லா இருக்கணும், சமயத்துல காது வேலை செய்யாம போயிடலாம் வயோதிகத்துல இல்லையா. அப்புறம் அமர்ந்து ஒரு இதை கவனிக்கக்கூடிய நிலை, கேட்கக்கூடிய நிலை கூட இல்லாம இந்த எலும்பு தேய்மானங்கள், இந்த நரம்பு பிரச்சனைகளால மூளை தொட்டு பல வியாதிகள் வந்துருது, அப்படி அந்த மாதிரி ஒரு உபாதைகள்லாம் வந்துருது. அப்ப இதுல எல்லாம் இருந்து நம்ம மீளணும். அதுக்கு ஒரே வழி, என்ன நடக்குன்னு தெரியாத ஒரு கஷ்டத்துல நம்ம இருக்கிறதுனால எதையும் பொருட்படுத்தாம இறைவனை மட்டும் பொருட்படுத்தி, பொருள் அல்லவற்றை பொருள் என்று நினைப்பது மருள்னு சொல்வாரு வள்ளுவர் பெருமான். அதனால தேவையில்லாததுல எல்லாம் கவனத்தை செலுத்துறத விட்டுட்டு தோத்திரத்தை பாடணும், சாத்திரத்தை சிந்திக்கணும், சிவநாமத்தை கணிக்கணும், அப்புறம் சிவபெருமான பூஜிக்கணும், அப்புறம் சிவ தொண்டுகள் செய்யணும். அந்த சிவப்பணி செய்யும் போது தன்முனைப்பு இல்லாம இல்லையா, ஏகனாகி இறைப்பணி நிற்கணும் அப்படிங்கறதான் நம்ம ஞான நூல்கள் நமக்கு வலியுறுத்தி கொண்டே வருகின்றது. அதை நாம் கவனமாக செய்ய வேண்டும். அப்போ இறைவனோட திருவடி உணர்வோட அவருக்கு ஆட்படுவதை தவிர வேற எதையும் பொருள்படுத்தி சார்ந்திருக்க கூடாது அப்படிங்கிறத தெளிவாக அந்த ஒரு பாடலையே நமக்கு சொல்லிட்டார். மற்ற கவனங்கள் நமக்கு தேவையில்லை, அதனால் நமக்கு எந்த பயனும் கிடையாது. அதாவது அதெல்லாம் அந்த உடல் சார்ந்த பலனா தான் இருக்கும், ஆனா அழியக்கூடிய உடல் சார்ந்த விஷயங்களுக்கு நம்ம அதிக முக்கியத்துவம் கொடுத்துட்டு அழியாத உயிர், அதற்கு ஒரு நல்ல நிலை கிடைப்பதற்குத்தான் இந்த உடல் தரப்பட்டிருக்கு என்பதையே மறந்து அந்த வாழ்நாளை வீழ்நாளை ஆக்கிட்டோம்னா இந்த பிறவியே நமக்கு வீணாக போய்விடும். ஆகையால் மிக மிக கவனமாக இந்த பிறவியிலே, அதுவும் நீங்க சிறு தெய்வங்களை பூரா வழிபட்டீங்கன்னா அவங்களுக்குள்ள இருந்து உங்களுக்கு அருள் கொடுக்கக்கூடியது சிவபெருமான் தான். அதனால எல்லாருக்கும் தலைமையா இருக்கக்கூடிய, மூவர் கோனா இருக்கக்கூடிய, மூவருக்கும் மேலாக இருக்கக்கூடிய அவரை வணங்கி உய்ய வேண்டும் என்பதை நம் மனதிலே ஆணித்தரமாக பதித்து அந்த உறுதிப்பாட்டோட நாம வாழணும். சரி, அடுத்து திருப்புறம்பையும் நான் அன்று நிலையாமைக்காக உங்கள்கிட்ட அந்த பாடல்கள்லாம் அன்னைக்கு சொல்லியிருக்கேன். இருந்தாலும் மீண்டும் ஒரு முறை இதோடு தொடர்பு படுத்தி, பதியும் சுற்றமும் பெற்ற மக்களும் பண்டையர் அல்லர் பெண்டிரும் நிதியில் இம்மனை வாழும் வாழ்க்கையும் நினைப்பொழி மட நெஞ்சமேன்னு சொல்லிட்டார். அதாவது அறிவில்லாத நெஞ்சமே அப்படின்னு சொல்ற, அறியாமையை உடைய நெஞ்சம் அறிவில்லாத நெஞ்சம், அதான் மட நெஞ்சம்ங்கிறது. அடுத்து என்ன சொல்றாரு, மதியம் சேர்சடை கங்கையானிடம் மகிழும் மல்லிகை செண்பகம் புதிய பூ மலர்ந்து எல்லிதொரும் எல்லினாரும் புறம்பயம் தொழப்போதுமே அப்படின்னு சொல்றாரு. அந்த வாழ்க்கை நிலையற்றது, மனை வாழ்க்கைன்னு இப்ப நாம நினைச்சுக்கிட்டு இருக்கிறது நிலையற்றது. நம்ம கண்ணு முன்னாலே நம்ம பாக்குறோம், சாமானியமாவே பார்ப்போம், அதுலயும் இந்த ஒரு நோய் தொற்று காலத்துல நிறையவே நம்ம பார்த்துட்டோம். அதனால இந்த வாழ்க்கை நிலையற்றது என்பதை நன்றாக உணர்ந்து கொண்டு இந்த வாழ்க்கையின் மீது பற்று வைக்காமல் இறைவனை பூசிக்க வேண்டும் என்பதைத்தான். பூசித்தல் யோசித்தல் வாசித்தல் யாசித்தல் இப்படியே நம்ம காலம் கழியணும். அதனால அதைத்தான் இது பாடலானது உணர்த்துகிறது. அதிலேயே மற்றும் ஒரு பாடலும் அப்படித்தான், முன்னை செய்வினை இம்மையில் வந்து மூடும் ஆதலின், பல வினைகளாலதான் பிறவி அது வந்து அப்படியே நம்மளை அழுத்திரும் மூடிரும். இந்த ஐவர் ஆழ்குழியில போட்டு அழுத்துற மாதிரி இந்த வினையை நம்மளை அப்படியே மூடும். அப்ப முன்னமே என்னை நீ தியக்காது எழு மட நெஞ்சமே அப்படின்னு சொல்றாரு. நீ முதல்ல அறியாமையுடைய நெஞ்சமே மீண்டும் அதுதான் சொல்றாரு. எந்தை தந்தை ஊர் அன்னச் சேவலோடு ஊடி பேடைகள் கூடி சேரும் மணி பொழில் புன்னை கண்டி கழிகண் நாரும் புறம்பயம் தொழ போதுமே அப்படின்னு சொல்றாரு. அதாவது வினையிலேயே மூழ்கி கிடக்காத உலக வினை, அதாவது உயிருக்குள்ள வினை வந்து உலக வினையிலேயே நம்மளை அழுத்தி கிடக்கும் வைக்கும், அதனால அதுலேயே மூழ்கி கிடக்காமல் அத கடகடன்னு அதை செஞ்சுட்டு வெளியே வந்துடணும். வந்து இறைவனை வணங்கி உய்ய வேண்டும் என்பதை நமக்கு தெளிவாக உணர்த்துவதால் இந்த இரண்டு பாடல்களும் புறம்பய பாடல்கள் இரண்டுமே நமக்கு ஏழாம் சூத்திரத்தோடு ஒத்து இருக்கின்றது என்று நாம் பார்க்கின்றோம். சரி, அடுத்து திருவாரூர் மிக அழகாக, பத்திமையும் அடிமையும் கைவிடுவான் பாவியேன், பொத்தின நோய் அது விதனை பொருள் அறிந்தேன், போய் தொழுவேன் முத்தினை மா மனிதன்னை வைரத்தை மூர்க்கனின் எத்தனை நாள் பிரிந்திருக்கேன் என்னாரூர் இறைவனையே என்று வினவுகின்றார். இந்த உடல் வாழ்க்கை வந்து நோய்க்கு இடமாக, இந்த உடம்புன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா பிறந்து நீங்களே நல்லா பாருங்களேன், எத்தனை தடுப்பூசி எத்தனை தடுப்பு மருந்து வருடந்தோறும் இந்த சீதோஷ்ண நிலை மாற்றங்களால எவ்வளவு வியாதி, காய்ச்சல் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுலயே அத்தனை வகையான காய்ச்சல், அப்புறம் அதுக்கு தடுப்பூசி போடணும் அப்படின்னு நமக்கு சொல்லிக்கிட்டே இருக்காங்க இல்லையா. ஆக இந்த உடம்புங்க இருந்தா கண்டிப்பா நோய் இருக்கும், நோய் இல்லாத உடல் எல்லாம் இருக்கவே இருக்காது. ஏன்னா அந்த நோய் பூரா நம்ம செஞ்ச வினைதான். நமக்கு லேசான வியாதிகள் வந்துட்டு போகுது அப்படின்னா நம்ம ரொம்ப கடுமையான பாவங்கள் செய்யலைன்னு அர்த்தம். நமக்கு ரொம்ப நம்ம அமுக்குற மாதிரி அழுத்தமான நோய்கள் வந்துருக்குன்னா கவலையே பட வேண்டாம், எப்பமோ நம்ம அறிஞ்சோ அறியாம செஞ்சத சாமி இப்ப தீர்த்துட்டு இருக்காரு, தீர்த்து விட்டுட்டாருன்னா நல்லது. இத உலகத்துல இருக்க அத்தனை கருவிகளை வச்சு அவ்வளவு டெஸ்டும் எடுத்து அதுக்கு தேவைப்பட்ட தேவைப்படாத மருந்துகளை போறோம் சாப்பிட்டு உடம்பு நல்லாயிட்டு நாம நம்பிக்கிட்டு இருந்தோம்னா அது அறியாமை. அப்ப இந்த பிறவியில இந்த நோயால வரக்கூடிய துன்பத்தை பூரா நம்ம அனுபவிக்கலன்னா அடுத்த பிறவியில இந்த துன்பம் தொடரும். அதனால எதெல்லாம் சகிக்க முடியுதோ சகிச்சு வாழ பழகிக்கிடணும். நம்முடைய உணவு முறை, அப்புறம் அந்த உடற்பயிற்சின்னு சொல்றாங்க அது, அப்புறம் அந்த காலத்துல இருந்து இயற்கையாக நம்ம வீட்லயே உணவுலயே நிறைய மருந்து பொருள் சேர்ந்துரும். அது அல்லாம இன்னைக்குன்னா இஞ்சி தட்டி குடிக்கணும், இன்னைக்குன்னா சுக்கு வெண்ணி குடிக்கணும், ஒரு கைப்பக்குவமாவே எல்லாம் கொண்டு போயிருவாங்க. அப்ப தனியா இந்த மாதிரி சர்க்கரை வியாதி இரத்த கொதிப்பு இதுக்கெல்லாம் வைத்தியமே இருக்காது இல்லையா. அந்த கொழுப்பு அதிகமா இருக்கு, கொலஸ்ட்ரால் இதெல்லாம் அந்த காலத்துல கிடையவே கிடையாது. அதெல்லாம் அவங்களுடைய வாழ்க்கை முறை. இப்ப நமக்கு எல்லாத்துக்கும் கருவிகள் வந்துட்டு நம்ம வந்து உடம்ப பேணணும்னு அவ்வளவு சத்துள்ளதையும் சாப்பிட்டுருதோம், ஆனா அதுக்கு தகுந்தால உழைக்கவே மாட்டேங்கிறோம். ஏன்னா எல்லாமே கையில செல்போனு இல்லைன்னா டிவில உட்கார்ந்து இருக்கிறோம். அப்ப நமக்கு உடல்ல இந்த வாக்கிங் கூட நம்ம அதான் உடல் நடைப்பயிற்சி எதுவுமே நம்மகிட்ட கிடையாது. அப்படின்னா நம்ம என்ன செய்யும், உடம்புல வியாதிகள் அதிகமாயிட்டே போகுது. இப்ப டாக்டர் சொன்னாதான் நடக்கணும், சொன்னாலும் நடக்க மாட்டேங்கிறோம் இல்லையா. இப்படி பல சூழல்ல வாழ்க்கை கழியுது. ஆனால் நாம் முறையாக வாழணும் அப்படிங்கிறது நமக்கு தெளிவா அதுல சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். அதனால இது நோய்க்கு இடமா இருக்கு, இந்த உடம்பு வந்து நிலை இல்லாதது, நல்லாதான் இருக்க மாதிரி இருக்கு, திடீர்னு ஆஸ்பத்திரியில கொண்டு அட்மிட் பண்ண வேண்டிய நிலைமை வந்துருது. அதனால இறைவனை இந்த இதெல்லாம் அந்த நிலையாமைய உணர்ந்து வழிபட்டுக்கிட்டே இருக்கணும். அப்படி இருந்தால் இறைவனோடு நாம் இணையலாம் என்று மிக அழகாக சொல்லுவதால் இதுவும் ஏழாம் சூத்திர கருத்தோடு இணைந்து உள்ளது என்று நாம் பார்க்கின்றோம். அடுத்து நமக்கு எல்லாம் நல்ல தெரிஞ்ச ஒண்ணு, கண்ணுல பிரச்சனைனா சொட்டு மருந்து வாங்குவோம். அதான் அழுக்கு மெய்கொடு உன் திருவடி அடைந்தேன், அதுவும் நாள்பட பாலதொன்றால் பிழுக்கை வாரியும் பால் கொள்வர் அடிகள் பிழைப்பனாகிலும் சரியா அப்படின்னு சொல்லி அடுத்து என்ன சொல்றார், வழிக்கு உன் திருவடி பிழையன் பிழைப்பனாகிலும் உன் திருவடி பிழைன்னு வேற என்ன தப்பு பண்ணாலும் பண்ணுவன தவிர உன் திருவடியை நான் மறக்க மாட்டேன், வழுக்கி வீழினும் திருப்பெயர் அல்லால் மற்ற நான் அறியேன் மறுமாற்றம் முடிகிறது. கீழே வழிக்கு விடும்போது ஐயோ அம்மான்னு சொல்லவே கூடாது, சிவசிவான் சொல்லணும். அந்த நேரத்துல கூட எனக்கு உன்னுடைய பேர் தான் என் நாவல வருது அப்படின்னு சொல்றாரு. ஒழுக்க என் கணுக்கு ஒரு மருந்து உரையாய் ஒற்றியூர் உறைவானேன் கேட்கிறார். அப்போ உயிரானது இறைவனுடைய திருப்பெயரையும் திருவடியையுமே உணர விளையணும். அதோட அதோட அது முயற்சிக்கிறதே எதுனா இறைவன் திருநாமத்தை அறியணும், இறைவனுடைய திருவடியை, இந்த ரெண்டையும் தான் அது உணர முற்பட வேண்டும் என்று கூறியிருப்பதா அப்படி? ஏன்னா இதுதான் அதுக்கு அதிகாரின்னு நம்ம பார்த்திருக்கோம். இறைவனுக்கு யாரையும் அறியணும்னோ ஏதாவது சாதனைகள் செஞ்சு பயன்பெறணும்னோ எதுவுமே கிடையாது. பாசம் வந்து ஜடம், அதுக்கு அதால ஒண்ணு அறியவும் முடியாது, அதுக்கு தேவையும் கிடையாது. அப்ப தேவைப்படுவது பசுதான், அந்த பசுவுக்கு தான் இதெல்லாம் தேவை என்பதால் இது மிக அழகாக நாம் தான் அதிகாரி என்பதை மிக அழகாக வலியுறுத்தி காட்டக்கூடிய ஒரு பாடல். அதாவது உயிர் தான் அதிகாரி அப்படிங்கிறத உணர்த்தக்கூடிய ஒரு பாடலாக இது இருக்கிறது என்று நாம் பார்க்கின்றோம். அடுத்து, மாய மாய மனம் கெடுப்பானை, மனத்துளே மதியாய் இருப்பானை, காயமாயமும் ஆக்குவிப்பானை, எல்லாமாகவும் இவர் தான் இருக்காரு. இல்ல என்ன செய்யறாரா, மனசுல மதியாவும் இருப்பாரு, அப்புறம் அந்த அதாவது மாய மாய மனம் கெடுப்பானை, அதாவது என்ன செய்யறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிலையில்லாத பொருட்கள் மேல செல்லக்கூடிய மனசோட ஒற்றித்து, அப்படியே அதோட ஒற்றித்து நின்று அதன் வழியே செல்லக்கூடிய அறிவை. இப்ப நம்ம என்ன செய்யறோம், முதல்ல நிலையில்லாத பொருட்கள் மேல நம்ம கவனம் புறம் போகுது நம்ம மனசுக்கு. அது அது என்ன வழியில போகுதோ அது கூடயே இறைவன் சரி போ நீ எங்கதான் போற அப்படின்னு நம்மளை அப்படி விடுறாரு. அப்புறம் அந்த மனசோட செல மாய மாய மனம் கெடுப்பானேன், இப்படியே போய்கிட்டே இருக்க அந்த மனசோட எண்ணங்கள் தவறு அப்படின்னு சொல்லி அதோட செயலை அவர் என்ன செய்யறாரு, அந்த அங்க அறிவா இருந்து அதோட செயலை கெடுத்து என்ன பண்றாரா, மனத்துளே மதியாய் இருப்பானை, இல்லையா? அப்ப வந்து நமக்கு வந்து அவர் வந்து அறிவை ஒரு நெறிப்படுத்துகின்றார். மனம் ஒரு விஷயத்த பற்றுனா புத்தி அதை நிச்சயிக்கும்னு பாக்குறோம். அப்ப தவறு முதல்ல மனம் பண்ணியாச்சுன்னா தொடர்ந்து புத்தியும் தப்பாத்தான் இருக்கும். அதனால அவர் வந்து என்ன செய்யறாரு, மனதின் தவறை கெடுத்து நம்முடைய அறிவை நெறிப்படுத்துகின்றார், அறிவுக்கு அறிவாக இருக்கின்றார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அடுத்து, அவர் எல்லாமாகவும் இருக்கின்றாருங்கிறது, அதாவது அவர் தான் ஆக்குகின்றார் எல்லாவற்றையும், அவர் தான் அழிக்கின்றார், அவர் தான் காற்றாக கனலாக இருக்கின்றார் அப்படிலாம் நம்ம பார்க்கிறோம். சரி, அப்படி நின்று இந்த உடம்போட காரியங்கள் எல்லாவற்றையும் பண்ணுவித்து, அப்ப உடம்ப படைத்து உடம்புக்கு தேவையான எல்லாத்தையும் செஞ்சு இதுல இந்த மனம் புத்தி எல்லாம் சரி பண்ணி, அதன் பின்பாக நம்முடைய பிராரத்தவினை முடிந்த பின்பாக இந்த உடலை அழித்து, அப்பதான் அந்த உயிருக்கு அடுத்து பக்குவம் தருவதற்கு வேறு பிறவியை கொடுக்க முடியும். ஆகையால் இது எல்லாவற்றையும் மிக அழகாக கூட்டுவிப்பவர். முக்கியமா வினைகள் எல்லாம் என்ன செய்யறாராம், ஓயுமாறு உருநோய் புணர்ப்பானை, ஒல்லை வல்வினைகள் கெடுப்பானை. நம்ம செஞ்ச வல்வினைகளை பூரம் கெடுத்து கொண்டே இருக்கிற, ஒல்லைனா விரைவாகன்னு அர்த்தம். ஒல்ல யாரின்னு ஞானசம்பந்த பெருமானும் ஒரு பாடல்ல சொல்லியிருப்பார், வழிபாடு பண்ணும் போது விரைவா பண்ணக்கூடாது, நல்லா நல்லா அமைதியா இறைவன்ட்ட நம்ம மனசு பதியணும், அந்த மாதிரி வழிபாடு பண்ணணும். அது மாதிரி இவர் என்ன சொல்றாரு, ஒல்லை இந்த இடத்துல என்னன்னா நம்முடைய வல் வினைகளை வேகமாக நீக்குபவர், அழிப்பவர். அது அவர் அம்பாளோட சேர்ந்து வேய்கோள் தோல் உமை பாகனை, இல்லையா, அம்பாளோட சேர்ந்து செய்கிறார். நமக்கு சித்தாந்தாந்த நமக்கு தெளிவா சொல்லியிருக்கும் இல்லையா, ஆணையின் நீக்கமின்றி நிற்கும் அன்று அப்படின்ட்டு. அதனால மிக அழகாக நமக்கு இதை செய்யக்கூடிய பெருமானை நாம் வழிபடாமல் விடுதல் தகுமா, உடனடியாக சென்று அவரை வணங்குவோம் என்று மிக அழகாக இந்த பாடலின் மூலம் நம்மை நெறிப்படுத்தியுள்ளார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். இதுவும் அந்த ஏழாம் சூத்திரத்தின் கருத்தோடு நல்லாக இணைந்து வருகிறது. அடுத்து நாம் ஏற்கனவே சிந்தித்த ஒரு பாடல்தான், நமக்கு துணை வேறு யாருமே கிடையாது, இம்மை மறுமை அம்மை எல்லாத்தையும் ஒருத்தர் தான் துணை. அப்போ அவரை துணையா ஏத்துக்கக்கூடிய மனோபாவனை முதல்ல நமக்கு வரணும். நம்ம அவரை விட்டுட்டு எல்லாவற்றையும் துணையாக நினைப்பது அறியாமை. மற்றொரு துணை, இனி மறுமைக்கும் காணேன், வருந்தலுற்றேன், மரபாவரம் பெற்றேன், அற்றிய சுற்றமும் துணை என்று கருதேன், துணையென்று நான் தொழப்பட்ட ஒன் சுடரை முக்தியும் ஞானமும் வானவர் அறியா முறை முறை பல நெறிகளும் காட்டி கற்பனை கற்பித்த கடவுளை அடியேன் கழுமல வளநகர் கண்டு கொண்டேனே என்று சொல்லியிருக்கின்றார். அப்ப உலக தொடர்பை விட்டுட்டு இறைவனைத்தான் துணையாக கொள்ள வேண்டும், அவர்தான் நமக்கு சிறந்த துணை. உண்மையிலேயே மெய்த்துணை வந்து அவர் மட்டும்தான், அவர்தான் நமக்கு நெறி காட்டுவாரு. அவர் காட்டுற நெறியை பின்பற்றினால் அவரை உணர்ந்து அவரை நாம் அடையலாம் என்று மிக அழகாக சொல்லியிருக்கின்றார். அடுத்து நமக்கு பரிச்சயமான ஒரு பாடல் சுந்தரமூர்த்தி சுவாமியுடைய. இந்த பாடலை தெரியாதவர்கள் யாருமே இருக்க முடியாது. பொன்னும் மெய்ப்பொருளும் தருவானை, போகமும் திருவும் புணர்ப்பானை, பின்னை என் பிழையை பொறுப்பானை, பிழையெல்லாம் தவிர பணிப்பானை, இன்ன தன்மையன் என்று அறிவொண்ணா எம்மானை, எளிவந்த பிரானை, அன்னம் வைகும் வயர் பலனத்து அணி ஆரூரனை, மறக்கலும் ஆமை மறக்கவே கூடாது. மறந்துட்டோம்னா நமக்கு உய்வே கிடையாது. மறக்க கூடாது, மறந்தால் உய்வு கிடையாது. அதனால இறைவன் தான் உயிருக்கு எல்லாவற்றையும் அருளுகின்றார். அதான் பொண்ணும் மெய்ப்பொருள். அப்ப மெய்ப்பொருள்னு ஒண்ணு தாரார்னா அப்ப பொண்ணு பொய்ப்பொருள் தான். ஆனா அந்த உலகத்துல இருக்க நமக்கு அந்த பொய்ப்பொருள், ஏன்னா பொய்யான வாழ்க்கை தான் நம்ம வாழ்றோம். அதனால அந்த பொண்ணையும் கொடுத்துருதாரு, அடுத்து மெய்ப்பொருளையும் தருகின்றார். அது மாதிரி போகம்ங்கிறது உலக அனுபவம், திருங்கிறது முக்தி அனுபவம், இரண்டையுமே அவர் வழங்குகின்றார். அப்புறம் நம்ம பிழையை பொறுக்கின்றார். நமக்கு கூட யாராவது பிழை செஞ்சா பொறுத்து கொள்ளக்கூடிய மனோபாவம் சில சமயம் வரமாட்டேங்குது. ஆனா அவரு நம்ம பிழைய பூரம் எத்தனை ஆன்மாக்கள்னு பாருங்க, அவங்களுடைய பக்குவத்தை பூரம் பாருங்க. ஏன் இன்று இப்படி இருக்கின்ற நாம் ஒரு காலத்தில் எப்படி இந்த பிறவிலே இருந்திருப்போம், அல்லது இதற்கு முந்தைய பக்குவமற்ற பிறவிகள்ல நாம என்னெல்லாம் தவறிழைத்திருப்போம், ஆனா அப்ப எல்லாம் அவர் நம்ம பிழைய பொறுத்துக்கிட்டேதான் வர்றார். அவரா மாதிரி பிழை பொறுக்க யாராலும் இயலாது. அப்புறம் பொறுத்ததோட மட்டும் இல்லாம மேற்கொண்டு நீ இதை செய்தால், இப்ப நமக்கு உணர்த்துறா இருப்பாருங்க, நீ தவறு இழைத்தால் நரகம்தான், பாவம் செஞ்சா நரகத்துக்கு போனா, அதனால பாவம் செய்யாத, துன்பம் வேண்டாம் நினைச்சேன்னா துன்பம் தரக்கூடிய செயல்களை தவிர்க்க வேண்டும், இன்பமாய் வாழ வேண்டும் என்றால் அதற்குரிய செயல்களை மட்டும் நீ செய் என்று நமக்கு எத்தனை ஞானிகளை வைத்து நமக்கு உணர்த்தி இருக்கிறார் என்று பாருங்கள். அதனால அப்படி பிழையெல்லாம் தவிர பணிப்பானே என்று சொல்லி இன்ன தன்மை. அவர் என்ன இப்படித்தான் இருப்பாரு, இதுதான் அவர் பெயர்னு சொல்ல முடியுமா? காஞ்சி புராணத்துல சொல்றாரு, அகில நாமமும் எமக்குரிய பெயராம்னு சொல்றாரு. அவர் எப்படி இருப்பாருங்கிற, அருவமா இருப்பாரா, அருவுருவமா இருப்பாரா, உருவமா இருப்பார், இந்த மூணும் கடந்த நிலையில இருப்பாரா? அவருடைய சொரூப நிலையில ஒரு நாமமும் ஓர் உருவமும் இல்லாம இருக்கார். நம் பொருட்டு தடத்தலத்துல வந்து நமக்காக ஐந்தொழிலும் செய்யறார், தனக்காக எதுவுமே செய்யறதே இல்லை. அதனால இன்ன தன்மையன், நம்ம என்ன செஞ்சாலும் நமக்காகத்தான் செய்வோம், அல்லது நம்மை சார்ந்தவர்களுக்காகத்தான் செய்வோம், ஆனா அவர் தனக்காக செய்யவே இல்லை. அதனால இன்ன தன்மையன் என்று அறிவொண்ணா எம்மானு எழி வந்த அவருடைய நிலைக்கு நமக்காக எவ்வளவு எளிமையாக வந்து நமக்கு இறங்கி வந்து அருள் செய்கின்றார். அவரை நான் எப்படி மறப்பேன் என்று, அதாவது உயிருக்கு அனைத்தும் அருளுவதால், உயிரை செலுத்துவதாலும், அந்த உயிரை வந்து அந்த பக்குவப்படுத்துவதால், அந்த இறைவனை உயிர் எப்போதும் மறக்கவே கூடாது என்று மிக அழகாக நமக்கு வலியுறுத்தி இதிலே சொல்லி இருக்கின்றார். இந்த படம் எவ்வளவோ நம்ம எல்லாருக்கும் ஒரு பரிச்சயமான அது ஒரு பாடல் தான். ஆனா அதில் உள்ள கருத்து இங்கனம் இருக்கின்றது என்பதை மனதிலே வாங்கி கொண்டு இனி நாம் இந்த பாடலை பாடும்போது இந்த கருத்தோடு நாம் இருக்க வேண்டும் என்பதை நாம் தெளிவாக உணர்ந்து கொள்ள வேண்டும் இல்லையா? இப்ப மெய்ப்பொருள் அப்படின்னா இறைவனை உணரக்கூடிய, அதான் எது மெய்ப்பொருள்னு உணரணும் இல்லையா, அந்த உணர்வும் மெய்ப்பொருள் தான். அந்த உணர்விக்கு உணர்தல் தன்மையை தருவது யாரு, சுவாமி தான். மெய்ப்பொருள் அப்படின்னு அந்த இடத்துல சொல்லிட்டு அதை தர்றாரு அப்படின்னு சொல்லியாச்சு. இப்போ திருங்கிறது வீட்டு இன்பம் அப்படின்னு பார்த்தோம். உலக இன்பத்தை நுகரும் போது ஒரு பிழை செய்வோம், அது என்னன்னா இறைவனை மறந்துடுவோம். முன்னிலை பொருட்களை மட்டும்தான் நினைப்போம். அடுத்து விருப்பு வெறுப்பும் ரெண்டும் வந்துடும் அந்த நேரத்துல, அந்த உலகியல் பொருட்களை நுகரும் போது. அடுத்து வீட்டின்பத்தை நுகரும் போது என்ன ஒரு பிழை செய்வோம்னா, திருவருட்பயன்ல சொன்ன மாதிரி பார்க்கலன் மேல உட்கார்ந்து இருக்க பூனை வந்து பாலை குடிக்காம அங்க செவர்ல இருக்க கரப்பானை பார்த்து குதிக்கும் இல்லையா, அத மாதிரி பேரின்பத்தை நுகராமல் திருப்பிய சிற்றின்பத்தை விரும்புதல். இது ரெண்டும் பண்டைய பழக்கம் காரணமாக, அதாவது வாசனாமலத்தால் நிகழும். இதையெல்லாம் அடியார்களிடம், ஏன்னா அப்படியே இருந்துட்டு இருந்தா என்னைக்கு இந்த ஆன்மா வந்து முக்தி அனுபவிக்க முடியும், அதனால் இதையெல்லாம் அறவே நீக்குகின்றார் என்று மிக, என் பிழையை பொறுப்பானை, பிழையெல்லாம் தவிர பணிப்பானை என்று மிக அழகாக நமக்கு எடுத்து காட்டியுள்ளார் என்று நாம் பார்க்கின்றோம். அடுத்து திருவிடை மருதூர் என்ற தலத்து பாடல், கழுதை குங்குமம் தான் சுமந்து ஏய்த்தால் கைப்பர். இப்ப கழுதை வந்து குங்குமத்தை சுமந்துட்டு போதுன்னா அதனால கழுதைக்கு ஒரு பயனும் கிடையாது. பால் புக மற்றது போல பழுது நான் உழன்று உள் தடுமாறி படு சுழித்தலை பட்டனன் எந்தாய். அமுது நீ இருந்து என் செய்தி மனனே அங்கனா அரணே என மாட்டா. இழுதையேனுக்கு ஓர் உய்வகை அருளாய் இடைமருதுரை எந்தை பிரானேன்னு சொல்றார். நமக்கு புகழ் வந்து இறைவன் மட்டும்தான், வேற யாரும் நமக்கு புகழ் கிடையாது. எல்லாம் நம்மை போன்ற பசுக்கள் தான், அவர் ஒருத்தர் தான் பதி, அவர் தான் பசுபதி, உயிர்களின் தலைவன். அதனால நமக்கு யாருதான், அவர் மட்டும்தான் புகழ்ங்கிறத மனசுல நம்ம ஆணித்தரமாக கொள்ள வேண்டும். அந்த கருத்தை வலியுறுத்தி அதிகாரியாகிய நாம், அந்த அறியக்கூடிய அதிகாரி அறிந்து அவரை அடையக்கூடிய அதிகாரம் நமக்கு இருக்குங்கிறத அந்த சூத்திர கருத்தோட இந்த பாடலும் பொருந்தி இருப்பதை நாம் பார்க்கின்றோம். அடுத்து நமக்கு எல்லாருக்கும் தெரியும் அவருடைய நிறைவு பாடல், தான் என்னை முன்படைத்தான் அது அறிந்து தன் பொன்னடிக்கே நான் என பாடல் அந்தோ நான் இனேனை பொருட்படுத்து வானனை வந்தெதிர்கொள்ள மத்த யானை அருள் புரிந்து ஊனுயிர் வேறு செய்தான் நொடித்தான் மலை உத்தமனே என்று. அதுல அழகாக இறைவனோட அருள்தான் பிறப்பை அறுக்கின்றது நமக்கு அப்படின்னு உணர்ந்த உயிர் வந்து முக்தி பேறு அடைவதை எடுத்து உரைக்கின்றது. இன்னும் ஒரு பாடலும் அதே பதிகத்துலதான், அடுத்த பாடல் தான், ஆனை உரித்த பகை அடியேனோடு மீளக்கொளோ ஊனை உயிர் விரட்டி ஒள்ளி யானை நினைந்திருந்தேன் வானை மதித்து அமரர் வலம் செய்து என்னை ஏற வைக்க ஆனை அருள் புரிந்தான் நொடித்தான் மலை உத்தமனே என்று. அப்போ அந்த அருள்தான் பிறப்பு அறுத்து நமக்கு பேரின்பத்தை வழங்குகின்றது, இறைவனுடைய அருள்தான் அப்படிங்கிறத தெளிவாக உணர்ந்து நாம் இறைவனை வழிபட்டு அவரை அடைய வேண்டும் என்பதை வலியுறுத்துவதால் இதுகாரும் நாம் சிந்தித்த கிட்டத்தட்ட ஒரு 20 பாடல்களில் உள்ள கருத்துக்களும் இன்னும் இருக்கு. நான் நேரம் கருதி உங்களோட இதை இவற்றை மட்டும் பகிர்ந்துள்ளேன். இவை எல்லாமே நமக்கு அந்த 7 சூத்திரம், இவர் வந்து சிரசாக இவருடைய 7 திருமுறை இருக்கிறது, சம்ஹிதா மந்திரங்களின் சிரசு 7 மந்திர சிரசு. அது போல இவருடைய திருமுறை 7 திருமுறை, அதற்கு ஒப்ப அந்த பின்னால வந்த 7 சூத்திரத்துல அந்த கருத்துக்கு ஒப்ப உள்ள பாடல்களை எல்லாம் இப்போது திருவருளாலும் குருவருளாலும் நாம் சிந்தித்தோம். ஆக இறைவன் தான் குருவடிவாக வந்து நம்மை ஆட்கொண்டு நமக்கு எல்லாவற்றையும் உணர்த்துகின்றார் என்பதை நாம் மனதில எடுத்துக்கொண்டு அது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வடிவிலே வந்து நமக்கு இத்தனை கருத்தையும் உணர்த்தியது இறைவன் தான் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று இன்றைய சிந்தனையை நிறைவு செய்து, அசனவல்லி அடிகள் வாழி ஆகம வேதம் வாழியே, சுசியரங்கள் சுரகீதங்கள் வாழி, சுருதியோர்கள் வாழி, வசலை நீதி மன்னர் வாழி, வண்தமிழ் கவிஞர் நா விசதிமங்கை வாழி, யாழி மேகவண்ணன் வாழியே என்ற வாழ்த்தினை பாடி நிறைவு செய்கின்றேன். இதுகாரும் இந்த நிகழ்விற்கு உறுதுணையாக இருந்த குருவருளுக்கும் திருவருளுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை கூறிக்கொண்டு, நமது சைவன்.org பொறுப்பாளர் அன்பர்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து, இதனை நேரிலே கண்டு கேட்டுக் கொண்டிருக்கும் உங்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து நிறைவு செய்கின்றேன். அடியேன் தூத்துக்குடி விமலா சுப்பிரமணியன், திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நம சிவாய். யூ ஆர் லிசனிங் டு சைவம்.org ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம்.org. திருச்சிற்றம்பலம், திருப்பள்ளி எழு

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25
1: திருச்சிற்றம்பலம் மாணிக்க வாசக பெருமான் அருள் செய்த திருவாசகம் விளக்க உரை, தலைப்பு திரு அண்ட பகுதி, வழங்குபவர் சிவ எஸ் ராமலிங்கம் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.

dari

திருக்கடலாகிய அம்பலவானருடைய பெருங்கருணையினாலே இன்று திருவாசகத்தில் திருவண்ட பகுதி என்கின்ற பாடலில் 66வது வரி முதலாக இப்பொழுது விரிவுரை செய்ய முயலுகிறேன். பரமேஸ்வரன் கண்ணாலே காண முடியாதவன், தேவர்களுக்கு அறியவன். எத்தனையோ காலம் தவத்தில இருக்கின்ற துணிவர்களுக்கும் காண முடியாதவன். அப்படிப்பட்ட கடவுள் இந்த நில உலகத்திலே மனிதராக இருந்த மாணிக்க வாசகருக்கு அவன் எழுந்தருளி வந்து ஆச்சாரிய மூர்த்தமாக வந்து எல்லையில்லாத அருளை பொழிந்து அதன் மூலமாக மாணிக்க வாசகரை சிவமாக ஆக்கி அவர் மூலமாக இந்த நாட்டுக்கு ஒரு பெரிய செல்வத்தை தந்தான் சிவபெருமான். அந்த செல்வந்தான் இந்த திருவாசகம். அப்படி திருவாசகத்திலே தான் பெற்ற பேற்றை தனக்கு சிவபெருமான் செய்தருளிய இந்த கருணையை சொல்லி பல இடங்களிலே மகிழ்கின்றார் மாணிக்க வாசகர். அப்படியே தனக்கு செய்த அந்த கருணையை சொல்லி அவனுடைய அருளை சொல்லி அவனுடைய ஒரு பேரருளுக்கு அவனுடைய கிருபைக்கு ஓமையாக மேகத்தை சொல்லி அவன் வாழ்க என்று இந்த ஒரு பகுதியிலே முடிக்கிறார். அப்படி அவன் செய்த கருணையை ஒரு உருவகமாக ஒரு அற்புதமான ஒரு சொற்களாலே அந்த கருணையை சொல்லி நமக்கு விளக்குகிறார். பரமேஸ்வரன் பரமானந்த பழங்கடலாக விளங்குகிறார். கடல் என்றால் அளவுபடாதது, கடலை ஆழமோ அகலமோ காண முடியாமல் இருக்கு. அப்படிப்பட்ட கடல் இந்த கடல் எப்படி என்று கேட்டால் இது ஆனந்த கடல். இப்ப நம்ம கண்ணாலே காண்கின்ற கடல் உப்பு கடல், அதை உண்ண முடியாது. இந்த கடல் என்ன கடல் என்று கேட்டால் பழங்கடல், பரமானந்த பழங்கடல். பழங்கடல் என்று சொன்னால் ஒரு குறிப்பிட்ட காலத்திலே இந்த கடல் உண்டானதல்ல, எப்போதும் உள்ள கடல். அது ஆனந்த கடல். ஆனந்தம் தனக்கு மேல இதற்கு மேல ஒரு ஆனந்தம் இல்லாதபடிக்கு ஆனந்தமாயிருப்பது, அதனால பரமானந்த பழங்கடல். ஆனந்தம் என்றாலே இன்பம் என்று பொருள். அந்த இன்பம் மேலான இன்பம், அதற்கு மேல ஒரு இன்பம் ஆனந்தம் இல்லை என்று சொல்லும்படியாக விளங்குகின்ற பரமானந்த பழங்கடல். அப்படிப்பட்ட கடலானது பரமானந்த பழங்கடல். அதுவே அப்பேரை சொல்லல, பரமேஸ்வரன், முக்கண்ணன், கங்காதரன், சதாசிவன் பெயரை சொல்லாமலே அந்த சுவாமி எப்படி சொல்லுகிறார் என்று கேட்டால், குவளைக்கண்ணி குரன் காண்க அவளுந்தான் உடனே காண்க என்று சொல்லி அடுத்தாற் போல பரமானந்த பழங்கடல் அதுவே கருவாமுகிலிருந்து தோன்றி. அந்த பரமானந்த பழங்கடல் அதுவே கருவாமுகிலில் தோன்றி. கடலானது உபகாரம் உலகத்துக்கு செய்ய வேண்டுமானால் அந்த கடல் மேலே போகும், கீழே இருக்கிற கடல் ஆகாயத்துக்கு போகும். ஆகாயத்துக்கு சென்று அந்த ஆகாயத்தின் வழியாக நின்று உலகத்துக்கு மழையை பொழிவிக்கும். இந்த கடலும் அதே போலத்தான் பரமானந்த பழங்கடல் அதுவே கருமாமுகில் தோன்றி. அதனால கருத்த மேகமாக தோன்றி, முகில்னா மேகம், கருமாமுகில் தோன்றி. கருமாமுகில் தோன்றி என்பது கருத்த மேகம் என்பது அவனுடைய கருணையை பற்றி சொல்லுவது. இப்ப அம்பாளை பற்றி சொன்னா அவன் என்னமா இருப்பான்னா கருப்பா இருப்பா, நீல நிறமா இருப்பா, பச்சையா இருப்பான்னு தான் சொல்லுவார். அம்பாளை சிவப்புன்னு சொல்றது இல்லை, எல்லா நிறமும் அவளுக்கு உண்டு, எந்த நிறம் வேணாலும் எடுத்துக்குவா, அது வேற. நம்ம ஒரே நிறமா தான் இருக்க முடியும், கருப்பு கருப்பு தான், சிவப்பு சிவப்பு தான். கருப்பா இருக்கிறவன் சிவப்பாகலாம்னா முடியுதா? இல்லை. அவன் எல்லா நிறமும் அவளுக்கு உரியது. சாமி பஞ்சவர்ணேஸ்வரர்னா அவளும் பஞ்சவர்ணேஸ்வரி தான். அப்படி பரமானந்த பழங்கடல் என்ன பண்ணியது என்று கேட்டால் கருத்த மேகமாக தோன்றியது. கருத்த மேகமாக கருத்த மேகம் என்பது கருணையோடு கூடிய அம்பாளோடு கூடிய ஒரு மேகமாக சென்றது. அப்படி சென்று அந்த மேகம் திருவாரூரும் வரை வர இல்லை. அதனால திரு என்கின்ற முத்தி செல்வத்தை வழங்குவதாயிருக்கின்ற பெருந்துறை என்கின்ற மலையின் மேல் ஏறி திருப்பெருந்துறையை மலையாக உருவகம் பண்றார். மேகமானது என்ன செய்யும் என்று கேட்டால் மலையை சார்ந்து, மலையை சார்ந்து மலையில் படிந்து மழையை குறிக்கும். மேகமானது மலையை படிந்து, மலையில் படிந்து, மலையில் படிந்து மழையை பொழியும், விளங்குதா? அதனாலே திருவாரூருங்கரை வரையில் ஏறி, வரை என்றால் மலை. இந்த மேகமானது திருப்பெருந்துறையாகிய மலையின் மேல் ஏறியது. ஏறி திருத்தகு மின்மொழி திசை திசை விரிய. அப்படி மேகம் உண்டானவுடனே என்ன வரும் என்று கேட்டால் மின்னல் வரும். அது அழகிய திருத்தகு மின்மொழி, அழகிய அவனுடைய
பிரகாசம். அந்த சுவாமியினுடைய திருமேனி பிரகாசம் மின்னல் போல விளங்கி அவனுடைய திருமேனிய மின்னல் என்று வருணிக்கிறார். அவனை மின்னல் என்று சொன்னாலும் பொருந்தும், நெருப்பு என்று சொன்னாலும் பொருந்தும், சூரியன் என்று சொன்னாலும் பொருந்தும். அதனால அதற்கு மேலும் பொருந்தும் அந்த ஒளி, திருத்தக மின்னொளி திசை திசை விரியும். அதனால அந்த பிரகாசமானது அந்த திசை முழுவதும் வீசும்படியாக எழுந்தொருளியிருந்தான் சுவாமி இங்கே திருப்பெருந்தோயில். திருத்தக மின்னொளி திசை திசை விரிய அப்படி மின்னல் வந்த உடனே என்ன வரும் என்று கேட்ட, என்ன ஆகும் என்று கேட்டால், இந்த சர்ப்பங்கள் எல்லாம் மின்னல் ஒளியை கண்ட உடனே ஓடி பதிவு, இடி முழக்கம் கேட்டாலும் மின்னலை கண்டாலும் அந்த சர்ப்பங்கள் எல்லாம் அது இருக்கிறடம் தெரியாமல் ஓடி போ ஒளிந்து. அதுபோல இந்த திருமேனி பிரகாசத்தை அடியன் கண்ட உடனே ஐம்புல பந்தனையாகிய வாழரவு இருந்து ஓடி போயிட்டது. ஐம்புல, ஐம்புல மெய்வாய்கள் மூக்குச்சுவியாகிய ஐம்புலன்களையும் பாம்புறார். ஐம்புலனையும் பாம்பு, ஐம்புல பந்தனை, ஐந்து புலன்களும், அது ஒவ்வொரு புலன்களும் நம்ம என்ன பண்ணுதுன்னா ஏமாத்துது. ஒவ்வொரு புலன்களும் அதது வழியிலே நம்ம இழுத்து, இப்ப நம்ம வேறு புலன் வேறு தானே, கண்ணு வேற நம்ம வேற, மூக்கு வேற நம்ம வேற, காது வேற நம்ம வேற. இந்த புலன்கள் எல்லாம் என்ன செய்யறது என்று கேட்டால், அதது இஷ்டத்துக்கு நம்ம இழுத்து அதுல கெடுதல் வந்தாலும் அனுபவிக்க நம்மளை விளங்குறா. ஆகையினால அது ஐம்புல பந்தனைங்கிறார். ஐம்புலன்களாலே, ஐம்புலன்கள் வந்து நம்மை கட்டுப்படுத்தி அதன் மூலமாக துன்பத்தை கொடுப்பதனால அதை வாழ அறவுங்கிறார், விஷங்கிறார். ஐம்புல பந்தனை வாழ அருங்கு. அந்த திருமேனி பிரகாசத்தை கண்ட உடனேயே, அந்த திருமேனி ஒளிய கண்ட உடனேயே, அந்த மின்னலை கண்ட உடனே இந்த ஐம்புலன்களும் தன்னுடைய சேட்டைகளை அடக்கி கொண்டது. ஐம்புல பந்தனை வாழ அருகிய இடக்கும் கருமுருட்டு ஏனப்பின் கானகத்தே நடக்கும் திருவடி எந்தலைமையில் இட்டமையால் கடக்கும் திரள் ஐவர் கண்டகரதம் வல்லாட்டை அடக்கும் குலாத்தில் ஆண்டானை கொண்டன்று என்பது திருவாசகம் குலாபத்து. அதனாலே இப்பொழுது சாதாரணமானவர்களுக்கு புலன்கள் அல்லது போல இஷ்டம் போல சேட்டைகளை செய்யும், சாதாரண மக்களை புலன்களுக்கு எடுக்கும். ஞானிகளே அந்த புலன்கள் ஒண்ணும் பண்ணாது. அருள் பெற்ற ஞானிகளுக்கு புலன்களை அவர்கள் சொன்னபடி கேட்கும், புலன்கள் அவர்கள் சொன்னபடி கேட்கும். அஞ்ஞானிகள் புலன்கள் சொன்னபடி கேட்பார்கள். புலன்கள் சொன்னபடி கேட்பவர்கள் அஞ்ஞானிகள், புலன்களை தான் சொன்னபடி நடத்துவர்கள் விஞ்ஞானிகள். ஆகையினாலே இப்படி ஐம்புல பந்தனை வாழறவு இல்லைய, அப்படி வாழறவு இருந்ததா இருந்த இருந்த உடனே வெந்துயர் கோடை மாத்தலை கரப்பால இப்படி மேகம் வந்தது, திருவாரூரந்தர் வரையில் ஏறியது, திருத்தகுமனுடைய திசை திசை விரிந்தது, ஐம்புல பந்தனை வாழறவு இருந்தது. அதற்கு மேல கொடிய வெப்பம், வெந்துயர் கோடை, கோடை வெப்பமாகி, கோடை வெப்பமாக இருந்து துன்பத்தை தந்த துயரம், உயிருக்கு உள்ளத்துக்கு உடம்புக்கு இருந்த துன்பங்கள் எல்லாமே, உள்ளத்துக்கு உடம்புக்கு இருந்த துயரங்கள், உள்ளத்துக்கு உடம்புக்கு இருந்த துயரங்கள் எல்லாமே வெந்துயர் கோடை மாத்தலை கரப்ப. அதனால வெப்பத்திலே ஒருவன் சென்றானால் அவன் படாத பாடுபடுவான். வெப்பத்திலே ஒருவன் செல்லும் போது என்னமா இருக்கும், அதிகமான துன்பம், எப்பொழுது நிழலை அடைவோ, எப்பொழுது நிழல் அடைவோ, எப்பொழுது காற்று கிடைக்கும் என்று சொல்லி நாம் வந்து துன்பத்தை அடைவது நன்றாக தெரியும். அந்த வெந்துயர் கோடை என்பதுதான் உள்ளத்துக்கும் உடம்புக்கும் உண்டாகிய துன்பங்கள், அது கால காயக்கலேசம் புஞ்சி கலேசம் என்பார் அருணகிரினார். வெந்துயர் கோடை மாத்தலை கரப்பால பிறவியாகிய கோடை என்று சொல்லுவது, கோடை வெயில், கோடை கோடை காலம், வெயில் காலம், இது கார்காலம், இப்ப கார்காலம், கோடை காலம் என்பது பங்குனி சித்திரை வையாசி அந்த காலங்கள், வெயில் காலம் கொடுமையான வெயில் காலம், அதிலெல்லாம் ஒரு தன் பத்து மைல் வெயில்ல காட்டில் நடந்தானே என்னமா இருப்பான், ஆளு காலியான ஆள் ஆயிடுவான். அதனால அப்படிப்பட்ட அந்த வெப்பம், துன்பமாகிய வெப்பம், துன்பமாகிய வெப்ப கோடைகள், வெந்துயர் கோடை பெரிய விரிந்து விரிந்து இருந்த அந்த வெப்பங்கள் எல்லாம் ஒளிந்து போக, விரிந்து இருந்த துன்பங்கள் எல்லாம் ஒளிந்து போக. இது இப்ப நான் சொன்னது உங்களுக்கு விளங்குதா? அதனால பிறவியாகிய வெப்பம்

அப்படின்னு வெளியிற. அப்படி தோன்றி பூ தோன்றி அது பிரகாசத்தை செய்ய, இப்படி தோன்றி பூ தோன்றி பிரகாசத்தை செய்ய எந்தம் பிறவியில் கோபம் இருக்கு. அப்படி தோன்றி பூ தோன்றியது அது கார்காலத்தில் தோன்றுகிற பூ. அதே சமயத்துல ஏராளமான இந்திரகோப பூச்சிகள் உண்டாகும், ஏராளமான பூச்சிகள், இந்திரகோபம்னு உங்களுக்கு தெரிய வண்டுகள் பூச்சிகள் நிறைய உண்டாகும் கார்காலத்தில், நிறைய உண்டாகும். அந்த பூச்சிக்கு இந்திரகோபம்னு பேரா, அது அளவில்லாததாக உண்டாகும், உற்பத்தியாகும், அளவில்லாததாக உற்பத்தியாகும். அதுபோல என்னுடைய அளவில்லாத பிறவியிலே சிவபெருமான் கோபித்து எந்தம் பிறவியில் கோபம் முகுத்து, பிறவியில் எந்தம் பிறவியில் கோபம் முகுத்து என்னுடைய பிறவியைப் போல இந்திரகோப பூச்சிகள் மிகுந்து, இந்திரகோப பூச்சியைப் போல என்னுடைய பிறவி அதிகமானது. அப்படி எண்ணில்லாத பிறவி, எத்தனையோ பிறவி எடுத்திருக்கிறோம் அல்லவா, அத்தனை பிறவிகளையும் அந்த இந்திரகோப பூச்சியாக நினைக்கிறார். இந்திரகோப பூச்சி அளவில்லாமல் தோன்றுவது போல அளவில்லாத பிறவி எடுத்திருக்கிறோம் அல்லவா, அந்த அளவில்லாத பிறவியின் மேல சிவபெருமான் கோபித்தாராம், பிறவியை கோபித்தாராம், பிறவியை கோபித்து எந்தம் பிறவியில் கோபம் மிகுத்து. அப்படி பிறவியை அவன் கோபித்தான்னா என்ன ஆகும், பிறவி இல்லாமல் தொலைந்து போயிடும். எந்தம் பிறவியில் கோபம் மிகுத்து, இந்திரகோப பூச்சியே அது இந்திரகோபம்னு பேர், அந்த பூச்சிக்கு பேரு. அதை எப்படி சொல்றனா, என்னுடைய பிறவியாகிய இந்திரகோபத்து பூச்சியை கோபித்து, பிறவியை கோபித்து எந்தம் பிறவியில் கோபம் மிகுத்து, முரசிந்து மாப்பெரும் கருணையில் முழங்கி. அதற்கு மேலே அவன் முரசு என்கின்ற வாத்தியத்தை முழக்கினார் போல அளவில்லாத மாப்பெரும் கருணையில் முழங்கி, அளவில்லாத கருணையில் முழங்கி. கையால் அளவில்லாத கருணையில் முழங்கி என்றால் அவனுடைய உபதேசமாகிய அந்த வாக்கியம் அதால முரசு எரிந்தார் போன்று கருணை பிரவாகமாக அவனுடைய உபதேச வாக்கியங்கள் என்னுடைய சிவியிலே புகுந்தன என்பது. எந்தம் பிறவியத்து முரசிந்தும் அப்பெரும் கருணையில் முழங்கி, முழங்கி என்பது வசனத்தை சொல்லி, உபதேச வார்த்தையை சொல்லி. பூப்புரை அஞ்சலி காந்தல் காட்ட, அந்த கார்காலத்துல என்ன தோன்றுவென்றால் காந்தல் என்கின்ற ஒரு வகையான பூக்களும் தோன்றும். அது எப்படி இருக்குமா, கை போல இருக்குமா, அந்த பூ காந்தல்ங்கிறது கை போல இருக்குமா, காந்தல் பூ என்பது கை போல இருக்குமா. அதனால அவனை கண்ட உடனே நான் அடியேன், அஞ்சலி செய்வேன், அஞ்சலி செய்வேன். கார்காலத்துல தோன்றுகிற பூவை பத்தி சொல்லி, காந்தல் பூவை சொல்லி, பூப்புரை அஞ்சலி காந்தல் காட்ட. அதனால பூ என்கின்ற தாமரை பூ போன்ற நிறத்தையுடையதாய் காந்தல் பூக்கள் அஞ்சலியை காட்ட, நமஸ்காரத்தை செய்ய, நமஸ்காரத்தை செய்ய, பூப்புரை அஞ்சலி காந்தல் காட்ட. அப்படி அஞ்சலியை செய்ய, அஞ்சலி என்பது சிரத்திலே குவிப்பது, அஞ்சலி என்பது முடிமேலே அஞ்சலி செய்வோர்கள் நேயக்கார என்பது திருப்புகள், முடிமேலே அஞ்சலி செய்வோர்கள் நேயக்கார. அப்படி பூப்புரை அஞ்சலி காந்தல் காட்ட எஞ்சா இன்னொரு முன்புடி உள்ள, எஞ்சா இன்னொரு முந்துளி உள்ள, குறைவில்லாத இன்னருளாகிய திருவருளாகிய சிறிய துளிகளை பெய்ய, துளிகளை பெய்ய. இப்பதான் துளி பெய்ய ஆரம்பிச்சிருக்கு, இப்பதான் துளி பெய்ய ஆரம்பி. பரமானந்த பழங்கடலதுவே கருமா முயலில் தோன்றி திருவாரூருந்தர வரையிலேறி திருத்தக மின்னொழி திசை திசைவிரிய ஐம்புல பந்தனை வாழர வீரிய வெந்துயர் கோட மாத்தலகரப்ப நீடொழி தோன்றி வானொலி மனித எந்தம் பிறவியில் கோபம் முகுத்து முரசிருந்து மாப்பெரும் கருணையில் முழங்கி பூப்பொறையஞ்சலி காந்தல் காட்ட எஞ்சா இன்னொரு நுண்துளி உள்ள. மழை இறங்கி விட்டது, மழை இறங்கி விட்டது. எஞ்சா இன்னொரு, எஞ்சா இன்னொருனா குறைவில்லாத இன்னருளாகிய மழையை பொழி, எஞ்சா இன்னருள் நுண்துளி உள்ள. அப்படி பெய்த அந்த வாக்கியமானது செஞ்சுடர் வெள்ளம், அப்படி துளியாக பெய்தது பெரிய வெள்ளமாக பெரியது. அவன் செய்த கருணையானது அடியனுக்கு அளவில்லாத வெள்ளம் போல பெரியது. அது செஞ்சுடர் வெள்ளம் செஞ்சுடர் என்றால் இவர் பாடியது திருவாசகம் தானே, திருவாசகம் செஞ்சொல், செஞ்சொல் திருவாசகம், செஞ்சுடர் வெள்ளம், செஞ்சுடர் வெள்ளம் என்று சொன்னால் கையாலே அது வந்து இந்த ஒளிக்கு சொல்லுவது, பிரகாசத்துக்கு சொல்லுவது, அந்த அந்த வெள்ளத்தினுடைய பிரகாசத்து ஒளிக்கு சொல்லுவது. செஞ்சுடர் வெள்ளம் திசை திசைத்து விட்ட வரையுடன் எங்கு பார்த்தாலும் வெள்ளக்காடாக இருந்தது. மழை அதிகமாக பெய்து விட்டா என்ன சொல்றான், எங்கு பார்த்தாலும் வெள்ளக்காடாக. இப்ப நான் வரும்போது கூட ஒரு இடத்துல கேட்டேன், அது என்ன காவிரியான்னு கேட்டதுல, அந்த அளவுக்கு பெய்து அங்க தண்ணீர் தேங்கி நிற்கிறது. அந்த அளவுக்கு திருவருளை இப்படி பொழிந்தான், அந்த திருவருள் பெருகியது, பெருகிய திருவருளானது திசை முழுவதும் விரிந்தது, எங்கு பார்த்தாலும் அந்த திரு

0: உள்ளே பிரகாசம் நிறைந்திருந்தது. செஞ்சுடர் வெள்ளம் திசை திசை திவிட்ட வரையுற, திவிட்ட திவிட்ட என்றால் நிரம்ப, எங்கு பார்த்தாலும் திருவருள் நிரம்ப, திருவருளாகிய வெள்ளம் நிரம்பி இருக்க, திருவருளாகிய வெள்ளம் நிரம்பி இருக்க, செஞ்சுடர் வெள்ளம் திசை திசை திவிட்ட வரையுற. வரையுற என்றால் மலை போல உயர, அந்த திருவருளானது உயர்வாக மலை போல உயர, மலை போல உயர்வாக இருக்க வரையுற. கேத கூட்டம் கையறவும், கேத கூட்டம் என்பது கையாது, கேதம் என்கின்றது குற்றமாகிய குணங்கள், குற்றமாகிய குணங்கள், ஆன்மாவுக்கு உள்ள குற்றம் குற்றமான குணங்கள் கொஞ்சம் அல்ல, ஆன்மாவுக்கு இருக்கிற குற்றமான குணங்கள் கொஞ்சம் அல்ல. பல பேர் அந்த குணத்தை விருத்தி பண்ணிக்கிட்டே இருக்கிறான், அந்த குணத்தை விருத்தி பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். இப்ப நாமெல்லாம் அதை ஒடுக்கிக்கிட்டு இருக்கிறோம், முடிஞ்ச வரையிலும் கெட்ட குணங்கள் இருக்கக்கூடாது அப்படின்னு அடக்கிக்கிட்டு இருக்கோம், அப்படிதான் இருக்கிறோம், அப்படித்தான் இருக்கும். அதுக்கு என்ன காரணம், இப்படி திருவாசகம் கேட்கறதுனால, இல்லைன்னா நாமும் அந்த மாதிரி தான் இருப்போம். அதனால திருவாசகம் கேட்கறதுனாலதான் கெட்ட வார்த்தை சொல்ல பேசப்படாது, கெட்ட செயலை செய்யப்படாது, கெட்ட எண்ணம் இருக்கப்படாது, மனம் வாக்கு காயம் மூன்றாலும் தூய்மையாக இருக்கும். இப்ப கெட்ட வார்த்தை பேசினா வாய் அழுக்கா போகுது, கெட்டதை நினைச்சா மனசு அழுக்கா போகுது, கெட்ட காரியங்களை செய்தா உடம்பு அழுக்கா போகுது. அதனாலே மனம் வாக்கு மூன்றையும் காயம் மூன்றையும் தூய்மையாக வைத்துக் கொள்ளும். கேத கூட்டம் கையற ஓங்கி, அதனால அந்த கேதமாகிய குற்றங்கள் பெரிய பள்ளம் போல ஆழமாக இருந்தது, ஆழமாக இருந்ததுனா அதிகமாக இருந்தது. இந்த கெட்ட எண்ணங்கள், கெட்ட குணங்கள், அந்த கெட்ட குணங்கள் எல்லாம் கையற தூர்ந்து போக, கேத கூட்டம் கையற, திருவருள் வந்து நிரம்பிருச்சுன்னா அங்க இருக்கிற கெட்ட குணங்கள் எல்லாம் ஓடி போகும். வெளிச்சம் வந்துருச்சுன்னா இருள் ஓடி போகுது போல, வெளிச்சம் வந்துருச்சுன்னு வச்சுக்க, எவ்வளவு இருந்தாலும் சரி, இருள் எவ்வளவு இருந்தாலும் சரி, வெளிச்சம் வந்துருச்சுன்னு வச்சுக்கப்பா, இருள் எவ்வளவு இருந்தாலும் சரி, அவ்வளவு வெளிச்சம் வர்ற நேரமும் இருள் ஓடுற நேரமும் ஒரே நேரம். வெளிச்சம் வந்து அப்புறம் ஒரு அரை மணி நேரம் கழிச்சு இருள் போச்சுன்னு இல்லை, வெளிச்சம் வந்துச்சு இருள் போயிடுச்சு. கேத கூட்டம் கையற ஓங்கி, அதனால கேதங்க என்கிற கெட்ட குணங்களாகிய குழிகள் நிரம்பி தூர்ந்து போக, கெட்ட குணங்களாகிய குழிகள், குட்டம்னா குணம், குடம் குட்டம்னா குணம், அது தூர்ந்து போச்சு. கேத கூட்டம் கையற ஓங்கி, கையற ஓங்கி என்றால் கையற என்றால் தூர்ந்து, அதற்கு மேலே ஓங்கி, அதாவது ஓங்கி என்பது திருவருள் அதற்கு மேலே நிரம்பி விட்டது, அந்த குழியை தூர்த்து அதுக்கு மேலே திருவருள் அதிகமாகி விட்டது. கேத கூட்டம் கையற ஓங்கி, இருமுச்சமயத்து உருவே தேறினை, இப்படி வெள்ளம், இப்படி கருணை வெள்ளம், இப்படி பேரானந்த பெருவெள்ளம், இப்படி எங்கு பார்த்தாலும் நிரம்பி வழிந்து பொங்கிக் கொண்டு இருக்கிறது. இதை அப்படியே வச்சுக்கோங்க, பேரானந்த சிவபோகம் எனும் பேரின்ப வெள்ளம் பொங்கி ததும்பி பூரணமாய் ஏக உருவாய் கிடக்குது ஐயோ என்பது தாய்மான ஒரு பாட்டு. சிவபோகம் எனும் பேரின்ப வெள்ளம், இது பேரின்ப வெள்ளம்னு பேரு, இந்த பேரின்ப வெள்ளம் பொங்கி ததும்பி பூரணமாய் எங்கு பார்த்தாலும் இப்படி இருக்க, இந்த வெள்ளம் இருக்கின்ற இடம் தெரியாமல் வெள்ளத்துக்கு அப்பாற்பட்டு வெள்ளம் இருக்கின்ற இந்த தண்ணீரை உண்ண தெரியாமல், இந்த அமுதக்கடலை உண்ண தெரியாமல் சில மான் கூட்டங்கள், சில மான் கூட்டங்கள், அந்த மான் கூட்டங்கள் யார் யார் என்று கேட்டால் உலகாயனம் பௌத்தம் சமணம் பாஞ்சராத்திரம் முதலாகிய மற்ற சமயவாதிகள் அவையெல்லாம் மான்களாம். அந்த மான் கூட்டங்கள் என்ன பண்ணுகிறது என்று கேட்டால் அதனால இந்த வெள்ளத்துக்கிட்ட வராம, இந்த தண்ணீர் இவ்வளவு பரமானந்த புலங்கடலாகிய வெள்ளம் இப்படி வழிந்து பொங்கி இருக்க, இதை விட்டு விட்டு வெள்ளம் இல்லாத பாலை நிலத்திலே சென்று அங்கே காணலை நீர் என்று நம்பி, காணல் இருந்துவார் வெயில் மத்தியானத்துல பாத்தீங்கன்னா பங்குனி மாதத்துல தெரியும் காணல் தக தக தக தக தகன்னு ஓடும், தூரத்துல பார்த்தா நீர் மாறுதா தண்ணீர் மாறுதா இருக்கு உடம்பு. அத சடங்கொண்ட சாத்திரத்தார் சாக்கியர் சமன்குண்டர், சடங்கொண்ட சாத்திரத்தார் சாக்கியர் சமன்குண்டர் மடங்கொண்ட நெஞ்சினராய் மயங்கியூர் பேய்த்தேர், அந்த காணல இருக்க பேய்த்தேர்னு சொல்றது, பூத்தாரும் பொய்கை புனலிதுவே என கருதி பேய்த்தேர் முகக்கூறும் பேதை குணம் ஆகாம என்பது திருவாசகம். ஞான சம்பந்தர் சடங்கொண்ட சாத்திரத்தார் சாக்கியர் சமன்குண்டர் மற்ற சமயவாதிகள் சாக்கியர் சமன்குண்டர் மடங்கொண்ட நெஞ்சினராய் மயங்கியூர் பேய்த்தேர்ப்பில் குடங்கொண்டு நீர்க்கு செல்வார், குடங்கொண்டு நீர்க்கு செல்வார் போது குஞ்சரத்தில் படங்கொண்ட போர்வையினால் பருப்பதம் பரவுதுமே என்பது திருஞான சம்பந்தர் தேவார். அதனால அந்த அவர்கள் அறிவில்லாமல் மற்ற தெய்வங்களை நம்பி மற்ற தெய்வங்களை நம்பி, மற்ற சமயவாதிகள் மற்ற தெய்வங்களை உயிர் ஒர்க்கங்களாகிய செத்து பிறக்கின்ற தெய்வங்களை நம்பி அந்த தெய்வங்கள் அருள் தரும் என்று சொல்லி அந்த தெய்வங்களை நம்பி அலைந்து அருள் வராமல் வீணே மடிந்து போய் விடுகிறார்கள் என்பதை இப்படி சொன்னார். அதனால இப்படி வெள்ளம் இருக்கு, ஆனந்த வெள்ளம் இப்படி நிறைந்து கிடக்க இதை விட்டு விட்டு அதனால வெள்ளம் இல்லாத இடத்திலே சென்று அந்த மான் கூட்டங்கள் அதனால தன் காணல நீர் என்று எண்ணி விடுவது போல மற்ற சமயவாதிகள் அருள் தர முடியாத அப்பாவியாயிருக்கின்ற நம்மை போல பிறந்து இறந்து போகின்ற உயிர் வர்க்கங்களை தெய்வங்களாக கடவுளாக நம்பி அதற்கு பின்னாலே சென்று அருள் வராமல் வீணே மடிந்து போகின்றார்கள் என்பதை இருமுச்சமயத்து உறுப்பை தேரிலை இருமுச்சமயத்து இருமுச்சமயம் புரியல ஆறு சமயம் இருமுச்சமயத்து ஒரு பேய்த்தேரினை பேய்த்தேருங்கதான் காணல்
1: பேய்த்தேரினை நீர் நசை தரவரும் நெடுங்கண் மான்கணம் மான் கூட்டங்கள் நீர் நசை என்றால் தண்ணீரிலே தண்ணீரை விரும்பி நீரை விரும்பி நசை என்றால் விரும்பி நீரை விரும்பி நீர் நசை தர வரும் நெடுங்கண் மான்கணம் நீண்ட கண்களையுடைய அந்த மான் கூட்டங்கள் தவப்பெறும் வாயிடை பருகி
0: ஏயாலே தன்னுடைய பெரிய வாயினாலே அந்த காணலை பருகி காணலை பருகினா தாக அடங்குமா காணலை பருகினா தாக அடங்குமான்னு தவப்பெரு வாயினை பருகி அந்த தெய்வங்களை நம்பி அந்த தெய்வங்களுக்கு கையால் வழிபாடு செய்து பூஜை போட்டு அதன் மூலமாக அருளை பெறலாம் என்று சொல்லுகின்ற அந்த சமயவாதிகளை தவப்பெரு வாயினை பருகி தளர்வோடும் அவப்பெரும் தாவ நீங்காது அசைந்தன காணலை நீர் என்று நம்பி காணலை நீர் என்று நம்பி செல்லுகின்ற மான் கூட்டங்கள் போல காணலை நீர் என்று நம்பி செல்லுகின்ற மான் கூட்டங்கள் போல சித்து பிறக்கின்ற தெய்வங்களை கடவுளாக நம்பி அந்த தெய்வங்களுக்கு பின்னாலே அலைந்து வீணே இவர்களும் இறந்து வறந்து வீணே இவர்கள் ஆகின்றார்கள் என்பதை இப்படி சொல்லி காட்டினார். இருமுச்சமய துருகை தேரினை நீர் நசை தர ஒரு நெடுங்கண் மான்கணம் தவப்பெரு வாயிடை பருகி தளர்வோடும் அவப்பெரும் தாவ நீங்காத சின்ன தாகம் நீங்கவில்லை நீங்காது அசைந்தன் அசைந்தன் என்றால் அதனால மயங்கி போய்விட்டார் தளர்ந்து போய்விட்டார்கள் அசைந்தன.
2: ஓம் நம சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு shaivam.org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.
3: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்க இருப்பது திருமுறை இசை, தலைப்பு திருமந்திரம் இசை பாராயணம். வழங்குபவர் மலைக்கோட்டை திரு பாலசுப்பிரமணியன் ஓதுவார் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.

தோன் செய்மேனி கவல திருவடி முன்பு நின்ற அங்கே முழிவதற்கென கருள் என்பிற் சோதி விளங்குகின்றானே.

வரே கலக்கின்ற நஞ்சியே சிந்தையூறவே தெளிந்திருள் நீங்கின முந்தை பிறவிக்கு மூலவித்த

அருள் செய்தேன் கானில் கனது கலவியுள்ளே நிற்கும் நானில் நகர நெருக்கி வழிது ஊனில் சூடும் அங்கே உத்தமன் தானே.

மதி மண்டலத்ததில் நீர் கண்டு ஊனங்கருத்தினுள் ஒன்றுடராகமே. ஞானி குடங்குட ஞானத்தில் நான்குமா மோனிக்கிவை ஒன்றும் கூட முன்மொகித்து மேனிற்றலா சத்தி வித்தை விளைத்திடும் விளைந்திடும் தானி குலத்தோ சரியே ஞானத்தின் ஞானி நான்குமா ஞானிக்கு

மே சன்மார்க்கம் சாற்றும் ஜன்மார்க்கந்தான் தச்சிவ தத்துவ தோற்றங்களான சுருதி சுடர் கண்டு சீற்றம் ஒழித்து சிவயோக சித்தராயி கூற்றத்தை வென்றார் குறிப்பறிந்தார்களே சைவ பெருமை தனிநாயகன் நந்தி உய்ய வகுத்த குருநெறி ஒன்றுண்டு தெய்வ சிவநெறி நன்மார்க்கம் சேர்ந்துய பைய

உத்தி செய்யும் குவலையத்தோர்க்கு தரு உத்தி சார் ஊட்டும் சன்மார்க்கந்தானே தெளிவறியாதார் சிவனை அறியார் தெளிவறியாதார் சிவரும் ஆகார் தெளிவறியாதார் சிவமாக மாட்டார் தெளிவறியாதார் தீரா பிறப்பே தானவனாகி தானென்று மறந்தேற்று

கதையற்காய் நிற்கும் துன்மார்க்கம் விட்ட துரிய துன்சற்ற சன்மார்க்கத்தானவாகும். சன்மார்க்கமே சன்மார்க்கமெய்த வரும் சீடர்க்கு.

அவத்தையும் உலப் பகுதியும் பின்னிய ஞானமும் பேதாதி வேதம் தன்னோடு கண்டவர் சன்மா.

உருவுங்கிழையும் ஒருங்கிழப்பாரே. லோகச் சமாதியின் உள்ளே அகலிடம் லோகச் சமாதியின் உள்ளே உளரொளி லோகச் சமாதியின் உள்ளே யுகசக்தி உலசக்தி லோக சமாதி உகந்தவரே.

நின்றுள்ளே அகத்து நின்றானே. சத்புத்திர மார்க்கம் மேபிய சத்புத்திர மார்க்கம் நீ தொழில் தவிப்பதான்

ஆசற்ற சற்புத்திர மார்க்கமாக அருகார்

சமய சமயாபிடேகம் தான சமாதியே சுவாமிபம். பசு பாசம் பசுவானதாகும் இச்சாலோகம், பாசமருளானதாகும் இச்சாமீபம், பாசம் சிவமானதாகும் இச்சாரூபம், பாசங்கரபதி சாயு சிவமே சாயுட்சியமே சாரூபம்.

சுடல் சித்தி சாதனராகுவர் இங்கிவராக விழிவற்ற யோகமே. சைலலோகத்தினை சார்ந்த பொழுது சைலமதாகும்.

அயோக்கியம். சைவம் சிவனுடன் சம்பந்தம் ஆகுதல், சைவம் சிவனுடன் ச

0: நமசிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமசிவாய.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது திருமந்திரம் விளக்க உரை. தலைப்பு 27 பாடல் முதல் 31 பாடல் வரை. வழங்குபவர் முனைவர் ஜெயபால் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: 27 பாடல். சந்தி எனத்தக்க தாமரைவான் முகத்து அந்தமில் ஈசன் அருள் நமக்கே என்று நந்தியை நாளும் வணங்கப்படும் அவர் புந்தியின் உள்ளே பூந்து நின்றானே. அந்தமில் ஈசன் இறைவன் எங்கே குடியிருக்கிறான்? மனத்திடை மன்னிய மண்ணே. மண்ணே அப்படின்னு சொன்னால் இரண்டு சுழி இன் போடணும். அதே பார்த்தா தமிழில் பார்த்தீங்கன்னா ரன்னகரம்னு சொல்லுவாங்க. வல்லின ரா போட்டு ராவுக்கு அப்புறம் நா வரும். ரன்னகரம்னு சொல்கிறது மண்ணேன்னு சொன்னால் நிலை பெற்று இருப்பவர், அதான் மன்னன். மனத்திடை மன்னிய மண்ணேன்னா அடியவர்களுடைய உள்ளத்தில் இருக்கிறான். எப்படின்னா புகுந்து நின்றான், இறைவன் உள்ளே புகுந்து நின்றான். நல்லா யோசனை பண்ணுங்க. கற்பனை கடந்த ஜோதியாக இருக்கக்கூடிய இறைவன் ஒரு கருணை வடிவத்தில் தாங்கி வந்து உடைய அடியவர்களுடைய உள்ளத்தில் புகுகிறான் என்று சொன்னா நாம் அதுக்கு இடம் கொடுத்தாதான் புகுவார். நம்ம இடம் கொடுக்கலன்னா அவர் போக மாட்டார். புகுந்து நின்றான் எங்கே? புந்தியின் உள்ளே. புத்தினர் மனம் புத்தி சித்தம் அகங்காரம்னு நாலு இருக்கு. இது அந்த கரணம் அப்படின்னு சொல்றது உண்டு. இந்த அந்த கரணங்கள் நாலு பேரும் மந்திரி மாதிரி, உயிர் ராஜா மாதிரி. அந்த காலத்தை சொல்லிட்டு இருக்கேன். அந்த காலத்துல ராஜா எல்லாம் அந்த காலத்துல தானே. ஒரு அரசன் மந்திரிகளை கொண்டு ஆலோசனை நடத்துவது போல உயிர் அந்த கரணங்களை கொண்டு ஆட்சி நடத்துகிறது. அதுதான் அந்த கரணம் அவற்றில் ஒன்று அன்று. அவை சந்தித்தது ஆன்மா சகசமலத்து உணராது அமைச்சு அரசு ஏய்ப்ப நின்று அஞ்சு அவத்தைத்தின்னு சொல்லி சிவஞான போதத்தில் 4வது நூற்பா. அப்போ மனம் புத்தி சித்தம் அகங்காரம்னு 4 நிலையில் உண்டு. அதில் புத்தி என்ன செய்யும்னா கிளாரிஃபை பண்ணும். அதாவது கிளாரிஃபை பண்ணுறதே புத்தி தான். நல்லதா கெடுதலா? ஒரு பொருளை வாங்கலாமா வேணாமா? இந்த பொருள் வந்து இன்ன விலைக்கு தகுமா தகாதா? இந்த கோயிலுக்கு போகலாமா வேணாமா? இறைவனை வணங்கலாமா வேணாமா? இதெல்லாம் அலசி 6000 எது? இறைவன் என்ன பண்ணிடுறாரு? இந்த சந்தேகத்தை கொடுக்கறது புத்தி தான். யோகத்தில் நல்லா யோகம் பண்ணிட்டு வந்திருப்போம், அப்படியே மேல்நிலைக்கு போவோம். போயிட்டே இருக்கும் பொழுது ஒரு காட்சி கிடைக்கும். இந்த புத்தி என்ன பண்ணும்? அந்த காட்சியை போய் ஆராய்ச்சி பண்ணும். அதோடு சரி, அது எத்தனை வருஷம் ஆனாலும் அந்த திரும்பி அந்த காட்சி வராது. யோகத்துக்கு முட்டுக்கட்டையே புத்தி தான். அந்த புத்தியில் போய் கடவுள் உட்காந்துப்பார். அதான் ஒரு நெறிய மனம்னுங்க. யாருடைய மனம் பார்த்தா, யாருடைய புத்தினா நந்தியை நாளும் வணங்கப்படும் அவர் புந்தி. இறைவனை தினந்தோறும் வணங்குறவருடைய புத்தியில் போய் கடவுள் உட்காந்துக்கிறார். என்னையா புத்தி சரியில்லை? யாருக்கு? இறைவனை வணங்காதவர்களுக்கு. இறைவனை வணங்குறவர்களுக்கு புத்தி தெளிவாக இருக்குன்னு சொல்கிறோமா இல்லையா? அந்தமில் ஈசன் அருள் நமக்கே என்று. இந்த எவ்வளவு க்ளோஸ் பாருங்க. இறைவனுடன் நெருக்கமாக உறவு வைத்துக் கொண்டுள்ளவர்களுடைய புத்தியிலே இறைவன் தானே வந்து புகுந்து தானே வந்து உள்ள போடுறாங்க. இப்போ தினசரி வழிபாடு தேவை. இப்போ நம்ம வந்து இது எப்படி வச்சிருக்கோம்னா வார வழிபாடு, மாத வழிபாடு, அப்புறம் சிறப்பு வழிபாடு, அப்புறம் சார் இது ஒரு புறம் இருக்கட்டும், மனசு சரியில்லை அதனால கோயிலுக்கு போகிறேன், இந்த மாதிரி விட்டு விட்டு வணங்குறவங்க வந்து அதிகமாக இருக்காங்க. தினந்தோறும் இறைவனை வழிபடுகின்ற ஒரு வாழ்க்கை முறை நமக்கு வேணும். அப்படி வழிபடுகின்ற அடியவர்களுக்கு இறைவனே வழித்துணையாக இருக்கிறான். ஒரு பாதைக்கு போயிட்டு இருக்கோம், நல்ல பாதையா கரடமுருடான பாதையா நமக்கு தெரியாது. இது எல்லாம் மறைபொருளா இருக்கு, எல்லாம் ஏன் போச்சுங்க? நம்முடைய வாழ்க்கை எல்லாமே மறைபொருளா இருக்கு. நாளைக்கு என்ன நடக்கும் தெரியல, எதுவுமே தெரியல. அப்போ ஒரு வெளிச்சம் வேணும், வழிகா முன்னாடியே வழிகாட்டணும், இந்த பாதைக்கு போ, இந்த பாதைக்கு போக வேண்டாம். இந்த இதில் பார்த்தீங்கன்னா இந்த திருமண தகவல் மையம் நிறைய வந்துருக்கு. இப்போ முன்னெல்லாம் கிடையாது திருமண தகவல் மையம், முன்னெல்லாம் கிடையாது. வீட்டில் விருந்தினர் வருகையெல்லாம் குறைஞ்சி போச்சு, அதனால திருமண தகவல் மையம் அதிகமாயிடுச்சு. இன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா விருந்தினர் வருவாங்க, ரெண்டு நாளைக்கு இருப்பாங்க, இந்த வீட்டில் பெண் இருக்கு, இந்த வீட்டில் மாப்பிள்ளை இருக்குன்னு சொல்லுவாங்க. அதனால திருமண தகவல் மையம் தேவையில்லை, இவங்கெல்லாம் நேரடியாக போய் பெண்ணு மாப்பிள்ளைய திருமணம் முடிச்சிருவாங்க. அது அந்த காலத்து பழக்கம் எல்லாம். இப்போ எங்கள் எல்லார் வீட்லேயும் இப்போ தனி குடும்பம் தான், தனிமை தான். ஒவ்வொரு வீடும் முதியோர் இல்லமா இருக்கு. ஒவ்வொரு வீடும் எப்படி இருக்குப்பா? முதியோர் இல்லாமல் தான் இருக்கு. இப்போ அந்த திருமண தகவல் மையத்தை கொண்டு வருவாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா மண்டை சுத்தம், பெண்ணு மாப்பிள்ளைக்கு அலையன்ஸ் சேர்க்கறது இருக்க. பெண்ணாக இருந்தால் மாப்பிள்ளை வேணும், மாப்பிள்ளை இருந்தால் பெண்ணு வேணும் இல்லையா? இது எப்படி சேர்க்குறாங்க? அதை குறைந்தபட்சம் ஒரு 30-40 ஆண்டுகள் சேர்ந்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை. அதனுடைய அந்த பெண் ஆண் அந்த வாழ்க்கைக்கு நாளைக்கு நடக்க நமக்கு தெரியுமா? யாருக்கு தெரியும்? கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும், வேறு யாருக்கும் தெரியாது, நமக்கு தெரியாது. உடனே ஒரு இப்போ இந்த காலத்தில் ஜோதிட மையங்கள் நிறைய இருக்குது, அங்கே போய் காட்டுறாங்க. அவர்களால் முழுமையாக சொல்ல முடியாது, நல்லா கேட்டுங்க, முழுமையாக சொல்ல முடியும், ஓரளவுக்கு சொல்லுவாங்க. அப்போ இறை வழிபாட்டில் உள்ளவர்களாக இருந்து சிவனடியார்களாக இருந்தால் அவர்களுடைய குழந்தைகள் வாரிசுகள் இருக்கு இல்லையா, அதை வந்து இந்த மேட்சிங் பார்க்கின்ற பொழுது அந்த சரியான சிந்தனை வரும். ஆராய்ச்சி பண்ணி சொல்லு, ஆய்வு பண்ணி சொல்லு. அவர்களுக்கு இறைவன் வழித்துணையாக இருக்கிறான். அதாவது பாதைய என்ன செஞ்சாரு, அவரு முதல்லைய செப்பனிட்டாரு. இறை வழிபாட்டில் இருப்பவர்களுக்கு பொருந்தாத வரனை இறைவனே தடுத்து விடுகிறான். நல்லா கேட்டுக்கணும். அப்போ வழித்துணையாக இவருடைய பாதைக்கு வழித்துணையாக இறைவன் வருகிறான். அதான் வான நாடனே வழித்துணை மருந்து, வழித்துணையாக இருப்பவன் இரா காலத்து விளக்கு போல வழித்துணையாக அந்த குடும்பத்துக்கே பாரம்பரியத்துக்கே இறைவன் வழித்துணையாக இருக்கிறான். இணங்கி நின்றான் எங்குமாகி நின்றானும், பிணங்கி நின்றான் பின் முன்னாகி நின்றானும், உணங்கி நின்றான் அமராபதிநாதன், வணங்கி நின்றார்க்கே வழித்துணையாமே, கலந்து நின்றவன் எங்கும் வியாபித்திருப்பவன் எல்லா இடத்திலும் ஊடுருவிருப்பவன். பிணங்குதல்னா மாறுபடுதல் அர்த்தம், ஒரே நேரில் இருக்கம்தான். இளையவனாகவும் இருப்பான், முதியவராகவும் வருவான், இளநிலையிலும் வருவான். பிணங்கி நின்றான் பின் முன்னாகி நின்றான். காலம் இடம் பொருள் எதிலுமே கட்டுப்பட மாட்டான். உணங்கி நின்றான் அமராபதிநாதன். இந்த இறைவனை யார் வழிபட்டு நிற்கிறார்களோ, அந்த வழியாகிய சிவ புண்ணிய நிலையில் யார் ஒருவர் வாழ்கிறார்களோ அவர்களுக்கு வழித்துணையாக இருக்கிறான். இது நிறைய செய்தி சொல்லலாம். பெரிய புராணத்து அடியார்கள் தான் அதுக்கு உதாரணம். இங்கேயாவது முதியவர் வந்து இளையவராக மாற முடியுமா? ஒரு முதியவர் இளையவராக மாற முடியுமா? பியூட்டி பார்லர்ல போனாலும் ஆகாது. இன்னைக்கு ஆண்கள் அழகு நிலையம் தனியா இருக்கு, பெண்கள் அழகு நிலையம் தனியா வந்துருச்சு, தெய்வத்தில் மட்டும்தாங்க இருக்கு. திருநீலகண்டர் வாழ்க்கையை படிச்சு பாருங்க, அவர்களுக்குள் இருக்கக்கூடிய ஒரு ஒரு மனப்பிளவு, அயலறியாது வாழ்ந்தார்கள். அடுத்த வீட்டு கூட தெரியாம அத்தனை காலமும் வாழ்ந்திருக்காங்க. இன்னைக்கெல்லாம் முடியுமா? காப்பில சக்கரை போட்டாலும் குற்றம், போடலனாலும் குற்றம் இல்லை. இன்னைக்கு அல்வாவை சாப்பிட்டுட்டு சர்க்கரை போடாம காபி குடிக்கிறவங்க எத்தனை பேர் தெரியுமா? அப்ப அவங்கள சுகர் பேஷண்ட் சொல்றதா, சுகர் இல்லைன்னு சொல்றதா? இப்ப அவங்களுக்கு காபி எப்படி கொடுக்கறது? போட்டு கொடுக்கறதா போடாம கொடுக்கறதா? போட்டாலும் குற்றம், போடாட்டியும் குற்றம். இதான் நடந்தது. ஊர் தெரிவே சிரிச்சு போகுது இன்றைய காலம். ஆனா அந்த காலத்துல கணவன் மனைவி அயலறியாது வாழ்ந்தார்கள். அப்போ அந்த அவருடைய வாழ்க்கைய இறைவன் நல்லா கவனிக்கிறார் இல்லையா? நாயன்மாரோட வாழ்க்கை, ஒவ்வொரு வாழ்க்கையும் பாருங்க. அவருடைய கடைசி காலங்கள் வரை இறைவனை அந்த முத்தி கொடுக்கின்ற வரை வழித்துணையாக வருகிறான். துணையாக வந்து எதை கொடுக்கணுமோ அதை கொடுக்குறான் பாருங்க. இப்போ அப்பர் பெருமானுக்கு வயிற்று பசி, யார் கவலைப்படணும்? அப்பர் பெருமானுக்கு வயிற்று பசிக்குது, சாப்பாடு யாரு கொடுக்க வேண்டிய பொறுப்பு யாரு? இது இறைவன் கொடுக்கணும். கொடுத்தாரா இல்லையா? வயிற்று வலியையும் நீக்கினாரு, வயிற்று பசியையும். எந்த ஊர்ல? திருக்கச்சூரால கோயில். அப்பர் பெருமானுக்காக திரு பயஞ்சலி அக்க, திருக்கச்சூராலக்கு சுந்தரருக்கு, திருக்கச்சூராலக்கு சுந்தரருக்கு திரு பயஞ்சலியில வந்து அப்பர் சாப்பாடு கொடுத்தார். அப்போ ஒரு அடியார்களுக்கு எந்தெந்த அடியார்கள் எந்தெந்த ஊருக்கெல்லாம் போயிட்டு இருக்காங்களோ அவர்கள் செல்லுகின்ற வழிகளுக்கு வழியிலெல்லாம் வழித்துணையாக இருப்பவன் யார்? இதை நாயன்மாருடைய வாழ்க்கையால பாருங்க. அப்ப நம்ம வந்து கவலையே பட வேண்டாம். காணனில்லாய் அடியேருக்கு உறவு ஆறு உலர். இதுதான் பின்னாடி வந்தவங்க எல்லாம் யார் எனக்கு உறவு? நல்ல உறவு இறைவனுடைய உறவு தான். இந்த சம்பந்தம் சொல்றது, சம்பந்தம் சொல்றது. இந்த பந்தம்னா உறவு, சம் நல்லன்னு அர்த்தம். சம்பந்தம் அதாவது திருஞான சம்பந்தம், ஞானத்தோடு தொடர்பு கொண்டதால் ஞான சம்பந்தம், திருஞான சம்பந்தர்னு சொல்லணும். இப்போ என்னன்னா சம்பந்திங்கணும். பந்தம்னா உறவு தானே, புதிய உறவு, நல்ல உறவு. சம்பந்தம், சம்பந்தம் சம்பந்தின்னு சொல்லணும். இப்போ நம்ம அப்படி சொல்றதே இல்லை, எப்படி சொல்றோம்? சம்பந்திங்கிறோம். சரியா தான் சொல்றோமோ தெரியல. மந்தின்னா என்னது? சம்முன்னா நல்ல. இல்ல தெரிஞ்சுதான் சொல்றோமா தெரியாம சொல்றோமான்னு தெரியல, ஆனா உண்மையை சொல்றோம். பந்தம்னா உறவுன்னு அர்த்தம். ஞானத்தோடு உறவு கொண்டதனால் ஞான சம்பந்தர் ஆனா. காணன் இல்லாய் அடியேற்கு உறவு ஆறு. நானன் இல்லேன் உன்னை நான் தழுவிக்கொள, கோணனில்லாது குணத்தடியார் மனத்து ஆணியன். ஆணியன்ங்கிறது முக்கியமான வார்த்தை. இப்பெல்லாம் ஆணியன் அப்படின்னா, இது ஆணியன்னா வங்கியான ஞாபகம் வருது. இதை ஒரு காலத்தில் நம்ம திருச்சிராப்பள்ளி சபையில் பேசும்போது இதை இதை சொன்னேன். ஆணியன்னா உறுதின்னு அர்த்தங்க. அடியார் மனத்து ஆணியன். ஆணி எப்படி அடிச்சா உறுதியாக இருக்கோ அது மாதிரி இறைவனுடைய உறவு நமக்கு ஆணி மாதிரி. அதான் ஆணி என்ன பேர். அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா ஆணி பொண்ணு அம்பலம் தேம்பாங்க. ஆணி பொண்ணு அம்பலம், இந்த பழைய காலத்து ஊஞ்சல் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஆணி வச்சு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இறைவன் வந்து அமர்ந்து நின்றான். இங்கே பாருங்க, அடியார் மனத்து ஆணியனாகி அமர்ந்து நின்றான். அடியவர்களுடைய உள்ளத்தில் உறுதியாக இருக்கிறான். எந்த அடியார்கள்? இறைவனுக்கு தன்னை முழுமையாக ஒப்படைத்த அடியார்கள். டோட்டல் சரண்டர்னு சொல்றோம்ல, அன்றே எந்த ஆவியும் உடலும் உமைக்கே அன்னைக்கே கொடுத்தாச்சு. என்னை ஆட்கொண்ட போதே குண்டிலையோ, அன்றே எந்த ஆவியும் உடமை எல்லாம் கொடுத்தாச்சு. அது மாதிரி முழுமையாக தன்னை ஒப்படைத்த சிவனடியார்களுடைய உள்ளத்தில் இறைவன் ஆணி போல உறுதியாக உள்ளே இருக்கிறான். சுந்தரருடைய பாட்டில் சொல்லுவாங்க, மீளா அடிமைம்பாங்க, மீளாத அடிமை. மீளா அடிமை உமைக்கே ஆளாய் பிறரை வேண்டாதே. மீளா அடிமை அப்படின்னா மீண்டும் வரக்கூடாது. அப்படி கொடுத்துடணும் இறைவனுக்கு. யாவது இறைவனுக்கு கொடுத்துட்டோம்னா மீண்டும் நான் வாங்கக்கூடாது. அதை மாதிரி உள்ள இருக்கக்கூடிய இறை, அதை அடியார்களுடைய உள்ளத்தில் இறைவன் உறுதியாக இருக்கிறான். இதுலதான் அதான் பெரிய புராண அடியார்கள் ஜெயிச்சது. அதில் தான் இந்த 63 நாயன்மார்களுடைய வாழ்க்கையை எடுத்து புரட்டி பார்த்தால் ஒன்றே ஒன்று செய்து கிடைக்கும். அவரவர்கள் என்னென்ன வேலையை செஞ்சாங்களோ அந்தந்த வேலையிலேயே தொண்டு செஞ்சாங்க. ரெண்டாவது, அவருடைய வாழ்நாள் முழுவதும் ஒரு கொள்கையை உறுதியாக கடைபிடித்தார்கள், மாறவே இல்லை. அதான் பெரிய புராணத்து அடியார்கள் சொன்னேன். திருமூல தேவநாயனார் இறைவனை அழைக்கிறார். ஒரு செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு சித்தராக இருக்கட்டும், ஒரு யோகியாக இருக்கட்டும், ஒரு ஞானியாக இருக்கட்டும், ஒரு பக்தராக இருக்கட்டும், அடியாராக இருக்கட்டும், இவர்கள்லாம் ஒரு குறிக்கோள் உண்டு. எதற்காக இறைவனை வழிபடுகிறார்கள் இல்லையா? இப்போ நாமெல்லாம் இறைவனை வழிபடுவது நம்முடைய காமியத்துக்காக. காமியம்னா அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக, அல்ல வாழ்க்கையில் வரக்கூடிய இடர்பாடுகளை எல்லாம் களைவதற்காக நாம் கோவில் போகிறோம். ஆனால் ஞானிகள் சித்தர்கள் இறைவனை வணங்குவது ஞானம் பெறுவதற்காக, ஞானத்தை பெறுவதற்காக இறைவனை வழிபடுகிறார்கள். இந்த திருமூல தேவநாயனார் இறைவனை வணங்கியது ஞானம் கருதி. என் நந்தியை நான் நின்று அழைப்பது ஞானம் கருதியே. இப்போ ஞானம்னா என்னன்னு தெரியணும் முதல்ல, ஒன்று விளக்க வேணும்ல, பாக்கியெல்லாம் தெரியுது. என் நந்தியை நான் நின்று அழைப்பது தமிழ் சரியா தெரியுது. ஞானம்னா என்ன? ஏதாவது டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல விற்கிதா, வாங்கிட்டு வந்துருமா? ஞானம் என்ன, ஞானத்துக்கு என்ன விலங்கு கொடுக்க போறீங்க? அனுபவம். ஞானம் என்பது ஈசன் பால் அன்பு, சிவனிடையே சிந்திக்கும் திருப்பிறகு சிவஞானம். கரெக்ட். இறைவனை சிந்திக்கக்கூடியது ஒரு ஞானம், ஈசன் பால் அன்புங்கிறது ஒரு ஞானம். ஞானம் என்பது அறியாமையே இல்லாத நிலை, எல்லாம் தெரிந்த நிலை, முற்றும் உணர்ந்த நிலை. ஞானசம்பந்த பெருமான் தேவாரத்தை 3 வயதில் பாடினான். எப்படி பண்ணாங்க? எல்லாம் எப்படி தெரிஞ்சது? ஈராண்டில் சிவஞானம் பெற்ற மெய்கண்டார் சிவஞான போதத்தை அருளினார். எப்படி? எல்லாமே தெரியும். அங்க அறியாமை அப்படிங்கிறதே இல்லாத நிலைதான் ஞானம். கடவுள் கேட்கிறார், நான் ஞானம் கருதி இறைவனை வேண்டினேன். நம்முடைய கடவுள் வழிபாடு மாறணும். வானின்று அழைக்கும் மழை போல், மழை எல்லா இடத்துலையும் பெய்யும், வானத்திலேருந்து பெய்யும். இந்த மழையை வந்து இறைவன் கடவுளோட விடுவாங்க. ஆழி மழைக்கண்ணா ஒன்று நீ கைகரவியல் ஆழியில் பூக்கு முகந்து கூட ஆர்த்தேரி ஓழி முதல் உருவம்போல் மெய் கருத்து இதெல்லாம் சொல்றோம். ஆழி மழைக்கண்ணா மழை கடவுள், மழையை கடவுளுக்கு ஒப்பிடுவாங்க. ஆனா இன்னும் கொஞ்சம் ஆழமா சிந்திச்சோம்னா ஒப்பிடுவோட சரி, அந்த மழை சில நேரங்களில் பாலைவனத்திலே கூட பெய்யுது, பயன் இல்லாம கடல் நீர்ல கடல்ல பெய்யுது, மழை இல்லாம தேவையில்லாத கூட பெய்யுது. ஆனால் இறைவன் தேவை உள்ளவர்களுக்கு அருளை வழங்குகிறான். மழையை விட சிறப்பு இறைவன். மழை எல்லாருக்கும் பொதுவாக பெய்கிறது. இப்ப திருச்சியில மழை பெய்யுதுன்னு சொன்னா திருச்சியில எல்லாருக்கும் பெய்யுது. இறைவனுடைய கருணையும் எல்லாருக்கும் உண்டு. வானின்று அழைக்கும் மழை போல் இறைவனும் தானின்று அழைக்கும் போல் என்று தயங்குவர். அதாவது மழை வருதோ வராதா வராம இருக்குமோ அப்படின்னு தயங்குறது மாதிரி, இறைவன் வரானோ வரமாட்டானோ அப்படின்னு சந்தேகமா வரும் இல்லையா? நீ மழை வருதான்னு தெரியலையே, நீ என்ன பண்ணுவாங்க? நீ நைத்து நல்ல மழை, என்ன பண்ணுறத மழைன்னா ஒரு ஞாபகம் வருது, சந்தேகம்தான் சொல்லுவாங்க. மழை பெய்யுறது யாருக்கு தெரியும்? மகாதேவனு தான் தெரியும், வேற யாருக்கும் தெரியாதுப்பா. இவன் மழை மழை எப்போ வரும்லாம் விதி இருக்கு. அது இந்த நேரத்தில் மழை வரும் அப்படிங்கிறது அஸ்ட்ராலஜிக்கல் ஹாஸ்பிட்டலில் சொல்ல முடியும், இல்லை விவரம் தெரிஞ்சவங்க சொல்லுவாங்க. இந்த காலத்துக்கட்டத்தில் அந்த மாதிரி சொல்கிறது இல்லை. அது கடவுள்கிட்ட வேண்டிக்கணும். மழை வருத மழை வராமல் இருக்கிறதுக்கும் வேண்டிக்கணும், மழை வர்றதுக்கும் வேண்டிக்கணும். ஒரு நல்ல ஒரு பிள்ளையார் இருந்தார் ஒரு ஊரில். ஒரு பக்தர் முதல்ல உள்ள நுழைகிறார் அந்த விநாயகர் கோயிலில் தான், பிள்ளையார்ட்ட வேண்டிக்கிறார். அவர் என்ன வேண்டார், வயலில்
3: விதையெல்லாம் தெளிச்சிட்டேன், உன்னை நம்பி தான் தெளிச்சிருக்கேன், ஆற்றுல தண்ணி இல்லை, நாளைக்கு நல்லா மழை பெய்யணும், உனக்கு ஒரு தேங்காய் உடை வாங்கி உடைக்கிறேன்னு வேண்டிக்கிட்டேன். எவ்வளவு ஒரு தேங்காய் வாங்கி உடைக்கிறேன், அதென எளிமையான ஒரு வேண்டுதல் வேண்டிக்கிட்டார். வேண்டி வெளில வந்துட்டார், நான் பக்கத்திலே நிற்கிறேன். ஒரு 5 நிமிஷம் கழித்து உள்ள நுழைகிறார் இன்னொருத்தர், நல்ல செங்கல் காலவா போட்டிருக்கார், தீ இது வச்சுட்டாரு, இந்த தீ வைப்பாங்கல்ல மூட்டம் போடுறது போட்டு வச்சுட்டார், சூளையில் மூட்டம் போட்டேன். விளையாறப்பா உனதாப்பா நம்பியிருக்கேன், நாளைக்கு மட்டும் மழை வராத பார்த்து வைப்பேன், உனக்கு ஒரு தேங்காய் உடைக்கிறேன். பக்கத்தில் நான் நிற்கிறேன், உங்கள் ரெண்டு பேரும் போனதுக்கப்புறம் உள்ள நான் உழைக்கிறேன். உள்ளேட்ட கேட்டேன், என்னப்பா அவரு மழை வேணும்னாரு, இவரு மழை வேண்டாங்கிறாரு, யாருக்குப்பா உதவி செய்ய போறேன்னாரு. அவர் என்ன சொன்னாரு, எனக்கு பேஞ்சாலும் காய்ஞ்சாலும் எனக்கு ஒரு தேங்காய் உண்டு, உண்டா இல்லையா? அப்போ மழை வரணும் யார்கிட்ட கேட்கணும், கடவுள்கிட்ட தான் கேட்கணும். மானின்று அழைக்கும் மழை போல் இறைவனும் தானின்று அழைக்கும் என்று தயங்குவார். மழை வராம இருக்குமோ அப்பொழுது சந்தேகப்படுபவர்கள் போல இறைவனை கூப்பிட்டால் வராமல் எங்க இருப்பாரோ என்று தயங்குவார்கள் சில பேர். அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி சந்தேகப்படக்கூடாது. ஆண் நின்றழைக்கும் கன்று, இந்த பசுமாடு என்ன பண்ணுவோம், இந்த வீட்டில் கிராமத்தில் பார்த்தா தெரியும், கிராமத்தில் மாடு கன்று வச்சுருக்காங்க பாருங்க, இந்த மாடு வந்து

கிராமத்துல எல்லாம் நான் பார்த்துருக்கேன், இந்த பசுமாடு அழுவும். அப்பெல்லாம் நான் சின்ன பையனா இருக்கும்போது அது தெரியாது, கொஞ்சம் ஏன் அழுவுன்னு அப்போ தெரியாது, இப்போதான் தெரியுது என்ன அப்படின்னு, திருவாசகம் படித்ததுனால. அது போன்று நம்முடைய திருமூல தேவநாயனார் இறைவனை வேண்டி அழுதிருக்கிறார். அழுதால் உன்னை பெறலாமே ஐயா. அப்படி அழுவது ஈஸியா? அழுது பாருங்க பார்ப்போம், அழுது பாருங்க. அதாவது கிராமத்துல என்ன பண்ணுவோம்னா அழுவுறதுக்கெல்லாம் பணம் உண்டு. நான் கூட விளையாட்டா கேட்பேன், உங்களுக்கு எப்படி கண்ணில் தண்ணி வருது அப்படின்னு. அப்ப அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா, அவங்க வீட்டில் யாரா இறந்துருப்பாங்கல்ல, அதை நினைச்சு அழுவாங்களாம். அழுசாரம் வராது. உற்றாரை அன் வேண்டேன், ஊர் வேண்டேன், பேர் வேண்டேன், கற்றாரை அன் வேண்டேன், எல்லாம் வேணாம் வேணான்னு சொன்னாரு. கற்றாவின் மனம் போல கசிந்து உருகிய அந்த மாணிக்க வாசகருக்கு இறைவன் எப்படி காட்சி கொடுத்தாரோ அது போன்று திருமூலரும் அழுது அழுது. அழுதல் அப்படிங்கிறது ரெண்டு அழுதல் இருக்கு, ஒன்று சோக கண்ணீரா ஆனந்த கண்ணீரா, ரெண்டு கண்ணீர். சோக கண்ணீருங்கிறது இந்த பக்கம் வரும், நமக்கெல்லாம் வருது இல்லை, அதான் சோக கண்ணீர். அது இந்த மூக்குக்கும் இந்த மூக்கும் இருக்கு இல்லையா, இந்த பக்கம் வரும். இது நிச்சயமா உப்புகரிக்கும், உப்புகரிக்கிறது உப்புகரி. ஆனந்த கண்ணீர் என்பது கடைக்கண் வழியாக வரும். கடைக்கண் இந்த கண்ணீர் உப்பு கரிக்காது. இப்ப நமக்கு வந்து ஆனந்த கண்ணீரா சோக கண்ணீரா? எனக்கு தெரிஞ்சு ஆனந்த கண்ணீர் மாதிரி தெரியல. அதெல்லாம் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி மல்குதல்னா, கண்ணீர் மல்குதல்னா அந்த தண்ணி, அந்த கண்ணீர் இருக்கு இல்லையா, அது தன் அந்த கண்ணிலேயே ததும்பி நிற்கணும், கீழே விடக்கூடாது, கீழே விடக்கூடாது. அது கீழே விழுந்தா ஆனந்த கண்ணீராக இந்த பக்கமாக கடைக்கண்ணு வழியா வந்துடும். அப்ப பக்தி அழுதுட்டா பக்தி போயிடுது, அழுதுட்டா வெளியாயிடுது, வென்டிலேஷன் ஆயிடுது. அந்த பக்தியை தேக்க வைக்கிறாரு பாருங்க, கண்ணீர் மல்கி. எவ்வளவு எவ்வளவு பெரிய தத்துவம்லாம் இருக்கு பாருங்க. இப்படி திருமூலர் இறைவனை ஆனந்த கண்ணீரால் அழுது அழைத்தது அவருடைய ஞானத்தை கருதி. யார் ஒருவர் இறைவனை எப்படி வழிபடுகின்றார்களோ அவரவர்களுடைய பக்குவத்திற்கு ஏற்ப, எண்ணத்திற்கு ஏற்ப, நிலைக்கு ஏற்ப இறைவன் வழங்குவான். வேண்டுவார்க்கு வேண்டுவது ஈவான் கண்டாய், நிறைய படிக்கிறான். வேண்டுவார்க்கு தான் வேண்டுவது. நம்ம என்ன வேண்ட போறோம், 1 லட்சம் ரூபா பணம் கேட்போம், இல்லை 1 கோடி ரூபா பணம் கேட்போம், அதெல்லாம் கேட்போம், வேற என்ன வேணும், வேணாமா? அவள் கொடுத்தா உங்களுக்கு என்கிட்ட கொடுத்துருவீங்களே. தகுதி அறிந்து கொடுப்பான், நல்லா கேட்டுங்க, யாராருக்கு எவ்வளவு தேவையோ, எப்பொழுது தேவையோ, எது தேவையோ இறைவன் அதை நிச்சயமாக கொடுப்பான், தகுதி அறிந்து கொடுப்பான். சித்தர்கள் கேட்கறதுக்கும் ஞானிகள் கேட்கறதுக்கும் நம்ம கேட்கறதுக்கும் நிறைய வித்தியாசம் உண்டு. மன்னகத்தான், மண்ணில் உள்ளவர், நில உலகத்தில் வாழ்கின்றவர்கள் நம்மல். வானகத்தான், வானுலக தேவர்கள். விண்ணகத்தான், விண்ணுலகில் வாழ்பவர்கள். வேதகத்தான், வேதம்னா அறிவுள்ளவர்கள், சித்தர்கள்னு சொல்லலாம். பன்னகத்து இன்னிசை பாடல் பாடல் உற்றாணிக்கே, நல்லா பாருங்க, எல்லாருக்கும் கொடுக்குறாரு. சித்தர்கள், ஞானிகள், யோகிகள், விண்ணுலக வாசிகள், மண்ணுலக வாசிகள், யாராருக்கு என்னென்ன தேவையோ, ஞானிக்கு என்ன தேவையோ அதை கொடுக்குறாரு, சித்தருக்கு என்ன தேவையோ அதை கொடுக்குறாரு. பன்னகத்தின் இசை பாடல் உற்றாணிக்கே, பண்ணும் இசையும் போல கண்ணகத்தே நின்று காதலித்தேனே, கண்ணகத்து நின்று. இது ஒரு முக்கியமான இடம், கண்ணகத்தே நின்று அப்படின்னா, ஐயா திருச்சி அமைப்பாளர் இருக்காங்கல்ல, இறைவனை கண்ணில் வைத்து பார்த்தல், இது ஒரு யோகம். இறைவனை கண்ணில் வைத்து பார்த்தல்,

0: மூணாம் நந்தனம் வரும்போது சொல்லுதல். இறைவன் எங்கே இருக்கிறான்? பண்ணும் இசையும் போல இருக்கிறான். இது நம்ம அப்பர் பாட்டில் வரும், பன்னிடை தமிழ் ஒப்பாய். நம்ம தேவார திருவாசகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பண் சுமந்த பாடல், அது கூட சொன்னோம், பண் பாடலை சுமக்கிறதா பாடல் பண்ணை சுமக்கிறதா அப்படின்னு ஒரு கேள்வி. பண் சுமந்த பாடல் தானே, நம்முடைய எல்லா பாடல்களிலும் பண்கள் இருக்கின்றன. அந்த பண்ணையும் பாடலையும் பிரிக்க முடியாது. அதுபோல இறைவன் உணர்வுக்கு உணர்வாக உள்ளே இருக்கிறான். அந்த இறைவனை கண்ணுக்கு மணியாக இருக்கக்கூடிய இறைவனை கண்ணகத்தே நின்று, கண்ணில் பார்த்தீங்கன்னா ஒரு பாவைன்னு ஒன்று இருக்கும், இந்த பாவை இந்த இல்லைன்னா கண் இல்லைன்னு அர்த்தம். உடம்புல பார்த்தீங்கன்னா உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் நிறைய பாட் பாஸ் நிறைய இருக்கு இல்லைங்களா, எல்லாம் வளருது. இந்த கை வளருது, விரல் வளருது, கால் வளருது, மூக்கு எலும்பு கிளும்பு எல்லாம் வளருது இல்லையா, குழந்தை பிறந்ததுலேருந்து. இந்த குழந்தை பிறந்ததுலேருந்து கடைசி காலம் வரை, முதியவராய் இறக்கின்ற வரை உடம்புல உள்ள ஒரே உறுப்பு வளராது, அப்படியே இருக்கும் கண்ணா. கண்ணில் இருக்கக்கூடிய லென்ஸ், என்ன ஒரு குழந்தை பிறந்த அன்னைக்கு என்ன லென்ஸோ அதான் கிழவியா கிழவரா போகிற வரைக்கும் இறைவன் எப்பொழுதும் எல்லாருக்கும் ஒரே தன்மையாக இருக்கிறான், இருந்து காட்டுகிறான். அதான் கண்ணகத்தில் நின்று கழிதரும் தேனேன்னர். இறைவன் எங்க வச்சு பார்க்கணுமா, கண்ணில் வச்சு பார்க்கணுமா, அது பார்க்கின்ற பொழுதே இறைவன் இறைவனை கண்ணில் பொருத்தி பார்க்க வேண்டும். இது அனுபவத்தான் கிடைக்கும். மூணாந்தனம் வரும்பொழுது இந்த கண்ணை எப்படி மேலே கொண்டு போகணுங்கிறத சொல்லித்தரேன். நம்முடைய அறிவு ஒரு எல்லைக்கு உட்பட்ட அறிவு. கடவுளுடைய அறிவு பேரறிவும் பேராற்றலும் உடையது. நம்முடைய அறிவை வைத்துக் கொண்டு இறைவன் எப்படிப்பட்டன் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. சுந்தரரோடு நண்பராக இருந்தவர் சிவபெருமான் இல்லையா, அவரே சொல்றாரு இன்னதன்மேன் என்று அறிவண்ணா எம்மானேங்கிறார். சிவபெருமான் எப்படிப்பட்டவன் என்று சுந்தரராலே சொல்ல முடியலன்னா நம்ம சொல்ல முடியுமா? ஏன், நம்முடைய மனம் வாக்கு காயம் அறிவு எல்லாமே ஒரு எல்லைக்கு உட்பட்டது. இறைவன் எல்லையை கடந்தவன். நாம் என்ன செய்யறோம், நமக்காக உருவம் தாங்கி வர்றான், ஒரு உருவத்தில் வைத்து நாம் வழிபடுகின்றோம். அவரவர்களுடைய பக்குவத்திற்கு ஏற்ப அவன் தன்னுடைய திருவுருவங்களை தானே அமைத்து கொண்டான். அந்த இறைவனுடைய பேரருளையும் பேராற்றலையும் நம்முடைய அறிவினால் அளக்க முடியாது. ஏதுக்களாலும் எடுத்த முடிவாலும் சோதிக்க வேண்டாம், சுடர் விட்டுடன் எங்கள் சோதியன். ஐயா, இறைவனை எல்லாம் அளக்க முடியாது, அளந்தெல்லாம் பார்க்க முடியாது. ராமகிருஷ்ண பரம் சொல்லுவார், பரமம்சரே கடவுளுடைய பேரருளை அளக்குது எப்படின்னு கேட்டா, ஒரு உப்பு பொம்மை கடலினுடைய ஆழத்தை அளக்கிறதுக்கு முயற்சி பண்ண மாதிரி, அது கடலை போனவனே கரைஞ்சிடும். ஆனால் நம்முடைய அறிவினால் இறைவனை எட்ட முடியாது. ஏதோ நம்ம லெவலுக்கு பார்க்குறோம், இறைவன் நமக்கு என்ன காட்டியிருக்கானோ அவ்வளோதான். இப்போ நம்ம கன்னியாகுமரியில் உட்காந்துக்கிட்டு கடலை பார்க்குற மாதிரி தான், ஒரு சில பேர் கோபுலம் பீச்சில் போய் கடற்கரையை பார்க்குறாங்க, சில பேர் மெரினா பீச்சில் போய் கடற்கரையை பார்க்குறாங்க. அந்தந்த ஞானிகள், அந்தந்த யோகிகள், அந்தந்த சித்தர்கள், அந்தந்த அகலாளர்கள் அவரவர்கள் எல்லையில் அந்தந்த பரப்பில் நின்று அவரவர்கள் இறைவனை பார்க்கிறார்கள், அவ்வளோதான். ஆனால் எல்லாம் எதுவுமே முழுமைன்னு சொல்ல முடியாது. முழுமையான இறைவனை பார்ப்பதற்கு நமக்கு ஏது அறிவு?
1: நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய்.

சுந்தரர் தேவாரம். நம்பியாரூரர் அஞ்சைக்களத்து அடிகள் அடி பணிந்து இவ்வுலக வாழ்வை நீக்குதல் வேண்டும் என்று வேண்டி தலைக்கு தலைமாலை எனத் தொடங்கும் திருப்பதிகம் பாடி வழிபாடு செய்தனர். திருக்கயிலைப் பெருமான் நம் ஆரூரனை வெள்ளானையில் ஏற்றிக் கொணர்க என்று அருளினர். மான் அயன் முதலாகிய தேவர்கள் திருவஞ்சிக்களம் சார்ந்து நாயனாரை வணங்கி அருளிப்பாடு எனப் போற்றி ஏவல் என்றனர். நாயனாரும் பணிந்து எழுந்து எதிரேற்று சேரர் பெருமானை எண்ணியவராய் வெள்ளானை மீது ஏறி வான் வழியில் பாடிக்கொண்டே சென்று திருக்கயிலையில் முடித்தருளினர் என்பது வரலாறு. அவ்வமயம் அருளிச் செய்த திருப்பதிகமே தானினை முன்படைத்தான் என்பதாம். திருக்கடைக்காப்பில் அருளிய அருளானையின் வண்ணம் வருணனால் திருவஞ்சிக்களத்தில் இத்திருப்பதிகம் சேர்ப்பிக்கப் பெற்றது. இத்திருப்பதிகம் பல பெருமைகளை உடையது. அவைகளில் ஒன்று தேவார திருமுறைகளை நிறைவு செய்தமை. திருக்கயிலை மலை உலகமெல்லாம் அழிகின்ற ஒவ்வொர் ஊழியிலும் ஓங்கி உயர்வது என்பது அற்புதமான குறிப்பு. தானனை முன்படைத்தான் எனத் தொடங்கும் திருப்பதிகம் பண் பஞ்சமம்.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: திருச்சிற்றம்பலம் shaivam.org அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்க இருக்கும் அடுத்த நிகழ்ச்சி
2: 9 திருமுறை பாட்டும் பொருளும் வழங்கி இருப்பவர்கள் பாடல் மயிலை சர்க்குருநாத தேசிகர் அவர்கள், பொருள் சிவ சோசோமி சுந்தரம் ஐயா அவர்கள்.
3: கருவூர் தேவர் பாடிய திருவிசைப்பா திரைலோக்கிய சுந்தரம் என்ற தலத்தின் மீது பாடப்பெற்றது. பண் காந்தாரம். காவிரியின் வடகரையில் 39 சிவத்தலமான திருப்பனந்தாளுக்கு தென்கிழக்கில் சுமார் 5 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது திரைலோக்கி என்று சொல்லப்படும் திரைலோக்கிய சுந்தரம் திருத்தலம். இதற்கு அருகில் உள்ள கோட்டூர் என்ற கிராமம் கோடை என்று அழைக்கப்படுகிறது. திரைலோக்கியும் கோடையும் ஒரு காலத்தில் ஒன்றாக இருந்திருக்கின்றன. கருவூர்தேவர் கோடை திரைலோக்கிய சுந்தரனே என்று பாடுகிறார்.

சிறப்புற்று ஓங்கும் சோலைகள் சூழ்ந்த கோட்டூரை சார்ந்துள்ள திரைலோக்கியில் எழுந்தருளிய சுந்தரப் பெருமானே, நீரில் ஓங்கி வளரும் தாமரையில் நீர் ஒட்டாதது போல நீ என்னிடமிருக்கலாமா? அரிய தீவினையாளனாகிய நான் என் தகுதியை மறந்து ஊராரால் பழிக்கப்படுவதை எண்ணாமல் ஒளிமிக்க முக மலர்ச்சியோடு உன்னை சரணடைந்து விழுந்து கிடக்கிறேன், நீ பாராமல் இருக்கலாமா என்று காதலி கூறுவதாக இப்பாடல் அமைந்துள்ளது.

அருள்மிக்க கோட்டூருக்கு அருகில் உள்ள திரைலோக்கியில் வாழும் சுந்தரப் பெருமானே, உருகாத நெஞ்சுடைய என்னை உருக வைப்பதற்காக ஐயனே நீ திருவீதி உலா வந்தாய். அன்று முதல் இன்று வரை என் கையாரத் தொழுதேன், கண்ணார அருவி போல் நீர் சொரிந்தேன், நீ அருள் செய்ய மாட்டாயா?

இப்பாடலும் இனி வரும் பாடல்கள் ஏழும் தோழி தலைவனிடம் கூறுவது போல அமைகின்றன. மனமிக்க படம் போன்றவனே, பிறவிக்கு மருந்தே, ஒளிவீசும் மூன்று கண்களைப் பெற்ற சிவந்த பளிங்கு போன்றவனே, சோலைகள் சூழ்ந்த கோட்டூரை சார்ந்த திரைலோக்கியில் எழுந்தருளும் சுந்தரனே, அழகிய பளிங்கு கதிரவனிடம் அடைந்த நிலையைப் போல, இவள் மனத்தில் முன்பே தோன்றிய காதல் உன் முகம் கண்டதும் விளக்கமாக ஒளி வீசுகிறது, இவளுக்கு அருள் செய்ய மாட்டாயா?

மை போன்ற கூந்தலை உடைய இப்பெண் இவனுக்கு தன் மனத்தையே தந்தாள். இவனோ அவள் கை வளையல்களை கூட கொடுக்கவில்லை. இங்கே நிற்கும் இக்கோவனாண்டியின் செயலை இதற்கு முன் யார் செய்தார்கள்? உண்மையான அடியார்களுக்கெல்லாம் உண்மையாக நடந்து கொள்ளும் பண்பும் செய் நன்றியும் இல்லாதவனாக கோட்டூரைச் சேர்ந்த திரைலோக்கி என்ற தலத்தில் வாழும் சுந்தரப் பெருமான் ஆகிவிட்டானே.

தேவர் கூட்டம் வணங்கி போற்றும் தேவனே, அழகிய பொழில்கள் சூழ்ந்த கோட்டூரை சார்ந்த திரைலோக்கியில் எழுந்தருளும் சுந்தரனே, நீ இவளிடம் வாராமல் போனாலும் இவள் உன்பால் காதல் கொண்டு விட்டாள். இவளுடைய குவளை மலர் கண்கள் கோர்க்கப்படாத அழகிய கண்ணீர் முத்துக்களை சொரிகின்றன. இவளுக்கு இறங்கி ஆ வா என்று அருள் புரிய மாட்டாயா?

செழுமையான மதில்களும் சோலைகளும் சூழ்ந்த கோட்டூரை சார்ந்த திரைலோக்கியில் எழுந்தருளும் சுந்தரனே, எல்லா பொருள்களிலும் நீ கலந்திருக்கிறாய். இருந்தாலும் தளைத்த கூந்தலை உடைய இவளிடம் நீ வராமையால் இவள் தன் உடல் முழுவதும் குற்றமுடையது என்று நினைத்து மனம் தெளியாமல் இருக்கிறாள். உன் திருநாமத்தையே திருப்பித் திருப்பிச் சொல்லுகிறாள். உன் பெருமையை நினைத்தே அழுகிறாள். இதுவல்லவா பெறத்தக்க

சென்னல் விளையும் வயல்கள் சூழ்ந்த கோட்டூரை சார்ந்த திரைலோக்கி திருத்தலத்தில் எழுந்தருளும் சுந்தரனே, தன்னுடைய ஒளி வீசும் பொன்னார் மேனியின் சாயலை நீ காட்ட மாட்டாய். இவள் கண் உறங்காமல் உன் சோதிப்பிடம்பான மேனியைக் காண ஓலமிட்டாலும் உன் வடிவழகை காட்டாமல் இருக்கிறாய். இவள் துன்பம் எப்படி தீரும் என்று சொல்வாயாக.

பெரிய மதில்கள் சூழ்ந்ததும் குளிர்ந்த நந்தவனம் பாதிரிப்பூக்களை சொருகின்றதுமான கோட்டூரை சார்ந்துள்ள திரைலோக்கி என்ற திருத்தலத்தில் எழுந்தருளும் சுந்தரனே, என்னுடைய அருமை மகளுக்கு அருள் புரியாமல் விட்டுவிட்டாய். உன்னுடைய விரித்த செஞ்சடையின் மேலுள்ள கலை நிரம்பாத குறைமதி இவளுக்கு நெருப்பாயிருக்கிறது. அது போதாது என்று உன் கையில் உள்ள யாழ் நரம்பின் இன்னிசையாலும் இவள் உயிரை வருத்தி இழுக்கிறாயே, இது தகுமா?

அழகிய சோலைகள் மிக்க கோட்டூரை சார்ந்த திரைலோட்டியில் எழுந்தருளும் சுந்தரனே, அடியார்கள் உன்மேல் வைத்த அன்பு காதலாகி நெருப்பைப் போல் ஆறாமல் இருக்கிறது. அந்த அடியார்கள் மனத்தில் நீ குடியிருக்கிறாய். பலவேறு வகையான அடியார்கள் சூழ நீ யாவருக்கும் பொதுவாக வீற்றிருக்கிறாய். அதை பார்த்து இவள் உன் பெருமையில் ஈடுபட்டு பொதுவான உன்னை அத்தன்மையிலிருந்து நீக்கி தனக்கு மட்டுமே உரியவனாக செய்ய நினைக்கிறாள். இது முடியாது என்று தேறுதலடையாமல் இருக்கிறாளே.

துள்ளித் திரியும் பெண்களின் பாடல்களால் எழும் ஒளியும், அவர்கள் அணிந்த சிலம்புகள் வழங்கும் ஒளியும், எப்பொழுதும் திருவிழா நடப்பது போல் அலங்கரிக்கும் கோட்டூரை சார்ந்த திரைலோக்கியில் எழுந்தருளும் சுந்தரனே, எம்பெருமானே, உன்மேல் கொண்ட காதலால் இவள் ஆடை நடுவுகிறது, இடை துவள்கிறது, கூந்தல் அவிழ்கிறது. இந்த இளம்பெண் துன்புறும் தன்மையை நீ ஒரு நாளாவது பார்த்து இறங்கக்கூடாதா? உன் அருளுக்கு இது சரியா?

0: சீர்மிக்க சோலைகள் சூழ்ந்த கோட்டூரை சார்ந்த திரைலோக்கியில் எழுந்தருளும் சுந்தரனே, வேதமாகிய தேனை குடித்து இனிய தமிழால் சிவமணம் கமழப் பாடுகின்ற காரணத்தால் என்றும் நிலையாக நிற்கும் கருவூர்த்தேவரின் இத்தமிழ் மாலையின் பத்து பாடல்களையும் காந்தாரப்பண்ணில் பாடி இவ்வுலக மக்கள் இறையருளை பெற்று பூரண வாழ்வு பெறுவார்களாக.
1: ஓம் நமசிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
2: சேந்தனார் அருளிய திருப்பல்லாண்டு ராகம் ஆனந்த பைரவி

0: Shivaya. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்க இருக்கும் அடுத்த நிகழ்ச்சி
2: திருப்பழமணி படிக்கரை 17:22.

I'm not going to be able to do that.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: பன்னிரெண்டாம் திருமுறை பாடியிருப்பவர் மயிலை சர்க்குருநாத தேசிகர் அவர்கள்.

0: அஞ்சாவது பாட்டு சுவாமி பரமேஸ்வரன் ஒரு இடம் பாக்கி இல்லாமல் எல்லா இடங்களிலும் நீக்கமரன் அறிந்திருக்கிறான். நீக்கமர திருமணி சுவாமி இருக்கிறான் தெரியல, தெரியல அவங்க சுவாமி இல்லாத இடம் இல்லை. இது போல வென்றால் பாலிலே நெய் போல, பாலில் நெய் போல, பூவில் மனம் போல, பூவிலே மனம் போல. பூவில மனம் எங்கன இருக்குது? பூவில மனம் எங்கன இருக்குது? வாசனை எங்கன இருக்குது? எல்லா பக்கமும் இருக்கு. பூ முழுவதும் மனம் இருப்பது போல உலகம் முழுவதும் சுவாமி இருக்கு. பாலிலே நெய் எங்கன இருக்கிறது? எல்லா இடத்திலும் இருப்பது போல கடவுள் இருக்கு. அது விரைவில் தீயினம் பாலில் ஒடி நெய் போல் மறையனன் மூலம் ஆமணிச்சு. அந்த பாலில் இருக்கிற நெய் கண்ணுக்கு தெரியுதா? தெரியல. இருக்குதாரு? இருக்குது, ஆனா தெரியல. அது போல கடவுள் இருக்கிறார் உலகத்துல, ஆனா தெரியல. பாலில் இருக்கிற நெய்யே தெரியல. நெய்யை தெரிய வேணும்னா என்ன பண்ண வேணும்? அதை பக்குவமா காய்ச்சி பக்குவமான நேரத்துல மத்திட்டு கடைந்தால் அந்த நெய் வெளிப்படும். அதனால பக்குவம் வந்தபோது கடவுள் வெளிப்படுவோம், பக்குவம் வந்தபோது கடவுள் வெளிப்படும். நல்ல காஞ்ச வாழ்ல நெய் தனியா தெரியும், நல்ல காஞ்ச வாழ்ல நெய் மஞ்சள் விதமா தனியா தெரியும். மட்டை போட்டு அந்த சமயத்துல பறை ஊற்றி அதை குறிப்பிட்ட நேரம் வைத்திருந்து அப்புறம் மட்டை போட்டு கடைஞ்சி முடிச்சுக்கோ, வெண்ணெய் வந்துடும், நெய் வந்துடும். விரைவில் தீயனன் பாலில் விடு நெய் போல் மறைய நின்றுடன் மாமணி சோதியான். அதுக்கு என்ன பண்ணணும்? உறவு போல் நட்டு அன்பாகி கோலை நட்டு உணர்வு கயிற்றினால் முருக வாங்கி கடை வாங்கி கடையும் விரைகில் தீயனன் பாலில் ஒடு நெய் போல் மறைய நின்றுடன் மாமணி சோதியான். அந்த மணியில இருக்கிற சோதியை வெளிப்படுத்தணும்னா, மணினா நவரத்தனத்துல அதுல இருக்கிற சோதியை வெளிப்படுத்தணும், அப்படி வாங்கி கடைஞ்சா போதும். பால்ல இருக்குது பாரு, கடைந்தால் போதும் மணிய ஒளி வரும், கடைந்தால் தேய்ச்சா ஒளி வந்துடும் மணிய. பால்ல இருக்கிற நெய் வெளி பண்ணா வாங்கி கடையணும், வாங்கி கடையணும். விறகுல இருக்கிற நெருப்பு வெளி பண்ணணும்னா முருக வாங்கி கடையணும், அரணி கடையன், அரணி கடை. கேள்வி கேள்விப்பட்டீங்களா? அரணியில நெருப்பு உண்டாக்குறது இது அரணி கட்டைன்னு சொல்றது, கட்டையை கடைந்து நெருப்பு உண்டாக்குறது. விறகிலே நெருப்பு இருக்கிறது, பாலிலே நெய் இருக்கிறது, பூவிலே மனம் இருக்கிறது, மணியிலே ஒளி இருக்கிறது, எல்லாம் தெரியாம இருக்குது. ஆனா பக்குவத்துல அது செய்ய வேண்டிய செயலை செய்தா வெளிப்படும். அது போல கடவுள் எல்லா இடங்களிலும் இருக்கிறான், உள்ள இருக்கிறா, வெளியில இருக்கிறா, எல்லா இடங்கள்லயும் இருக்கிறா. ஆனா பக்குவம் வந்த உள்ளத்துக்கு பக்குவமான உயிரிழந்து வெளிப்பட்டு தோன்றி அருள்வாங்க. அருணகிரிநாதருக்கு வந்த அப்பல, மாணிக்கவாதருக்கு வந்த மாதிரி, ஞான சம்பந்தருக்கு வந்த மாதிரி, அப்படி பக்குவம் உள்ள உயிரிழந்து வெளிப்பட்டு தோன்று. அது இந்த பாட்டுல சொல்றாரு, சாமி நீ எல்லா பூதங்கள்லயும் இருக்கிறியா, பூதங்கள் ஊறு நின்றாய், எல்லா பூதங்களிலும் உலகம் முழுவதும் அஞ்சு பூதம் தான், மண் தண்ணீர் நெருப்பு காற்று ஆகாய, அஞ்சு பூதம் தான், மண்ணா தண்ணீரா நெருப்பா காற்றா ஆகாய, இது அஞ்சு தான் இந்த உலகமே. அஞ்சு உருள தான் இந்த உலகத்தை பண்ணியிருக்கிறான், அஞ்சு உருளதான் உடம்பையும் பண்ணியிருக்கிறான், அஞ்சு உருள தான் உலகத்தையும். அண்டமும் அஞ்சு உருள், பிண்டமும் அஞ்சு உருள், அண்டம் அஞ்சு உருள், பிண்டம் அஞ்சு உருள். அதனால இப்படி பூதங்கள் ஊறும், அந்த அஞ்சு பூதங்கள்லயும் அவன் கலந்துருக்கிறான். எதுல கலந்துருக்கா? மண்ணில் இருக்கிற, தண்ணியில் இருக்கிற, நெருப்பில் இருக்கிற, காற்றில் இருக்கிற, ஆகாயத்தில். அது காற்றாகி எங்கும் கலந்தாய் போற்றி என்பது அப்பர் தேவாரம். எல்லா பொருளும் இப்ப காற்று தெரியலேல, காற்று தெரியலேல, கண்ணுக்கு தெரியாது, பர்ஷத்தினால உணர்கிறோம். அந்த காற்று தெரியலையா? காத்துக்குள்ள கடவுள் இருக்கிறா, இப்படி தெரியும். இதனாலதான் நாத்திகம் என்ன பண்ணிவிட்டான், கடவுள் இல்லைன்றான். தெரியல இல்ல, அது ஏன் அவனும் வம்பு பண்ணி கண்டுபிடிச்சிக்கிறான்டா, ஒரு தொல்லையும் இல்லை. அதனாலே அப்படி எல்லா பூதங்களிலும் நீ கலந்து இருக்கிறாய், ஆனால் உன்னை காண முடியவில்லை. எல்லா பூதங்களிலும் கலந்து இருக்கிறாய், ஆனால் பூதத்தை பார்க்கிறோம், உன்னை பார்க்க முடியல. பூதத்தை பார்க்கிறோம், மண்ணை பார்க்கிறோம், நீட்டை நீரை பார்க்கிறோம், நெருப்பை பார்க்கிறோம், ஆனா அதுக்குள்ள இருக்கிற உன்னை பார்க்க முடியவில்லை. ஆனா இருக்கிற என்று சொல்லி கையாலே வீதத்தாலையும் வேதத்தாலையும் எல்லாரும் பாடிக்கொண்டிருக்கிறார்கள். பூதங்கள் ஒரு நின்றாய் இனி நல்லாறு போக்கிலன் வரவிலன் என நுழை. உன்னை எப்படி சொல்லுகிறது என்றால், நூல்கள் அருளாளர் எப்படி சொல்லுகிறார் என்றால், சிவருவான் போக்கு இல்லாதவன், வரவு இல்லாதவன், போக்கும் வரவும் இல்லாதவன். போக்கும் வரவும் புனர்வுமலா புண்ணியனை என்பது சிவபுராணம். போக்கு வரவு, போக்கு வரவு என்று சொன்னால் அவன் போறதும் இல்லை வாரதும் இல்லை. நம்ம போகவும் வரவும் நமக்கு தெரியும், அவனுக்கு அது தெரியல. அதான் ஒரு யோகாச்சு. நம்ம போற வாரம் இல்லை, எத்தனை தடவை போயிருக்கிறான், எத்தனை தடவை வந்திருக்கிறான், ஆனா அவனுக்கு அந்த வேலை இல்லை. நம்மளை விட அந்த சிவபெருமா ரொம்ப மோசம். என்ன போகவும் தெரியல வரவும் தெரியல. அதை நம்ம போகவும் வரவும் அவன் என்ன பண்றானா, நம்ம போகவும் வரவும் சக்தியோடு நீங்காவல் இருக்கிறான். அருட்சக்தியோடு நீங்க, அதான் சிவஞான போறோம். அவையே தானே ஆயிரு வினையில், அவையே தானே ஆயிரு வினையில் போக்கு வரவு புரிய ஆணையின் நீக்கமின்றி நிற்க வந்தது. போக்கு வரவுங்கிற ஒரு சொல்லுக்கு விளக்கம் வந்து பத்தீங்களா, எத்தனை வருது? அவையே தானே ஆயிரு வினையில், அவையாய் தானேயாய், அவையே தானேயாய், இருவினைகளினாலே, இருவினைகளின் நல்வினைகளின் மூலமாக உயிர்களாகியால பரப்பு இறப்பை பெற்று, பரப்பு இறப்பை அடைந்து அதன் மூலமாக இன்ப துன்பங்களை எல்லாம் அனுபவிப்பதற்காக, வினையின் மூலமாக பரப்பு இறப்பு முதலானவற்றை அடைந்து அதன் மூலமாக இன்ப துன்பங்களை அடைந்து அந்த வினையை கழிப்பதற்காக அவன் அருட்சக்தியாய் உபாதியோடு நீங்காமல் இருந்து அந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறாங்க. நம்ம போறதுக்கு வாரதுக்கு அவன் வேலை செய்யறானா, அவன் போறதும் இல்லை வாரதும் இல்லை. போக்கும் வரமும் புணருமலா புண்ணியல் அதுல சொல்றாரு பாருங்க. பூதங்களோடு நன்றாய் இனி நல்லார் போக்கிலன் வரவிலன் என என்னை போல ஒரு கீதங்கள் போல ஒருவர்களாகிய கையாலே அருள்நூல்கள் பாடியவர்களாகிய புலவர்கள் கீதங்கள் பாடுதல் ஆடுதல் அல்லால் இப்படி அந்த அருள்நூலில் சொல்லப்பட்ட அந்த செய்தியை கீதங்கள் மூலமாக பாடுதல் ஆடுதல் அல்லால் கேட்டறியோம் உன்னை கண்டறிவார். இப்படி இருக்கிறார் அப்படி இருக்கிறார் என்று சொல்லி நூலிலே பாடுதல் ஆடுதல் செய்திருந்தாலும் தவிர உன்னை கண்டவர்களை நாங்கள் கேட்டதில்லை. உன்னை கண்டவர்களை நாங்கள் கேட்டது உன்னை கண்டறிவாரை கேட்டறியோம் உன்னை கண்டறிவாரை. அதனால கேட்டது கேட்டறிதல் கண்டறிதல், கேட்டறிதல் கண்டறிதல். அதனால கேட்டறிதலும் கண்டறிதலும் அதையாலே பசுகரணங்களாலையும் கேட்பது காண்பது ஆகிய இந்த நிகழ்ச்சிகளாலே அவனை உண்மையாக முழுவதும் உணர்ந்து கொள்ள முடியாது. இந்த கேள்வியினாலையும் இந்த கண்ணாலை இந்த செவியாலையும் இந்த கண்ணாலையும் அவனை கேட்க முடியாது, காண முடியாது. அது கேட்டாலும் அறியாதான் என்று கூட திருச்சத்தவர்கள் சொன்னார். அதனாலே அது எல்லாமே ஞானத்தாலே அறிய வேண்டிய பொருளை தவிர இந்த ஊனக்கண்களால் அறியக்கூடிய பொருள் அல்ல. ஞானத்தால் அறியக்கூடிய பொருளை தவிர ஊனக்கண்களுக்கு தெரியாது. அதனாலே கேட்டறியும் உனை கண்டறிவாரை சீதங்குள் வயல் திரு பெருந்துறை மன்னா குளிர்ச்சி உருந்திய வயலுடைய திருப்பெருந்துறையில் இருக்கின்ற தலைவனே சிந்தனைக்கும் அறியாய், சிந்தனைக்கும் அறியாய், கண்ணால் காணவும் முடியாது காதால் கேட்கவும் முடியாது சிந்தனைக்கும் கேட்டாது. அதான் சிவம். மற்ற சாமி எல்லாம் வெளியில தாராளமா வரும் போகும். அதனால சில சாமிகள் சாம்பிராணி போட்டா உடனே வந்துடும். சில சாமிகளுக்கு சாம்பிராணி போட்டோம்னு வச்சுப்போ, அதே சில சாமிகளை பிடிக்க முடியாதுப்பா, பத்து ஆள் பிடிச்சா கூட திமிரி போட்டு அந்த சாமி ஆடும். அப்படி சாமிகள் இருக்கு. இந்த சாமி இந்த பேச்சே இல்லை. இங்கேயாவது விநாயகர் ஆடுச்சு சிவன் ஆடுனு சொல்ற, என்ன இவ்வளவு சாம்பிராணி போட்டாலும் எவ்வளவு பத்தி குறிச்சாலும் அப்படி இருக்கு, மூச்சே விடாது. அது ஆடுறது வேற, அது ஆடுறது மனுஷன் மேல ஆவேசித்து ஆடுதானே, அப்படி ஆடுறது மனிதர் மேலே ஆவேசித்து ஆடு. இந்த உயிர்கள்லாம் மனுஷன் ஆவேசித்து ஆடுதல், இது அப்படி ஆகாது. அவர்கள் எண்ணியபடி அவர்கள் இருக்கின்ற இடத்துக்கு வந்து காட்சியை கொடுக்கிறார். தேடி நீ ஆண்டாய் சிவபெருமானே திருப்பெரும் துறையுரை சிவனே என்பது திருவாசகம் வந்து காட்சி தருகிறார். அதனாலே ஏதங்கள் ஏதம்னா குற்றங்களை எல்லாம் நீக்கி குணம் கொண்டு போதாட்டி, எங்கள்ட்ட இருக்கிற குற்றங்களை எல்லாம் ஏதம்னா குற்றம், எங்கள்ட்ட இருக்கிற குற்றங்களை எல்லாம் அறுத்து எம்மை ஆண்டு அருள் புரியும். குற்றத்தை நீக்கி குணத்தை தந்து, குற்றத்தை நீக்கி குணத்தை தந்து எங்களை அடிமையாக ஆண்டு அருள் புரிகின்ற எம்பெருவான் தொழில் இருந்தது. இதுல அருமையான வாக்கியம், ஆன்மாக்களாகி நமக்கு இருக்கிற குற்றம் கொஞ்சம் அல்ல, குற்றம் கொஞ்சம் அல்ல. அதனால குற்றங்கள் வந்து எத்தனையோ ஜென்மமா அந்த குற்றமும் நாம ஒன்னாவே இருந்திருக்கிறோம். மனம் வாக்கு காயங்களாலே தீயதை நினைப்பது, தீயதை பேசுவது, தீயதை செய்வதாகி இந்த குற்றங்கள் எத்தனையோ ஜென்மமாக கூடவே இருந்திருக்கு, கூடவே இருந்திருக்கு. அதனால இப்ப இந்த ஜென்மத்துக்கு வந்து பூஜை பண்ணி இந்த மாதிரி நூல்களை கேட்டு சிவபக்தர்களாக வேஷம் போட்டாலும் கூட அது வெளிப்படும். எது வெளிப்படும்? முன்ன இருந்த குற்றங்கள் வெளிப்படும். என்னன்னா ரொம்ப நாள் அது பழகிருக்கிறோம், அதோட ரொம்ப நாள் பழகி, இப்ப சிவனோட கொஞ்ச நாள் பழகிறோம், சிவனோடு கொஞ்ச நாள் பழகிறோம், அந்த தீய குணங்களோட ரொம்ப நாளா பழகிருக்கிறோம். நல்லா விளங்குதா? அதனால அது வெளிப்பட்டு விடும். அதனாலே அந்த பழக்கம் தவறுவதற்காக இந்த பழக்கத்தை பழகும், அந்த பழக்கம் தவறுவதற்காக இந்த பழக்கத்தை பழகுவது. அது பழக்கம் தவிர பழகுவதன்றி உழப்புவது என்பனை உந்தி வர ஒருவருடாக என்று உந்தி வர என்பது திருவுந்தியார். அதனால் அந்த தீய பழக்கங்கள் எல்லாம் போக நல்ல பழக்கத்தை பழகுவது. அழகான வாக்கியம், தீய பழக்கங்கள் எல்லாம் போவதற்காக நல்ல பழக்கத்தை பழகுவது. அதனாலே இப்படி ஏதங்கள் அறுத்தம்மை ஆண்டல் உரிய பெருமான் பள்ளி எழுந்தருளாய். அதனால குற்றங்களையும் அவன் தான் நீக்க வேணும், குணத்தை அவன் தான் தர வேணும். குற்றங்கள் போய் குணம் வந்துருச்சுன்னா அப்புறம் சீவன் சீவன் சிவனாகும். சீவன் குற்றமாக இருக்கும்போது சீவனாகவும் குணமாக இருக்கும்போது சிவனாகவும் ஆகும். குற்றம் உள்ளது சீவன், குணம் உள்ளது சிவம். குற்றம் உள்ளது சீவன், குணம் உள்ளது சிவம். அதனால குணம் உள்ள சிவத்தோடு சீவன் சேர்ந்தா குற்றம் உள்ள சிவனும் குணம் உள்ள சிவன் ஆகுது. அதனாலே அப்படி குற்றங்கள் போவதற்காகத்தான் இந்த வழிபாடுகளே. எந்த வழிபாடு? இந்த மாதிரி நூல்களை கேட்பது, பூசிப்பது, ஆலயங்களை தரிசிப்பது, தவம் செய்வது, ஜபம் செய்வது எல்லாம் மனவாக்கு காயங்கள் இருக்கிற குற்றங்களாகிய அழுக்குகள் போவதற்காகத்தான் இதெல்லாம் செய்வது. ஏதங்கள் அறுத்து எம்மை ஆண்டருள் உரிய எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாய் என்பது இந்த திருவாசக இந்த திருப்பள்ளி எழுச்சிலே அஞ்சு பாடல்கள் சொல்லி இருக்கிறோம். இன்னும் அஞ்சு பாடல்கள் இருக்கிறது. அது அடுத்த வாரத்தில் திருவருளாலே சந்திக்கலாம், சிந்திக்கலாம் என்று சொல்லி இந்த அளவிலே இந்த உரையை நிறைவு செய்யும். இதெல்லாம் இனிமேல் வர்றதெல்லாம் இன்னும் ரொம்ப ஆழமான நீளமான சொற்கள் நிறைய ஒரு திருவாசகத்துல. அதனால அவசியம் தவறாம வந்து வருங்க.
1: உலக பசு பாச துந்தம் மதுவான உறவு கிளை தாயர் தந்தை மனைவாளரே மலசல சுவாசலஞ்ச லமதாலன் மதிநிலை கெட்டாமல் உந்தன்.

0: பலகலை சிவாகமங்கள் பயில்வோனே. பழனிமலை வாழ வந்த குமாரே, பழனிமலை வாழ வந்த பெருமாளே, வான்முயில் வளாது வைகம் அழிவடம் துறக்க மன்னன் கோன் முறை அரசு குறைவிலாது உயிரல் வாழ்க. நான் மறையறங்களோங்க நற்றமும் எழுதி மல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்கு உலகம் எல்லாம். நம பார்வதி பதே.
1: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: திரு பாண்டி கொடுமுடி திருத்தலத்தை அடைந்து சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளி செய்த திருப்பதிகம் மற்று பற்றி எனக்கு இன்றி நின் திருப்பாதமே மனம் பாவித்தேன். பாண்டி கொடுமுடி நற்றவா, உனை நான் மறக்கினும் உனை நான் மறக்கினும் நா சொல்லும் நமச்சிவாயவே நமச்சிவாயவே என்று அருளிய திருப்பதிகம் பண் பழம்பஞ்சுரம் ஏழாம் திருமுறை. நமச்சிவாய திருப்பதிகத்தில் இது ஒரு பதிகம். திருச்சிற்ற

0: நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒளிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
1: ஓம் சிவாய நம. சைவம்.ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது திருமுறை இசை, தலைப்பு பண்ணின் தமிழ் இசை, பாடல் திருக்குறிப்பு தொண்டர் நாயனார் புராணம் முதல் பகுதி. பாடியிருப்பவர் சென்னை தணிகை வீரன் ஓதுவார் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: திருச்சிற்றம்பலம்.

0: Shivaya. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: Om Shivaya Namah. Shaivam.org ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருமுறை இன்னிசை. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளிய 7 திருமுறை. வழங்குபவர் ஜெகன் மோதுவர் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: திருச்சிற்றம்பலம் சுந்தரமூர்த்தியினர் அருளி செய்த நட்டரக பண்ணிலே அமைந்த 14வது திருப்பதிகம், திருக்கருப்பரியலூர் பண்வரிசையிலே 30வது திருப்பதிகம், திருச்சிற்றம்பலம்.

0: சிற்றம்பலம்.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
2: திருச்சிற்றம்பலம் எம்பிரான் மணிவாசகப் பெருமானார் அருளி செய்த திருவாசகம். பாடியிருப்பவர் சிவாக்கர தேசிகர் அவர்கள். திருச்சிற்றம்பலம்.
3: சிற்றம்பலம் மணிவாசகநாயனார் திருவாய் மலர்ந்து அருளிய 21வது திருப்பதிகம், கோயில் மூத்த திருப்பதிகம் என்ற இத்திருப்பதிகம் தில்லை சிதம்பரத்தில் அருளிய அனாதியாகிய சத்காரியம் என்ற தலைப்பில் அடிகள் பெருமான் திருவாய் மலர்ந்தருளியது. இப்பதிகத்திற்குரிய பண் மோகனம்.

0: திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நமசிவாய்.
2: யூ ஆர் லிசனிங் டு சைவம் .org ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் .org.
1: ஓம் நமசிவாய்.

ஆனா அங்க கூட வியப்பன்னு பொருள் கூட வைக்கலாம். ஐயா வியப்பாக நீ ஓங்கியிருக்கிறாய் என்று கூட ஒரு செய்யலாம், தப்பில்லை. ஐயா என ஓங்கி ஆழ்ந்து, நீ ஓங்கினதுலையும் அதுக்கு மேல ஓங்க முடியாது, ஆழ்ந்ததுலையும் அதுக்கு மேல ஆள முடியாது, அகன்றதுலையும் அதுக்கு மேல அகல முடியாது.

அந்த குருநாதன், அந்த அப்பன் நீ, அம்மே நீ, ஐயனும் நீ என்று சொல்லும் போது ஐயன்கிறது குருநாதன், ஏன் அப்பன் நீ, அம்மை நீ, ஐயனும் நீ, அன்புடைய மாமனும் மாமியும் நீ, பின்னால எல்லாம் உறவு முறையே சொல்லிட்டு வர்றாரு, அதனால குருநாதன் வச்சுருங்களா. இங்க மட்டும் ஐயாங்கிற எப்படி சொல்லுவா, எல்லாம் இடத்துல முன்பும் இருக்கிற சொற்களுடைய உயிருக்கு ஏற்ப இப்படி சொல்லணும். எனவே ஐயா போற்றி, அணிவே போற்றி, சைவா போற்றி, தலைவா போற்றி. சைவம் என்ன, சைவம் சிவன் சிவபெருமானாக இருக்கிறவன் தான். தலைவா போற்றி, குறியே போற்றி. அது என்னது குறி, குறின்னு அடையாளம்,

இது ஆணாக பெண்ணாக அப்படிப்பட்ட குறி அப்படிப்பட்ட வடிவமாகவும் இருப்பானா பெருமான். அதனால குறியே போற்றி குணமே போற்றி. குணம்னா என்ன குணம், குணம்னா என்ன குணம், நமக்கு இருக்கிற சாத்விக ராட்சசம் தாமதமாகிய குணம் அல்ல, நமக்கு இல்லாத ஆனா இருக்க வேண்டிய என் குணத்தான் தாளை வணங்கா தலை, என் குணம் அந்த எட்டு விதமான குணம். அங்க கூட எட்டு விதமான குணத்துக்கு பரிமையோடதான் அறிஞர்கள் தெரிஞ்சுட்டு என்ன பண்ண தெரியல, எட்டு குணஞ்சிட்டு இதை சைவாகமத்தில் கண்டவை என்று, இதை செய்ய கண்டது சைவாகமத்தில் கண்டது. இப்ப என்ன பண்ணிட்டான், என் குணத்தான் இப்ப இருக்கிற ஆற்றல் எழுதி திருவிழா எளிய குணம், அவன் எளிய குணம் எளியவனாவும் இருப்பான், அதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன் ஒத்துக்கிறேன். ஆனா இந்த என் குணத்தான்ங்கிறதுக்கு அந்த பொருள் அல்ல, எளிய குணம். ஆனா அந்த அதுக்காக சுடி சரியா இருக்கணுங்கிறது, எந்த சுடி என் குணம் போது மூணு சுழியா இருந்தா தான் எட்டு விதமான குணம், இந்த ரெண்டு சுழியாச்சுன்னா ஏன் குணம்னு அர்த்தம். இதை கீழே உடஞ்சது கீழே போட்டுது, ஒரு சுழியில இருக்குது கீழே, அதுக்காக தான் பாலா போன இலக்கணம் தெரியணும் கெழுத்து தெரியணுங்கிறது. ஆமா இங்க ரெண்டு சுழி போட்டா என் குணம்னு ஆயிடுச்சு, மூணு சுழி போட்டா எட்டு விதமான குணம். தவறு இல்லாமல் வேணும் அல்லவா, வேணும் அல்லவா, அதனால குணமே போற்றி நெறியே போற்றி நெறியே போற்றி. என்ன நெறி, திருக்குறள் பொறிவாயில் ஐந்தடித்தான் தொழில் ஒடுத்த நெறி நின்றார் நீருவாய். திருக்குறள் எவ்வளவு உதவி தெரியல, மதர் பஞ்சங்கராஜெல்லாம் திரட்டி பார்க்கணும். திருக்குறள் நினைச்சுங்க சாமி நெறியேன்னு வந்திருக்கிறது, அது என்னடா முதலியாரத்திலேயே பாடிருக்கணும், பொறிவாயில் ஐந்தடித்தான் தொய்தீர் ஒழுக்க நெறி, சிறந்த ஒழுக்க நெறியே போற்றி, நெறியே போற்றி நினைவே போற்றி, வானூர்க்கு அரிய மருந்தே போற்றி, அரிய மருந்தினர் ஏன்னா அவங்களும் காண முடியாதவாக இருக்கிறான், அதனால அரிய மருந்தே போற்றி, ஏனோர்க்கு எளிய இறைவா போற்றி. ஏனோர்க்குன்னு என்னன்னாக்கா அன்பினால் யாரெல்லாம் நினைகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் எளிவனா இருப்பான். அப்படிப்பட்ட ஏனோ இந்த ஏனோர் என்று பொதுவாக சொன்னாரேனும் பரிமல் உடலினர் பார்த்தீங்களா, ஏனோர்க்கு எளிய அழகே போற்றி, ஏனோர் என பொதுவையால் கூறினாரேனும் அன்பினால் நிரம்பியவர்களும் என்று குறித்தது. அதனால் ஏமாட்டது நீங்களும் அழுவாங்களா அவ்வளவு.

ஒரு அற்புதமான இங்க குறிப்பிருக்குது. இப்ப கொஞ்சம் மனசுல வச்சுக்கணும். பூவே சுத்தம் ரொம்ப அருமை. ஒரு ஆன்மா நல்ல வழிபாடு செஞ்சதுன்னு சொன்னா முவேழு 21 தலைமுறைக்கு பயன்பெறும். ரொம்ப அருமையான அமை. மூவேழு சுத்தம் 3721 நூறு நரகிரை. அந்த 21 தலைமுறை நரகம்னா என்னன்னு தெரிய வேண்டியதுல போடாங்க. நரகமே தெரிய வேண்டியது, நரகம் போக மாட்டான். முரணூறு நரகிரை ஆளாதி அருள் நரகத்துல போய் விழுந்து விடாமல் செய்வாள். அப்ப ஒரு ஆன்மா செய்கிற புண்ணியம் 21 தலைமுறைக்கு. இதே போல ஒரு திருக்குறள் இருக்குது, திருக்குறள் இருக்குது. எருமையும் ஏமாப்படைத்து எருமையும் ஒண்ணுமில்லாம போடும். கொடுப்பது அழுக்கறுப்பான் சுற்றம், உடுப்பதும் உண்பதும் இருக்கிறீங்க. இந்த பிரச்சனை கொடுத்தவன் கொடுத்தான் அவ்வளவா, அவ்வளவா கொடுத்தான் அப்படின்னு தூக்கவே இல்லை. நின்றது இது எனது அழுக்காருன்னு பேரு. இந்த அழுக்காறு இருக்கிறவன் கெட்டு போறது இல்ல, சுற்றம் கூட கெடும். எப்படி சொன்னது, சோத்துக்கும் தண்ணிக்கும் அளவும் போடணும். அதான் உடுப்பதும் உண்பதும் அல்லவா, சோத்துக்கும் துணிக்கும் அளவும். சரி, வாயினால சொல்லணும் சாதாரண சோத்துக்கு துணிக்கு அளவு தெரியுமில்ல. நீ நல்லா இருறா, ஏன்டா அப்படி கெட்டு போறதுல அது போல தெருவிழுவது. சோத்துக்கும் துணிக்கும் கூட அழகு. ஏன்னா அடிப்படை தான் எது, பூவானும் உடை. இது மானம் காக்கணும், அது வைத்த காக்கணும். பாலா போ, இந்த ரெண்டு இருக்கும். இது ரெண்டு இது கூட எல்லாம் பொருள். எனவே என்னமோ நினைச்சோம் பாத்தீங்களா. எனவே இங்க மூவேல் சுற்றம் முரணுறு நரகிரை ஆளாதி அருள் அரசே போற்றி. அதனால ஒருவர் செய்கிற நன்மை எவ்வளவு பேரை காக்குதுன்னு பார்க்கணும். யான் பெற்ற இன்பம் பெருகையில் வையகம் என்று நாம் திரளாமலேயே ஆனா நடக்கிறான். அப்போ 21 தலைமுறையும் பெருமான் காப்பான் அப்படி இருக்கு. மிக அருமை இதெல்லாம்.

அருமையான தேவா. நான் சொல்லியிருக்கேன் இப்ப தேவார்த்தை, என்னதான் இசையில் அவங்க பெரிய மகாத்வானா இருந்தாலும் படிக்கும்போது இப்படி படிக்கணும், ஒரே மாதிரி படிக்கக்கூடாது. ஏடிக்கையாய் இசைப்பயனாய் இன்னமுதா என்னுடைய தோழமைன்றது ஒவ்வொன்றும் படிக்கும்போது அதான் அவன் அப்படியே தன்னுடைய அனுபவத்தில் குறையணும். ஏ

என்னுடைய போது கேவலம் இந்த ஆன்மாவுக்கு தோரணமாவா இருக்கியப்பா அப்படிங்கிறது. இந்த ஆன்மாவுக்கு தோரணா இருக்கு, தன்னை தாழ்த்தி கொண்டதங்க

0: செய்கிற குற்றத்துக்கெல்லாம் உடனாகி உடனாகி இருக்காங்க. படும்போது அப்படியே எழுத்து கழுத்து தண்ணீர் அப்படியே சுந்தருடைய கண்ணில் தண்ணி வாசிக்கும்.
1: தோடா போற்றி, அதுக்காக வந்ததுவளும், துணைவா போற்றி, வாழ்வே போற்றி, என் வைப்பே போற்றி. வைப்புன்னா அதாவது வைப்புன்னா என்றும் இருப்பதற்கு அப்புறம் இதுல பிஎஃப்ல போறோம்ல, பிஎஃப் போடுறோம், அல்லது இந்த 5.5 ஆண்டு இதெல்லாம் போட்டு வாங்குறமே, என்றைக்கு நிலையான நிதியா நிலையாக அதிலிருந்து வருகிற வட்டியை அனுபவிக்கணுமே தவிர மூலம் அப்படி எழுகணும். அதான் வைப்பு. அப்படி என்னுடைய வைப்பே போற்றி, முத்தா போற்றி. என்ன முத்தன்னாரு, முத்தன்ன அர்த்தம் அவன் என்ன முத்தி அடைஞ்சவன, முத்தன்ன விடுதலை பெற்றவன் அர்த்தம். என்ன இது விடுதலை, இயல்பாகவே வினையின் நீங்கியவன், வினையின் நீங்கி விளங்கி அறிவன், தொல்காப்பியன். முத்தா போற்றி. நாமெல்லாம் ஒரு காலத்துல வினையில இருக்கிறோம், இப்போ ஒரு காலத்துல நீங்க போறோம், ஆனா இறைவன் என்றுமே வினையின் நீங்கி. முத்தா போற்றி, முதல்வா போற்றி, அத்தா போற்றி. அத்தன்ன தலைவன் இல்லவா, அத்தன் எனக்கு அருளியவார் ஆர் பெறுவார் அச்சோவே. அரணி போற்றி, உரை உணர்வு இறந்த ஒருவ போற்றி. உரைன்ன சொல்லு, உணர்வுன்னா மனம், மனமொழி ரெண்டுக்கும் எட்டாதவனே வணக்கம். மாற்றம் மனம் கழி

எளிமையாக இருக்கின்ற பெருமான் எளிமையாக இருக்கிறான்னா அதுக்கு அழகுன்னு அர்த்தம். ஒண்ணுமே இல்லாத ஆள் எளிமையா போறேன்னா அவன் எளிமையா போறதுதான் அவனுக்கு வேலை. அதனால அருமையில் எளிய அழகே போகோத்தி, நம்ம இந்த உரை உணர்வுக்கெல்லாம் எட்டாத மாற்ற மனங்களே நின்ற மறைவனாக இருக்கின்ற பெருமான், வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகண்ட நுண்ணியனாக இருக்கின்ற பெருமான் எளிமையா வர்றா சார், எளிமையா அதான் அருமையில் எளிய அழகே போற்றி, கருமுகிலாகிய கண்ணே போற்றி, கருமுகிலாகிய கண்ணினர். ஏன்னா மேகத்துல வெண்மையான மேகம்னா மழை பெய்யாதுன்னு இருக்கான், கருமுகில்னா மழை பெய்யற நேரம் இல்லைன்னா மழை பெய்யும். அதனால அப்படி மழை பெய்யறதாக இருக்கணுமா, அப்படிப்பட்ட கருமுகிலாகிய கண்ணே போற்றி, மன்னிய திருவருள் மலையே போற்றி, அருளே மலையாக இருக்குதான். அப்படிப்பட்ட மலையில் இருப்போனா என்னையும் ஒருவன் ஆக்கி இருங்கடல் தென்னியில் வைத்த சேவக போற்றி. அருமை அருமை, ஆண்டவன் வந்து தனக்கு குருநாதனாக வந்தார் என்பதை திருவாசகத்தில் எங்கெங்கெல்லாம் உணர்த்துகிறார். என்னையும் ஒருவன் ஆக்கி பெருமானி, என்னை ஒரு மனிதனாக ஒரு அடியவனாக ஆக்கணும்னு நீ ஆக்கணுப்பா, இல்லைன்னு எனக்கு என்ன தெரியும், நான் இருக்கடையாம் நாயேனை நயந்து நீயே ஆட்கொண்ட, நீ ஆட்கொண்டதுனால பெருமையை தவிர எனக்கு என்ன பாருது, ஒண்ணும் இல்லை. என்னையும் என்னையுங்கிற உண்மை என்ன உண்மைன்னு கேட்டா எழுதப்படாது, ஆனா நீங்க மனிதாச உள்ள திருவுள்ளத்திற்கு என்னையும் இறுதி சிறப்பு மீன் இறுதி சிறப்பு மீன், என்னை விட இருந்தவர் வேற யாரும் இல்லை. அப்படிப்பட்ட என்னையும் ஒருவன், இந்த ஒருவன் மேல ஒருவன் என்னும் ஒருவன் தான் அந்த ஒருவன், இந்த என்னையும் போது ரொம்ப கீழே அறுக்கப்படுகிறது என்னையும். ஆனா ஒருவன் ஆச்சு ஒரு மனுஷனாச்சினியப்பா என்கிறார் எல்லாம் அறியப்பா.

மேலைத்தனையும் துணையான குற்றங்கள் அத்தனையும் சொல்லுங்கள் என்று திருவிழிக்கு நிறைய இடத்துல சொல்றார். அல்ல அவரார் செய்தார், இப்படி செய்தார். தொழுதகை துன்பம் துடைப்பாய் போற்றி, யாரெல்லாம் தொழுகிறார்கள் அவருடைய துன்பத்தை நீக்குவாய். அழிவிழா ஆனந்த வாரி போற்றி, ஆனந்த வாரி இல்ல திருபானந்த வாரின்னு என்ன வாரின கடல், திருபானந்தம் என்ன அல்வா திருபையோடு கூடிய கருணையோடு கூடிய ஆனந்த கடல் என்று அர்த்தம். அந்த பேர் அவருக்கு திருபானந்த வாரியா அப்படின்னு. அது மாதிரி இங்க ஆனந்த வாரி ஆனந்த கடல், கடலே போற்றி அழிவதும் ஆவதும் கடந்தாய் போற்றி. அவனுக்கு அழிவதும் ஆவதும் கடந்தாய் போற்றி. இவங்க நமக்கு வழங்கணும்னா ஆக்கம் அளவு இறுதி இல்லாய் முன்ன படிக்கிறது இல்லையா. அதேதான் இங்க சொற்களால் வேறுபடுகின்றது. பேரணும் முழுவதும் இறந்த முதல்வா போற்றி, முழுவதும் இறந்த முதல்வா போற்றி. எது முழுவதும்? பாசம் என்ற முழுவதிலும் நீங்கணும். அவன் அதுவே அவனுக்கு பாவநாசம் பாசநாசம் என்று பெயர். அதனால பாசமாகிய ஒன்றில் முழுவதும் இறந்தனர். மானிய நோக்கி மணாலா போற்றி அம்மையோடு இருப்பவன். வானக தமரர் தாயே போற்றி, நமக்குண்டாய் அவங்களுக்கு உண்டாய்தான். பாரிடை ஐந்தாய் பறந்தாய் போற்றி. இந்த மண்ணுவை சேர்ந்து அஞ்சு குணமா இருக்கிற எப்படி நாற்றம் சுவை உருவம் ஊரு ஒலி எல்லாம் அஞ்சும் கலந்துருக்க. சுவை ஒலியும் ஊருவோசு நாற்றம் என்று வந்துட்டு பாருங்க. அதுல பார் மண்ணோடு கலந்த போது அதுக்கு நாற்றமும் உண்டு சுவை உண்டு உருவம் உண்டு ஊரு ஒலி எல்லாம் ஐந்தா இருக்கான். நீரிலை நான்காய் மிகந்தாய் போற்றி. அது என்ன அதுக்கு நாற்றம் இல்லை சுவை உருவம் ஊரு ஓசை எல்லாம் உண்டு. நீரிலை நான்காய் மிகந்தாய் போற்றி, நீரிலை மூன்றாய் மிகந்தாய் போற்றி. அது என்னது இல்லவா தீயிடை தீயிடை அதுக்கு வந்து நாற்றமும் இல்லை சுவையும் இல்லை இல்லையா. அப்ப உருவம் ஊரு ஒலி மூணுதான் உண்டு இல்லவா. தீயிடை மூன்றாய் திகழ்ந்தாய் போற்றி, வலியிடை இரண்டாய் மகிழ்ந்தாய் போற்றி. வலி காற்று, காற்றுக்கு ரெண்டு தான், ஒன்னு ஊரு மேலப்படும் இன்னொன்னு ஒலி.

இருக்குதப்பா, ஒரே சத்தமா இருக்குமா, அந்த ஒளியும் ஊரும் தான் உண்டு. அப்புறம் வெளியடை ஒன்றாய் விளைந்தாய் போகோட்டி, வெளிங்கிறது ஆகாயம், அதுல என்ன இருக்குன்னா வெறும் ஒளிதான் இருக்கு, சரி எதுவும் இல்லை, மற்ற நான்கும் இல்லை. இப்படி நிலத்தில் ஐந்தாய், நீரில் நான்காய், தீயில் மூன்றாய், சரிங்களா, இப்படி யார் சொல்லி வெளியில் ஒன்றாய் இருந்தாய், அப்ப ஐம்பெரும் உதவமாக இருந்து இயக்குகின்றான் என்று சொல்றது. அழிபவர் உள்ளத்து அமுதே போற்றி, மனமிறக்கத்தோடு வணங்குகின்றவர்களுக்கு அமுதமாக இருப்பான். கனவிலும் கனவிலும் தேவத்து அறியோய் போற்றி, நனவிலும் நாயேற்க அருளினை போற்றி. தேவர்களுக்கு அறியவனாயிருந்தாய், ஆனா அரியனவர்கள் ரொம்ப எளிமையா இருந்தாய். இடைமறது உரையும் எந்தாய் போற்றி, திருடை மறுவோடு தலையிட கங்கை கரிச்சாய் போற்றி, ஆரூர் அமர்ந்த அரசு போற்றி, திருவாரூர் தீரா திருவையாரா போற்றி, திருவையாத்தில் இருக்கின்ற பெருமான் அண்ணாமலையம் அண்ணா போற்றி, பேசிய திருவண்ணாமலையில் இருக்கின்ற அவருடைய அண்ணரே வணக்கம். அவர் இருக்கின்ற இடம் அந்த பிள்ளையா இருந்தாலும் அவருடைய உள்ளத்தில் அப்படியே பல்வேறு இடங்கள் மனதில் வருது, பெருமாள் வருது, அதற்கெல்லாம் அங்கிருந்தவாறு வணக்கம் செலுத்துகிறார்.

வாயில் அமுதம் போலாம், கண்ணில் அமுதம் போனது, கண்ணில் அமுதம் கண்ணிலேயே நிற்கிறதா. கண்ணகத்தே நின்று கழிவரை தேனி, திருப்பள்ளி எனக்கு அருமை அருமை பார்த்தீங்களா. அப்படி கண்ணார் அமுத கடலே போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, காஞ்சி மாநகர் வானம் பெண்ணுருவானாய் போற்றி என்றும் இருக்கிற பராய்த்துறை தேவிய பரவே போற்றி, திருப்பராய்த்துறை திருச்சி கண்ட திராப்பள்ளி தேவிய சிவனே போற்றி, நம்முடைய திராப்பள்ளி மற்றோர் பற்றிங்கு அறியேன் போற்றி, மற்றோர் பற்றிங்கு அறியேன் போற்றி, மற்ற பற்றனக்கின்றம் பாத நியமனம் பாதித்தேன் சுந்தர. அதனால குற்றாலத்தியம் குட்டா போற்றி, அல்ல குற்றாலம்ங்கிறது தெற்கிறது, குற்றாலம்ங்கிறது மயிலாடுதுற பக்கத்தில் இருக்கிறது. இது குற்றாலம், குற்றாலத்தமர்ந்துரையும் கூட்டா, அதெல்லாம் தென்னாட்டில் இருக்கிற குற்றாலம் அல்லவா, அருகி இருக்கிறது அங்கு. கோகதி நேரிய கோவே போற்றி, இன்னைய கோகதி வந்திருக்கு திருப்பெருந்துறை அல்லவா. நீங்கோய் மலையம் எந்தாய் போற்றி, சோழ நாட்டில் வடகரையில் ஈங்கோய் மலை தான் கடைசி தலம், அதுக்கப்புறம் கொங்கு நாடு, நாம திருவிங்கோய் மலை, அதுக்கப்புறம் கொங்கு நாடு இல்லை, இங்கேயோ ஒரு நீங்கோயில் திருவுள்ளத்தில். பாங்கார் பழனத்து அழகா போற்றி, பழனம் எது திருப்பழனம், அப்படி எல்லாம் கூட வந்து அப்பகுதியில் திருப்பயணத்தில் திங்களூர்லேருந்து திருப்பயணம் வரைக்கும் வர்றார். நாவுக்கரச எந்திரத்திலிருந்து அனுப்பலாமல் அனுப்பக்கூடாது, பெரியவங்க வந்தாங்கன்னா கொஞ்சம் தூரம் சென்று அனுப்பணும். அவங்கெல்லாம் ஒரு ஊரே வரைக்கும் போயிருக்காங்க, எங்க திங்களூர்லேருந்து திருப்பயணம் போயிருக்காங்க. திருப்பயணம் திருப்பணம்னா உள்ளே போய் வணங்குறார் நாவுக்கரசர், இதோ திருப்பயணம், இதோ திருமணி முன்னே இருக்கிறது, முன்னே நாவுக்கரசர், பின்னால் அப்போது இருக்கிறார். வெளியும் ஒளியும் தான் எல்லாமே ஐயா இருக்கும்போது நாவுக்கரசர் பாடுகிறார். நல்ல அகப்பொருள் சுவையான பதியம், அகப்பொருள் சுவையான பதியம், தொல்மாலை பயில்கின்றன. அந்த பதியத்தில் 9 பாடல் முடித்தார், 10வது பாடல், 10வது அதில் ரொம்ப அருமையாக அப்புதிரிகளையும் பிறப்பிக்கிறார். அதோடு அகப்பொருள் சுவையும் அது வருது.

ஒரு பெண்ணு சொல்றா, அந்த கணவனா வந்தவன் என்னை வந்துட்டு என் வலையெல்லாம் கவர்ந்துட்டாங்க. என்ன கவர்ந்துட்டான்னா, அவன் வந்து என்னோட சேர்ந்து இருக்கும் போது என் உடம்பு நல்லா கம் இருக்குது, நல்லா கனத்து இருக்கு, அதனால வலையெல்லாம் ஃபிட்டா இருக்கு. அவன் ரெண்டு நாளைக்கு வரலன்னா உடம்பு சின்னதா போடுது, வலையெல்லாம் தானா இருக்கல உழுந்துருது. இப்படியேதான் வச்சுக்கணும். இப்படி விழுந்து கல்பத்துக்கிறீங்க. திருவள்ளுவர் பார்த்தார், ஏசா கணவன் பிரிஞ்சது தெரியாதுங்கிறது நமக்கு தெரியும், வலையலுக்கு எப்படி தெரியும்? மக்கு பயல போடா. தன்னன் துறைவன் தனந்தவன் நம்மினும் முன்ன உணர்ந்தவன். தலைவன் என்னை விட்டு தெரியறது எனக்கு தெரியுமோ தெரியாது, வலையலுக்கு தெரியுதா போகும். திருவள்ளுவன் மாதிரி எந்த படிக்கும் ஒரு படிக்க முடியும். என்ன பண்றது, பாலா பண்ண திருக்குறள் கூட படிக்க மாட்டேங்கிறாங்களே. 1330 தன்னன் துறைவன் தனந்தனை தலைவன் என்னை விட்டு தெரியுறாங்கிறது எனக்கு தெரியுதோ இல்லையோ அந்த வலையலுக்கு தெரிஞ்சிருக்குது. தன்னன் துறைவன் தனந்தனை நம்மினும் இன்னும் உணர்ந்த வலை. இப்படி ஒரு இலக்கியம் எட்டு பத்து பாடல எங்களாலும் பாருங்க. வளையல் நீங்களும் எவனும் சொல்லியிருப்பான், இப்படி சொன்னது திருவள்ளுவர் தான்.

சுகாஜ பாட்டு என்ன பண்ணா அது வெளி மொழியில காத்தோம்னா நல்ல வயல் அண்ணங்கள் எல்லாம் அப்படியே அப்படி உட்காருது அப்படியே தெரியுது ஆனந்தம் ரெண்டு வருது ரெண்டு அப்படியே பறக்குது சரியா இருக்கு அப்படியே கைது செய்யலாம்.

0: பார்த்தாங்க. நாம எல்லாம் ஏழாம் நூற்றாண்டுல பிறக்கல, சின்னாவுக்கரசு இருக்கும் போதும் அவரை பார்க்கல, இந்த திருப்பதியத்தால்
1: பார்க்கிறேன்.
0: அப்புறம்தான் இது மூன்றாவது வரி. இது ரெண்டு வரி இப்படிப்பட்ட திருப்பயணத்துல இருக்க சிறப்பு. மூன்றாவது வரி அது பாடும்போது எப்படி பாடிப்பார் தெரியுமா? இதுவரைக்கும் பெருமானியே நோக்கி பாடியிருப்பார் நாவுக்கரசர். இந்த மூன்றாவது வரி வரும்போது மட்டும்

அப்போது யாரை கருத்துகிற அது என்ன பண்ணிருக்க நேரத்தில் அப்படி இருக்காது. அடியேன போய் அடியேனா என்ன பையன் ஒண்ணும் இல்லை அடியேனை பற்றி அப்படின்ட்டு அப்படி சொல்லியிருப்பார். ஆனா இவர் முழுசா பெருமானியும் நோக்கி விடமாட்டார். இவரையும் பார்த்து

அதனால என் தலைவன் வர்றானோ வல்லியோ, ஆனா நான் போடுகிற கோடு சரியா அப்படியே போய் எது மீண்டும் எனக்கு வந்தேன்னு சாமி.

மகா படிக்கிறோம் இல்லை பாங்கார் பதனத்தழகா போற்றி கடம்போதிய விடங்கா போற்றி. இந்த ஒவ்வொரு தளத்துக்கும் இருக்கிற ஒரு பதியமும் சொன்னோம்னு வச்சுக்கோங்க, சொன்னாதான் யோகியதையை நடத்தினதா அர்த்தம். நம்ம தான் யோகியதையை நடத்தலேன்னு முடிச்சுட்டோம். ஆமா, யோகியதையா இதை படிச்சோம்னு சொன்னா ஒவ்வொரு பதியும் வந்த உடனே அந்த இடத்துல இருக்கிற திருக்கலுக்கு இருக்கிற தேவாரம் சொல்லி ஒரு பாட்டாவது சொல்லி ஒரு பாட்டாவது சொல்லி போகணும்னு அர்த்தம். நம்ம அந்த கடம்பூர் நேரிய விடங்கா போற்றி

0: இந்த கல்லாள மரத்தில் இருந்து இருமூவர்க்கு ஆறு பேருக்கு கல்லாள மரத்தில் இருந்து செஞ்சானா. அது என்னது? இது நான்கு பேருக்கு செய்தது தட்சிணாமூர்த்தி எங்கேயும் நிறையா இருக்குது நல்லவா. மூவருக்கு செஞ்ச இரு மூணு ஆறு பேருக்கு திருவிழா பணத்தில் அட்டமா சித்தி உபதேசிக்கப்படலாம்னு ஒரு படம் 64 திருவிழாவில். அதில் அந்த கார்த்திகை பெண்கள் என்ன பண்ணாங்களா, முருகப்பெருமானுக்கு சின்ன குழந்தையில பால் கொடுத்தாங்களே அவங்களுக்கு, அவங்களுக்கு என்னமோ யோசனை வந்துட்டு. இப்போ ஒவ்வொரு துறைக்கும் ஆண்களோடு பெண்களும் சரி மிக பிரமாணமாக வாழ்வு நின்றனா அப்படின்னு அதில் அப்போ ஏதோ ஒரு பாரதி பாடி பாராட்டுது. அது இந்த கார்த்திகை பெண்கள் காதில் விழுந்துருக்க மாட்டேது. அதனால ஐயா ஏந்தி இந்த திருமூலர் எல்லாம் எல்லாம் எட்டு விதமான சித்திகள் பெற்றவர், அட்டமா சித்தி பெற்றவர், அது மாதிரி பல யோகி பெற்றுக்காங்க. நாம பெண்கள தாய் குலத்தில் அப்படி பெற்றா என்னடி அப்படின்னாரு. ஆமடி ஆமடி அப்படின்னு எல்லாம் போய் சிவபெருமான்கிட்ட போயிருந்து தவம் கிடந்தது. என்னம்மா அவர் வேண்டுவார் வேண்டுவதே ஈவான் கண்டாய், இது இல்லைங்கிற பழக்க ஜென்மத்திலையும் இல்லை. ஏசா வேண்டுவார் வேண்டுவதே ஈவான்ங்கிறார். இது யார் பாட்டு? அப்பர் சுவாமி பாட்டு. வேண்டுவார் வேண்டுவதில் ஏதோ கொஞ்சம் வருவாருங்க மக்கு பயல திருவாசகம் வாடா. வேண்டத்தக்கது அறிவோயினி வேண்ட முழுதும் தருவோயினி. அதுல ஆறம் வரைய பேசிட்டு வைக்கிறதில்ல, லட்சம்னா கோடி அப்படி லட்சம்னா ஒரு 10,000 வச்சுக்கோ, அப்புறம் அடுத்த வாரம் வா அந்த பேச்சே கிடையாது. வேண்டத்தக்கது அறிவோயினி வேண்ட முழுதும் தருவோயினி. அது அப்படி மணிமாத்தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் இப்படியாக இருந்து கேட்ட போய் வந்து பெருமான் தோன்றாராம். என்னம்மா என்ன உங்களுக்கு வேணும்னார், உங்களுக்கு அட்டமா சித்தி வரணும் அப்படின்னாரு. அப்படியா அப்படின்னாரு. அப்பொழுதே உண்டாகுது. ஆகவே தாய்க்குலமும் எட்டு வித சித்தியை அடைந்தது. ஆண்களோடு பெண்களும் சரி நிகர்ப்ப என்னமோ இது உங்களுக்கு. அதனால இந்த பாடலாம் எங்களுக்கு பிடிக்கிற ஏன்னு கேட்ட இதெல்லாம் எங்களுக்கு பழங்கத பழங்க. அதனால் அந்த இதெல்லாம் அந்த அத்தி இத்து தண்ணில் கல்லாள மரத்திலிருந்து இரு மூவர்க்கு காத்திய பெண்களுக்கு அத்தி தருளிய அரசியை போற்றி யானைக்கும் அந்த அருள் செய்தாராம். இந்த மாதிரி இந்த காத்திய பெண்களுக்கு அருள் செய்தாராம். என்னாளுடைய சிவனே போற்றி, என் ஆட்டவர்க்கும் இருளைய இறைவா போற்றி, ஏன குருளைக்கு அருளினை போற்றி. பண்டிக்குட்டிகளுக்கு முளை கொடுத்தப்படலம்னு ஒரு படலம் 64. தாய்ப்பண்டி இறந்து போச்சு, எல்லாம் குட்டி போட்டு இறந்து போச்சு. இந்த குட்டி தான் பாவம் அப்படி மொழிக்கிட்டு நிற்கிது பாவம். என்ன பண்ணுறதுன்னு பார்த்தார் பெருமான். நான் ஒரு பன்றியாய், அது பெண் பன்றியாய், அது வந்து மார்பெல்லாம் நிரம்ப பால் உடைய பன்றியாய் கீழே படுத்துக்கிட்டு அந்த குட்டியெல்லாம் சொல்லிதா ராஜா அப்படின்னு. இதோட எளிய கருணை உண்டா, எளிய கருணை உண்டா. பால் நினைந்தூட்டும் தாயினும் காலத்தறிந்து. இது ஆடவர்களுக்கோ பெண்களுக்கோ இல்ல, பன்றி குட்டிகளுக்கு. பால் நினைந்தூட்டும் தாயினும் காலப்பறிந்து என்றெல்லாம். ஏன குருளைக்கு அருளினை போற்றி, மான கையிலை மலையாய் போற்றி, கையிலை மலையானை போற்றி, அருளிட வேண்டும் அம்மான் போற்றி, இருள் கட அருளும் இறைவா போகோற்றி, தளர்ந்தேன் அடியேன் தமியேன் போகோற்றி. இல்ல நான் ரொம்ப தளர்ந்தப்பா என்னை ஆட்கொள்ளணும். களங்கொல கருத அருளாய் போற்றி. களங்கொல என்ன களம்னரு, இந்த நெஞ்சத்தை களமாக கொள்ள, நெஞ்சத்தை இடமாக கொள்ள அருள் வேண்டும்.
1: ஓம் நமசிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: Om Namah Shivaya. Shaivam.org in ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் இப்பொழுது கேட்க இருப்பது திருமுறை இசை. வழங்குபவர் சிவத்திரு காயத்ரி வீரநாராயணன் அவர்கள். வணக்கம். ஓம் நம சிவாய்.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம்
1: திருநாவுக்கரசு நாயனார் அருளி செய்த 6 திருமுறை திருத்தாண்டகம்.

0: நம சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: திருநாவுக்கரசு நாயனார் அருளிச் செய்த ஆறாம் திருமுறை திருத்தாண்டகம்.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: திருநாவுக்கரசு நாயனார் அருளிச் செய்த ஆறாம் திருமுறை திருத்தாண்டகம்.

சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: திருநல்லூர் பெருமணம் சததள பொகுட்டு எனப்பெறும் தாமரை நாயகன் பிரம்மா வாக்கினால் நல்லூர் என்று போற்றப்பெற்ற திருத்தலம் திருநல்லூர். திருஞான சம்பந்த பெருமானது திருமண வைபவத்தால் நல்லூர் பெருமணம் என்று ஆயிற்று. இறைவர் சிவலோக தியாகர், இறைவி திருவெண்ணீற்று உமையம்மை, தீர்த்தம் பஞ்சாக்கர தீர்த்தம். பஞ்சாக்கர தீர்த்தம் எட்டு திக்குகளிலும் எட்டு தீர்த்தங்கள் உள்ள தீர்த்த விசேடத்தலம் என்பர். திருப்பெருமணமுடைய மகாதேவர், திருப்பெருமணமுடைய நாயனார், ஸ்ரீ கைலாசமுடையார் என்பன கல்வெட்டில் காணப்பெறும் இறைவர் திருப்பெயர்கள். ஆளுடைய பிள்ளையார் பரசமய கோளரியார் என்பதும், இவர் தம் திருமனைவியார் பெயர் சொக்கியார் என்பதும் கல்வெட்டில் காணும் செய்திகளாகும். மேலும் இவ்வூரில் பரசமய கோளரியார் திருமணம் ஒன்று இருந்த செய்தியும் அறிகிறோம். ஆளுடைய பிள்ளையார் திருநந்தவனமும் உண்டு. பிள்ளையார் திருப்பெயரால் பரசமய கோளரி நல்லூர் என்ற ஊரும் இருந்ததாக அறிகிறோம். திருஞான சம்பந்தர் அவர் தம் திருமனைவியார் சொக்கியார் திருமேனிகளை கிராம பிரதட்சணமாக கொண்டு வந்து கைலாசமுடையார் திருக்கோயிலில் எழுந்தருளச் செய்து அவர்களின் திருவடிகளை விளக்கி அமுது செய்தருள் விப்பது வழக்கம் என்ற செய்தி திரிபுவன சக்கரவர்த்தி ராஜராஜன் கல்வெட்டு செய்தியாகும். ஆச்சாரியர்புரம் என்பதே ஆச்சாள்புரம் ஆயிற்று என்பர். தருமயாதீன திருக்கோயில்களில் ஒன்று திருநல்லூர் பெருமணம். நாதனே நல்லூர் மேவும் நம்பனே, உன் பாதமே நீழல் சேரும் பருவம் ஈது என்று பாடியருளியது இக்காதல் மெய்த்திருப்பதிகம். கல்லூர் பெருமணம் வேண்டா கழுமணம் எனத் தொடங்கும் பாடல் பண் அந்தாளிக் குறிஞ்சி.

0: சிற்றம்பலம். ஓம் நமசிவாய்.
1: யூ ஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க்.
0: ஓம் நமசிவாய்.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: திருச்சிற்றம்பலம் திருஞான சம்பந்தப் பெருமான் அருளி செய்த திருக்கடைக்காப்பு. தலம் திரு அறதை பெரும்பாழி பண் கொல்லி.

0: ശിവായ. യു ആർ ലിസണിംഗ് ടു ശൈവം ഡോട്ട് ഓർഗ് റേഡിയോസ്, 24/7 സ്പിരിച്വൽ ചാനൽസ് ഫ്രം ശൈവം ഡോട്ട് ഓർഗ്. ഓം നമ ശിവായ.
1: தலம் திரு தென்குரங்காடுதுறை திருநாவுக்கரசு நாயனார் அருளிச் செய்த ஐந்தாம் திருமுறை திருக்குறுந்தொகை

ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

0: திருநாவுக்கரசு சுவாமிகள் அருளி செய்த ஐந்தாம் திருமுறை திருக்குறுந்தொகை தலம் திருப்பராய்த்துறை.
1: பாடியிருப்பவர் மயிலை சர்க்குருநாத தேசிகர்.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: தலம் திரு கற்குடி சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளி செய்த ஏழாம் திருமுறை பண் நட்டராகம் இராகம் பந்துவராளி திருச்சிற்றம்பலம்

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
1: ஓம் சிவாய நம. நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி

திருச்சிற்றம்பலம் மணிவாசகப் பெருமான் அருளிய திருக்கோவையார். தலைப்பு உடன்போக்கு. பாடியிருப்பவர் மதுரை பொன் முத்துக்குமரன் ஓதுவார் அவர்கள்.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: ஒன்பதாம் திருமுறை பாடல் ஒளிவளர் விளக்கே. பாடியிருப்பவர் சிவ சர்க்குருநாதன் ஓதுவார் அவர்கள்.

0: சிற்றம்பலம் ஷைவம் டாட் ஓஆர்ஜியின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்க இருக்கும் நிகழ்ச்சி திருமந்திரம். தலைப்பு தக்கன் வேள்வி. பாடியிருப்பவர் சிவ சற்குருநாதன் ஓதுவார் அவர்கள்.
1: திருமூல தேவநாயனார் அருளிச் செய்த திருமந்திரம் இரண்டாம் தந்திரம் தக்கன்.

உயிரோடு உலக குழைத்தொரு நாள் உள்ளதும் உலகமோன்று அளந்து உழி ஆங்கு அவள் ஈரடி நிரம்பிற்று இளவே தேரில் உரைப்போர்க்கு அல்லதவள் குறைவில்தே இணையனாகிய தனி முதல்ல

விளங்கு ஏவரும் காண ஆடுதி அது எனக்கு அரிசையும் விளைக்குமல்றே.

சிறிய எல்பும் அல்லே நிறைப்பொருள் மறைகள் ஆள்கொள் நில் அறை கடல் இருள் தொடும் அறிவினில் ஆர்த்து வைத்தவன்.

வாழ்வானே திருச்சில்லை சேர்வதோ செறிதரு குழலை அறல் எல்பர்கள் நிழலிடுமதியம் நுதல் எல்பர்கள் நிலவினுள் வெளிது நகையல்பர்கள் நிறல்வரு கலசம் உலையல்பர்கள்

இணைய மடமங்கையர் அழகியர் அமையும் அவர் இல் செய்ய மறிவழு உடைய கரல் எல்கிலர் மரலியை முடியும் அருள் எல்கிலர் மதிப்பொதி சடிலதா மதிப்பொதி சடிலதரல் எல்கிலர் மலை மகள் மறுபு புயல் எல்கிலல் எல்கிலர் சிறுபொழில் நிலவு சிலை எல்கிலர் சிறுநடல் அவிலும் இறையல் கிலர் சிவகதி அருளும் அரசெல்கிலர் சிலர் நரகுருவர்

வந்து தொடர பிறப்பு எல்லுள் பெருங்கடல் உறப்புகள் தலைக்குள் துயர்த்திரையே உபட்டில் பெயர்

கோட்டையில் சொற்பல முனைந்தும் கழறியும் குடும்ப பாசம் நெடுந்தொடப்போட்டி ஐவர் ஐந்திடத்தில்

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: திருச்சிற்றம்பலம் சேக்குழார் பெருமான் அருளி செய்த திருத்தொண்டர் புராணம் எனும் பெரிய புராணம்.
2: வம்பரா வரிவண்டு சருக்கம் எம்பிரான் திருஞான சம்பந்த நாயனார் புராணம் திருச்சிற்றம்பலம்.
1: பாடியிருப்பவர் கரூர் திரு சுவாமிநாதன் அவர்கள்.

0: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது திருமுறை இசை. தலைப்பு: பண்ணின் தமிழிசை. பாடல்: வாழ்க அந்தனர். பாடியிருப்பவர்: மதுரை ரத்தின சபாபதி ஓதுவார் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
1: வாழ்கங்கே வானவர்.

இசனையே துபாடல் நல்லார்கள் சேர்புகலி ஞான சம்பந்தன் நல்ல எல்லார்களும் வர.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் அடுத்ததாக கேட்க இருக்கும் நிகழ்ச்சி திருமுறை பண் கட்டளை விளக்கம். வழங்குபவர் சிவாகர தேசிகர் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
2: திருச்சிற்றம்பலம்
3: பண் வியாழக்குறிஞ்சி. திருஞான சம்பந்தப் பெருமான் திருவாய் மலர்ந்தருளிய மொழி மாற்று

ஓம் சிவாய நம. சைவம் தாட்டாரியின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருமுறை சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருநாவுக்கரசு சுவாமிகளின் திருத்தாண்டக சிறப்பு பகுதி 1. வழங்குபவர் இசை பேரறிஞர் தர்மபுரம் பா. சுவாமிநாதன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஃ.

இங்க மாணி என்று குறிப்பிடுவது கண்டேஸ்வரமூர்த்தி. அவர் பால் அபிஷேகம் செய்தார், அதனால அவருக்கு கண்டேஸ்வரங்கிற ஒரு பெரிய பதமே கிடைச்சு. கோயில்ல நாம தரிசனம் பண்ணதுக்கு வருமா, கடைசியா நாம தரிசனம் பண்றோம் கண்டேஸ்வரமூர்த்தி. கண்டேஸ்வரமூர்த்தி கிட்ட போய் கையை தட்டி, லேசா கையை தட்டி, சில பேர் தட்டக்கூடாது என்பது நியதி, லேசா கையை தட்டி. அவர் வந்து சிவ சிந்தனையில் கண்ண மூடிட்டு இருக்கிறார். அந்த சிந்தனையை கொஞ்சம் கலக்கி எனக்கு சிவாலய தரிசன புண்ணியத்தை கொடுத்து விடு என்று அவர்கிட்ட கேட்கிறோம். கேஷியர் மாதிரி நம்ம வாங்கணும் என்பது நியதி. ஏயா சிவனுக்கு நேரையே கொடுக்க தெரியாதா, இதுக்கு ஒரு கேஷியர் தேவையான்னு சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க. இல்ல, நிச்சயமாக தான் வாங்கணும் என்று. அதனால்தான் அந்த அதைத்தான் சொல்றாங்க, சுவாமிக்கு பாதம் செய்தனால அவருக்கு அந்த பதவி கிடைக்கும். சுவாமிக்கு ஒரு சின்ன கூடு கட்டி சிலங்கி தன்னுடைய வாயினால சாமி தரிசனம் பண்ணல, சாமிக்கு அபிஷேகம் பண்ணல, ஆராதனை பண்ணல, சாமி மேல திருவானக்காவது இந்த சாமி மேல இந்த சருகு விழுமை மரத்தடியில இருக்க இந்த சாமி இல்லையா, நாவல் மரத்தடி சருகு சாமி மேல விழுமே என்று நினைச்சு ஒரு வாயினால நூல் கட்டுச்சு கூடு. அதற்காகத்தான் கோச்சங்கனா பிறக்க வச்சான், சோழர்கள ராஜாவா பிறக்க வச்சான். ஒரு சின்ன நூலுனால அப்படி ஒரு சிவாலய திருப்பணி செய்ததுக்கே அப்படி செய்தாங்க சொன்னா, கல்லுனால கோயில் கட்டினா என்ன கிடைக்கும், புல்லுனால கோயில் கட்டினா என்ன கிடைக்கும்னு பாட்டு இருக்கு. அப்படி சிவாலயத்தோடு செய்து விட்டால் நமக்கு கிடைப்பதற்கரிய இன்பங்கள் கிடைத்து விடும்.

0: இவனு
1: திருநாவுக்கரசம் பண்ணிவிட்டு சிதம்பரத்தில் இருந்த பக்கத்துல இருக்கிறது திருக்கழிப்பாறை என்று ஒரு கேத்திரம். அங்கிருந்து 2 கிலோமீட்டர் அல்லது 3 கிலோமீட்டருக்கு மேல இருக்காதுன்னு என்னுடைய அபிப்பிராயம், சரியா நினைவில் இல்லை. அங்க சென்று வருவதற்கு எவ்வளவு நாழி ஆகும்? 1.5 மணி நேரம் ஆகும், 1 மணி நேரம் ஆகட்டும், 2 மணி நேரம் ஆகட்டும், 4 மணி நேரம் ஆகட்டும், அதற்குள்ள இவருக்கு பொறுக்கல. நான் தில்லைக்கூத்தனை மறந்து விட்டேனே, தில்லைக்கூத்தனை மறந்து விட்டேனேன்னு ஒரு பதியம் பாடுகிறார். இந்த பதியம் வந்த நேரம் அதுதான். ஒரு 4 மணி நேரம் தில்லைக்கூத்தனை பிரிந்திருக்கு, அவருக்கு இஷ்டம் இல்லை, முடியல. அப்பதான் இந்த திருப்பதியை தருசி, அப்பதான் அவர் பாடினார் என்பது யாருக்கு தெரியும்? சேக்கிழாருக்கு தான் தெரியும். சேக்கிழார் எழுதி வைக்கிறார், தெரியும். அவர் இல்லைன்னு சொன்னா எந்த தேவாரம் எப்ப பாடப்பட்டதுன்னு யாருக்கும் தெரிய முடியாது. அந்த பெருமான் தான் எழுதி வச்சார்.
0: சித்தனை பெருங்காடரங்காவுடை முத்தனை உடை வெண்மதி சூடியை சித்தனை சொம்பு நம்பரத்துள் இந்த அத்தனை அடியே மறந்து நீதியை நிறைவை மறை நான் உடன் போதியை ஒருவர்க்கும் அறிவுண்ணா சோதியை சுடச் செம்பொன்னின் அம்பலத்து ஆதியை அடியே மறந்து முக்கண்ணினன் பைபிள் பாம்பரை ஆர்த்தபரமனார் செய்யமான உரை சித்தம்பலத்து எங்கள் ஐயா.

கழுதை என்பது கழுதை என்று பொருள். யாராவது தன்னை கழுதை என்றும் நாய் என்றும் சொல்லிக் கொள்வாங்க. இப்ப நான் சொல்லிக்கணும் என்ன, இந்த தர்மபுரம் கழுதை சொல்லிச்சு, தர்மபுரம் நாய் சொல்லிச்சு சொல்லிக்கணும் இல்ல, நீங்க தான் சொல்லிக்கீங்களா? அப்படி ஒரு எண்ணம், ஆண்டவனை எண்ணும் போது நாம எல்லாம் அந்த மாதிரி என்று எண்ணம்.

சிதம்பரத்துல ரெண்டு உற்சவம், ஆனி மாசம் ஒண்ணு மாவீடு மாசம். நம்ம நாட்டுல உற்சவம்னா என்னன்னு தெரியாத கோயில்களே இன்னைக்கு நிறைய. நாமளும் தான் இருக்கிறோம், நாட்டு மக்களும் தான் இருக்கிறார்கள். எத்தனையோ கோயில்கள்ல உற்சவம் கிடையாது, சொல்லப்போன பூஜை கூட இல்லாம இருக்கிற கோயில்களே நிறைய இருக்கிறது இப்போ. ஆம், அந்த ஊர்ல ரெண்டு உற்சவம், ஒன்பதாம் நாள் அஞ்சு தேர் ஓடும். ஒரு தேருக்கே லாட்டு, அஞ்சு தேர் ஓடும். பிள்ளையாருக்கு ஒரு தேர், முருகனுக்கு ஒரு தேர், ராஜாவுக்கு ஒரு தேர், சிவகாமி அம்மாவுக்கு ஒரு தேர், சண்டேசு. இந்த சின்ன தேரா இருந்து அது பசங்கள்லாம் இருக்கும், அதை போலீஸ் கிட்டே இருந்து அதை கரெக்ட் பண்ணி கொண்டு போனது. கொஞ்சம் வயசான பையன்கள் தான் முருகன் தேர எடுக்கும். எந்த விதமான அசம்பாவிதமும் இது வரைக்கும் நடக்கல, நான் கழிவுப்படல. நடராஜாவுக்கு இருக்கிற தேர் பாத்தீங்கன்னா பெரியவங்க எல்லாம் இழுப்பாங்க, ஊர்ல இருக்கவங்க கூட சமைச்சு வச்சுட்டு எல்லாரும் கோயிலுக்கு வந்துருவாங்க தேர் இழுக்கிறது. ஆள் வைக்கிற வழக்கமே கிடையாது, நடராஜா தூக்குறதுக்கே ஆள் வைக்கிற வழக்கம் கிடையாது. ஆமா, நடராஜாவை தூக்கிட்டு போறதுக்கு வீதியில கோயில்ல தரிசனத்துக்கு வரும்போது யாரும் ஆள் வைக்கிற வழக்கம் கிடையாது, எல்லாரும் தான் தூக்கிட்டு இருந்தாங்க. எல்லாரும் தூக்கிட்டு இருக்கும் போது வயசானவங்க எல்லாம் கட்டப்படுறாங்கன்னு சொல்லி இப்ப போலீஸ் வந்து அதை கரெக்ட் பண்றாங்க. உடம்புல அவனுக்கு தகுதி இருக்கா, அவன் அந்த சாமியை தூக்க முடியுமான்னு பார்த்து அவன் சப்ளை பண்ணி அப்புறம் தூக்க விடுறாங்க, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. அதே மாதிரி அம்பா தேர் கூட பெண்டு தான் இழுக்கிறாங்க. சண்டேஸ்வர் பாத்தீங்கன்னா சின்ன குழந்தைகள் இருக்கும், அஞ்சு தேரும் காலையில பிடிச்சாங்கன்னா மத்தியானம் 12 மணிக்குள்ள எல்லாம். காரணம் என்ன தெரியுமா, கூலி கொடுத்தாக்கா அவன் ராத்திரி பூரா இழுப்பான், கூலி நிறைய வருமேங்கிறதுக்காக வேண்டும். இவன் கூலிக்கு இல்ல அன்புக்கு தான் இழுக்கிறான், உடனே இழுத்து உணர்ந்து வச்சிடும். தேர் உலாவிய சேம்பரத்துல இருக்கும்போது அந்த அந்த விழாவுக்கு மாத்திரம் தவறவே மாட்டேன், தேர் இழுக்கப்படுது. ஆமா, அது தேர் இழுத்துட்டு வரும்போது நம்ம மனசுல ஒரு ஒரு பெரிய சந்தோஷம், அப்படி ஒரு எவ்வளவு ரூபாய் கொடுத்தா கூட அந்த சந்தோஷம் வராது.

பத்து பாட்டு பிள்ளை கூட்டணி மறந்து உயிரணும் மறந்து உயிரணும் மறந்து உயிரணும், மறந்தால் நமக்கு உயிர் கதி கிடையாது என்பது சொல்லுவோம். திருநாவுக்கரசருக்கு தாண்டக வேந்தர் என்று ஒரு பேர், திருநாவுக்கரசுங்கிற பெயரையே ஆண்டவன் தான் கொடுத்தான். திருவதிகை விரட்டான் சிவன் கொடுத்தது திருநாவுக்கரசு. கூட்டாயில வாரிசு ஒரு திருப்பதியும் பாடினார், அவருக்கு இந்த வயசு நோய் இருந்தது, சூளை என்று அதற்கு பேர் சொல்லுகிறார். தான் பேர் தெரியாத நோயெல்லாம் வந்திருக்கு அப்போ வயசு வலிக்கு, அப்போ சூளையின் நோய் இருந்தது. அந்த நோய் தீர வேண்டி சுவாமி கூட்டாயினவாருன்னு ஒரு திருப்பதியும் பாடுறார், அற்புதமான திருப்பதியும். அகத்திய முனிவர் எழுதியிருக்கிறார், தோடு செவின் என்ற பதியமும் கூட்டாயினவாறு என்ற திருப்பதியமும் பித்தாபரேசு என்ற திருப்பதியமும் சிவனுடைய பேர் அருள் அது என்று எழுதியிருக்கிறார். தோடு கூட்டு பித்தா மூன்றும் வீடுடைய தேசியன் பேர் அருளாகவும் எழுதி அகத்திய முனிவர் அப்படி ஒரு அற்புதமான திருப்பதி. அதை பாடினோன்னதான் அவருக்கு திருநாவுக்கரசு பெயர் கொடுத்தார் சுவாமி. அவருக்கு தாய் தந்தையிட்ட பேர் மருள் நீக்கியார், அபூர்வமான பேர், மயக்கத்தை தீர்க்கக்கூடியவர் என்று அவருக்கு பொருள் இல்லையா. அதனாலதான் அவருடைய தேவாரம்னா நம்ம படித்தோம்னா நமக்கு மயக்கம் தீர்ந்துவிடும், எந்த மயக்கம் வேணாலும் மருள் நீக்கியார் என்று ஆண்டவன் கொடுத்த பேர் திருநாவுக்கர், அதுதான் நிலத்து. அப்பர் என்ற பேர் திருஞான சம்பந்தர் கொடுத்தது, அப்பரே கூட்டர், அப்பர் போல இருக்காரு அப்பரே கூட்டர், அதனால அப்பர் என்று. தாண்டக வேந்து என்று சேக்கிழார் பெருமான் எழுதுகிறார். தாண்டக வேந்து தாண்டகம் என்ற ஒரு பாடலை திருஞான சம்பந்தரும் பாடல, சுந்தரரும் பாடல, மாணிக்கவாசரும் பாடல. நேகராக குறிஞ்சி என்று ஒரு பண் ஏழு பதிகம் இருக்கிறது, அதனை பாடினால் நிச்சயமாக மழை பொழியும். நான் என்னுடைய ஆயுள்ள எத்தனையோ தடவை பார்த்திருக்கிறேன், ஏழு பதியும் இருக்கிறது, அதை ஓதினால் நிச்சயமாக மழை பொழியும். நான் ஒவ்வொரு ஆண்டும் தமிழ் வருஷப்பிறப்பண்ணிக்கு காலையில சைதாப்பேட்டையில ஒரு சபையில ஏழு பதியும் பாடுறேன், கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷமா. ஏன் தெரியுமா, இந்த நாட்டு மழை பெஞ்சா நாமளும் சௌக்கியமா இருக்கலாம் அப்படிங்கிற நோக்கத்தோம். அந்த திருப்பதியும் அவர் ஒருத்தர் தான் பாடினார், திருநாவுக்கரசன் பாடுறது, சுந்தரன் பாடுறது, மாணிக்கவாசன் பாடுறது. அதே போல தாண்டகம் என்ற பகுதி இவர் ஒருத்தர் தான் பாடியிருக்கிறார். அதே சமயத்துல செந்துருத்தி என்ற ஒரு பண் திருஞான சமுதரம் பாடல, திருநாவுக்கரசன் பாடுறது, இவர் ஒருத்தர் தான் பாடு. அதனால அவர் பாடினதுனால இவர் பாடினால இவர் தான் பெரியவர் அதான் பெரியது சொல்ல முடியாது. நாளும் ஒரே வயிற்று தான், குறிக்கப்பட்டிருக்கிறது ஆறாம் திருமுறை என்று அதற்கு பேர். அந்த பேருக்கு தகுந்தவாறு அந்த பாடல்கள் இருக்கிறது, அதுதான் ஆச்சரியம். இது அவரே தான் எழுதி வச்சாரா, பின்னால வந்தவர்கள் எழுதி வச்சாங்களா, நமக்கு தெரியாது. இன்னைக்கு புத்தகத்துல அது இருக்கிறது, அவ்வளவுதான் எனக்கு தெரியும். ஆமா, அந்த பெயருக்கு தகுந்தவாறு அந்த திருத்தாண்டக பாடல்கள் இருக்கிறது என்பது மாத்திரம் நிச்சயம். ஒண்ணு, அதுல 980 பாடல்கள் இருக்கிறது, 99 பதிகம் இருக்கிறது. பாட்டுக்கு என்ன குறைச்சலா, நம்மள்கிட்ட வண்டி வண்டியா பாடி வைத்திருக்கிறார்கள். நமக்கு அறிவுதான் குறைச்சல், அவகாசம் தான் குறைச்சல், அது பார்க்க விட்டு விடுகிறோம் இல்லையா. ஆக 99 பதிகம், 980 பாடல்கள் இந்த திருத்தாண்டகம் என்று ஒரு திருமுறை பூரா, அதுதான் பெரிய திருத்தாண்டகம் என்று ஒன்று இருக்கிறது. குக்க திருத்தாண்டகம் என்று தரத்தில் ஒரு பதிகம் இருக்கிறது. ஏழை திருத்தாண்டகம், அடையாள திருத்தாண்டகம், போற்றி திருத்தாண்டகம், திருவடி திருத்தாண்டகம், காப்பு திருத்தாண்டகம், கேத்திரக்கோவை திருத்தாண்டகம், அடைவு திருத்தாண்டகம், பலவகை திருத்தாண்டகம், நின்ற திருத்தாண்டகம், தனி திருத்தாண்டகம், வினாவிட திருத்தாண்டகம், மறுமாற்ற திருத்தாண்டகம் என்று 14 பகுதி காணப்படுகிறது. இப்போ நான் ஒன்று ஒன்றாக ஒவ்வொரு பகுதிக்கும் ஒவ்வொரு பாடலை நான் உங்களுக்கு முன்னே நான் பாடி காட்ட இருக்கிறேன்.

சின்ன பிள்ளைகள கேட்டிருக்கேன் இந்த தேவாரம், தேவாரம் தான் பாடுவாங்க. அவனுக்கு அது பிரிக்க தெரியாதுங்கிற காரணத்தினால பிரிக்க கூடாதுன்னு சொன்னாங்க. தேவர்கள் அங்குவனை தான் பாடுவோம். தேவர்

வந்ததுதான் காரணமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த பெரிய திருத்தாண்டகம் இதற்கு பேர் இருக்கிறது, பெருந்துணையை என்றும் வருகிறது. இந்த பெரும் பெரும் வருணாதான் இந்த பெரிய திருத்தாண்டகம் என்று இருக்கக்கூடும் என்று நான் நினைக்கிறேன். அவ்வளவுதான்.

யாஜ்ஞபாத முனிவர்னு ஒருத்தர், அவர் புலியின் காலாக இருப்பார். கார் அவர் புலியின், அவர் பூஜை செய்த இடம் எனக்கு தெரிஞ்சு மூன்று, ஒன்னு சிதம்பரம், இன்னும் பெரும்புலி ஒன்று ஒரு ஊர், ஒன்னு பிற்பாதிரி புலி, அதெல்லாம் புலி என்று ஓடம்பாக்கத்துல கூட டெங்கிசர் கோயில் ஒன்று இருப்பாங்க, அது கூட அந்த வியாக்கிரபாதர் பூசை பண்ணது என்றுதான் சொல்லுவார்கள். பெரும்பற்ற புலி

0: பேசாத நாடெல்லாம் பிரபா நாடு, பேசாத நாடெல்லாம் பிரபா நாடு என்று வரும்.
1: இந்த பாலாபுரம் மண்டைக்கு ஒரு தடவை அடிச்சா பத்தாவது நினைச்சாரு, சாமி பத்து தடவை அடிச்சு சொல்றாரு. அவனை நினைக்காத நாள், பேசாத நாள், பாடாத நாள், நீ பிரபாத நாள்ல நாள் போ அப்படின்னு சொல்லிட்டு, நீ பத்து தடவை நம்ம மண்டையில அடிச்சு கூட நமக்கு ஏறல பார்த்தீங்களா, ஏற்றுக்கொண்டான். இதற்கு பெரிய திருத்தாண்டகம் என்று பேர் இருக்கிறது. அடுத்தது புக்க திருத்தாண்டகம் என்று இருக்கிறது. என்ன பொருள் சொல்கிறார்கள் அப்படின்னு கேட்டா, சாதாரணமாகவே சிதம்பரத்துல ஒவ்வொரு காலத்திலேயும் குறைஞ்சபட்சம் 100 பேராவது ரெண்டு தரிசனம் பண்ணுவாங்க. காலையில 6 மணிக்கு பால் நைவேத்தியம் என்று பேர், 100 பேர் இருப்பாங்க, தவறாம இருப்பார்கள். காலையில 10 மணிக்கு ரெண்டாம் காலம்னு பேரு, 100 பேர் இருக்கும். மணி அடிச்சா போற எங்கேயாவது இருப்பா வந்து சேர்ந்துடும். குச்சி காலம் பாத்தீங்கன்னா 100 பேர் இருக்கும், சாரட்ட 6 மணிக்கு. அதெல்லாம் ஒரு காலத்துல அந்த நேரம்னா நேரத்தோட நடந்து கொண்டிருந்தது. காலையில 6:00 கிடையாது, கரெக்ட் பண்ணிடலாம். 10:10, 12:12, 5:05, 8:08, 12:12 அப்படி நடந்து இருந்தது. அதத்தான் சுந்தரமூர்த்தி சாமி சொல்றார், முட்டாத முச்சந்தி மூவாயிரவர்க்கு முர்த்தி எண்ணப்பட்டானே என்று ஒரு சர்டிபிகேட் கொடுத்தார் அவங்களுக்கு. அந்த கோயிலை காப்பாற்றுகிறவர்கள் அது 3000 பேர் இருக்கிறாங்க. இன்னைக்கு 150 பேர நம்ம தான் இருக்கிறார்கள். அந்த ஒரு கோயில்ல அந்த ஒரு சாமியை நம்பி அந்த 150 குடும்பமும் வைரம் போட்டுக்கிட்டு சாமிக்கு பூசை பண்றாங்க. ஆமா, வைரத்தையும் போட்டு பூசை பண்றாங்க. காரணம் என்ன தெரியுமா, சாமியா நினைக்கிறார்கள் அவர்கள். பாக்கிய பத்தி நான் சொல்ல மாட்டேன், சொல்லக்கூடாது இல்லையா, அப்படி நம்புறாங்க. அந்த அந்த நேரத்தோடு அந்த பூஜையில் நடந்து கொண்டிருந்த காலம் எனக்கும் தெரியும். இப்ப கொஞ்சம் காலம் முன்ன பின்ன நடக்குது, இப்படி நடக்கக்கூடாது என்று இப்பொழுது அந்த பொது சபையார் முயற்சி பண்ணி கொண்டிருக்கிறதாக நான் கேள்விப்படுகிறேன். அந்த நேரத்தோடு செய்யணும், இலக்குன்னா ஃபைன் பண்ணிடுவோம், அபராதம் பண்ணிடுவாங்க. ஆமா, அந்த அபராதம் செலுத்துறாங்க. அவர்களே காவல், இரவு பூரா கோயில முடித்துக் கொண்டே உட்கார்ந்துருப்பாங்க. எல்லா கோயில் இந்த அர்த்த ஜாமம் பாத்தீங்கன்னா, கோயில் குருக்கள் இந்த பிராணத்துல போனா போது இந்த ஓதுவாரி இருந்தானோ இல்லையோ அது சந்தேகம் தான். அவன் என்ன காரணம் கேட்டா, இந்த உலகத்தில் உள்ள இருக்கிற சிவக்கலைகள் அத்தனையும் அந்த நடராஜாட்டை வந்து ஒடுங்குதான். ஒடுங்குது என்பதற்கு ஆதாரம் இந்த திருத்தாண்டகத்தை சொல்றாங்க. எல்லா ஊர்ல இருக்கிற சாமியும் அங்க வந்து ஒடுங்குகிறது, அதனாலதான் அங்க தரிசனம் பண்ணிட்டா எல்லா சாமியும் தரிசனம் பண்ண புண்ணியம் உண்டு என்று சொல்லுவார்கள். அப்படி இந்த அத்தஜாமம் 40 நாளைக்கு நான் தரிசனம் பண்றேன், வேண்டிட்டு இன்னது நடக்கணும் அப்படின்னு சொன்னான்னா அது நடந்து விடுகிறதாகவும் நான் கேள்விப்படுகிறேன். இந்த திருத்தாண்டகம் அதற்கு உறுதுணையை செய்கிறது.

பத்து பாட்டில் பாத்தீங்கன்னா எல்லா ஊர்வலர்கள் சாமியும் அங்க வந்து விடுவார்கள் என்று பத்து பாட்டு எல்லா சாமியும் அங்க வந்து சேர்ந்து அங்க வந்து புகுந்தார் தாமி சாமி புகுந்தார் தாமி என்று வருது. குக்க திருத்தாண்டகம் என்று இருக்கிறது.

0: ओम नमः शिवाय।
1: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: தலம் திரு முதுகுன்றம் திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் அருளி செய்த மூன்றாம் திருமுறை திருமுக்கால் பண் சாதாரி ராகம் காமவர்தினி திருச்சிற்றம்.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்து நீங்கள் கேட்க இருப்பது எம்பெருமான் திருஞான சம்பந்தர் தேவநாயனார் அருளி செய்த தேவார பாடல்களின் விளக்குவரை. வழங்குபவர் பேராசிரியர் பு சுந்தரமூர்த்தி ஐயா அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
2: அந்த பெண்ணாகரத்துக்கு வந்து, பெண்ணாகரத்துக்கு வந்த உடனே முதல் இன்றைய அமைப்பில் முதல் கோயில் வழிபாடு பெண்ணாகரம் தான் இல்ல. நீங்க இன்னைக்கு திருமணத்திலிருந்து பெண்ணாகரம் நேரம் அப்படி வந்து இங்க வந்துருது இல்லைங்களா, வடக்கு நோக்கி வரணும். ஏறினீங்கன்னா இன்னைக்கு ஒரு முக்கால் மணத்துல அந்த பஸ்ல வந்துடலாம். அப்பெல்லாம் முக்கால் மணத்துல வர்றோம், அவங்க நடந்துதான் வந்தாங்க. நடந்து பெண்ணாகரத்துக்கு வந்துவிட்டோம். வந்து இப்பொழுது அருமையான பதியம், இந்த பதியம் நம்முடைய வாழ்க்கையை அப்படியே சித்தரித்து சொல்லுகிற பதியம். இப்போ இந்த இதில் கூட கேட்பாங்க, இங்கே கொஞ்சம் இந்த ஆராய்ச்சி பிள்ளைகள் எங்களுக்கு இல்லைனாலும் கூட, இந்த ஆராய்ச்சி பிள்ளைகள் எங்களோடவே இருக்கிறதுனால இன்னும் கூட ஒருத்தர் என்ன டாக்டர் பண்ணணும். பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் எங்களுக்கு மழை விட்டுந்துவானுலன்னு 10 வருடம் ஆச்சு கூட, அந்த பழைய கைடு நீங்கள் தான் இருக்கணும் தான், அதனால் இருக்கணும். திருமந்திரத்தில் சைவ சித்தாந்த கோட்பாடுகள் என்று ஒருவர் எழுதி முடிச்சிருக்கேன். நான் அப்படி தான் தலைப்பு கொடுப்பேன். இந்த மாதிரி இந்த மற்றதே போக மாட்டேன். திருமுறைகள் சைவ சித்தாந்தம் தாப்பா என்கிட்ட வந்தீங்கன்னா நான் தலைப்பு கொடுப்பேன். இதை பார்த்து மற்றவன் என்ன பண்ணுவானா, இதை அறுப்புமா அல்லவா, அது நான் வாங்கிக்கிறேன்ப்பா, நீ அதை ஏற்றுக்கணும் அல்லவா. நான் அந்த ஆள் அந்த தற்கால கவிங்கெல்லாம் கொடுக்க மாட்டேன், மூச்சே பிடி மாட்டேன். சமயத்தொடர்பு தான் கொடுப்பேன். இல்லை வேற எங்கேயே பார்த்தாலும் சுட்டிப்போ, மற்ற அழகப்பாவுக்கு போ, காமராஜுக்கு போ, எங்களுக்கு என்ன வந்திருக்கு, எங்கள் கிட்ட கொடுத்தா நான் அப்படி தான் செய்வேன். அதில் ஒரு வாட் இப்போ ஆச்சை டிகிரி கொடுத்துருவோம். ஜூலை மாதம் தொடக்கத்து முதல் வாரத்தில் இவர்களுக்கு டாக்டர் பட்டம் வழங்குகிறோம் என்று கொடுத்துருவோம். திருமந்திரத்தில் சைவ சித்தாந்த கோட்பாடுகள் என்று இப்போ இங்கே வரும்போது இந்த திருத்தொங்கானி மாடத்து பதியம் இருக்கே, ரொம்ப அருமையான பதியம். அந்த பதியத்தில் என்ன சொல்லுகிறார் அப்படின்னு கேட்டால், இந்த வாழ்க்கை நிலையாமையை சொல்லுகிறார். இந்த வாழ்க்கை நிலையாமை சொல்லும்போது சில பேருக்கு இந்த புரட்சி இந்த காலத்து சிந்தனையே பண்ணுறான் பாருங்கள், அவனுக்கு என்ன நினைக்கிறான், ஆமையா உங்கள் திருநெருப்பு சொன்னால் நீங்கள் இந்த உலகம் நிலையாது, இளமை நிலையாது, உடம்பு நிலையாது, செல்வம் நிலையாது, இந்த பஞ்சப்பாட்டே பாடுவீங்களே அப்படிங்கிறான். ஆமாம், அவன் நோக்கத்தில் சொல்கிறான். அவன் என்ன வாழ்க்கை வாழ்வதற்கு, ஐயா 16-17 பையன் அப்படி தான் நினைப்பேன். நீங்கள் அவனையும் சொல்லணும். என்ன சொல்லணும், ஏன் நாங்கள் சொல்லுகிறோம் இந்த உடம்பு நிலையாது, வாழ்க்கை நிலையாது, வந்து நம்மகிட்ட கையில் இருக்கிற பொருளாதாரம் நிலையாது, இப்போ இருக்கிற வலிமை நிலையாது. இன்றைக்கி இருக்கிறீங்க 16-18 சொன்னால் ஸ்கூட்டரில் மெதுவாக போப்பான், மெதுவாக போனால் மெதுவாக போகிறானவன் சர்றன்னு போய் திருப்பலான். ஏன் முடியுது இது, இன்னொரு 35 பின் ஸ்கூட்டரே போய் எடுக்க வேணான்ட்டாருங்க டாக்டர், நான் ஓட்டாத ஸ்கூட்டர் இல்லைங்க, என்ன பண்ணுறதுங்க அப்படிங்கிறான். ஏன் 36 முன் எவ்வளோ பெரிய வளைவான ட்ரெயின் அபாய வளைவுன்னு போட்டுருக்கோம், சர்றன்னு திருப்பினான். உடம்பு வலிமை இருந்தது, இப்போ இல்லை. அதுக்காக இப்போ நான் ஏன் நாங்கள் இந்த மாதிரி வந்து இந்த நிலையாதுன்னு சொல்கிறோம்னு கேட்டால், அபசகனம் முடிச்சு சொல்லலை, நீ உருப்படுறதுக்காக சொல்ல ஏன் அப்படின்னு கேட்டால், ஒரு அருமையான ஓமையை நான் சொல்கிறது உண்டு. இப்போ இந்த இடம் நம்ம 24 எந்த நாள் இங்கே இருக்கலாம்னு சொல்லிவிட்டோம்னா, நம்ம என்ன பண்ணிக்கலாம், சரின்னு பேசாமல் இப்போ படுக்கையோட இங்கே வந்துடலாம் சரிங்களா. இது கோவில்ப்பா, தெரியல, ஒரு 4:30 வரைக்கும் உங்களுக்கு தந்துருக்குறோம். 4:30 நீங்கள் இதெல்லாம் எடுத்து இது பண்ணிடணும். ஏன்னா நாங்கள் கோயில் விழா நடக்க வேணா, சாயரிஷம் நடக்க வேணா, ரெண்டாம் கால் நடக்க வேணா, காய்ச்சல் அர்த்தஜாமல் நடக்க வேணா, சிவசிவ அப்படின்னு சொன்னது பண்ண. அப்போ என்ன சொல்கிறோம், காலையில் வந்தபோது, காலையில் வந்தபோது, ஐயா இந்த நம்ம இங்கே 4:30 வரைக்கும் இருக்கலாம், அதுக்கப்புறம் இந்த இடம் நமக்கு நிலையாது என்று சொன்னால் அபசகுணமா, இல்லை உண்மையாக சொல்கிறோம். அதனால் என்ன நீங்கள் தெரிஞ்சுக்கலாம்னு கேட்டால், நாமெல்லாம் என்ன செய்யலைன்னா, அப்போ 4:30 பிறகு நாம் என்ன செய்யணும், நம்ம ரூமுக்கு போகணும், அவங்க எல்லாம் வீட்டுக்கு போகணும், என்ன எது வேணும், ஸ்கூட்டர் இல்லையா, நடந்தா எப்படி போகிறது என்று நம்ம வடிதடிக்கிறோம். அப்போ இது 4:30 தான் வரைக்கும் தான் இந்த இடம்னு சொன்னதுனால நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டால், மேற்கொண்டு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை யூகித்து அதுபடி நடந்துக்கிறோம். அதுக்காகத்தான் நாங்கள் இப்போ இந்த இளமை நிலையாதுன்னு சொன்னால் என்ன தெரியணும், அப்ப இளமை நிலைமையா இருக்கும் போதே நம்ம என்ன செஞ்சுக்கணும்? அப்ப நிலையாத போது ஒன்றும் செய்ய முடியாதே என்று எதிர்கால சிந்தனையிலே நீங்கள் இன்னது செய்ய வேண்டும், விரைந்து செய்ய வேண்டும் என்று ஆற்றுப்படுத்துவதற்காக நாங்கள் நிலையாதுன்னு சொல்றமே தவிர அவசகனம் பிடிச்சு சொல்லவில்லை. அதுபோல நம்முடைய இந்த உடம்பு நிலையாது, நம்ம இருக்கிற செல்வம் நிலையாது என்று சொன்னா தான் அப்போ ஓகோ நம்ம கிட்ட இருக்கிற செல்வம் நிலையாதுன்னு சொன்னோடே அப்போ இருக்கும் போது என்ன செஞ்சுக்கணுமோ அதை செஞ்சுக்கணும், தேடிக்கணும் என்று நாம் மேற்கொண்டு நாம் எதிர்காலத்தில் ஆழமாகவும் நன்றாகவும் வாழ வேண்டும் என்ற எண்ணத்தோடு நாங்க சொல்றமே தவிர இது நிலையாது அது நிலையாது அது போச்சு இது போச்சுன்னு சொல்லி உங்களை உணர்ச்சியை குன்ற வைப்பதில்லை. உங்களுடைய உணர்ச்சி எதிர்கால சிந்தனையோடு வைத்து வாழ வேண்டும் என்று சொல்வதற்கு தவிர நாங்கள் அபசகனம் பாடவில்லை என்று மனசில் தெரியும், தெரியுதுல்ல. அதனால் நிலையாமை சொல்வதைய நோக்கம் நிலையுடையதை அடைய வேண்டும் என்பதற்காக. 4:30 மணிக்கு தான் இங்கே இருக்கலாம் என்று சொல்லவே நமக்கு ஒரு அறை பார்த்துக்கணும், நமக்கு ஒரு அல்லது இட நம்முடைய வீட்டுக்கு போயிடணும் நேரத்திலேயே விளக்கெல்லாம் ஆறுக்கு முன்னே என்று போகிறது நல்லது தானே. அதுக்காக தான் இது 4:30 மணிக்கு தான் இது இந்த இடம் என்று சொல்லுமே தவிர வந்தவனே 4:30 வரைக்கும் தாங்கிறாங்க அவசகணும் கூடாது சொன்னால் உங்களுக்கு நீண்ட நெடிய அந்த சிந்தனை இல்லை என்பது பொருள் என்று இளைஞர்களாங்க சொல்கிறோம். அதனால தான் தொல்காப்பியத்திலேயே நிலையாமை சொன்னார். இந்த நிலையாமையை திருவள்ளுவர் சொன்னார், இவர் சொன்னார், எப்பா இந்த உலகம் என்ன எந்த எந்த நிலைமையும் பார்த்தாலும் எந்த விதத்திலையும் இது நிலையாமைப்பார். பாங்கரும் சிறப்பின் பல்லாற்றானும் நில்லா உலகம் புள்ளியை நெறித்து தொல்காப்பியம். எந்த விதத்தில் பார்த்தாலும் கூட இந்த உலகம் எல்லா விதத்திலும் இந்த உலகம் நிலையாமை தான் போகும். ஏன் அப்படின்னு கேட்டால் சரி இல்லைங்களா, ஏன்னு கேட்டாரா, இப்போ நம்ம இன்றைக்கி போட்டுக்கிற சட்டை இப்படி போட்டுருக்குறோம் இல்லை, இன்னும் 50 ஆண்டு அவன் இருந்தான்னா இளமையில போட்டுருமே இன்னும் கைகாலெலாம் வச்சு என்னென்னமோ பண்ணி போட்டுக்கிறேன், அதே அது 40 ஆண்டு கழித்து போட்டுப்பிரு. ஆமாம் என்ன சட்டை, நான் இப்போல்லாம் அதை விட்டுட்டேனுங்க, பாடி இருந்தாலும் போடுறது இல்லை துண்டு போட்டு போடுறது. எவன் ரொம்ப அதில் ஈடுபட்டானோ அந்த சட்டை சட்டையும் போடுதுங்க. அப்போல்லாம் உட்காந்து வடித்து இப்படியே சீவி சீவி சீவரத்துக்கு ஒரு 1/2 மணி நேரம் தண்ணியில் அந்த சீப்பை போட்டு போட்டு போட்டு இப்போ வச்சேன். இப்போ தரதாண்டா ஒதுக்கி இருக்க வேண்டியது அவ்வளோதான், இது போய் வேறு வேலை இல்லை அப்படின்ட்டு போனான். அன்னைக்கெல்லாம் எடுத்து ஒரு 1/2 அளவில் பவுடர் எடுத்து இப்படி போட்டு இப்படி போட்டு இங்கே வச்சு இங்கே வச்சு எல்லாம் செஞ்சோம். இப்போ அதுதான் அருமையாக தெரிய இருக்க வேண்டிய போயாது. ஆகவே எந்த விதத்துலையும் பவுடர் நிலையும் இல்லை, கர்லிங் நிலைக்கல, சட்டை நிலைக்கல, சாப்பாடு அப்போ நான் எனக்கு பூரி தோசை ரவா தோசை பொங்கல் இட்லி அப்படிலாம் இருக்குன்னு சொன்னேன். இப்போ ஒரு 2 இட்லி வைங்க போதுங்க சிம்பிளாக நீங்கள் ஒன்று சாப்பாடு நிலைக்கல. எனவே எந்த விதத்தை எடுத்தாலும் கூட நம்முடைய எதிர்காலம் நம்முடைய கொண்டுகின்ற கொள்கையிலோ அல்லது மனநிலைகளிலோ நமக்கு இருக்கிற சூழலிலோ நிலையாமையுடையது என்று தொல்காப்பியர் சொன்னார், தப்பு இல்லை. அதனால் தான் இந்த இந்த பதியம் முழுது என்ன சொல்கிறதுன்னு கேட்டால் இப்பொழுது இருக்கிற நிலை நிலையாது. அது மட்டுமல்ல எந்தெந்த விதத்திலெல்லாம் நாம் துன்பப்படுகிறோம் என்பதை பற்றி சொல்லி இந்த துன்பம் நீங்கணும் என்றால் ஒரே ஒரு காரியம், பெரிய காரியம் இல்லை. இன்னைக்கு எங்கே வந்திருக்கிறோம், திரு தூங்கானி மாடம் வந்திருக்கிறோம். எல்லாம் நல்லா வழிபாடு செய்யுங்க, பெருமான் வழிபாடு செய்யுங்க. அந்த வழிபாடு ஒன்று தான் நமக்கு இருக்கிற துன்பத்தையோ இந்த இந்த இந்த மாதிரி இருக்கிற உடல்நிலைமையோ முழுமையாக நீக்கி நல்லதை தரும். இப்போ எல்லாம் வந்துட்டீங்க, ஞானசம்பந்தர் வந்துட்டோம், நல்லா தொடரும், வேற சிந்தனையே இருக்கக்கூடாது என்று ஆட்டுப்படுத்துகிறார் ஞானசம்பந்தர். அப்படிப்பட்ட அருமையான பதியம் இது பாருங்க. இப்போ முதல் வரி மட்டுமே எடுத்துக்கொண்டால் இப்போ நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டது, ஒடுங்கும் பிணி பிறவி கேடென்று இவை உடைத்தாய வாழ்க்கை. இது சிவகாசிக்கு மட்டுமல்ல, மயிலாடுதுறைக்கு மட்டுமல்ல, தமிழகத்துக்கு மட்டுமல்ல, இந்திய பெருநாட்டுக்கு மட்டுமல்ல, ஆசியா கண்டத்துக்கு மட்டுமல்ல, அகில உலகத்துக்கும் இதுதான் உண்மை. அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை. எது ஒடுங்கும் பிணி, ஒருவன் நல்ல அருமையாக இருக்கிறான், அவனுக்கு ஏதேனும் ஒரு காய்ச்சல் வந்துட்டுன்னு வச்சுக்கோங்க, 10 நாள் சாப்பிடப்படாது, டாக்டர் சொல்லிவிட்டார், வெறும் கஞ்சி தான் சாப்பிடணும்னு சொன்னேன், ஒடுங்கி விடுவோம். 15 நாள் பார்த்து என்ன தம்பி ஒடுக்கமாக இருக்கிற, 15 நாள் ஜோரங்க. அப்போ இந்த நோய் என்ன பண்ணும், மனுஷனை ஒடுக்கி விடும். ஒடுங்கும் பிணி பிறவி, இந்த பிறவி எப்படி தான், எத்தனை நாள் பிறந்திருக்கிறோம் சரிங்களா, எத்தனை நாள் பிரிந்திருக்கேன் என்று நம்ம யார் சொன்னா, சுந்தரர் சொன்னார். அதுபோல எத்தனை நாள் பிறக்கிறது, இதே வேலையா.

இல்ல இதெல்லாம் நமக்கு நேரால் தெரியுது. ஞான சம்பந்த சொல்லும்போது நினைவுபடுத்துறாரே தவிர இது இல்லைன்னு சொல்லுவீங்களா? அமெரிக்காவில் வச்சாலும் சரி, கனடாவில் வச்சாலும் சரி, நீக்குறவா இருந்தாலும் சரி, இல்லைன்னு சொல்லுவீங்களா? அத்தனை பேருக்கு உண்டல்ல. ஒடுங்கும் பிணி பிறவி கேடு, கேடுன்னா கெடுதல். என்ன கெடுதல்? நம்ம என்ன சொன்ன பாருங்க, கர்லிங்காக ஒரு மணி நேரம் செலவழிச்சு அப்படி வளைய வச்சு சீவனை பையன், 50 வயசு ஆனவன் என்ன பண்ணுறான், அப்படி இப்படி ஒதுக்கிட்டு வந்துடுறான். அப்போ அந்த கர்லிங் கேடு, கெட்டு போச்சு. அதில் சூட்டு போட்டு டையை மறந்துட்டு வந்த பையன் ஒரு நாலு மணி வேஷ்டி எடப்பா போகுது, என்ன சூட்டு அது போட்டான். அப்போ சூட்டுக்கெல்லாம் ஒரு கேடு. எனவே இது மாதிரி நாம் அனுபவிக்கிற பொருள் எல்லாம் ஒரு காலையிலேயில தள்ளு தள்ளு தள்ளுன்னு போடு. இந்த ஒடுங்கும் பிணி பிறவி கேடு என்று இவை உடைத்தாய வாழ்க்கை. இதான்ப்பா நம்ம வாழ்ற வாழ்க்கை, வாழ்ற வாழ்க்கையினுடைய யோக்கியதை இதுதான். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் செல்வந்தராக இருந்தாலும் ஏழையாக இருந்தாலும் படிப்பாளியாக இருந்தாலும் படிக்காவிட்டாலும் ஏழையாக இருந்தாலும் பணக்காரனாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அத்தனை பேருக்கு போதும். இப்படிப்பட்ட உடைத்தாய வாழ்க்கை ஒழிய இந்த வாழ்க்கையை நீங்கள் வேணுங்கிறீங்களா வேண்டாங்கிறீங்களா, உங்கள் முடிவுக்கு விடுங்க. இந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கை இருக்குது, இதை தொடர்ந்து இப்படியே இருக்கட்டும் சார் என்ன விரும்புறீங்களா? நல்ல கதைங்க, வேணாங்க வேணா என்ன நினைக்கிறீங்களா? நாமெல்லாம் நீங்கள் என்ன நினைப்பீங்க, அது இங்கே இருக்கவங்க கேட்கணுமா அல்லவா? வேணா ஐயா, எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் எம்பெருமான், இழைச்சி போயிட்டான்ப்பா, இன்னுமே என்னால் இழைக்க முடியலப்பா. இப்ப நீ என்னடா ராஜா வேணும், மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று வீடுத்தேன். அதனாலதான் இன்னைக்கு தூங்காணி மாடம் வந்து ஞானசம்பந்தரோட இருந்து என்ன பண்றோம், என்ன சொல்றோம், தூங்காணி மாடத்து சுழற்கொழுந்தாக இருக்கிற பெருமானி பெருமானி பெருமானி எங்களுடைய பிறவி நீங்கி உன் திருவடியில் அடைய வைக்கணும்பான்னு வேண்டுகிறோம் அல்லவா? ஆகவே ஒழிய அந்த வாழ்க்கை நீங்க தவம் அடங்கும் இடம் கருதி நின்றீரெல்லாம். அப்போ உங்களுக்கு இதில் சரிப்பு ஏற்பட்டதா இல்லையா அப்படின்னு கேட்டோம். சரிப்பு ஏற்பட்டது சார், உண்மை, நாங்கள் இதை விடணும்னு நினைக்கிறோம். அப்படியானால் உங்களுக்கு அருமையான நல்ல ஞானம் வந்திருக்கிறது, நல்ல தவம் வந்திருக்கிறது. அதனால நின்றீரெல்லாம் இப்படிப்பட்ட எண்ணமுடையவர்கள் எல்லாம் ஆகிய நீங்கள் இதோ வாருங்கள், வந்து என்ன செய்யணும், அடிகள் அடிநேர்க்கு ஆளாம் வண்ணம் கிடங்கும் மதிலும் கசுலாவி எங்கும் செடுமனைகள் தோறும் மறையின் ஒளி தொடங்கும் கடந்தை தடங்கோயில் சேர் தூங்கானி மாடம். நம்ம காலையில புறப்பட்டுமா, புறப்பட்டு திருமுதுகுன்றத்திலேருந்து இப்போ வந்திருக்கிறது எங்கே, நம்முடைய பெண்ணாகடத்தில் திரு தூங்காணி மாடம்ங்கிற கோயில். அதனால நமக்கு இருக்கிற இந்த ஒடுங்கும் பிணி பிறவி கேடு இதெல்லாம் நீங்கணும்னா அருமையா இதோ தொழுங்கள், வணங்கள், மனத்தால் நினையுங்கள், மொழியால் பாடுங்கள், உடம்பால் கீழே விழுந்து வணங்குங்கள், அருமையாக வணங்குங்கள் என்று ஆற்றுப்படுத்துகிறார் ஞானசம்பந்த பெருமான். தொழுமீன்கள் தூங்கானை மாடம் தொழுமீன்களே, இப்படி தொழுதால் நிச்சயமா அந்த பிறவிங்கிறது நீங்கி என்று நிலையான என்பவரும். இப்பொழுது திருவள்ளுவர் முதலதிகாரம் 10வது குறள், பிறவி பெருங்கடல் நீந்துவர். யாரு? இறைவனடி சேர்ந்தார் நீந்துவர், சேராதார் நீந்தார் போனான். இதுவரை கேட்ட செய்திகளின் சாரம், இதுவரை கேட்ட செய்தி இந்த பாடலுடைய சாரமே அதுதான். முடிவாச்சு, 10 பாடல் நான் சொல்றேன். அருமையான பதியம் இன்னும் சொல்லுகிறார். இந்த உடம்பு வாழ்க்கையில பிணி நீர, இந்த உடம்பு என்னன்னு கேட்டீங்கன்னா பிணி நீரன்னு, நீரன்னு அந்த பிணி நோய்த்தன்மையே இது உடையது. ஆமா, ஏன்னு கேளுங்க, கொஞ்சம் அதிகமாக ராத்திரி இட்லி அதிகமாக சாப்பிட்டான், என்னட்டு இஞ்சி மரபாவும் அல்லது இப்போ சோடாவும் கலையிறோம், ராத்திரி 2 இட்லி குறைச்சிட்டோன்னு வச்சுங்க, 4:30 மணிக்கே தூக்கம் இல்லை சார், பசி பசி. 2 இட்லியை கூட தின்னாலும் திங்க மாட்டேங்கிறேன், 2 இட்லி குறைஞ்சிட்டாலும் 4 மணிக்கே எழுந்திரிச்சு பிராணம் எடுக்கிறேன். இது நோய் தானே, இது சனியன் தானே இது. சரியே, நேற்று பூரா குளிக்கல, இன்னைக்கு நல்லா குளிடான்னு சொன்னால் ஒரு 1/2 மணி நேரம் சேர்த்து குளிச்சுட்டான்னா கொஞ்சம் அப்படி தும்புது சார், கொஞ்சம் தலை கிணம்புறேன். சரி, நான் 2 நாளைக்கு குளிக்காமே விட்டுறேன் அப்படின்னு சொன்னேன், சார் உடம்பெல்லாம் சொரி சொரியாக சார், இந்த இது வெயில் தாங்காமல் வந்துடுங்க. அப்போ ரொம்ப குளிரானாலும் குளிக்க மாட்டேங்கிற, குளிக்காமல் இருந்தாலும் தகராறு. இப்படித்தான் எதுவுமே. அப்போ இந்த நோய், இந்த உட இந்த பிறப்பே என்னென்ன நமக்கு நோய்க்கு வர்றதுக்கு உரிய தகுதியை தவிர வேறு எதுவுமே இல்லை. பிணி நீர, அப்புறம் கடைசியாக நமக்கு கிடைக்கிறது நிச்சயமாக எவனும் அதில் தப்பிக்க முடியாது. எது? சாதல்.

0: ஒரு கட்டம் உண்டு, அது ஆனால் இப்போ இல்லை. ஆனால் என்றோ சந்திக்கணும், சத்தியம் அது, சத்தியம் அது. எங்கே சந்திப்போம், எப்படி சந்திப்போம், எந்த நிலையில் சந்திப்போம், திருவருள், திருவருள் தான் நமக்கு என்ன தெரியும். அதனால சாதல், சரி செத்து தொலைச்சிட்டா பரவாயில்ல, பிடிச்சி போச்சுன்னா சரி, ஆமாம் நீ செய்த டன் டன்னா வினை செஞ்சிருக்கிற, செத்துட்டா சரியா போச்ச, அந்த வினைக்கேற்ப மீண்டும் என்ன பண்றது, பிறத்தல். பிணி நீர சாதல் பிறத்தல் இவை பிரிய இதே, இந்த இந்த தொல்லை நீங்கணுமா உங்களுக்கு அப்படின்னாரு, நீங்க தான் வேணும், நீங்க நான் என்ன கிடைக்கும்னார், பிரியாத பேரின்பத்தோடு இந்த இதை நீங்கணும்னு சொன்னா, இந்த திருவடி அடைஞ்சிட்டோம்னா இந்த துன்பமெல்லாம் இல்லாம போடும். அப்படிப்பட்ட அந்த அருமையான பேரின்பத்தோடு அணி நீர மேலுலகம் எய்தலூரில், உங்களுக்கு அந்த சிவலோகம் போகணுன்ற எண்ணம் இருக்குதா அப்படின்னு கேட்டார். என்ன இருக்கு சாமி, சத்தியமா, சத்தியமா இருக்கு, வாங்க வாங்க. வந்து என்ன செய்யணும், அறிமின் குறைவில்லை எது, ஆனேருடை மணி நீல கண்டம் உடைய பிரான் மலை மகளும் தானும் மகிழ்ந்து வாழும் துணி நீர் கடந்தை தடங்கோயில் சேர் தூங்கானை மாடம் தொடுமின்கடி. இந்த எண்ணம் நிறைவேறா இருக்குமானா, அருமையா இன்னைக்கு வந்திருக்கிறோம் பெருமானே, நல்ல மனத்தோடு ஒன்றி வழிபாடு செய்யும், ஒன்றி வழிபாடு செய்ய செய்ய நிச்சய நாம் இப்ப சொன்ன துன்பம் எல்லாம் நீங்கி இன்பமாக இருக்கலாம், இன்பமாக என்று ஒவ்வொரு பாடலும் சொல்றாரு. சாணாலும் வாழ்நாளும் தோற்றம் இவை சலிப்பாய வாழ்க்கை. நினைச்சு பார்த்தா ஒரு காலத்துல ஓடி ஓடி ஆறோம், பிறகு பார்த்தா ஆமாப்போ நான் தேடாத பொருளாக என்ன இதெல்லாம் கூட வரப்போகுது கிடையாது. ஐயா எத்தனை குழந்தைகள், அதெல்லாம் அஞ்சு பொண்ணு அஞ்சு பையன், எல்லாம் அதில் எல்லாம் ஒன்றும் குறைச்சி இல்லை, எல்லாம் பேரப்பிள்ளைகள், இதெல்லாம் எது வரைக்கும் வரும், சிவ சிவ இப்போ வருது கூட பாட்டின்னு, அப்போ வருமா, என்னடா பாட்டி என்ன ஆச்சுன்னா, நேற்று தானுங்க சாயந்தரமா எங்கள் பாட்டி, சரி பாட்டியோடவே கூடவே கொசத்தை பிடிச்சிட்டே வந்து இன்றைக்கி இருக்கேன், அவங்க போட்டாங்க, நீ இருக்கிறீல்ல, அவ்வளோதான், அவ்வளோதான், ஒரு கால எல்லை தான் இதெல்லாம். அதனால சாணாலும் வாழ்நாளும் தோற்றம் இவை சலிப்பாய வாழ்க்கை. இன்னொரு பதிகத்தில் நம்முடைய ஞான சம்பந்தரே, சாணாலும் வாழ்நாளும் யாரறிவார், சாய்க்காட்டம் பெருமானை, சாய்க்காட்டம் பெருமானை
1: பெருமார்க்கே பூனாலும் தலை சுமந்து,
0: பூனாலும் தலை சுமந்து
1: புகழ்நாமம் செவி,
0: புகழ்நாமம்
1: செவி கேட்ப,
0: செவி கேட்ப
1: நான் நாளும் நவீன்ற,
0: நான் நாளும் நவீன்றேத்த
1: பெறலாமே,
0: நல்வினையே பெறலாமே. திருச்சாய் காட்டு பதியம்
1: மண்புகார்,
0: மண்புகார் அல்ல, சாணாலும் வாழ்நாளும் யார் அறிவார். இந்த கேள்வி அன்னைக்கும் போட்டார், இன்னைக்கும் போட்டார், இருபதாம் நூற்றாண்டுல இவ்வளவு விஞ்ஞானம் தான் வந்திருக்குது, இதுக்கு பதில் சொல்ல, பதில் சொல்ல, உங்க விஞ்ஞானம் பார்ப்போம். சாணாலும் வாழ்நாளும் யார் அறிவார், ஏழாம் நூற்றாண்டுல ஞான சம்பந்தர் கேட்டார். விட சொல்லுங்களேன், பதிமூணு நூற்றாண்டு போயிட்டு இருப்போம், இருபதாம் நூற்றாண்டு வந்துட்டு, இன்னும் எத்தனை நூற்றாண்டு தான் போட்டுமே. சாணாலும் வாழ்நாளும் யார் அறிவார், இந்த வினாவுக்கு விட சொல்ல முடியுமா, முடியாததப்பா. திருவருள் ஒன்றுக்குதான் தெரியும், திருவருள் ஒன்றுக்குத்தான் நம்முடைய ஒவ்வொரு உயிரினுடைய சாணாலும் வாழ்நாளும் அறிந்திருக்கு, மற்ற யாவனுக்கு முடியும். இப்போ ரொம்ப நெருங்கிய மருத்துவர்கள் கூட வந்து பழைய வைத்தியெல்லாம் கூட என்ன சொன்னான்னு கேட்டா, இந்த அமாவாசை போகணும்னு சொல்லுவாங்களே தவிர அமாவாசைக்குள்ள எந்த நேரம் தெரியாது. அதனால இந்த வினாவிற்கு விடை இறைவன் ஒருவனுக்கு தான் தெரியும், அதனால அப்படிப்பட்ட இந்த வாழ்க்கை, இந்த வாழ்க்கை என்றெல்லாம் சொல்லி, சாணாலும் வாழ்நாளும் தோற்றம் இவை சலிப்பாய வாழ்க்கை. நம்ம பாருங்க, இப்ப கூட சிலதுல நமக்கு ரொம்ப சுவையா இருந்த காலம் உண்டு இல்ல, இப்ப அதே சுவையானது இன்னைக்கு வந்து சுவையா இருக்க கிடையாது. ஆமா நான் போடாத ஜாக்கெட் ஆகு போயே போடி, வாரத்துல ரெண்டு டசன் தச்சாள், நான் ரெண்டு டசன் தச்சாள், இப்ப காலையில போட்டதை மத்தியானம் போட்டுக்கிறது இல்ல, இன்னைக்குமா ஆமா ஜாக்கெட்ல தான் வந்து கிழிக்குதாங்க, நீ ஒருத்தி போடி. சலிப்பாய வாழ்க்கை, எந்த ஒன்றிலும் சரி என்னைக்கு பற்று அதிகம் இருக்குதோ அன்னைக்கு ஒரு நாளைக்கு நிச்சயம் அது தேவை. பற்று வைத்த பொருள்கள் எல்லாம் என்றோ விட்டு விடத்தான். பரவாயில்ல, இந்த பையன் எங்க போனாலும் தமிழ் மண்ணில், எங்க ஞான சம்பந்தர் வாழ்ந்த மண்ணல்ல, திருவள்ளுவர் வாழ்ந்த மண்ணல்ல, இவ எங்கேயோ கவிதை பாடினா கூட இது எந்த பாடலும் தெரியாது. பற்று வைத்த பொருள்கள் எல்லாம் என்றோ விட்டு விடத்தான், என்னைக்கு விட்டு நீங்க பவுடர்ல பட்டு வச்சிருந்தாலும் சரி, சுனோவில் பட்டு வச்சிருந்தாலும், சாப்பாடுல பட்டு வச்சாலும், துணிமணியில பட்டு வச்சிருந்தாலும், தான் பிள்ளைங்க மேல பேரங்க மேல பட்டு வச்சாலும், எந்த பொருளை பட்டு வைத்தாலும் என்றோ விட்டு விடத்தோ ஒரு காலத்துல. ஆமா போ, இதெல்லாம் தாங்கிட்டு என்ற ஒரு சலிப்பு வரும். அதுதான் இந்த பிறகினுடைய தன்மை. ஆதலால் ஆதலால் அதான் அமெரிக்கால அன்னைக்கு ஓடி வரான்னு ஓதுமையை கொண்டு கடல்ல கொட்ட அளவுக்கு செல்லும் இருக்குது அமெரிக்காவில். அப்படி இருந்தும் இந்திய பெருநாட்டை அதுவும் குறிப்பா தமிழ்நாட்டை ஓடி வரும். ஏன் மன அமைதி இல்லை. எத்தனை நாள் கோதுமையில, சரி கோதுமையில என்ன சப்பாத்தி பூரி என்னென்னு அடிக்கடிக்கு சாப்பிட்றேன், எவ்வளோ நாள் திங்கலாம், ஒரு வாரம் என்னன்னா, ஆமாம் இப்போ சப்பாத்தினா எரிச்சலாக இருக்கு பாருங்க, இந்த கோதுமையை கண்டாலே எரிச்சலாக இருக்கு. அது போல் செல்வத்தில் மூணாவது மாடியில் அஞ்சாவது மாடியில் இருக்கலாம், ஃபேன் இருக்குது, எல்லா பதக்கம் இருக்குது, எவ்வளோ ஒரு நாலு மாதம் இருந்துட்டானே, ஆனால் இதான் ஓடி ஓடி வந்து தலையே அரிச்சு விட்டது அந்த ஃபேனை, நல்ல வேப்பரை காற்றில் தான் தேவலாம் என்று நினைக்கிறேன். தனியே இருப்பதற்கு எண்ணினேன் என்ன மீது சாமி நீ அறியாததோ. பெருமானி இதெல்லாம் விட்டுட்டு நான் தனியே இருக்கேன் நினைச்சேனே, அது உனக்கு தெரியாதா? சர்வ பரிபூரண அகண்ட தத்துவமான சச்சிதானந்த சிவமே, நம்ம இந்த நாட்டில் பிறந்ததுனால அருமையா சொல்ல முடியுது. ஏன் பற்று வைத்த பொருளெல்லாம் என்றோ விட்டுவிடத்தா? அவ்வளவு பெரிய செல்வம் தென்னாட்டை நோக்கி ஏன் முடியாதா? இங்கேதான் அமைதி இருக்குன்னு தெரியும், அமைதி இருக்கு, ஆன்மீகம் அருமையாக இருக்கிறது. எனவேதான் இந்த சலிப்பாய வாழ்க்கை ஒழிய தவம் ஆமாறு அறியாது அலமந்து நீர் அயர்ந்தும் குறைவில்லை. இது நீங்கணும்னா நீங்க என்ன செய்யணும் என்ன செய்யணும்னு போட்டு ரொம்ப மூளையை போட்டு குழப்பிக்காதீங்க. நல்ல இறைவனை வணங்குங்க, மனம் விட்டு வணங்குங்க, எந்த நேரமெல்லாம் கிடைக்குதோ அந்த நேரமெல்லாம் வந்து வணங்குங்க, எந்த கவலையும் அவங்ககிட்ட ஒப்படைங்க, அவ்வளவுதான். இது போதுமா சாமியினர், செஞ்சு பாருங்க என்று ஞான சம்பந்தம் நமக்கு அருமையான பதியம். இதெல்லாம் இதெல்லாம் நம்ம விட்டுட்டு போனோம்னா நமக்கு நரகத்து தான் போவோம். அதனால இந்த பதியத்தை நான் கொஞ்சம் நீளமாக சொன்னாலும் பரவாயில்லை. ஆனால் இது கருதி பின்னால் வரும்போது ரெண்டு ஒன்று சுருக்க தான் வேண்டி இருக்குதுப்பா. நான் என்ன பண்ணுறது, டாக்டர் கூட சொன்னாங்க எல்லாவற்றையும் இப்படியே இப்படியே எல்லாம் சொன்னால் எப்படி ஆகும், முன்னையே சொல்லியிருக்கிறேன். இப்போ 6.5 ஆகும்னா ப்ளஸ் இன்னும் ஒரு 6.5 13-20 நூற்றாண்டில் 21 நூற்றாண்டுக்கு போகணும். போக முடியுமா நமக்கெல்லாம்? சாணாலும் வாழ்நாளும் யார் அறிவார், அது வேற உறுத்திக்கிட்டே இருக்குல்ல, சிவ சிவ உறுத்திக்கிட்டு இருக்குல்ல, அதனால தான் அந்த வேகம். அதனால அயர்ந்தும் குறைவில்லை. இப்ப என்ன செய்யணும் சாமி? ஆநேருடை பூமான் அலங்கள் இலங்கு கொன்றை போனல் போது இந்த புன்சடையினான் உறையும் தூமான் கடந்தை. இதோ இந்த பெண்ணாகடம், இங்க இருக்கிற கோயில் தடங்கோயில் சேர் தூங்கானை மாடம் தொடுமின்களே. நல்லா வணங்கிக்கிங்க, கிடைத்திருக்கரிய காலம் வணங்கிங்க. ஞான சமுந்தரோடு மீண்டும் இந்த தூங்கானி மாடம் இனி வரப்போறோமா? இல்லை, வணங்கிக்கோ. ஊன்றும் பிணி பிறவி கேடென்றிவை உடைத்தாய வாழ்க்கை. இங்க பாருங்க, முன்ன நோய் இருக்கும்னாரு, இப்ப அந்த ஊன்றும் பிணி. சார் நான் எல்லாம் டெஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டேன் சார், மருத்துவர்கிட்ட நம்ம ஐயா கிட்ட போய், ஒரு நோய் இல்லை, நீரிழிவு இல்லை, ரத்த கொதிப்பு இல்லை, மற்ற எதுவும் இல்லை, உங்களுக்கு ஆருமையா இருக்குன்னாரு. இப்படி இருந்த இப்படியே இருந்துருமா? 2-3 மாதம் கழிச்சு போனவுன்னு கொஞ்சங்க, நீங்கள் கொஞ்சம் ஜீனி அதிகமாக சாப்பிட்டீங்களோ, அப்படி சாப்பிட்ற பழக்கம் தான் வந்திருக்கிறார். ஊன்றும் பிணி, பிணி இல்லைன்னா பிணி இல்லாமே இருந்துட முடியாதுடா, இப்படியே இருக்கு, ஏதேன்னு ஒரு நோய் வரும், உங்களை நம்ம அறியாமல் வந்துடும். அப்படி ஊன்றும் பிணி பிறவி கேடன்றிவை உடைத்தாய வாழ்க்கை தான் வாழ்க்கை. இப்படிதான் இருக்கிறதா வாழ்க்கை? உனக்கு என்ன, சிவகாசியில் இருக்கிறது மட்டுமல்லப்பா, தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்லப்பா, எல்லாத்துக்கும் இப்படித்தான். இப்படிப்பட்ட வாழ்க்கை ஒழிய தவம் மான்று மனம் கருதி நின்றீர் எல்லாம். இதை விடணும் நினைக்கிறீங்க அல்லவா? சரி, ரொம்ப நன்றி, வணக்கம், வாங்க. மனம் தெரிந்து இதுவரைக்கும் பற்று வைத்த பொருள் எல்லாம் அந்த பற்று வைக்காமல் மண்ணில் மயங்காது நீர் என்ன செய்யணும்? இதோ மூன்று மைதிலைத மூவாச்சியலை முதல்வர்க்கு இடம் போலும் முகில் தோய் கொடி தோன்றும் கடந்தை தடங்கோயில் சேர் தூங்கானை மாடம் தொழுமின்களே. தூங்கான மாடத்தை நல்லா வணங்குங்கள், நல்ல அருமையான பாசுரம் இதெல்லாம். மயல் தீர்மை இல்லாத தோற்றம் இல்லை, இந்த பிறவியில் இது ஒண்ணு, மயல் மயக்கம் வரும். என்ன மயக்கம்னா நீங்க நினைக்கிற மாதிரி என்னமா, அது வெறும் வெறும் மயக்கம்னா இஞ்சி சார குளிஞ்சு புளிஞ்சு குளிஞ்சா போடும். முன்னெல்லாம் மயக்கத்துக்காக நம்ம போய் நிற்கிறது இல்லை. பின் என்னென்ன, அருமையாக நல்ல இஞ்சி இருக்குல்லவா, மேத்தோலை சிவிட்டு நசுக்கிறது, சார் எடுத்துக்கிறது, எலுமிச்சம்பழம் இருக்குல்ல அதில் அரிஞ்சு அதில் ஊற்றுறது, அந்த இஞ்சு சாறு கிடக்கிறவன கொஞ்ச நேரம் வச்சிடணும். வச்சுட்டா அந்த அடியில் இருக்கிற சில தங்கும், அது தங்கின பிறகு மேல இருக்கிற சாறு மட்டும் எடுத்துக்கணும். எலுமிச்சை பழத்தை புளியறது, நல்ல ஒரு ரெண்டு ஸ்பூன் தேனை ஊத்துறது, அருமையா காலையில வெறுவயத்துல சாப்பிடுறது. மயக்கம்னா இந்த நமக்கு நம்மகிட்ட மட்டும் இல்ல, நம்ம கிட்ட ஒரு கோடி மைல் தாண்டி ஓடிப்படும், கோடி மைல் தாண்டி ஓடும். மயக்கம் வருமா வராது? வரவே வராது. சாமு சின்ன விஷயம், அந்த காலத்தில் ரெண்டு இஞ்சி, ஒரு அரை எலுமிச்சை பழ சாறு, ஒரு ஸ்பூன் தேன், வெறுவயிறு. இந்த ஆங்கில மருத்துவத்துக்கு என்ன வெற்றி கேட்டா, அவங்க எல்லாம் சாப்பிட்டுதான் சாப்பிடுமாங்க, இவங்க எல்லாம் சாப்பிடாம சாப்பிடுமாங்க, என்ன பண்றாங்க? இது இந்த மண்ணுடைய அமைப்புல போயிடுமே. பின்னி இது மயக்கம் வராது. ஆனா அந்த மயக்கத்தை சொல்லலாங்க, இல்லை அந்த மயக்கம் சொல்லல. பின்ன என்ன மயக்கம்? அது உடல் மயக்கம், இது உணர்வு மயக்கம. உணர்வு மயக்கம் இல்லைங்களா? ஏன் சார் இப்படிலாம் சொல்றாங்களே? என்னாரு அதான் நேற்று அந்த தூங்காணி மாட பதியத்தில் சொன்னாங்க. நாம் என்ன அவ்வளோலாம் பட்டு விட்டுட்டோமா? அதெல்லாம் கிடையாது. இந்த பிசினஸ் எப்படின்னா, இங்கே பரவாயில்ல, ஸ்ரீவில்லிபுத்தூர் போய் தொடங்கலாம் மாட்டேங்க, ஒரு கிளை வைக்கலாம் மாட்டேங்க என்று தோணும் நாளைக்கு. ஏன் நேற்று தூங்காணி மாட பதிய படித்தீங்களேன்னு? அது அந்தோட சரி. ஏன்னா மயக்கம் மீண்டும் தொடரும். அது இங்கே இருப்பவர்களுக்கு அல்ல, எல்லாருக்குமே தொடரும். அதனால மயல் தீர்மை இல்லாத தோற்றம், இப்படிப்பட்ட ஒரு மயக்கம் எல்லாருக்கும் இருக்கிறது தான். அப்படிப்பட்ட பிறவி இது. ஆதலால் தான் இவை மரணத்தோடு ஒத்து அடியும். இது இந்த மயக்கம் எப்ப சார் போகும்னாரு? கொண்டி வச்சா போயிடும். சிவ சிவ கொண்டி வச்சா போதும். அது வரைக்கும் இருக்கு இந்த மயக்கம். எல்லாம் இங்க இருந்து எல்லாத்தையும் விட்டுட்டு, ஐயா நாங்க காசியில போய் அங்க சாகரம்னு போவோம், சரின்னு காசிக்கு போவோம், அருமையா கங்கையில குளிக்கும், விஸ்வநாத சாமி சாராட்சியெல்லாம் வணங்கும். அங்கே வந்து இங்கே இந்த இந்த இட்லிலாம் கிடைக்காது, இந்த பூரி சப்பாத்தி தான் கிடைக்கும். ரெண்டு பூரி சப்பாத்தி சாப்பிடும், காஃபி சாயா அதெல்லாம் குடிக்கும். குடிச்சு ஒரு 25 நாள் போனோன்னா அந்த கங்கையில் குளிச்சு இந்த சப்பாத்தியும் உள்ளே போனோடனே கொஞ்சம் தெம்பு ஏற்படும். தெம்பு ஏற்பட்டு ஒரு 25 நாள் ஆனோடனே, ஏமா எங்கே வந்தீங்கன்னா, நான் அந்த பக்கம் சிவகாசிங்க, என் தம்பி எல்லாம் பிள்ளை குட்டிகள் எல்லாம் பேர பிள்ளைகளாக இருக்குது, என்னத்தேன்னு நினச்சி வந்தேன் அப்படின்னு. சரி வந்துட்டீங்க, என்னாச்சுன்னா, எல்லாம் சரி, இந்த பையன் தான் கண்ணிலேயே நிற்கிறேன், பாட்டி பாட்டி பாட்டி பாட்டின்னு விட மாட்டான் இல்லைங்களா, ஒரு 1/2 மணி நேரமாவது மடியில் உட்காந்தாதான் அவனுக்கு நிம்மதி, எனக்கும் வச்சுருந்தா தான் நிம்மதி, அவனை மட்டும் பார்த்துட்டு வரலாம்னு நினச்சேன்னு இங்கே வரும், இங்கே கொட்டாய் விடும். மாறா போன மயக்கம் இல்லை லேசில். இன்னும் சிவகாசி இருக்கிறது மட்டுமல்ல, எல்லா ஜென்மத்துக்கும். ஆமாம் ஆமாம், பேசுகிற பேச்சாலும் மட்டும் நாங்கள் பெரிய ஞானியா, மக்கு பயில முதல்ல ஒரு பேர். ஆமாம் ஆமாம், பெரிய இவன் ஞானியா, ஞானியாக இருந்தால் இவன் இங்கே வர்றான் அல்லவா? எப்ப இங்க வர்றானோ அவன் ஞானி அல்ல, அஞ்ஞானின்னு தானே அர்த்தம். ஞானின்னா எங்க போயிருக்கணும்? தனியே இருப்பதற்கு எண்ணினேன் என்றெல்லாம் போயிருக்கணும். எப்ப உலகத்தோட சொந்த ஆடுறானோ அப்ப என்ன பண்றான்? அவ்வளவுதான். இந்த மாதிரி மயக்கம், மயல் தீர்மை இல்லாத தோற்றம், இவை மரணத்தோடு ஒத்தழியும். இது எப்ப போகும்னா, நமக்கு கொண்டு வைக்கிற நேரத்துல தான் போகும். என்ன பண்றது? அப்படிப்பட்ட மயக்கம் மாறாததால் வியல் தீர மேல் உலகம் எய்தலூரின். இதெல்லாம் விட்டுட்டு போகணும் நினைப்பவர்கள் இருக்குல்லவா? இருக்கு. மிக்கொன்றும் வேண்டா, ஒன்றும் அதிகமாக நீங்கள் ஒன்றும் அழட்டிக்காதீங்க, அதுக்காக கவலைப்பட வேணாம். நல்ல வணங்குங்க, என்ன தூங்கான மாடத்தை வணங்க, இது ரொம்ப சின்ன வழி, ஷார்ட்கட்டு இல்லைங்களா? நீங்கள் அதுக்காக பெருசாக போய் நீ நேபாளம் போய் மூக்கு பிடிச்சிட்டு உட்காந்துருங்கன்னு சொல்லலை, நல்ல வணங்குங்க, என்ன.
2: ஓம் நம சிவாயா. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
3: தலம் திரு கருகாவூர். திருநாவுக்கரசு நாயனார் அருளிச் செய்த 6ம் திருமுறை திருத்தாண்டகம்.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: திருச்சிற்றம்பலம் தலம் திருப்புறம்பயம்.

0: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேர்களே, நீங்கள் கேட்க இருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: எம்பிரான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தேவாரத்தில் சைவ சித்தாந்தம். விளக்க உரை வழங்குபவர் திருமதி விமலா சுப்பிரமணியன் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
1: அடுத்த திருப்பாச்சில் ஆச்சிரமம் என்ற தலத்திலே மிக அழகாக நமது திருநாவுக்கரசு சுவாமிகள் பாடியது போல, அவர் அங்கமாலையிலே சொல்லியிருப்பார் அல்லவா, அது போல நான் ஞானசம்பந்த பெருமானும் அவரை வணங்காத கண் என்ன கண், அவரை காணாத கண் கண் இல்லைன்னு சொல்வாரு. அவருடைய புகழ் கேட்காத செவியே இல்லை, அதாவது செவிட்டு காது குருட்டு கண்ணு ஊமை வாய் என்று சொல்லியிருப்பார், எதிர்மறையில சொல்லியிருப்பார். இப்ப இவர் என்ன சொல்றாரு, நீ எனக்கு கொடுத்த இந்த அங்கத்தை நான் என்ன செய்கின்றேன் என்று. அதாவது, வைத்தனம் தனக்கே தலையும் என்னாவும் நெஞ்சமும் வஞ்சம் ஒன்றின்றி, உய்தனம் தனக்கே திருவடிக்கு அடிமை உணர்த்தக்கால் உவமனே ஒக்கும், பைத்த பாம்பு ஆர்த்ததோர் கோவணத்தோடு பாச்சிலாச்சிரமத்தியம் பரமர் பித்தரே ஒத்தோர் நச்சிலராகில் இவரலாது இல்லையோ பிரானார். அந்த பதிகம் பூரா மகுடம் அப்படிதான், இவரை விட்டு வேற ஆள் கிடையாது அப்படின்னு நம்ம மேலோட்டமாக பார்த்தால் புரியும். ஆனா அதுல உள்ளர்த்தம் என்ன இருக்குன்னா, இவரை தவிர வேற யாருமே கிடையாது. நம்மை ஆட்கொள்வதற்கும் நமக்கு அருள் செய்வதற்கும் இவர் மட்டும்தான் இருக்காரு. இதை நம்ம தெளிவாக மனத்தில் இருத்தி கொள்ள வேண்டும் என்பதை இந்த பதிகம் நமக்கு நன்றாக உணர்த்தி இருக்கும். அப்போ கருணையே வடிவமானவர் இறைவன், அவரை வணங்கணும், அவரை துதிக்கணும். வணங்கி துதிக்கும் போதே அவருக்கு நாம அடிமையாக நம்மை ஒப்படைச்சணும். அன்றே எந்த ஆவியும் உடைமையும் உடைமை எல்லாம் குன்றேயனையாய் என்னை ஆட்கொண்ட போதே கொண்டிலையோ இன்றோர் இடையூர் எனக்கு உண்டோ என்று கேட்கின்றார் அல்லவா நமது வாத உரடிகள். அது போல அப்ப அவருக்கு அடிமை பூண்டு அப்படியே வழிபட்டு கொண்டா இருந்தோம் என்றால் நாம் உய்யலாம். அப்ப அதத்தான் இந்த பாடல்ல நமக்கு வலியுறுத்தப்பட்டிருக்கு. என்ன சொல்லுது, நம்முடைய தலை எதற்காக, தலை நாவு நெஞ்சம் இது எல்லாமே இறைவனை வழிபடுவதற்காக அந்த திருவடிக்கு நாம் அடிமையாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் நாம் உய்யலாம் என்பதை வலியுறுத்துவதால் இதுவும் அந்த சூத்திர கருத்தோடு இணைந்துள்ளது. சரி, அடுத்து நாம் ஆனா என்ன செய்கிறோம் அப்படின்னா, நாளை எப்படி போக்குறோம் அப்படின்னா கொஞ்சம் கவனம் இல்லாம இருக்கும், அப்படி இருக்கக்கூடாதுங்கிறதையும் சொல்றார். கல்லேன் அல்லேன் நின் புகழ் அடிமை கல்லாதே பல கற்றேன், நில்லேன் அல்லேன் நின் வழி நின்றார் தம்முடை நிதியை நினைய வல்லேன் அல்லேன், பொன்னடி பரவ மாட்டேன் மறுமையை நினைய நல்லேன் அல்லேன் நான் உமக்கல்லால் நாட்டியத்தன்குடி நம்பி என்று சொல்கின்றார். நாட்டியத்தான்குடிங்கிற தலத்துல உள்ள இறைவனை வழிபடுகின்றார். இறைவனுக்கும் நம்பிங்கிற திருநாமம் உண்டு, இவருக்கும் நம்பிங்கிற திருநாமம் உண்டு. இதுல நாட்டிய தான்குடி நம்பின்னு அவர் அந்த பேர்ல விழித்து பாடியிருக்கின்றார். அப்ப நமக்கு நல்ல தெரியுது, அதாவது இறைவனுடைய பொருள் சேர் புகழை உணர்த்தக்கூடிய நூல்களை மட்டும்தான் நாம படிக்கணும், இதர விஷயங்களை நாம கற்க கூடாது. இன்னும் சொல்லணும்னா நாளிதழ், வார இதழ், மாத இதழ் ஒரு காலத்துல, அதுக்கப்புறம் வானொலி, அப்புறம் திரையரங்கில போய் பார்க்கிற திரைப்படம், இப்படி ஒரு காலம் போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் அந்த வானொலியும் கொஞ்சம் திரையரங்கு திரைப்படமும் கொஞ்சம் குறைஞ்சது, ஆனா பத்திரிகைகள் வந்து கொண்டேதான் இருந்தது. இதற்கு நடுவுல தொலைபேசி தேவையோ தேவையிலோ எல்லார்ட்டையும் மணிக்கணக்கா பேசி நேரத்தை போக்கிடுறது. அப்புறம் தொலைக்காட்சி வந்துட்டு, அதுலயும் நமக்கு ஊர் நடப்பெல்லாம் தெரியுது, செய்திகள்லாம் பார்த்தான்னா கிட்டத்தட்ட அதுவும் நாளிதழ் இதெல்லாம் படிக்கிற மாதிரி, அப்புறம் வார இதழ் மாதிரி அதுல தொடர்கள்லாம் போடுறாங்க, அப்புறம் திரையரங்கு மாதிரி திரைப்படத்தையும் போடுறாங்க, எல்லாமே வீட்டுக்குள்ளேயே வந்தாச்சு. சரி, அதுவும் மேல அதுக்கும் மேல போய் அலைபேசியும் கையில வந்தாச்சு. இது வீட்டுல இருந்தா தான் பார்க்க முடியும், அது எங்க இருந்தாலும் பார்க்கலாம், கார்ல இருந்தாலும் பஸ்ல இருந்தாலும் ரயில இருந்தாலும் ஃபிளைட்ல இருந்தாலும் எங்க இருந்தாலும் அலைபேசியை கையில வைத்துக் கொண்டு எல்லாவற்றையும் பார்க்கலாம். ஆனா அதை கையில வைத்துக் கொண்டு இது போன்ற நல்ல, அதாவது சிவ சிந்தனை தரக்கூடிய சிந்தனைகளை நாம் காணலாம் கேட்கலாமே தவிர மீண்டும் நம் நேரத்தை எல்லாம் நாம் வீணடிக்க கூடாது. ஆனால் அந்த தவறை நாம் செய்கின்றோம், அதை செய்யக்கூடாது என்பதற்காகத்தான் கல்லேன் அல்லேன் நின் புகழ் அப்படிங்கிறாரு. அதாவது உன்னோட புகழ் தவிர வேற எதையும் நான் படிக்க மாட்டேன். அடிமை கல்லாதே பல கற்றேன் இல்லையா, நான் படிக்காமலே சில விஷயங்கள்லாம் எனக்கு புரிஞ்சு அதை நீ உணர்த்தினது. நில்லே நல்லேன் நின் வழி இல்லையா, உன்னுடைய வழியில நிக்கணும், நீ காட்டுற எங்களுக்கு நெறி காட்டுற, அந்த நெறியில நாங்க நிக்கணும், அந்த வழியில நாங்க நிக்கணும் சரி அப்படின்னு சொல்லி அடுத்து நின்றார் தம்முடைய நிதியை நினைய வல்லே நல்லேன் இல்லையா. உனக்கு யார் ஆட்பட்டார்களோ அவங்களை இப்ப நம்ம நினைக்கிறோம், சுந்தரமூர்த்தி சுவாமிகளை இப்ப நினைக்கிறோம் இல்லையா, இது மாதிரி நினைக்கணும். பொன்னடி பரவ மாட்டேன், இறைவனுடைய பொன்னடியை எப்போதும் இடைவிடாது பரவிக்கொண்டே இருக்க வேண்டும், பரவலைன்னா பேயாத்தான் அலையணும். ரெண்டும் சொல்லிட்டாரு ஒரே பாடல, நாயேன் நாயும் அங்கேயும் இங்கேயும் குறிக்கொள்ளாம அலையும், அதான் நாயேன் பல நாளும் நினைப்பின்றி அடுத்து மனத்து உன்னை உன்ன மனசுல உன்னை நினைக்காதனால பேயா நான் அலைஞ்சேன் அப்படிங்கிற திரிந்தேன் அப்படின்னு சொல்ற. அடுத்து மறுமையை நினைய நல்லேன் அல்லேன் இல்லையா. இப்ப நம்ம பாட்டுக்கு இப்படி அறியாமையில இறைவழிபாடு பண்ணாம நாளும்

கூட இல்லாம இந்த எலும்பு தேய்மானங்கள், இந்த நரம்பு பிரச்சனைகளால மூளை தொட்டு பல வியாதிகள் வந்துருது. அப்படி அந்த மாதிரி ஒரு உபாதைகள் எல்லாம் வந்துருது. அப்ப இதுல எல்லாம் இருந்து நம்ம மீளணும். அதுக்கு ஒரே வழி, என்ன நடக்குன்னு தெரியாத ஒரு கஷ்டத்துல நம்ம இருக்கிறதுனால எதையும் பொருட்படுத்தாம இறைவனை மட்டும் பொருட்படுத்தி, பொருள் அல்லவற்றை பொருள் என்று நினைப்பது மருள்னு சொல்வாரு வள்ளுவர் பெருமான். அதனால தேவையில்லாததுல எல்லாம் கவனத்தை செலுத்துறத விட்டுட்டு ஸ்தோத்திரத்தை பாடணும், சாத்திரத்தை சிந்திக்கணும், சிவநாமத்தை கணிக்கணும், அப்புறம் சிவபெருமான பூஜிக்கணும், அப்புறம் சிவ தொண்டுகள் செய்யணும். அந்த சிவப்பணி செய்யும் போது தன்முனைப்பு இல்லாம இல்லையா ஏகனாகி இறைப்பணி நிற்கணும் அப்படிங்கறதான் நம்ம ஞான நூல்கள் நமக்கு வலியுறுத்தி கொண்டே வருகின்றது. அதை நாம் கவனமாக செய்ய வேண்டும். அப்போ இறைவனோட திருவடி உணர்வோட அவருக்கு ஆட்படுவதை தவிர வேற எதையும் பொருள்படுத்தி சார்ந்திருக்க கூடாது அப்படிங்கிறத தெளிவாக அந்த ஒரு பாடலே நமக்கு சொல்லிட்டார். மற்ற கவனங்கள் நமக்கு தேவையில்லை, அதனால் நமக்கு எந்த பயனும் கிடையாது. அதாவது அதெல்லாம் அந்த உடல் சார்ந்த பலனா தான் இருக்கும். ஆனா அழியக்கூடிய உடல் சார்ந்த விஷயங்களுக்கு நம்ம அதிக முக்கியத்துவம் கொடுத்துட்டு அழியாத உயிர், அதற்கு ஒரு நல்ல நிலை கிடைப்பதற்குத்தான் இந்த உடல் தரப்பட்டிருக்கு என்பதையே மறந்து அந்த வாழ்நாளை வீழ்நாளை ஆக்கிட்டோம்னா இந்த பிறவியே நமக்கு வீணாக போய்விடும். ஆகையால் மிக மிக கவனமாக இந்த பிறவியிலே, அதுவும் நீங்க சிறு தெய்வங்களை பூரா வழிபட்டீங்கன்னா அவங்களுக்குள்ள இருந்து உங்களுக்கு அருள் கொடுக்கக்கூடியது சிவபெருமான் தான். அதனால எல்லாருக்கும் தலைமையா இருக்கக்கூடிய, மூவர் கோனா இருக்கக்கூடிய, மூவருக்கும் மேலாக இருக்கக்கூடிய அவரை வணங்கி உய்ய வேண்டும் என்பதை நம் மனதிலே ஆணித்தரமாக பதித்து அந்த உறுதிப்பாட்டோட நாம வாழணும். சரி, அடுத்து திருப்புறம்பயம். நான் அன்று நிலையாமைக்காக உங்கள்ட்ட அந்த பாடல்கள்லாம் அன்னைக்கு சொல்லியிருக்கேன். இருந்தாலும் மீண்டும் ஒரு முறை இதோடு தொடர்பு படுத்தி, பதியும் சுற்றமும் பெற்ற மக்களும் பண்டையர் அல்லர் பெண்டிரும் நிதியில் இம்மனை வாழும் வாழ்க்கையும் நினைப்பொழி மட நெஞ்சமேன்னு சொல்லிட்டார். அதாவது அறிவில்லாத நெஞ்சமே அப்படின்னு சொல்ற, அறியாமையை உடைய நெஞ்சம், அறிவில்லாத நெஞ்சம், அதான் மட நெஞ்சம்ங்கிறது. அடுத்து என்ன சொல்றாரு, மதியம் சேர்சடை கங்கையானிடம் மகிழும் மல்லிகை செண்பகம் புதிய பூ மலர்ந்து எல்லிதொரும் எல்லினாரும் புறம்பயம் தொழப்போதுமே அப்படின்னு சொல்றாரு. அந்த வாழ்க்கை நிலையற்றது, மனை வாழ்க்கைன்னு இப்ப நாம நினைச்சுக்கிட்டு இருக்கிறது நிலையற்றது. நம்ம கண்ணு முன்னாலே நம்ம பாக்குறோம், சாமானியமாவே பார்ப்போம். அதுலயும் இந்த ஒரு நோய் தொற்று காலத்துல நிறையவே நம்ம பார்த்துட்டோம். அதனால இந்த வாழ்க்கை நிலையற்றது என்பதை நன்றாக உணர்ந்து கொண்டு இந்த வாழ்க்கையின் மீது பற்று வைக்காமல் இறைவனை பூசிக்க வேண்டும் என்பதைத்தான். பூசித்தல் யோசித்தல் வாசித்தல் யாசித்தல் இப்படியே நம்ம காலம் கழியணும். அதனால அதைத்தான் இது பாடலானது உணர்த்துகிறது. அதிலேயே மற்றும் ஒரு பாடலும் அப்படித்தான், முன்னை செய்வினை இம்மையில் வந்து மூடும் ஆதலின், பல வினைகளாலதான் பிறவி அது வந்து அப்படியே நம்மளை அழுத்திரும் மூடிரும். இந்த ஐவர் ஆழ்குழியில போட்டு அழுத்துற மாதிரி இந்த வினையை நம்மளை அப்படியே மூடும். அப்ப முன்னமே என்னை நீ தியக்காது எழுமட நெஞ்சமே அப்படின்னு சொல்றாரு. நீ முதல்ல அறியாமையுடைய நெஞ்சமே மீண்டும் அதுதான் சொல்றாரு. எந்தை தந்தை ஊர் அன்ன சேவலோடு ஊடி பேடைகள் கூடி சேரும் மணி பொழில் புன்னை கண்டி கழிகன் நாரும் புறம்பயம் தொழப்போதுமே அப்படின்னு சொல்றாரு. அதனால வினையிலேயே மூழ்கி கிடக்காத உலக வினை, அதாவது உயிருக்குள்ள வினை வந்து உலக வினையிலே நம்மளை அழுத்தி கிடக்க வைக்கும். அதனால அதுலேயே மூழ்கி கிடக்காமல் அத கடகடன்னு அதை செஞ்சுட்டு வெளியே வந்துடணும். வந்து இறைவனை வணங்கி உய்ய வேண்டும் என்பதை நமக்கு தெளிவாக உணர்த்துவதால் இந்த இரண்டு பாடல்களும், புறம்பய பாடல்கள் இரண்டுமே நமக்கு ஏழாம் சூத்திரத்தோடு ஒத்து இருக்கின்றது என்று நாம் பார்க்கின்றோம். சரி, அடுத்து திருவாரூர். மிக அழகாக, பக்திமையும் அடிமையும் கைவிடுவான் பாவியேன், பொத்தின நோய் அது விதனை பொருளறிந்தேன், போய் தொழுவேன் முத்தினை மா மனிதன்னை வைரத்தை மூர்க்கனேன், எத்தனை நாள் பிரிந்திருக்கேன் என்னாரூர் இறைவனையே என்று வினவுகின்றார். இந்த உடல் வாழ்க்கை வந்து நோய்க்கு இடமாக, இந்த உடம்புன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா பிறந்து நீங்களே நல்லா பாருங்களேன், எத்தனை தடுப்பூசி தடுப்பு மருந்து, வருடந்தோறும் இந்த சீதோஷ்ண நிலை மாற்றங்களால எவ்வளவு வியாதி, காய்ச்சல் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுலயே அத்தனை வகையான

0: காய்ச்சல், அப்புறம் அதுக்கு தடுப்பூசி போடணும் அப்படின்னு நமக்கு சொல்லிக்கிட்டே இருக்காங்க இல்லையா. ஆக இந்த உடம்புங்க இருந்தா கண்டிப்பா நோய் இருக்கும், நோய் இல்லாத உடல் எல்லாம் இருக்கவே இருக்காது. ஏன்னா அந்த நோய் பூரா நம்ம செஞ்ச வினைதான். நமக்கு லேசான வியாதிகள் வந்துட்டு போகுது அப்படின்னா நம்ம ரொம்ப கடுமையான பாவங்கள் செய்யலைன்னு அர்த்தம். நமக்கு ரொம்ப நம்ம அமுக்குற மாதிரி அழுத்தமான நோய்கள் வந்துருந்தா கவலையே பட வேண்டாம். எப்பமோ நம்ம அறிஞ்சோ அறியாம செஞ்சத சாமி இப்ப தீர்த்துட்டு இருக்காரு, தீர்த்து விட்டுட்டாருன்னா நல்லது. இத உலகத்துல இருக்க அத்தனை கருவிகளை வச்சு அவ்வளவு டெஸ்டும் எடுத்து அதுக்கு தேவைப்பட்ட தேவைப்படாத மருந்துகளை போறோம் சாப்பிட்டு உடம்பு நல்லாயிட்டு நாம நம்பிக்கிட்டு இருந்தோம்னா அது அறியாமை. அப்ப இந்த பிறவியில இந்த நோயால வரக்கூடிய துன்பத்தை பூரா நம்ம அனுபவிக்கலைன்னா அடுத்த பிறவியில இந்த துன்பம் தொடரும். அதனால எதெல்லாம் சகிக்க முடியுதோ சகிச்சு வாழ பழகிக்கிடணும். நம்முடைய உணவு முறை, அப்புறம் அந்த உடற்பயிற்சின்னு சொல்றாங்க அது, அப்புறம் அந்த காலத்துல இருந்து இயற்கையாக நம்ம வீட்டிலேயே உணவுலயே நிறைய மருந்து பொருள் சேர்ந்துரும். அது அல்லாம இன்னைக்குன்னா இஞ்சி தட்டி குடிக்கணும், இன்னைக்குன்னா சுப்பு வெண்ணி குடிக்கணும், ஒரு கைப்பக்குவமாவே எல்லாம் கொண்டு போயிடுவாங்க. அப்ப தனியா இந்த மாதிரி சர்க்கரை வியாதி, இரத்த கொதிப்பு இதுக்கெல்லாம் வைத்தியமே இருக்காது இல்லையா. அந்த கொழுப்பு அதிகமா இருக்கு, கொலஸ்ட்ரால் இதெல்லாம் அந்த காலத்துல கிடையவே கிடையாது. அதெல்லாம் அவங்களுடைய வாழ்க்கை முறை. இப்ப நமக்கு எல்லாத்துக்கும் கருவிகள் வந்துட்டு நம்ம வந்து உடம்ப பேணணும்னு அவ்வளவு சத்துள்ளதையும் சாப்பிட்டுருதோம், ஆனா அதுக்கு தகுந்தால உழைக்கவே மாட்டேங்கிறோம். ஏன்னா எல்லாமே கையில செல்போனு இல்லைன்னா டிவில உட்கார்ந்து இருக்கிறோம். அப்ப நமக்கு உடல்ல இந்த வாக்கிங் கூட நம்ம அதான் உடல் நடைப்பயிற்சி எதுவுமே நம்மகிட்ட கிடையாது. அப்படின்னா நம்ம என்ன செய்யும், உடம்புல வியாதிகள் அதிகமாயிட்டே போகுது. இப்ப டாக்டர் சொன்னாதான் நடக்கணும், சொன்னாலும் நடக்க மாட்டேங்கிறோம் இல்லையா. இப்படி பல சூழல்ல வாழ்க்கை கழியுது. ஆனால் நாம் முறையாக வாழணும் அப்படிங்கிறது நமக்கு தெளிவா அதுல சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். அதனால இது நோய்க்கு இடமா இருக்கு, இந்த உடம்பு வந்து நிலை இல்லாதது, நல்லாதான் இருக்க மாதிரி இருக்கு, திடீர்னு ஆஸ்பத்திரியில கொண்டு அட்மிட் பண்ண வேண்டிய நிலைமை வந்துருது. அதனால இறைவனை இந்த இதெல்லாம் அந்த நிலையாமைய உணர்ந்து வழிபட்டுக்கிட்டே இருக்கணும். அப்படி இருந்தால் இறைவனோடு நாம் இணையலாம் என்று மிக அழகாக சொல்லுவதால் இதுவும் ஏழாம் சூத்திர கருத்தோடு இணைந்து உள்ளது என்று நாம் பார்க்கின்றோம். அடுத்து நமக்கு எல்லாம் நல்ல தெரிஞ்ச ஒண்ணு, கண்ணுல பிரச்சனைனா சொட்டு மருந்து வாங்குவோம். அதான் அழுக்கு மெய்கொடு உன் திருவடி அடைந்தேன், அதுவும் நாள்பட பாலதொன்றால் பிழுக்கை வாரியும் பால் கொள்வர் அடிகள் பிழைப்பனாகிலும் சரியா அப்படின்னு சொல்லி அடுத்து என்ன சொல்றார், வழிக்கு உன் திருவடி பிழையன் பிழைப்பனாகிலும் உன் திருவடி அப்படின்னு வேற என்ன தப்பு பண்ணாலும் பண்ணுவன தவிர உன் திருவடியை நான் மறக்க மாட்டேன், வழுக்கி வீழினும் திருப்பெயர் அல்லால் மற்ற நான் அறியேன் மறுமாற்றம் அப்படிங்கிற கீழே வழிக்கு விழும்போது ஐயோ அம்மான்னு சொல்லவே கூடாது, சிவசிவான் சொல்லணும். அந்த நேரத்துல கூட எனக்கு உன்னுடைய பெயர் தான் என் நாவுல வருது அப்படின்னு சொல்றாரு. ஒழுக்க என் கணுக்கு ஒரு மருந்து உரையாய் ஒற்றியூர் உறைவானின்னு கேட்கிறார். அப்போ உயிரானது இறைவனுடைய திருப்பெயரையும் திருவடியையுமே உணர விளையணும். அதோட அதோட அது முயற்சிக்கிறதே எதுனா இறைவன் திருநாமத்தை அறியணும், இறைவனுடைய திருவடியை, இந்த ரெண்டையும் தான் அது உணர முற்பட வேண்டும் என்று கூறியிருப்பதா அப்படி. ஏன்னா இதுதான் அதுக்கு அதிகாரின்னு நம்ம பார்த்திருக்கோம். இறைவனுக்கு யாரையும் அறியணும்னோ ஏதாவது சாதனைகள் செஞ்சு பயன்பெறணுமோ எதுவுமே கிடையாது. பாசம் வந்து ஜடம், அதுக்கு அதால ஒண்ணும் அறியவும் முடியாது, அதுக்கு தேவையும் கிடையாது. அப்ப தேவைப்படுவது பசுதான், அந்த பசுவுக்கு தான் இதெல்லாம் தேவை என்பதால் இது மிக அழகாக நாம் தான் அதிகாரி என்பதை மிக அழகாக வலியுறுத்தி காட்டக்கூடிய ஒரு பாடல். அதாவது உயிர் தான் அதிகாரி அப்படிங்கிறத உணர்த்தக்கூடிய ஒரு பாடலாக இது இருக்கிறது என்று நாம் பார்க்கின்றோம். அடுத்து மாயமாய மனம் கெடுப்பானை மனத்துளே மதியாய் இருப்பானை காயமாயமும் ஆக்குவிப்பானை எல்லாமாகவும் இவர் தான் இருக்காரு இல்ல என்ன செய்யறாரா, மனசுல மதியாவும் இருப்பாரு. அப்புறம் அந்த அதாவது மாயமாய மனம் கெடுப்பானை அதாவது என்ன செய்யறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நிலையில்லாத பொருட்கள் மேல செல்லக்கூடிய மனசோட ஒற்றித்து அப்படியே அதோட ஒற்றித்து நின்று அதன் வழியே செல்லக்கூடிய அறிவு. இப்ப நம்ம என்ன செய்யறோம், முதல்ல நிலையில்லாத பொருட்கள் மேல நம்ம கவனம் புறம் போகுது நம்ம மனசுக்கு. அது அது என்ன வழியில போகுதோ அது கூடயே இறைவன் சரி போ நீ எங்கதான் போற அப்படின்னு நம்மளை அப்படியே விடுறாரு. அப்புறம் அந்த மனசோட சேத மாய மாய மனம் கெடுப்பானே, இப்படியே போய்கிட்டே இருக்கு. அந்த மனசோட எண்ணங்கள் தவறு அப்படின்னு சொல்லி அதோட செயலை அவர் என்ன செய்யறாரு, அந்த அங்க அறிவா இருந்து அதோட செயலை கெடுத்து என்ன பண்றாரா, மனத்துளே மதியாய் இருப்பானை இல்லையா. அப்ப வந்து நமக்கு வந்து அவர் வந்து அறிவை ஒரு நெறிப்படுத்துகின்றார். மனம் ஒரு விஷயத்த பற்றுனா புத்தி அதை நிச்சயிக்கும்னு பாக்குறோம். அப்ப தவறு முதல்ல மனம் பண்ணியாச்சுன்னா தொடர்ந்து புத்தியும் தப்பாத்தான் இருக்கும். அதனால அவர் வந்து என்ன செய்யறாரு, மனதின் தவறை கெடுத்து நம்முடைய அறிவை நெறிப்படுத்துகின்றார், அறிவுக்கு அறிவாக இருக்கின்றார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அடுத்து அவர் எல்லாமாகவும் இருக்கின்றாருங்கிறது, அதாவது அவர் தான் ஆக்குகின்றார் எல்லாவற்றையும், அவர் தான் அழிக்கின்றார், அவர் தான் காற்றாக கனலாக இருக்கின்றார் அப்படிலாம் நம்ம பார்க்கிறோம். சரி, அப்படி நின்று இந்த உடம்போட காரியங்கள் எல்லாவற்றையும் பண்ணுவித்து, அப்ப உடம்ப படைத்து உடம்புக்கு தேவையான எல்லாத்தையும் செஞ்சு இதுல இந்த மனம் புத்தி எல்லாம் சரி பண்ணி அதன் பின்பாக நம்முடைய பிராரத்த வினை முடிந்த பின்பாக இந்த உடலை அழித்து அப்பதான் அந்த உயிருக்கு அடுத்து பக்குவம் தருவதற்கு வேறு பிறவியை கொடுக்க முடியும். ஆகையால் இது எல்லாவற்றையும் மிக அழகாக கூட்டுவிப்பவர். முக்கியமா வினைகள் எல்லாம் என்ன செய்யறாராம், ஓயுமாறு உருநோய் புணர்ப்பானை, ஒல்லை வல்வினைகள் கெடுப்பானை. நம்ம செஞ்ச வல்வினைகளை பூரம் கெடுத்து கொண்டே இருக்கிறார். ஒல்லைனா விரைவாக அர்த்தம். ஒல்ல யாரின்னு ஞானசம்பந்த பெருமான் ஒரு பாடல்ல சொல்லியிருப்பார், வழிபாடு பண்ணும் போது விரைவா பண்ணக்கூடாது, நல்லா நல்லா அமைதியா இறைவன்ட்ட நம்ம மனசு பதியணும், அந்த மாதிரி வழிபாடு பண்ணணும். அது மாதிரி இவர் என்ன சொல்றாரு, ஒல்லை இந்த இடத்துல என்னன்னா நம்முடைய வல் வினைகளை வேகமாக நீக்குபவர் அழிப்பவர். அது அவர் அம்பாளோட சேர்ந்து வேய்கோள் தோல் உமை பாகனை இல்லையா, அம்பாளோட சேர்ந்து செய்கிறார். நமக்கு சித்தாந்தம் நமக்கு தெளிவா சொல்லியிருக்கும் இல்லையா, ஆணையின் நீக்கமின்றி நிற்கும் அன்று அப்படின்ட்டு. அதனால மிக அழகாக நமக்கு இதை செய்யக்கூடிய பெருமானை நாம் வழிபடாமல் விடுதல் தகுமா, உடனடியாக சென்று அவரை வணங்குவோம் என்று மிக அழகாக இந்த பாடலின் மூலம் நம்மை நெறிப்படுத்தியுள்ளார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். இதுவும் அந்த ஏழாம் சூத்திரத்தின் கருத்தோடு நல்லாக இணைந்து வருகிறது. அடுத்து நாம் ஏற்கனவே சிந்தித்த ஒரு பாடல்தான், நமக்கு துணை வேறு யாருமே கிடையாது, இம்மை மறுமை அம்மை எல்லாத்தையும் ஒருத்தர் தான் துணை. அப்போ அவரை துணையா ஏத்துக்கக்கூடிய மனோபாவனை முதல்ல நமக்கு வரணும். நம்ம அவரை விட்டுட்டு எல்லாவற்றையும் துணையாக நினைப்பது அறியாமை. மற்றொரு துணை இனி மறுமைக்கும் காணேன், வருந்தலுற்றேன், மரபாவரம் பெற்றேன், அற்றிய சுற்றமும் துணை என்று கருதேன், துணையென்று நான் தொழப்பட்ட ஒன் சுடரை முக்தியும் ஞானமும் வானவர் அறியா முறை முறை பல நெறிகளும் காட்டி கற்பனை கற்பித்த கடவுளை அடியேன் கழுமல வளநகர் கண்டுகொண்டேனே என்று சொல்லியிருக்கின்றார். அப்ப உலக தொடர்பை விட்டுட்டு இறைவனைத்தான் துணையாக கொள்ள வேண்டும், அவர்தான் நமக்கு சிறந்த துணை. உண்மையிலேயே மெய்த்துணை வந்து அவர் மட்டும்தான், அவர் தான் நமக்கு நெறி காட்டுவாரு. அவர் காட்டுற நெறியை பின்பற்றினால் அவரை உணர்ந்து அவரை நாம் அடையலாம் என்று மிக அழகாக சொல்லியிருக்கின்றார். அடுத்து நமக்கு பரிச்சயமான ஒரு பாடல் சுந்தரமூர்த்தி சுவாமியோட. இந்த பாடலை தெரியாதவர்கள் யாருமே இருக்க முடியாது. பொன்னும் மெய்ப்பொருளும் தருவானை, போகமும் திருவும் புணர்ப்பானை, பின்னை என் பிழையை பொறுப்பானை, பிழையெல்லாம் தவிர பணிப்பானை, இன்ன தன்மையன் என்று அறிவொண்ணா எம்மானை, எளிவந்த பிரானை, அன்னம் வையும் வயர் பலனத்து அணி ஆரூரனை, மறக்கலும் ஆமை. மறக்கவே கூடாது, மறந்துட்டோம்னா நமக்கு உய்வே கிடையாது, மறக்க கூடாது, மறந்தால் உய்வு கிடையாது. அதனால இறைவன் தான் உயிருக்கு எல்லாவற்றையும் அருளுகின்றார். அதான் பொண்ணும் மெய்ப்பொருள். அப்ப மெய்ப்பொருள்னு ஒண்ணு தாராருன்னா அப்ப பொண்ணு பொய்ப்பொருள் தான். ஆனா அந்த உலகத்துல இருக்க நமக்கு அந்த பொய்ப்பொருள், ஏன்னா பொய்யான வாழ்க்கை தான் நம்ம வாழ்றோம். அதனால அந்த பொண்ணையும் கொடுத்துருதாரு, அடுத்து மெய்ப்பொருளையும் தருகின்றார். அது மாதிரி போகம்ங்கிறது உலக அனுபவம், திருங்கிறது முக்தி அனுபவம், இரண்டையுமே அவர் வழங்குகின்றார். அப்புறம் நம்ம பிழையை பொறுக்கின்றார். நமக்கு கூட யாராவது பிழை செஞ்சா பொறுத்து கொள்ளக்கூடிய மனோபாவம் சில சமயம் வரமாட்டேங்குது, ஆனா அவரு நம்ம பிழைய போற எத்தனை ஆன்மாக்கள்னு பாருங்க, அவங்களுடைய பக்குவத்தை பூரம் பாருங்க. ஏன் இன்று இப்படி இருக்கின்ற நாம் ஒரு காலத்தில் எப்படி இந்த பிறவிலே இருந்திருப்போம், அல்லது இதற்கு முந்தைய பக்குவமற்ற பிறவிகள்ல நாம என்னெல்லாம் தவறிழைத்திருப்போம், ஆனா அப்ப எல்லாம் அவர் நம்ம பிழைய பொறுத்துக்கிட்டேதான் வர்றார். அவரா மாதிரி பிழை பொறுக்க யாராலும் இயலாது. அப்புறம் பொறுத்ததோட மட்டும் இல்லாம மேற்கொண்டு நீ இதை செய்தால், இப்ப நமக்கு உணர்த்துறார் பாருங்க, நீ தவறு இழைத்தால் நரகம்தான், பாவம் செஞ்சா நரகத்துக்கு போனா, அதனால பாவம் செய்யாத, துன்பம் வேண்டாம் நினைச்சேனா துன்பம் தரக்கூடிய செயல்களை தவிர்க்க வேண்டும், இன்பமாய் வாழ வேண்டும் என்றால் அதற்குரிய செயல்களை மட்டும் நீ செய் என்று நமக்கு எத்தனை ஞானிகளை வைத்து நமக்கு உணர்த்தி இருக்கிறார் என்று பாருங்கள். அதனால அப்படி பிழையெல்லாம் தவிர பணிப்பானே என்று சொல்லி இன்ன தன்மை. அவர் என்ன இப்படித்தான் இருப்பாரு, இதுதான் அவர் பெயர்னு சொல்ல முடியுமா? காஞ்சி புராணத்துல சொல்றாரு, அகில நாமமும் எமக்குரிய பெயராம்னு சொல்றாரு. அவர் எப்படி இருப்பாருங்கிற, அருவமா இருப்பாரா, அருவுருவமா இருப்பாரா, உருவமா இருப்பார், இந்த மூணும் கடந்த நிலையில இருப்பாரா? அவருடைய சொரூப நிலையில ஒரு நாமமும் ஓர் உருவமும் இல்லாம இருக்கார். நம் பொருட்டு தடத்தலத்துல வந்து நமக்காக ஐந்தொழிலும் செய்யறார், தனக்காக எதுவுமே செய்யறதே இல்லை. அதனால இன்ன தன்மையன், நம்ம என்ன செஞ்சாலும் நமக்காகத்தான் செய்வோம், அல்லது நம்மை சார்ந்தவர்களுக்காகத்தான் செய்வோம், ஆனா அவர் தனக்காக செய்யவே இல்லை. அதனால இன்ன தன்மையன் என்று அறிவொன்னா எம்மானு எழி வந்த அவருடைய நிலைக்கு நமக்காக எவ்வளவு எளிமையாக வந்து நமக்கு இறங்கி வந்து அருள் செய்கின்றார். அவரை நான் எப்படி மறப்பேன் என்று, அதாவது உயிருக்கு அனைத்தும் அருளுவதால், உயிரை செலுத்துவதாலும், அந்த உயிரை வந்து அந்த பக்குவப்படுத்துவதால், அந்த இறைவனை உயிர் எப்போதும் மறக்கவே கூடாது என்று மிக அழகாக நமக்கு வலியுறுத்தி இதிலே சொல்லி இருக்கின்றார். இந்த படம் எவ்வளவோ நம்ம எல்லாருக்கும் ஒரு பரிச்சயமான அது ஒரு பாடல் தான், ஆனா அதில் உள்ள கருத்து இங்கனம் இருக்கின்றது என்பதை மனதிலே வாங்கி கொண்டு இனி நாம் இந்த பாடலை பாடும்போது இந்த கருத்தோடு நாம் இருக்க வேண்டும் என்பதை நாம் தெளிவாக உணர்ந்து கொள்ள வேண்டும் இல்லையா? இப்ப மெய்ப்பொருள் அப்படின்னா இறைவனை உணரக்கூடிய, அதான் எது மெய்ப்பொருள்னு உணரணும் இல்லையா, அந்த உணர்வும் மெய்ப்பொருள் தான். அந்த உணர்விக்கு உணர்தல் தன்மையை தருவது யாரு, சுவாமி தான். மெய்ப்பொருள் அப்படின்னு அந்த இடத்துல சொல்லிட்டு அதை தர்றாரு அப்படின்னு சொல்லியாச்சு. இப்போ திருங்கிறது வீட்டு இன்பம் அப்படின்னு பார்த்தோம். உலக இன்பத்தை நுகரும் போது ஒரு பிழை செய்வோம், அது என்னன்னா இறைவனை மறந்துடுவோம், முன்னிலை பொருட்களை மட்டும்தான் நினைப்போம், அடுத்து விருப்பு வெறுப்பு ரெண்டும் வந்துடும் அந்த நேரத்துல, அந்த உலகியல் பொருட்களை நுகரும் போது. அடுத்து வீட்டின்பத்தை நுகரும் போது என்ன ஒரு பிழை செய்வோம்னா, திருவருட்பயன்ல சொன்ன மாதிரி பார்க்கலன் மேல உட்கார்ந்து இருக்க பூனை வந்து பாலை குடிக்காம அங்க செவர்ல இருக்க கரப்பானை பார்த்து குதிக்கும் இல்லையா, அத மாதிரி பேரின்பத்தை நுகராமல் திருப்பிய சிற்றின்பத்தை விரும்புதல், இது ரெண்டும் பண்டைய பழக்கம் காரணமாக, அதாவது வாசனாமலத்தால் நிகழும். இதையெல்லாம் அடியார்களிடம், ஏன்னா அப்படியே இருந்துட்டு இருந்தா என்னைக்கு இந்த ஆன்மா வந்து முக்தி அனுபவிக்க முடியும், அதனால் இதையெல்லாம் அறவே நீக்குகின்றார் என்று மிக, என் பிழையை பொறுப்பானை, பிழையெல்லாம் தவிர பணிப்பானை என்று மிக அழகாக நமக்கு எடுத்து காட்டியுள்ளார் என்று நாம் பார்க்கின்றோம். அடுத்து திருவிடை மருதூர் என்ற தலத்து பாடல், கழுதை குங்குமம் தான் சுமந்து ஏய்த்தால் கைப்பர். இப்ப கழுதை வந்து குங்குமத்தை சுமந்துட்டு போதுன்னா அதனால கழுதைக்கு ஒரு பயனும் கிடையாது. பால் புக மற்றது போல பழுது நான் உழன்று உள்தடுமாறி படு சுழித்தலை பட்டனன் எந்தாய், அமுது நீ இருந்து என் செய்தி மனனே அங்கனா அரணே என மாட்டா, இழுதையேனுக்கு ஓர் உய்வகை அருளாய் இடைமருதுரை எந்தை பிரானேன்னு சொல்றார். நமக்கு புகழ் வந்து இறைவன் மட்டும்தான், வேற யாரும் நமக்கு புகழ் கிடையாது, எல்லாம் நம்மை போன்ற பசுக்கள் தான். அவர் ஒருத்தர் தான் பதி, அவர் தான் பசுபதி, உயிர்களின் தலைவன். அதனால நமக்கு யாருதான், அவர் மட்டும்தான் புகழ்ங்கிறத மனசுல நம்ம ஆணித்தரமாக கொள்ள வேண்டும். அந்த கருத்தை வலியுறுத்தி அதிகாரியாகிய நாம், அந்த அறியக்கூடிய அதிகாரி அறிந்து அவரை அடையக்கூடிய அதிகாரம் நமக்கு இருக்குங்கிறத அந்த சூத்திர கருத்தோட இந்த பாடலும் பொருந்தி இருப்பதை நாம் பார்க்கின்றோம். அடுத்து நமக்கு எல்லாருக்கும் தெரியும் அவருடைய நிறைவு பாடல், தானனை முன்படைத்தான் அது அறிந்து தன் பொன்னடிக்கே நான் என பாடல் அந்தோ, நான் இனேனை பொருட்படுத்து வானனை வந்தெதிர்கொள்ள மத்த யானை அருள் புரிந்து ஊனுயிர் வேறு செய்தான் நொடித்தான் மலை உத்தமனே என்று. அதுல அழகாக இறைவனோட அருள்தான் பிறப்பை அறுக்கின்றது நமக்கு அப்படின்னு உணர்ந்த உயிர் வந்து முக்தி பேறு அடைவதை எடுத்து உரைக்கின்றது. இன்னும் ஒரு பாடலும் அதே பதிகத்துலதான் அடுத்த பாடல் தான், ஆனை உரித்த பகை அடியேனோடு மீளக்கொளோ ஊனை உயிர் விரட்டி ஒள்ளி யானை நினைந்திருந்தேன். வானை மதித்து அமரர் வலம் செய்து என்னை ஏற வைக்க ஆனை அருள் புரிந்தான் நொடித்தான் மலை உத்தமனே என்று. அப்போ அந்த அருள் தான் பிறப்பை அறுத்து நமக்கு பேரின்பத்தை வழங்குகின்றது, இறைவனுடைய அருள் தான் அப்படிங்கிறத தெளிவாக உணர்ந்து நாம் இறைவனை வழிபட்டு அவரை அடைய வேண்டும் என்பதை வலியுறுத்துவதால் இதுகாரும் நாம் சிந்தித்த கிட்டத்தட்ட ஒரு 20 பாடல்களில் உள்ள கருத்துக்களும் இன்னும் இருக்கு. நான் நேரம் கருதி உங்களோட இதை இவற்றை மட்டும் பகிர்ந்துள்ளேன். இவை எல்லாமே நமக்கு அந்த 7 சூத்திரம், இவர் வந்து சிரசாக இவருடைய 7 திருமுறை இருக்கிறது, சம்ஹிதா மந்திரங்களின் சிரசு 7 மந்திர சிரசு. அது போல இவருடைய திருமுறை 7 திருமுறை அதற்கு ஒப்ப அந்த பின்னால வந்த 7 சூத்திரத்துல அந்த கருத்துக்கு ஒப்ப உள்ள பாடல்களை எல்லாம் இப்போது திருவருளாலும் குருவருளாலும் நாம் சிந்தித்தோம். ஆக இறைவன் தான் குருவடிவாக வந்து நம்மை ஆட்கொண்டு நமக்கு எல்லாவற்றையும் உணர்த்துகின்றார் என்பதை நாம் மனதில எடுத்துக்கொண்டு அது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வடிவிலே வந்து நமக்கு இத்தனை கருத்தையும் உணர்த்தியது இறைவன் தான் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று இன்றைய சிந்தனையை நிறைவு செய்து, அசனவல்லி அடிகள் வாழி ஆகம வேதம் வாழியே, சுசியரங்கள் சுரகீதங்கள் வாழி, சுருதியோர்கள் வாழி, வசலை நீதி மன்னர் வாழி, வன்தமிழ் கவிஞர் நா விசதிமங்கை வாழி, யாழி மேகவண்ணன் வாழியே என்ற வாழ்த்தினை பாடி நிறைவு செய்கின்றேன். இதுகாரும் இந்த நிகழ்விற்கு உறுதுணையாக இருந்த குருவருளுக்கும் திருவருளுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை கூறிக்கொண்டு நமது சைவன்.org பொறுப்பாளர் அன்பர்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து, இதனை நேரிலே கண்டு கேட்டுக் கொண்டிருக்கும் உங்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து நிறைவு செய்கின்றேன். அடியேன் தூத்துக்குடி விமலா சுப்பிரமணியன், திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org. திருச்சிற்றம்பலம் திருப்பள்ளி எழுத்து

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25
1: திருச்சிற்றம்பலம் மாணிக்க வாசக பெருமான் அருள் செய்த திருவாசகம் விளக்க உரை, தலைப்பு திரு அண்டப்பகுதி, வழங்குபவர் சிவ எஸ் ராமலிங்கம் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.

உட்கடலாகிய அம்பலவானருடைய பெருங்கருணையினாலே இன்று திருவாசகத்தில் திருவண்ட பகுதி என்கின்ற பாடலில் 66வது வரி முதலாக இப்பொழுது விரிவுரை செய்ய முயலுகிறேன். பரமேஸ்வரன் கண்ணாலே காண முடியாதவன், தேவர்களுக்கு அறியவன். எத்தனையோ காலம் தவத்தில இருக்கின்ற துணிவர்களுக்கும் காண முடியாதவன். அப்படிப்பட்ட கடவுள் இந்த நில உலகத்திலே மனிதராக இருந்த மாணிக்க வாசகருக்கு அவன் எழுந்தருளி வந்து ஆச்சாரிய மூர்த்தமாக வந்து எல்லையில்லாத அருளை பொழிந்து அதன் மூலமாக மாணிக்க வாசகரை சிவமாக ஆக்கி அவர் மூலமாக இந்த நாட்டுக்கு ஒரு பெரிய செல்வத்தை தந்தான் சிவபெருமான். அந்த செல்வந்தான் இந்த திருவாசகம். அப்படி திருவாசகத்திலே தான் பெற்ற பெயர்த்தை தனக்கு சிவபெருமான் செய்தருளிய அந்த கருணையை சொல்லி பல இடங்களிலே மகிழ்கின்றார் மாணிக்க வாசகர். அப்படி தனக்கு செய்த அந்த கருணையை சொல்லி அவனுடைய அருளை சொல்லி அவனுடைய ஒரு பேரருளுக்கு அவனுடைய கிருபைக்கு ஓமையாக மேகத்தை சொல்லி அவன் வாழ்க என்று இந்த ஒரு பகுதியிலே முடிக்கிறார். அப்படி அவன் செய்த கருணையை ஒரு உருவகமாக ஒரு அற்புதமான ஒரு சொற்களாலே அந்த கருணையை சொல்லி நமக்கு விளக்குகிறார். பரமேஸ்வரன் பரமானந்த பழங்கடலாக விளங்குகிறார். கடல் என்றால் அளவுபடாதது, கடலை ஆழமோ அகலமோ காண முடியாமல் இருக்கும். அப்படிப்பட்ட கடல் இந்த கடல் எப்படி என்று கேட்டால் இது ஆனந்த கடல். இப்ப நம்ம கண்ணாலே காண்கின்ற கடல் உப்புக்கடல், அதை உண்ண முடியாது. இந்த கடல் என்ன கடல் என்று கேட்டால் பழங்கடல், பரமானந்த பழங்கடல். பழங்கடல் என்று சொன்னால் ஒரு குறிப்பிட்ட காலத்திலே இந்த கடல் உண்டானதல்ல, எப்போதும் உள்ள கடல். அது ஆனந்த கடல். ஆனந்தம் தனக்கு மேலே இதற்கு மேலே ஒரு ஆனந்தம் இல்லாதபடிக்கு ஆனந்தமாயிருப்பது, அதனால பரமானந்த பழங்கடல். ஆனந்தம் என்றாலே இன்பம் என்று பொருள். அந்த இன்பம் மேலான இன்பம், அதற்கு மேல ஒரு இன்பம் ஆனந்தம் இல்லை என்று சொல்லும்படியாக விளங்குகின்ற பரமானந்த பழங்கடல். அப்படிப்பட்ட கடலானது பரமானந்த பழங்கடல். அதுவே அப்பேரை சொல்லல, பரமேஸ்வரன், முக்கண்ணன், கங்காதரன், சதாசிவன் பேரை சொல்லாமலே அந்த சுவாமி எப்படி சொல்லுகிறார் என்று கேட்டால், குமலைக்கண்ணி குரன் காண்க அவளுந்தான் உடனே காண்க என்று சொல்லி அடுத்தாற் போல பரமானந்த பழங்கடல் அதுவே கருமாமுகில் இருந்து தோன்றி. அந்த பரமானந்த பழங்கடல் அதுவே கருவாமுகில் தோன்றி. கடலானது உபகாரம் உலகத்துக்கு செய்ய வேண்டுமானால் அந்த கடல் மேலே போகணும், கீழே இருக்கிற கடல் ஆகாயத்துக்கு போகணும். ஆகாயத்துக்கு சென்று அந்த ஆகாயத்தின் வழியாக நின்று உலகத்துக்கு மழையை பொழிவிக்கும். இந்த கடலும் அதே போலத்தான் பரமானந்த பழங்கடல் அதுவே கருமாமுகில் தோன்றி. அதனால கருத்த மேகமாக தோன்றி, முகில்னா மேகம், கருமாமுகில் தோன்றி. கருமாமுகில் தோன்றி என்பது கருத்த மேகம் என்பது அவனுடைய கருணையை பற்றி சொல்லுவது. இப்ப அம்பாளை பற்றி சொன்னா அவன் என்னமா இருப்பான்னா கருப்பா இருப்பா, நீல நிறமா இருப்பா, பச்சையா இருப்பான்னு தான் சொல்லுவார். அம்பாளை சிவப்புன்னு சொல்றது இல்லை, எல்லா நிறமும் அவளுக்கு உண்டு, எந்த நிறம் வேணாலும் எடுத்துக்குவா, அது வேற. நம்ம ஒரே நிறமா தான் இருக்க முடியும், கருப்பு கருப்பு தான், சிவப்பு சிவப்பு தான். கருப்பா இருக்கிறவன் சிவப்பாகலாம்னா முடியுதா? இல்லை. அவன் எல்லா நிறமும் அவளுக்கு உரியது. சாமி பஞ்சவர்ணேஸ்வரர்னா அவளும் பஞ்சவர்ணேஸ்வரி தான். அப்படி பரமானந்த பழங்கடல் என்ன பண்ணியது என்று கேட்டால் கருத்த மேகமாக தோன்றியது. கருத்த மேகமாக கருத்த மேகம் என்பது கருணையோடு கூடிய அம்பாளோடு கூடிய ஒரு மேகமாக சென்றது. அப்படி சென்று அந்த மேகம் திருவாரூரும் வரை வர இல்லை. அதனால திரு என்கின்ற முத்தி செல்வத்தை வழங்குவதாயிருக்கின்ற பெருந்துறை என்கின்ற மலையின் மேல் ஏறி திருப்பெருந்துறையை மலையாக உருவகம் பண்றார். மேகமானது என்ன செய்யும் என்று கேட்டால் மலையை சார்ந்து, மலையை சார்ந்து மலையில் படிந்து மழையை பொழியும். மேகமானது மலையை படிந்து, மலையில் படிந்து, மலையில் படிந்து மழையை பொழியும், விளங்குதா? அதனாலே திருவாரூருந்துறை வரையில் ஏறி, வரை என்றால் மலை. இந்த மேகமானது திருப்பெருந்துறையாகிய மலையின் மேல் ஏறி ஏறி திருத்தகு மின்மொழி திசை திசை விரிய. அப்படி மேகம் உண்டான உடனே என்ன வரும் என்று கேட்டால் மின்னல் வரும். அது அழகிய திருத்த
சித்தகு மின்னொளி அழகிய அவருடைய பிரகாச திருமேனி பிரகாசம், அந்த சுவாமியினுடைய திருமேனி பிரகாசம் மின்னல் போல விளங்கி அவருடைய திருமேனிய மின்னல் என்று வருணிக்கிறார். அவனை மின்னல் என்று சொன்னாலும் பொருந்தும், நெருப்பு என்று சொன்னாலும் பொருந்தும், சூரியன் என்று சொன்னாலும் பொருந்தும், அதனால அதற்கு மேலும் பொருந்தும் அந்த ஒளி. திருத்தக மின்னொளி திசை திசை விரியும், அதனால அந்த பிரகாசமானது அந்த திசை முழுவதும் வீசும்படியாக எழுந்தொருளியிருந்தான் சுவாமி இங்கே திருப்பெருந்துறையில். திருத்தக மின்னொளி திசை திசை விரிய, அப்படி மின்னல் வந்த உடனே என்ன வரும் என்று கேட்ட, என்ன ஆகும் என்று கேட்டால், இந்த சர்ப்பங்கள் எல்லாம் மின்னல் ஒளியை கண்ட உடனே ஓடி பதிந்து, இடி முழக்கம் கேட்டாலும் மின்னலை கண்டாலும் அந்த சர்ப்பங்கள் எல்லாம் அது இருக்கிறடம் தெரியாமல் ஓடி போய் ஒளிந்து. அதுபோல இந்த திருமேனி பிரகாசத்தை அடியன் கண்ட உடனே ஐம்புல பந்தனையாகிய வாழரவு இருந்து ஓடி போயிட்டது. ஐம்புல ஐம்புல மெய்வாய்கள் மூக்குச்சுவியாகிய ஐம்புலன்களையும் பாம்புறார், ஐம்புலனையும் பாம்பு, ஐம்புல பந்தனை ஐந்து புலன்களும், அது ஒவ்வொரு புலன்களும் நம்ம என்ன பண்ணுதுன்னா ஏமாத்துது. ஒவ்வொரு புலன்களும் அதது வழியிலே நம்ம இழுத்து, இப்ப நம்ம வேறு புலன் வேறு தானே, கண்ணு வேற நம்ம வேற, மூக்கு வேற நம்ம வேற, காது வேற நம்ம வேற, இந்த புலன்கள் எல்லாம் என்ன செய்யறது என்று கேட்டால் அதது இஷ்டத்துக்கு நம்ம இழுத்து அதுல கெடுதல் வந்தாலும் அனுபவிக்க நம்மளை விளங்குதா. ஆகையினால அது ஐம்புல பந்தனைங்கிறார். ஐம்புலன்களாலே ஐம்புலன்கள் வந்து நம்மை கட்டுப்படுத்தி அதன் மூலமாக துன்பத்தை கொடுப்பதனால அதை வாழ அறவுங்கிறார், விஷம். ஐம்புல பந்தனை வாழ அறிவு. அந்த திருமேனி பிரகாசத்தை கண்ட உடனேயே, அந்த திருமேனி ஒளிய கண்ட உடனேயே, அந்த மின்னலை கண்ட உடனே இந்த ஐம்புலன்களும் தன்னுடைய சேட்டைகளை அடக்கி கொண்டது. ஐம்புல பந்தனை வாழ அறிவுரிய இடக்கும் கருமுருட்டு ஏனப்பின் கானகத்தே நடக்கும் திருவடி எந்தலைமையில் இட்டமையால் கடக்கும் திரள் ஐவர் கண்டகரதம் வல்லாட்டை அடக்கும் குலாத்தில் ஆண்டாரை கொண்டன்று என்பது திருவாசகம் குலாப்பத்து. ஆயினாலே இப்பொழுது சாதாரணமானவர்களுக்கு புலன்கள் அதாவது போல அதிர்ஷ்டம் போல சேட்டைகளை செய்யும், சாதாரண மக்களை புலன்களுக்கு எடுக்கும், ஞானிகளே அந்த புலன்களும் ஒண்ணும் பண்ணாது. அருள் பெற்ற ஞானிகளுக்கு புலன்களை அவர்கள் சொன்னபடி கேட்கும், புலன்கள் அவர்கள் சொன்னபடி கேட்கும். அஞ்ஞானிகள் புலன்கள் சொன்னபடி கேட்பார்கள், புலன்கள் சொன்னபடி கேட்பவர்கள் அஞ்ஞானிகள், புலன்களை தான் சொன்னபடி நடத்துவர்கள் விஞ்ஞானிகள், விளங்குதா. ஆகையினாலே இப்படி ஐம்புல பந்தனை வாழறவு இல்லைய, அப்படி வாழறவு இருந்ததா இருந்த உடனே வெந்துயர் கோடை மாத்தலை கரப்பால இப்படி மேகம் வந்தது, திருவாரூரந்தர் வரையில் ஏறியது, திருத்தகுமனுடைய திசை திசை விரிந்தது, ஐம்புல பந்தனை வாழறவு இருந்தது, அதற்கு மேல கொடிய வெப்பம் வெந்துயர் கோடை கோடை வெப்பமாகி கோடை வெப்பமாக இருந்து துன்பத்தை தந்த துயரம் உயிருக்கு உள்ளத்துக்கு உடம்புக்கு இருந்த துன்பங்கள் எல்லாமே, உள்ளத்துக்கு உடம்புக்கு இருந்த துயரங்கள், உள்ளத்துக்கு உடம்புக்கு இருந்த துயரங்கள் எல்லாமே வெந்துயர் கோடை மாத்தலை கரப்ப. அதனால வெப்பத்திலே ஒருவன் சென்றானால் அவன் படாத வாடுபடுவான். வெப்பத்திலே ஒருவன் செல்லும் போது என்னமா இருக்கும், அதிகமான துன்பம், எப்பொழுது நிழலை அடைவோ, எப்பொழுது நிழல் அடைவோ, எப்பொழுது காற்று கிடைக்கும் என்று சொல்லி நாம் வந்து துன்பத்தை அடைவது நன்றாக தெரியும். அந்த வெந்துயர் கோடை என்பதுதான் உள்ளத்துக்கும் உடம்புக்கு உண்டாகிய துன்பங்கள், அது கால காயக்கலேசம் புஞ்சி கலேசம் என்பார் அருணகிரினார். வெந்துயர் கோடை மாத்தலை கரப்பால பிறவியாகிய கோடை என்று சொல்லுவது, கோடை வெயில், கோடை கோடை காலம், வெயில் காலம், இது கார்காலம், இப்ப கார்காலம், கோடை காலம் என்பது பங்குனி சித்திரை வையாசி அந்த காலங்கள், வெயில் காலம் கொடுமையான வெயில் காலம், அதுல எல்லாம் ஒரு தன் 10 மைல் வெயில்ல காட்டில் நடந்தானே என்னமா இருப்பான், ஆளு காலியான ஆள் ஆயிடுவான். அதனால அப்படிப்பட்ட அந்த வெப்பம் துன்பமாகிய வெப்பம் துன்பமாகிய வெப்ப கோடைகள் வெந்துயர் கோடை பெரிய விரிந்து விரிந்து இருந்த அந்த வெப்பங்கள் எல்லாம் ஒளிந்து போக, விரிந்து இருந்த துன்பங்கள் எல்லாம் ஒளிந்து போக, இது இப்ப நான் சொன்னது உங்களுக்கு விளங்குதா. அதனால பிறவியாகிய வெப்பம் ஒளிந்து போக, விரிந்திருந்த உள்ள துயரங்கள் எல்லாம் ஒளிந்து போக, வெந்துயர் கோடை துயர்னா புரியுதா, துயரம் வெந்துயர் கோடை மாத்தலை கரப்ப, அது தன் விரிந்த தலையை சுருக்கி கொள்ள அந்த வெப்பங்கள் எல்லாம் ஓடிப்போம். வெந்துயர் கோடை நீண்ட அழகு பொருந்திய தோன்றி என்கின்ற ஒரு பூக்கள், மழைக்காலத்துல தோன்றி என்கின்ற ஒரு பூக்கள் இருக்கிறதா, அது உங்களுக்கு நமக்கு தெரியல, தோன்றி பூன்னு இருக்கு,
அந்த தோன்றி பூ தோன்ற நீடலில் தோன்றி வாழொளி மிளிற, அப்படி தோன்றி பூ தோன்றி தோன்றி பூ தோன்றி அது பிரகாசத்தை செய்ய, இப்படி தோன்றி பூ தோன்றி பிரகாசத்தை செய்ய எந்த பிறவியில் கோபம் இருக்கு. அப்படி தோன்றி பூ தோன்றி தோன்றியது அது கார்காலத்தால் தோன்றுகிற பூ. அதே சமயத்துல ஏராளமான இந்திரகோப பூச்சிகள் உண்டாகும், ஏராளமான பூச்சிகள் இந்திரகோபம்னு உங்களுக்கு தெரிய, வண்டுகள் பூச்சிகள் நிறைய உண்டாகும் கார்காலத்தில், நிறைய உண்டாகும். அந்த பூச்சிக்கு இந்திரகோபம்னு பேரா, அது அளவில்லாததாக உண்டாகும், உற்பத்தியாகும், அளவில்லாததாக உற்பத்தியாகும். அதுபோல என்னுடைய அளவில்லாத பிறவியிலே சிவபெருமான் கோபித்து எந்த பிறவியில் கோபம் முகுத்து, பிறவியில் எந்த பிறவியில் கோபம் முகுத்து என்னுடைய பிறவியைப் போல இந்திரகோப பூச்சிகள் மிகுந்து, இந்திரகோப பூச்சியைப் போல என்னுடைய பிறவி அதிகமானது. அப்படி எண்ணில்லாத பிறவி, எத்தனையோ பிறவி எடுத்திருக்கிறோம் அல்லவா, அத்தனை பிறவிகளையும் அந்த இந்திரகோப பூச்சியாக நினைக்கிறார். இந்திரகோப பூச்சி அளவில்லாமல் தோன்றுவது போல அளவில்லாத பிறவி எடுத்திருக்கிறோம் அல்லவா, அந்த அளவில்லாத பிறவியின் மேல சிவபெருமான் கோபித்தாராம், பிறவியை கோபித்தாராம், பிறவியை எந்த பிறவியில் கோபம் மிகுத்து. அப்படி பிறவியை அவன் கோபித்தான்னா என்ன ஆகும், பிறவி இல்லாமல் தொலைந்து போயிடும். எந்த பிறவியில் கோபம் மிகுத்து, இந்திரகோப பூச்சியே அது இந்திரகோபம்னு பேர், அந்த பூச்சிக்கு பேர். அதை எப்படி சொல்றானா, என்னுடைய பிறவியாகிய இந்திரகோபத்து பூச்சியை கோபித்து, பிறவியை கோபித்து, எந்த பிறவியில் கோபம் மிகுத்து, முரசிந்து மாப்பெரும் கருணையில் முழங்கி. அதற்கு மேலே அவன் முரசு என்கின்ற வாத்தியத்தை முழக்கினார் போல அளவில்லாத மாப்பெரும் கருணையில் முழங்கி, அளவில்லாத கருணையில் முழங்கி. கையால் அளவில்லாத கருணையில் முழங்கி என்றால் அவனுடைய உபதேசமாகிய அந்த வாக்கியம் அதால முரசு எரிந்தார் போன்று கருணை பிரவாகமாக அவனுடைய உபதேச வாக்கியங்கள் என்னுடைய செவியிலே புகுந்தன என்பது எந்த பிறவியத்து முரசெறிந்து மாப்பெரும் கருணையில் முழங்கி. முழங்கி என்பது வசனத்தை சொல்லி, உபதேச வார்த்தையை சொல்லி. பூப்புரை அஞ்சலி காந்தல் காட்ட, அந்த கார்காலத்துல என்ன தோன்றுவென்றால் காந்தல் என்கின்ற ஒரு வகையான பூக்களும் தோன்றும். அது எப்படி இருக்குமா, கை போல இருக்குமா, அந்த பூ காந்தல்ங்கிறது கை போல இருக்குமா, காந்தல் பூ என்பது கை போல இருக்குமா. அதனால அவனை கண்ட உடனே நான் அடியேன் அஞ்சலி செய்கிறேன், அஞ்சலி செய்ய. கார்காலத்துல தோன்றுகிற பூவை பத்தி சொல்லி, காந்தல் பூவை சொல்லி, பூப்புரை அஞ்சலி காந்தல் காட்ட. அதனால பூ என்கின்ற தாமரை பூ போன்ற நிறத்தையுடையதாய் காந்தல் பூக்கள் அதனால அஞ்சலியை காட்ட நமஸ்காரத்தை செய்யும், நமஸ்காரத்தை செய்ய பூப்புரை அஞ்சலி காந்தல் காட்ட. அப்படி அஞ்சலியை செய்ய, அஞ்சலி என்பது சிரத்திலே குவிப்பது, அஞ்சலி என்பது முடிமேலே அஞ்சலி செய்வோர்கள் நேயக்கார என்பது திருப்புகள், முடிமேலே அஞ்சலி செய்வோர்கள் நேயக்கார. அப்படி பூப்புரை அஞ்சலி காந்தல் காட்ட எஞ்சா இன்னொரு நுண்டுடி உள்ள, எஞ்சா இன்னொரு நுண்டுடி உள்ள, குறைவில்லாத இன்னருளாகிய திருவருளாகிய சிறிய துளிகளை பெய்ய, துளிகளை பெய்ய. இப்பதான் துளி பெய்ய ஆரம்பிச்சிருக்கு, இப்பதான் துளி பெய்ய ஆரம்பிச்சு. பரமானந்த பழங்கடலதுவே கருமா முயலில் தோன்றி திருவாரூருந்தர வரையிலேறி திருத்தக மின்னொழி திசை திசைவிரிய ஐம்புல பந்தனை வாழர வீரிய வெந்துயர் கோட மாத்தலகரப்ப நீடொழி தோன்றி வானொலி மனித எந்த பிறவியில் கோபம் முகுத்து முரசிருந்து மாப்பெரும் கருணையில் முழங்கி பூப்பொறையஞ்சலி காந்தல் காட்ட எஞ்சா இன்னொரு நுண்துளி உள்ள. மழை இறங்கி விட்டது, மழை இறங்கி விட்டது. எஞ்சா இன்னொரு, எஞ்சா இன்னருனா குறைவில்லாத இன்னருளாகிய மழையை பொழி, எஞ்சா இன்னருள் நுண்குழி உள்ள. அப்படி பெய்த அந்த வாக்கியமானது செஞ்சுடர் வெள்ளம், அப்படி துளியாக பெய்தது பெரிய வெள்ளமாக பெரியது. அவன் செய்த கருணையானது அடியனுக்கு அளவில்லாத வெள்ளம் போல பெரியது. அது செஞ்சுடர் வெள்ளம் என்றார், செஞ்சுடர் என்றால் இவர் பாடியது திருவாசகம் தானே, திருவாசகம் செஞ்சொல், செஞ்சொல் திருவாசகம், செஞ்சுடர் வெள்ளம், செஞ்சுடர் வெள்ளம் என்று சொன்னால் கையாலே அது வந்து இந்த ஒளிக்கு சொல்லுவது, பிரகாசத்துக்கு சொல்லுவது, அந்த அந்த வெள்ளத்தினுடைய பிரகாசத்து ஒளிக்கு சொல்லுவது. செஞ்சுடர் வெள்ளம் திசை திசை விட்ட வரையுடன் எங்கு பார்த்தாலும் வெள்ளக்காடாக இருந்தது. மழை அதிகமாக பெய்து விட்டா என்ன சொல்றான், எங்கு பார்த்தாலும் வெள்ளக்காடாக. இப்ப நான் வரும்போது கூட ஒரு இடத்துல கேட்டேன், அது என்ன காவிரியான்னு கேட்டேன். அந்த அளவுக்கு பெய்து அங்க தண்ணீர் தேங்கி நிற்கிறது. அந்த அளவுக்கு திருவருளை இப்படி பொழிந்தான், அந்த திருவருள் பெருகியது,
பெருகிய திருவருளானது திசை முழுவதும் விரிந்தது. எங்கு பார்த்தாலும் அந்த திருவருளுடைய பிரகாசம் நிறைந்திருந்தது. செஞ்சுடர் வெள்ளம் திசை திசை திவிட்ட வரையுற, திவிட்ட திவிட்ட என்றால் நிரம்ப, எங்கு பார்த்தாலும் திருவருள் நிரம்ப, திருவருளாகிய வெள்ளம் நிரம்பி இருக்க, திருவருளாகிய வெள்ளம் நிரம்பி இருக்க, செஞ்சுடர் வெள்ளம் திசை திசை திவிட்ட வரையுற. வரையுற என்றால் மலை போல உயர, அந்த திருவருளானது உயர்வாக மலை போல உயர, மலை போல உயர்வாக இருக்க வரையுற. கேதக்கூட்டம் கையறவும், கேதக்கூட்டம் என்பது கேதம் என்கிற

0: அதனாலே மனம் வாக்கு மூன்றையும் காய மூன்றையும் தூய்மையாக வைத்துக்கொள்ளும். கேத குற்றம் கையற ஓங்கி, அதனால அந்த கேதமாகிய குற்றங்கள் பெரிய பள்ளம் போல ஆழமாக இருந்தது. ஆழமாக இருந்தனா அதிகமாக இருந்தது. இந்த கெட்ட எண்ணங்கள், கெட்ட குணங்கள், அந்த கெட்ட குணங்கள் எல்லாம் கையற தூர்ந்து போக, கேத குற்றம் கையற திருவருள் வந்து நிரம்பிருச்சுன்னா அங்க இருக்கிற கெட்ட குணங்கள் எல்லாம் ஓடி போகும். வெளிச்சம் வந்துருச்சுன்னா இருள் ஓடி போகுது போல. வெளிச்சம் வந்துருச்சுன்னு வச்சுக்க, எவ்வளவு இருந்தாலும் சரி, இருள் எவ்வளவு இருந்தாலும் சரி, வெளிச்சம் வந்துருச்சுன்னு வச்சுக்கப்ப இருள் எவ்வளவு இருந்தாலும் சரி, அவ்வளவு வெளிச்சம் வர்ற நேரமும் இருள் ஓடுற நேரமும் ஒரே நேரம். வெளிச்சம் வந்து அப்புறம் ஒரு அரை மணி நேரம் கழிச்சு இருள் போச்சுன்னு இல்லை, வெளிச்சம் வந்துச்சு இருள் போயிடுச்சு. கேத குட்டம் கையற ஓங்கி, அதனால கேதங்க என்கிற கெட்ட குணங்களாகிய குழிகள் நிரம்பி தூர்ந்து போக, கெட்ட குணங்களாகிய குழிகள், குட்டம்னா குடம், குடம் குட்டம்னா குடம், அது தூர்ந்து போச்சு. கேத குட்டம் கையற ஓங்கி, கையற ஓங்கி என்றால் கையற என்றால் தூர்ந்து, அதற்கு மேலே ஓங்கி, அதனால ஓங்கி என்பது திருவுருள் அதற்கு மேலே நிரம்பி விட்டது. அந்த குழியை தூர்த்து அதுக்கு மேல திருவுருள் அதிகமாகி விட்டது. கேத குட்டம் கையற ஓங்கி, இருமுச்சமயத்து உருவே தேறினை, இப்படி வெள்ளம், இப்படி கருணை வெள்ளம், இப்படி பேரானந்த பெருவெள்ளம், இப்படி எங்கு பார்த்தாலும் நிரம்பி வழிந்து பொங்கி கொண்டு இருக்கிறது. இது அப்படியே வச்சுக்கோங்க. பேரானந்த சிவபோகம் என்னும் பேரின்ப வெள்ளம் பொங்கி ததும்பி பூரணமாய் ஏக உருவாய் கிடக்குது ஐயோ என்பது தாய்மான ஒரு பாட்டு. சிவபோகம் என்னும் பேரின்ப வெள்ளம், இது பேரின்ப வெள்ளம்னு பேரு. இந்த பேரின்ப வெள்ளம் பொங்கி ததும்பி பூரணமாய் எங்கு பார்த்தாலும் இப்படி இருக்க, இந்த வெள்ளம் இருக்கின்ற இடம் தெரியாமல் வெள்ளத்துக்கு அப்பாற்பட்டு வெள்ளம் இருக்கின்ற இந்த தண்ணீரை உண்ண தெரியாமல், இந்த அமுத கடலை உண்ண தெரியாமல் சில மான் கூட்டங்கள், சில மான் கூட்டங்கள், அந்த மான் கூட்டங்கள் யாரார் என்று கேட்டால் உலகாயனம், பௌத்தம், சமணம், பாஞ்சராத்திரம் முதலாகிய மற்ற சமயவாதிகள், அவையெல்லாம் மான்களாம். அந்த மான் கூட்டங்கள் என்ன பண்ணுகிறது என்று கேட்டால், அதனால இந்த வெள்ளத்துக்கிட்ட வராம இந்த தண்ணீர் இவ்வளவு பரமார்ந்த புலங்கடலாகிய வெள்ளம் இப்படி வலிந்து பொங்கி இருக்க, இதை விட்டு விட்டு வெள்ளம் இல்லாத பாலை நிலத்திலே சென்று அங்கே காணலை நீர் என்று நம்பி, காணல் இருந்துவாரு வெயில் மத்தியானத்துல பாத்தீங்கன்னா பங்குனி மாசத்துல தெரியும் காணல் தக தக தக தக தகன்னு ஓடும். தூரத்துல பார்த்தா நீர் மாறுதா தண்ணீர் மாறுதா இருக்கு உடம்பு. அது சடங்கொண்ட சாத்திரத்தார் சாக்கியர் சமன் குண்டர், சடங்கொண்ட சாத்திரத்தார் சாக்கியர் சமன் குண்டர் மடங்கொண்ட நெஞ்சினராய் மயங்கியூர் பேய்த்தேர்ப்பு, அந்த காணல இருக்க பேய்த்தேர்னு சொல்றது, பூத்தாரும் பொய்கை புனலிதுவே என கருதி பேய்த்தேர் முகக்கூறும் பேதை குணம் ஆகாம என்பது திருவாசகம். ஞான சம்பந்தர சடங்கொண்ட சாத்திரத்தார் சாக்கியர் சமன் குண்டர் மற்ற சமயவாதிகள் சாக்கியர் சமன் குண்டர் மடங்கொண்ட நெஞ்சினராய் மயங்கியூர் பேய்த்தேர்ப்பின் குடங்கொண்டு நீர்க்கு செல்வார், குடங்கொண்டு நீர்க்கு செல்வார் போதும் குஞ்சரத்தின் படங்கொண்ட போர்வையினால் பருப்பதம் பரவுதுமே என்பது திருஞான சம்பந்தர் தேவார். அதனாலே அந்த அவர்கள் அறிவில்லாமல் ஏயால் மற்ற தெய்வங்களை நம்பி, மற்ற தெய்வங்களை நம்பி, மற்ற சமயவாதிகள் மற்ற தெய்வங்களை உயிர் ஒர்க்கங்களாகிய செத்து பிறக்கின்ற தெய்வங்களை நம்பி அந்த தெய்வங்கள் அருள் தரும் என்று சொல்லி அந்த தெய்வங்களை நம்பி அலைந்து அருள் பெறாமல் வீணே மடிந்து போய் விடுகிறார்கள் என்பதை இப்படி சொல்றார். அதால இப்படி வெள்ளம் இருக்க, ஆனந்த வெள்ளம் இப்படி நிறைந்து கிடக்க, இதை விட்டு விட்டு அதால வெள்ளம் இல்லாத இடத்திலே சென்று அந்த மான் கூட்டங்கள் அதால தன் காணலை நீர் என்று எண்ணி ஓடுவது போல மற்ற சமயவாதிகள் அருள் தர முடியாத அப்பாவியாயிருக்கின்ற நம்மை போல பிறந்து இறந்து போகின்ற உயிர் வர்க்கங்களை தெய்வங்களாக கடவுளாக நம்பி அதற்கு பின்னாலே சென்று அருள் வராமல் வீணே மடிந்து போகின்றார்கள் என்பதை இருமுச்சமயத்து உருப்பை தீரினை. இருமுச்சமயத்து, இருமுச்சமயம் புரியல, ஆறு சமயம், இருமுச்சமயத்து ஒரு பேய்த்தேரினை, பேய்த்தேருங்கதான் காணல்
1: பேய்த்தேரினை நீர் நசை தர வரும் நெடுங்கண் மான்களம். மான் கூட்டங்கள் நீர் நசை என்றால் தண்ணீரிலே தண்ணீரை விரும்பி, நீரை விரும்பி, நசை என்றால் விரும்பி, நீரை விரும்பி நீர் நசை தர வரும் நெடுங்கண் மான்களம், நீண்ட கண்களை உடைய அந்த மான் கூட்டங்கள் தவப்பெறும் வாயிடை பருகி, அதையாலே தன்னுடைய பெரிய வாயினாலே அந்த காணலை பருகி, காணலை பருகினா தாக அடங்குவான், காணலை பருகினா தாக அடங்குவான்னு தவப்பெருவாய்

0: பறி அந்த தெய்வங்களை நம்பி அந்த தெய்வங்களுக்கு வழிபாடு செய்து பூஜை போட்டு அதன் மூலமாக அருளை பெறலாம் என்று சொல்லுகின்ற அந்த சமயவாதிகளை தவப்பெருவாயிடை பருகி தளர்வோடும் அவப்பெரும் தாவம் நீங்காது அசைந்தனர். காணலை நீர் என்று நம்பி செல்லுகின்ற மான் கூட்டங்கள் போல காணலை நீர் என்று நம்பி செல்லுகின்ற மான் கூட்டங்கள் போல சித்து பிறக்கின்ற தெய்வங்களை கடவுளாக நம்பி அந்த தெய்வங்களுக்கு பின்னாலே அலைந்து வீணே இவர்களும் இறந்து வறந்து வீணே இவர்கள் ஆகின்றார்கள் என்பதை இப்படி சொல்லி காட்டினார். இருமுச்சமய தொரு பெய்தேரினை நீர்நசை தர ஒரு நெடுங்கண் மான்கணம் தவப்பெரு வாயிடை பருகி தளர்வோடும் அவப்பெரும் தாவ நீங்காத சின்ன தாகம் நீங்கவில்லை நீங்காது அசைந்தன் அசைந்தன் என்றால் அயாலே மயங்கி போய்விட்டார் தளர்ந்து போய்விட்டார்கள் அசைந்தன.
1: ஓம் நம சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு shaivam.org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.
2: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்க இருப்பது திருமுறை இசை, தலைப்பு திருமந்திரம் இசை பாராயணம். வழங்குபவர் மலைக்கோட்டை திரு பாலசுப்பிரமணியன் ஓதுவார் அவர்கள். திருச்சிற்றம்பலம்.

படிதோறும் கூனல் மதி மண்டலத்ததில் நீர் கண்டு பூனம் அறுத்தினுள் ஒன்றுடராகமே. ஞானி குடங்குட ஞானத்தில் நான்குமா மோனிக்குவை ஒன்றும் கூடமும் மொகித்து மேனிட்டலா சர்தி வித்தை விளைத்திடும் விளைந்திடும் தானி குலத்தோ சரியே ஞானத்தின் ஞானி நான்குமா ஞானிக்கு

பாகமே சன்மார்க்கம் சாற்றும் ஜன்மார்க்கந்தான் தச்சிவ தத்துவ தோற்றங்களான சுருதி சுடர் கண்டு சீற்றம் ஒழித்து சிவயோக சித்தராயி கூற்றத்தை வென்றார் குறிப்பறிந்தார்களே சைவ பெருமை தனிநாயகன் நந்தி உய்ய வகுத்த குருநெறி ஒன்றுண்டு தெய்வ சிவநெறி நன்மார்க்கம் சேர்ந்துய பைய

செய்யும் குவலையத்தோர்க்கு தரு உத்தி சார் ஊட்டும் சன்மார்க்கந்தானே தெளிவறியாதார் சிவனை அறியார் தெளிவறியாதார் சிவரும் ஆகார் தெளிவறியாதார் சிவமாக மாட்டார் தெளிவறியாதார் தீரா பிறப்பே தானவனாகி தானென்று மறந்தேற்று

கற்காய் நிற்கும் துன்மார்க்கம் விட்ட துரிய துரிசற்ற சன்மார்க்கத்தானவாகும் சன்மார்க்கமே சன்மார்க்கமெய்த வரும் சீடர்க்கு பின்மார்க்கம் ஒன்றும் பெற இயல்வா என்றால் ஒன்றால் இயல்வா ஒன்றால் நன்மார்க்கந்தானே சிவனோடு.

அவத்தையும் உலப் பகுதியும் பின்னிய ஞானமும் பேதாதி வேதம் தன்னோடு கண்டவர் சன்மா

உருவங்கிழையும் ஒருங்கிழப்பாரே லோகச்சமாதியின் உள்ளே அகலிடம் லோகச்சமாதியின் உள்ளே உளரொளி லோகச்சமாதியின் உள்ளே யுகசக்தி உலசக்தி லோக சமாதி உகந்தவரே.

நின்றுள்ளே அகத்து நின்றானே. சத்புத்திர மார்க்கம் மேவிய சத்புத்திர மார்க்கம் ஏதொழில் தவிப்பதாஞ்சான் சகபார்க்கம் சகத்தொழில் ஆவதிரண்டும் அகன்று சகபார்க்க தேவியோடொன்று சன்மார்க்க தெளிவதே பூ.

ஆசத்த சத்புத்திர மார்க்கமாக அருகார்

சமய சமயாபிடேகம் தான சமாதியே சுவாமிபம். பசு பாசம் பசுவானதாகும் இச்சாலோகம், பாசமருளானதாகும் இச்சாமீபம், பாசம் சிவமானதாகும் இச்சாரூபம், பாசங்கரபதி சாயு சிவமே சாயுக்கியமே சாரூபம்.

சுடல் சித்தி சாதனராகுவர் இங்கிவராக விழியற்ற விழிவற்ற யோகமேயே சைலலோகத்தினை சார்ந்த பொழுது சைல

அயோக்கியம். சைவம் சிவனுடன் சம்பந்தம் ஆகுதல், சைவம் சிவனுடன் சம்

0: நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நமஸ் சிவாய.
1: ஓம் சிவாய நமஸ் சைவம் .org இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது திருமந்திரம் விளக்க உரை. தலைப்பு 27 பாடல் முதல் 31 பாடல் வரை. வழங்குபவர் முனைவர் ஜெயபால் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஃ.
2: 27 பாடல். சந்தி எனத்தக்க தாமரைவான் முகத்து அந்தமில் ஈசன் அருள் நமக்கே என்று நந்தியை நாளும் வணங்கப்படும் அவர் புந்தியின் உள்ளே பூந்து நின்றானே. அந்தமில் ஈசன், இறைவன் எங்கே குடியிருக்கிறான்? மனத்திடை மன்னிய மண்ணே. மண்ணே அப்படின்னு சொன்னால் 2 போடணும். அது தமிழில் பார்த்தீங்கன்னா ரன்னகரம்னு சொல்லுவாங்க. வல்லின ரா போட்டு ராவுக்கு அப்புறம் நா வரும், ரன்னகரம்னு சொல்கிறது. மண்ணேன்னு சொன்னால் நிலை பெற்று இருப்பவர், அதான் மன்னன். மனத்திடை மன்னிய மண்ணேன்னா அடியவர்களுடைய உள்ளத்தில் இருக்கிறான். எப்படின்னா புகுந்து நின்றான், இறைவன் உள்ளே புகுந்து நின்றான். நல்லா யோசனை பண்ணுங்க. கற்பனை கடந்த ஜோதியாக இருக்கக்கூடிய இறைவன் ஒரு கருணை வடிவத்தில் தாங்கி வந்து உடைய அடியவர்களுடைய உள்ளத்தில் புகுகிறான் என்று சொன்னால் நாம் அதுக்கு இடம் கொடுத்தா புகுவார். நம்ம இடம் கொடுக்கலன்னா அவர் போக மாட்டார். புகுந்து நின்றான் எங்கே? புந்தியின் உள்ளே. புத்தியினர் மனம் புத்தி சித்தம் அகங்காரம்னு 4 இருக்கு. இது அந்தக்கரணம் அப்படின்னு சொல்றது உண்டு. இந்த அந்தக்கரணங்கள் 4 பேரும் மந்திரி மாதிரி, உயிர் ராஜா மாதிரி. அந்த காலத்தை சொல்லிட்டு இருக்கேன். அந்த காலத்தில் ராஜா எல்லாம் அந்த காலத்தில் தானே. ஒரு அரசன் மந்திரிகளை கொண்டு ஆலோசனை நடத்துவது போல உயிர் அந்தகரணங்களை கொண்டு ஆட்சி நடத்துகிறது. அதுதான் அந்த கரணம் அவற்றில் ஒன்று அன்று. அவை சந்தித்தது ஆன்மா சகசமலத்து உணராது அமைச்சு அரசு ஏய்ப்ப நின்று அஞ்சு அவத்தைத்தின்னு சொல்லி சிவஞான போதத்தில் 4 நூற்பா. அப்போ மனம் புத்தி சித்தம் அகங்காரம்னு 4 நிலையில் உண்டு. அதில் புத்தி என்ன செய்யும்னா கிளாரிஃபை பண்ணும். அதாவது கிளாரிஃபை பண்ணுறதே புத்தி தான். நல்லதா கெடுதலா? ஒரு பொருளை வாங்கலாமா வேணாமா? இந்த பொருள் வந்து இந்த விலைக்கு தகுமா தகாதா? இந்த கோயிலுக்கு போகலாமா வேணாமா? இறைவனை வணங்கலாமா வேணாமா? இதெல்லாம் அலசி ஆராயறது எது? இறைவன் என்ன பண்ணிடுறாரு? இந்த சந்தேகத்தை கொடுக்கறது புத்தி தான். யோகத்தில் நல்லா யோகம் பண்ணிட்டு வந்திருப்போம், அதே மேல்நிலைக்கு போவோம். போய்கிட்டே இருக்கும் பொழுது ஒரு காட்சி கிடைக்கும். இந்த புத்தி என்ன பண்ணும்? அந்த காட்சியை போய் ஆராய்ச்சி பண்ணும். அதோடு சரி, அது எத்தனை வருஷம் ஆனாலும் அந்த திரும்பி அந்த காட்சி வராது. யோகத்துக்கு முட்டுக்கட்டே புத்தி தான். அந்த புத்தியில் போய் கடவுள் உட்காந்துப்பார். அதான் ஒரு நிறைய மனம்னுங்க. யாருடைய மனம் பார்த்தா, யாருடைய புத்தினா நந்தியை நாளும் வணங்கப்படும் அவர் புந்தி. இறைவனை தினந்தோறும் வணங்குறவருடைய புத்தியில் போய் கடவுளை உட்காந்துக்கிறார். என்னையா புத்தி சரியில்லை? யாருக்கு? இறைவனை வணங்காதவர்களுக்கு. இறைவனை வணங்குறவர்களுக்கு புத்தி தெளிவாக இருக்குன்னு சொல்கிறோமா இல்லையா? அந்தமில் ஈசன் அருள் நமக்கே என்று. இந்த எவ்வளவு க்ளோஸ் பாருங்க. இறைவனுடன் நெருக்கமாக உறவு வைத்து கொண்டுள்ளவர்களுடைய புத்தியிலே இறைவன் தானே வந்து உள்ள போடுறாங்க. இப்போ தினசரி வழிபாடு தேவை. இப்போ நம்ம வந்து இது எப்படி வச்சிருக்கோம்னா, வார வழிபாடு, மாத வழிபாடு, அப்புறம் சிறப்பு வழிபாடு, அப்புறம் சார் இது ஒரு புறம் இருக்கட்டும், மனசு சரியில்லை அதனால கோயிலுக்கு போகிறேன், இந்த மாதிரி விட்டு விட்டு வணங்குறவங்க வந்து அதிகமாக இருக்காங்க. தினந்தோறும் இறைவனை வழிபடுகின்ற ஒரு வாழ்க்கை முறை நமக்கு வேணும். அப்படி வழிபடுகின்ற அடியவர்களுக்கு இறைவனே வழித்துணையாக இருக்கிறான். ஒரு பாதைக்கு போயிட்டு இருக்கோம், நல்ல பாதையா கரடமுருடான பாதையா நமக்கு தெரியாது. இது எல்லாம் மறைபொருளா இருக்கு, நல்லா ஞாபகம் வச்சுங்க. நம்முடைய வாழ்க்கை எல்லாமே மறைபொருளா இருக்கு. நாளைக்கு என்ன நடக்கும் தெரியல, எதுவுமே தெரியல. அப்போ ஒரு வெளிச்சம் வேணும், வழிகா முன்னாடியே வழிகாட்டணும். இந்த பாதைக்கு போ, இந்த பாதைக்கு போக வேண்டாம். இந்த இதில் பார்த்தீங்கன்னா இந்த திருமண தகவல் மையம் நிறைய வந்திருக்கு. இப்போ முன்னெல்லாம் கிடையாது திருமண தகவல் மையம்லாம், முன்னெல்லாம் கிடையாது. வீட்டில் விருந்தினர் வருகையெல்லாம் குறைஞ்சி போச்சு, அதனால திருமண தகவல் மையம் அதிகமாயிடுச்சு. இன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா விருந்தினர் வருவாங்க, ரெண்டு நாளைக்கு இருப்பாங்க, இந்த வீட்டில் பெண் இருக்கு, இந்த வீட்டில் மாப்பிள்ள இருக்குன்னு சொல்லுவாங்க. அதனால திருமண தகவல் மையம் தேவையில்லை, இவங்கெல்லாம் நேரடியாக போய் பெண்ணு மாப்பிள்ளை திருமணம் முடிச்சிருவாங்க. அது அந்த காலத்து பழக்கம் எல்லாம். இப்போ எங்கள் எல்லார் வீட்லேயும் இப்போ தனி கொடுத்தோம்தான், தனிமை தான். ஒவ்வொரு வீடும் முதியோர் இல்லமாக இருக்கு. ஒவ்வொரு வீடும் எப்படி இருக்குப்பா, முதியோர் இல்லாமல் தான் இருக்கு. இப்போ அந்த திருமண தகவல் மையம் கொண்டு வருவாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா மண்டை சுத்தம், பெண்ணு மாப்பிள்ளைக்கு அலையன்ஸ் சேர்க்கறது இருக்க. பெண்ணாக இருந்தால் மாப்பிள்ளை வேணும், மாப்பிள்ளை இருந்தால் பெண்ணு வேணும் இல்லையா, எப்படி சேர்க்குறாங்க அதை? குறைந்தபட்சம் ஒரு 30-40 ஆண்டுகள் சேர்ந்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை, அதனுடைய அந்த பெண் ஆண் அந்த வாழ்க்கைக்கு நாளைக்கு நடக்க நமக்கு தெரியுமா? யாருக்கு தெரியும்? கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும், வேறு யாருக்கும் தெரியாது. நமக்கு தெரியாது. உடனே ஒரு இப்போ இந்த காலத்தில் ஜோதிட மையங்கள் நிறைய இருக்கு, அங்கே போய் காட்டுறாங்க. அவர்களால் முழுமையாக சொல்ல முடியாது, நல்லா கேட்டுங்க, முழுமையாக சொல்ல முடியும், ஓரளவுக்கு சொல்லுவாங்க. அப்போ இறை வழிபாட்டில் உள்ளவர்களாக இருந்து சிவனடியார்களாக இருந்தால் அவர்களுடைய குழந்தைகள் வாரிசுகள் இருக்கு இல்லையா, அதை வந்து இந்த மேட்சிங் பார்க்கின்ற பொழுது அந்த சரியான சிந்தனை வரும். ஆராய்ச்சி பண்ணி சொல்லுங்க, ஆய்வு பண்ணி சொல்லுங்க. அவர்களுக்கு இறைவன் வழித்துணையாக இருக்கிறான். அதாவது பாதைய என்ன செஞ்சாரு, அவரு முதல்லைய செப்பனிட்டாரு. இறை வழிபாட்டில் இருப்பவர்களுக்கு பொருந்தாத வரனை இறைவனே தடுத்து விடுகிறான். நல்லா கேட்டுக்கணும். அப்போ வழித்துணையாக இவளுடைய பாதைக்கு வழித்துணையாக இறைவன் வருகிறான். அதான் வான நாடனே வழித்துணை மருந்து, வழித்துணையாக இருப்பவன் இரா காலத்து விளக்கு போல வழித்துணையாக அந்த குடும்பத்துக்கே பாரம்பரியத்துக்கே இறைவன் வழித்துணையாக இருக்கிறான். இணங்கி நின்றான் எங்குமாகி நின்றானும், பிணங்கி நின்றான் பின் முன்னாகி நின்றானும், உணங்கி நின்றான் அமராபதிநாதன், வணங்கி நின்றாருக்கே வழித்துணையாமே, கலந்து நின்றவன் எங்கும் வியாபித்திருப்பவன் எல்லா இடத்திலும் ஊடுருவிருப்பவன். பிணங்குதல்னா மாறுபடுதல் அர்த்தம், ஒரே நேரத்தில் இருக்கம்தான். இளையவனாகவும் இருப்பான், முதியவராகவும் வருவான், இளநிலையிலும் வருவான். பிணங்கி நின்றான் பின் முன்னாகி நின்றான். காலம் இடம் பொருள் எதிலுமே கட்டுப்பட மாட்டான். உணங்கி நின்றான் அமராபதிநாதன், இந்த இறைவனை யார் வழிபட்டு நிற்கிறார்களோ அந்த வழியாக சிவ புண்ணிய நிலையில் யார் ஒருவர் வாழ்கிறார்களோ அவர்களுக்கு வழித்துணையாக இருக்கிறான். இது நிறைய செய்தி சொல்லலாம். பெரிய புராணத்து அடியார்கள் தான் அதுக்கு உதாரணம். இங்கேயாவது முதியவர் வந்து இளையவராக மாற முடியுமா? ஒரு முதியவர் இளையவராக மாற முடியுமா? பியூட்டி பார்லர்ல போனாலும் ஆகாது. இன்னைக்கு ஆண்கள் அழகு நிலையம் தனியா இருக்கு, பெண்கள் அழகு நிலையம் தனியா வந்துருச்சு. தெய்வத்தில் மட்டும்தாங்க இருக்கு. திருநீலகண்டர் வாழ்க்கையை படிச்சு பாருங்க, அவர்களுக்குள் இருக்கக்கூடிய ஒரு ஒரு மனப்பிளவு, அயலறியாது வாழ்ந்தார்கள். அடுத்த வீட்டு கூட தெரியாம அத்தனை காலமும் வாழ்ந்திருக்காங்க. இன்னைக்கெல்லாம் முடியுமா? காப்பில சக்கரை போட்டாலும் குற்றம், போடலனாலும் குற்றம் இல்லை. இன்னைக்கு அல்வாவை சாப்பிட்டுட்டு சக்கரை போடாம காப்பி குடிக்கிறவங்க எத்தனை பேர் தெரியுமா? அப்ப அவங்கள சுகர் பேஷண்ட் சொல்றதா, சுகர் இல்லைன்னு சொல்றதா? இப்ப அவங்களுக்கு காப்பி எப்படி கொடுக்கறது? போட்டு கொடுக்கறதா போடாம கொடுக்கறதா? போட்டாலும் குற்றம், போடாட்டியும் குற்றம். இதுதான் நடந்தது. ஊர் தெரிவே சிரிச்சு போகுது இன்றைய காலம். ஆனா அந்த காலத்துல கணவன் மனைவி அயலறியாது வாழ்ந்தார்கள். அப்போ அந்த அவருடைய வாழ்க்கைய இறைவன் நல்லா கவனிக்கிறார் இல்லையா? நாயன்மாரோட வாழ்க்கை ஒவ்வொரு வாழ்க்கையும் பாருங்க, அவருடைய கடைசி காலகட்டம் வரை இறைவனை அந்த புத்தி கொடுக்கின்ற வரை வழித்துணையாக வருகிறான். துணையாக வந்து எதை கொடுக்கணுமோ அதை கொடுக்குறான் பாருங்க. இப்போ அப்பர் பெருமானுக்கு வயிற்று பசி, யார் கவலைப்படணும்? அப்பர் பெருமானுக்கு வயிற்று பசிக்குது, சாப்பாடு யார் கொடுக்க வேண்டிய பொறுப்பு யார்? இது இறைவன் கொடுக்கணும். கொடுத்தாரா இல்லையா? வயிற்று வலியையும் நீக்கினாரு, வயிற்று பசியையும். எந்த ஊர்ல? திருக்கச்சூராள கோயில். அப்பர் பெருமானுக்காக திரு பயஞ்சலி அக்க திருக்கச்சூராளக்கு சுந்தரர் இருக்கு, திருக்கச்சூராளக்கு சுந்தரர் இருக்கு, திரு பயஞ்சலியில வந்து அப்பர் சாப்பாடு கொடுத்த. அப்போ ஒரு அடியார்களுக்கு எந்தெந்த அடியார்கள் எந்தெந்த ஊருக்கெல்லாம் போயிட்டு இருக்காங்களோ அவர்கள் செல்லுகின்ற வழிகளுக்கு வழியிலெல்லாம் வழித்துணையாக இருப்பவன் யார்? இதை நாயன்மாருடைய வாழ்க்கையால பாருங்க. அப்ப நம்ம வந்து கவலையே பட வேண்டாம். காணனில்லாய் அடியேருக்கு உறவு ஆறு உலர். இதுதான் பின்னாடி வந்தவங்கெல்லாம் யார் எனக்கு உறவு? நல்ல உறவு இறைவனுடைய உறவு தான். இந்த சம்பந்தம்னு சொல்றது, சம்பந்தம்னு சொல்றது. இந்த பந்தம்னா உறவு, சம் நல்ல அர்த்தம், சம்பந்தம் அதாவது திருஞான சம்பந்தம், ஞானத்தோடு தொடர்பு கொண்டதால் ஞான சம்பந்தம், திருஞான சம்பந்தர்னு சொல்லணும். இப்ப என்னன்னா சம்பந்திங்கணும். பந்தம்னா உறவு தானே, புதிய உறவு, நல்ல உறவு. சம்பந்தம், சம்பந்தம் சம்பந்தின்னு சொல்லணும். இப்ப நம்ம அப்படி சொல்றதே இல்லை, எப்படி சொல்றோம்? சம்பந்திங்கிறோம். சரியாத்தான் சொல்றோம்னு தெரியல. மந்தின்னா என்னது? சம்முன்னா நல்ல. இல்ல தெரிஞ்சுதான் சொல்றோமா தெரியாம சொல்றோமான்னு தெரியல, ஆனா உண்மை சொல்றோம். பந்தம்னா உறவுன்னு அர்த்தம். ஞானத்தோடு உறவு கொண்டதனால் ஞான சம்பந்தர் ஆனா. காணன் இல்லாய் அடியேற்கு உறவு ஆறு. நானன் இல்லேன் உன்னை நான் தழுவிக்கொள, கோணன் இல்லாது குணத்தடியார் மனத்து ஆணியன். ஆணியன்ங்கிறது முக்கியமான வார்த்தை. இப்பெல்லாம் ஆணியன் அப்படின்னா இது ஆணியன்னா வங்கியான ஞாபகம் வருது. இத ஒரு காலத்துல நம்ம திருச்சிராப்பள்ளி சபையில பேசும்போதே இதையே சொன்னேன். ஆணியன்னா உறுதினு அர்த்தங்க. அடியார் மனத்து ஆணியன், ஆணியன்.

வயலில் விதையெல்லாம் தெளிச்சிட்டேன், உன்னை நம்பி தான் தெளிச்சிருக்கேன், ஆற்றுல தண்ணி இல்லை, நாளைக்கு நல்லா மழை பெய்யணும், உனக்கு ஒரு தேங்காய் உடை வாங்கி உடைக்கிறேன்னு வேண்டிக்கிட்டேன். எவ்வளவு ஒரு தேங்காய் வாங்கி உடைக்கிறேன், அதென எளிமையான ஒரு வேண்டுதல் வேண்டிக்கிட்டார். வேண்டி வெளில வந்துட்டார், நான் பக்கத்திலே நிற்கிறேன். ஒரு 5 நிமிஷம் கழித்து உள்ளே நுழைகிறார் இன்னொருத்தர், நல்ல செங்கல் காலவா போட்டிருக்காரு, தீ இது வச்சுட்டாரு, இந்த தீ வைப்பாங்கல்ல மூட்டம் போடுறது போட்டு வச்சுட்டார், சூளையில் மூட்டம் போட்டு விளையாறப்பா உனதாப்பா நம்பியிருக்கேன், நாளைக்கு மட்டும் மழை வராத பார்த்து வைப்பேன், உனக்கு ஒரு தேங்காய் உடைக்கிறேன்னு பக்கத்தில் நான் நிற்கிறேன். இவங்க ரெண்டு பேரும் போனதுக்கப்புறம் உள்ள நான் உழைகிறேன், உள்ளேட்ட கேட்டேன், என்னப்பா அவரு மழை வேணும்னாரு, இவர் மழை வேண்டாங்கிறாரு, யாருக்குப்பா உதவி செய்ய போகிறேன்னாரு. அவர் என்ன சொன்னார், எனக்கு பேஞ்சாலும் காய்ஞ்சாலும் எனக்கு ஒரு தேங்காய் உண்டு, உண்டா இல்லையா? அப்போ மழை வரணும் யார்கிட்ட கேட்கணும், கடவுள்கிட்ட தான் கேட்கணும். வானின்று அழைக்கும் மழை போல் இறைவனும் தானின்று அழைக்கும் என்று தயங்குவார், மழை வராம இருக்குமோ அப்படின்னு சந்தேகப்படுபவர்கள் போல இறைவனை கூப்பிட்டால் வராமல் எங்க இருப்பாரோ என்று தயங்குவார்கள் சில பேர். அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி சந்தேகப்படக்கூடாது. ஆண் நின்றரைக்கும் கன்று, இந்த பசுமாடு என்ன பண்ணுவோம், இந்த வீட்டில் கிராமத்தில் பார்த்தா தெரியும், கிராமத்தில் மாடு கன்று வச்சுருக்காங்க பாருங்க, இந்த மாடு வந்து சில நேரத்தில் அழுவும் பார்த்துருக்கீங்களா, யாரை நினச்சி அழுவுது, தன்னுடைய கன்றை நினைத்து அழுவும், தன்னுடைய கன்றை நினைத்து அழுகின்ற தாய் பசுவை போல நாம் இறைவனை நினைந்து அழுதால் கற்றாவின் மனம் போல கசிந்து உருக வேண்டுவனேன்னு, கற்றாவின் மனம்னு கன்றை ஈன்ற தாய் பசு. இந்த கிராமத்துல எல்லாம் நான் பார்த்துருக்கேன், இந்த பசுமாடு அழுவும், அப்பெல்லாம் நான் சின்ன பையனா இருக்கும்போது அது தெரியாது, ஏன் அழுதுன்னு அப்போ தெரியாது, இப்போதான் தெரியுது என்ன அப்படின்னு, திருவாசகம் படித்ததுனால. அது போன்று நம்முடைய திருமூல தேவநாயனார் இறைவனை வேண்டி அழுதிருக்கிறார், அழுதால் உன்னை பெறலாமே ஐயா. அப்படி அழுவது ஈஸியா, அழுது பாருங்க பார்ப்போம், அழுது பாருங்க. அதாவது கிராமத்தில் என்ன பண்ணோம்னா அழுகிறதுக்கெல்லாம் பணம் உண்டு, நான் கூட விளையாட்டாக கேட்பேன், உங்களுக்கு எப்படி கண்ணில் தண்ணி வருது அப்படின்னு. அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா, அவங்க வீட்டில் யாரா இறந்துருப்பாங்கல்ல அதை நினச்சி அழுவாங்களாம், அழுசாரம் வராது. உற்றாரை அன் வேண்டேன், ஊர் வேண்டேன், பேர் வேண்டேன், கற்றாரை அன் வேண்டேன், எல்லாம் வேணாம் வேணான்னு சொன்ன என்ன பண்ணாரு, கற்றாவின் மனம் போல கசிந்து உருகி அந்த மாணிக்க வாசகருக்கு இறைவன் எப்படி காட்சி கொடுத்தாரோ அதுபோன்று திருமூலரும் அழுது அழுது இருக்கிறார். இங்க அழுதல் அப்படிங்கிறது ரெண்டு அழுதல் இருக்கு, ஒன்று சோக கண்ணீரா ஆனந்த கண்ணீரா, ரெண்டு கண்ணீர் இருக்கு. சோக கண்ணீருங்கிறது இந்த பக்கம் வரும், நமக்கெல்லாம் வருது இல்லை, அதான் சோக கண்ணீர். அது இந்த மூக்குக்கும் இந்த மூக்கும் இருக்கு இல்லையா, இந்த பக்கம் வரும், இது நிச்சயமா உப்புகரிக்கும், இது உப்புகரிக்கிறது உப்புகரி. ஆனந்த கண்ணீர் என்பது கடைக்கண் வழியாக வரும், கடைக்கண் இந்த கண்ணீர் உப்பு கரிக்காது. இப்ப நமக்கு வந்து ஆனந்த கண்ணீரா சோக கண்ணீரா, எனக்கு தெரிஞ்சு ஆனந்த கண்ணீர் மாதிரி தெரியல, அதெல்லாம் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி மல்குதல்னா, கண்ணீர் மல்குதல்னா அந்த தண்ணி அந்த கண்ணீர் இருக்கு இல்லையா, அது தண் அந்த கண்ணிலேயே ததும்பி நிற்கணும், கீழே விழக்கூடாது, கீழே விழக்கூடாது, அது கீழே விழுந்தால் ஆனந்த கண்ணீராக இந்த பக்கம் கடைக்கண் வழியாக வந்துடும்.

0: அப்ப பக்தி அழுதுட்டா பக்தி போயிடுது, அழுதுட்டா வெளியாயிடுது, வென்டிலேஷன் ஆயிடுது. அந்த பக்தியை தேக்க வைக்கிறாரு பாருங்க, கண்ணீர் மல்கி.
1: எவ்வளவு பெரிய தத்துவம் எல்லாம் இருக்கு பாருங்க.
0: இப்படி திருமூலர் இறைவனை ஆனந்த கண்ணீரால் அழுது அழைத்தது அவருடைய ஞானத்தை கருதி. யார் ஒருவர் இறைவனை எப்படி வழிபடுகின்றார்களோ அவரவர்களுடைய பக்குவத்திற்கு ஏற்ப, எண்ணத்திற்கு ஏற்ப, நிலைக்கு ஏற்ப இறைவன் வழங்குவான். வேண்டுவார்க்கு வேண்டுவது ஈவான் கண்டாய், நிறைய படிக்கிறான். வேண்டுவார்க்கு தான் வேண்டுவது. நம்ம என்ன வேண்ட போறோம், 100,000 ரூபா பணம் கேட்போம், இல்லை 1,00,000 ரூபா பணம் கேட்போம், அதெல்லாம் கேட்போம், வேற என்ன வேணும்? வேணாமா? அவன் கொடுத்தா உங்களுக்கு என்கிட்ட கொடுத்துருவீங்கள? தகுதி அறிந்து கொடுப்பான். நல்லா கேட்டுங்க, யாராருக்கு எவ்வளவு தேவையோ, எப்பொழுது தேவையோ, எது தேவையோ, இறைவன் அதை நிச்சயமாக கொடுப்பான், தகுதி அறிந்து கொடுப்பான். சித்தர்கள் கேட்கறதுக்கும் ஞானிகள் கேட்கறதுக்கும் நம்ம கேட்கறதுக்கும் நிறைய வித்தியாசம் உண்டு. மன்னகத்தான், மண்ணில் உள்ளவர், நில உலகத்தில் வாழ்கின்றவர்கள் நம்மல். வானகத்தான், வானுலக தேவர்கள். விண்ணகத்தான், விண்ணுலகில் வாழ்பவர்கள். வேதகத்தான், வேதம்னா அறிவுள்ளவர்கள், சித்தர்கள்னு சொல்லலாம். பன்னகத்து இன்னிசை பாடல் பாடல் உற்றாணிக்கே, நல்லா பாருங்க, எல்லாரும் கொடுக்குறாரு. சித்தர்கள், ஞானிகள், யோகிகள், விண்ணுலக வாசிகள், மண்ணுலக வாசிகள், யாராருக்கு என்னென்ன தேவையோ, ஞானிக்கு என்ன தேவையோ அதை கொடுக்குறாரு, சித்தருக்கு என்ன தேவையோ அதை கொடுக்குறாரு. பன்னகத்தின் இசை பாடல் உற்றாணிக்கே, பண்ணும் இசையும் போல கண்ணகத்தே நின்று காதலித்தனி, கண்ணகத்து நின்று. இந்த முக்கியமான இடம், கண்ணகத்தே நின்று அப்படின்னா, ஐயா திருச்சி அமைப்பாளர் இருக்காங்கல்ல, இறைவனை கண்ணில் வைத்து பார்த்தல், இது ஒரு யோகம். இறைவனை கண்ணில் வைத்து பார்த்தல், இது மூணானந்தன வரும்போது சொல்லுகிறது. இறைவன் எங்கே இருக்கிறான்? பண்ணும் இசையும் போல இருக்கிறான். இதுல நம்ம அப்பர் பாட்டில் வரும், பன்னிடை தமிழ் ஒப்பாய். நம்ம தேவார திருவாசகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பண் சுமந்த பாடல், அது கூட சொன்னோம். பண் பாடலை சுமைக்கிறதா, பாடல் பண்ணை சுமைக்கிறதா அப்படின்னு ஒரு கேள்வி. பண் சுமந்த பாடல் தானே, நம்முடைய எல்லா பாடல்களிலும் பண்கள் இருக்கின்றன. அந்த பண்ணையும் பாடலையும் பிரிக்க முடியாது. அதுபோல இறைவன் உணர்வுக்கு உணர்வாக உள்ளே இருக்கிறான். அந்த இறைவனை, கண்ணுக்கு மணியாக இருக்கக்கூடிய இறைவனை கண்ணகத்தே நின்று. கண்ணில் பார்த்தீங்கன்னா ஒரு பாவைன்னு ஒன்று இருக்கும், இந்த பாவை இந்த இல்லைன்னா கண்ணு இல்லைன்னு அர்த்தம். உடம்புல பார்த்தீங்கன்னா உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் நிறைய பார்ட் பார்ட்ஸ் நிறைய இருக்கு இல்லைங்களா, எல்லாம் வளருது. இப்போ கை வளருது, விரல் வளருது, கால் வளருது, மூக்கு எலும்பு கிளம்பு எல்லாம் வளருது இல்லையா, குழந்தை பிறந்ததுலேருந்து. இந்த குழந்தை பிறந்ததுலேருந்து கடைசி காலம் வரை, முதியவராக இறக்கின்ற வரை, உடம்புல உள்ள ஒரே உறுப்பு வளராது, அப்படியே இருக்கும். கண்ணா, கண்ணில் இருக்கக்கூடிய லென்ஸ். என்ன ஒரு குழந்தை பிறந்த அன்னைக்கு என்ன லென்ஸோ அதான் கிழவியா கிழவரா போற வரைக்கும் இறைவன் எப்பொழுதும் எல்லாருக்கும் ஒரே தன்மையாக இருக்கிறான், இருந்து காட்டுகிறான். அதான் கண்ணகத்தில் நின்று கழிதரும் தேனேன்னர். இறைவன் எங்க வச்சு பார்க்கணுமா, கண்ணில் வச்சு பார்க்கணுமா? அப்படி பார்க்கின்ற பொழுதே இறைவன், இறைவனை கண்ணில் பொருத்தி பார்க்க வேண்டும். இது அனுபவத்துல தான் கிடைக்கும். மூணாந்தனம் வரும்பொழுது இந்த கண்ணை எப்படி மேலே கொண்டு போகணுங்கிறத சொல்லித்தரேன். நம்முடைய அறிவு ஒரு எல்லைக்கு உட்பட்ட அறிவு. கடவுளுடைய அறிவு பேரறிவும் பேராற்றலும் உடையது. நம்முடைய அறிவை வைத்துக் கொண்டு இறைவன் எப்படிப்பட்டன் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. சுந்தரரோடு நண்பராக இருந்தவர் சிவபெருமான்
1: இல்லையா?
0: அவரே சொல்றாரு, இன்னதன்மேன் என்று அறிவண்ணா எம்மானேங்கிறார். சிவபெருமான் எப்படிப்பட்டவன் என்று சுந்தரராலே சொல்ல முடியலன்னா நம்ம சொல்ல முடியுமா? ஏன், நம்முடைய மனம், வாக்கு, காயம், அறிவு எல்லாமே ஒரு எல்லைக்கு உட்பட்டது. இறைவன் எல்லையை கடந்தவன். நாம் என்ன செய்யறோம், நமக்காக உருவம் தாங்கி வர்றான். ஒரு உருவத்தில் வைத்து நாம் வழிபடுகின்றோம். அவரவர்களுடைய பக்குவத்திற்கு ஏற்ப அவன் தன்னுடைய திருவுருவங்களை தானே அமைத்துக் கொண்டான். அந்த இறைவனுடைய பேரருளையும் பேராற்றலையும் நம்முடைய அறிவினால் அளக்க முடியாது. ஏதுக்களாலும் எடுத்த முடிவாலும் சோதிக்க வேண்டாம். சுடர் விட்டுடன் எங்கள் சோதியன். ஐயா, இறைவனை எல்லாம் அளக்க முடியாது, அளந்தெல்லாம் பார்க்க முடியாது. ராமகிருஷ்ண பரம் சொல்வார், பரமம்சரே, கடவுளுடைய பேரருளை அளக்குறது எப்படின்னு கேட்டா, ஒரு உப்பு பொம்மை கடலினுடைய ஆழத்தை அளக்கிறதுக்கு முயற்சி பண்ண மாதிரி. அது கடலை போனவனே கரைஞ்சிடும். ஆனால் நம்முடைய அறிவினால் இறைவனை எட்ட முடியும். ஏதோ நம்ம லெவலுக்கு பார்க்குறோம், இறைவன் நமக்கு என்ன காட்டியிருக்கானோ அவ்வளோதான். இப்போ நம்ம கன்னியாகுமரியில் உட்காந்துக்கிட்டு கடலை பார்க்குற மாதிரி தான். ஒரு சில பேர் கோபலம் பீச்சில் போய் கடற்கரையை பார்க்குறாங்க, சில பேர் மெரினா பீச்சில் போய் கடற்கரையை பார்க்குறாங்க. அந்தந்த ஞானிகள், அந்தந்த யோகிகள், அந்தந்த சித்தர்கள், அந்தந்த அறிவாளர்கள் அவரவர்கள் எல்லையில் அந்தந்த பரப்பில் நின்று அவரவர்கள் இறைவனை பார்க்கிறார்கள், அவ்வளவுதான். ஆனால் எல்லாம் எதுவுமே முழுமைன்னு சொல்ல முடியாது. முழுமையான இறைவனை பார்ப்பதற்கு நமக்கு ஏது அறிவு? இன்றைய திருமந்திர வகுப்பு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.
2: ஓம் நம சிவாய். யூ ஆர் லிசனிங் டு shaivam.org ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் shaivam.org. ஓம் நமஸ்சிவா.

சுந்தரர் தேவாரம். நம்பியாரூரர் அஞ்சைக்களத்து அடிகள் அடி பணிந்து இவ்வுலக வாழ்வை நீக்குதல் வேண்டும் என்று வேண்டி தலைக்கு தலைமாலை எனத் தொடங்கும் திருப்பதிகம் பாடி வழிபாடு செய்தனர். திருக்கயிலைப் பெருமான் நம் ஆரூரனை வெள்ளானையில் ஏற்றிக் கொணர்க என்று அருளினர். மால் அயன் முதலாகிய தேவர்கள் திருவஞ்சிக்கடம் சார்ந்து நாயனாரை வணங்கி அருளிப்பாடு எனப் போற்றி ஏவல் என்றனர். நாயனாரும் பணிந்து எழுந்து எதிரேற்று சேரர் பெருமானை எண்ணியவராய் வெள்ளானை மீது ஏறி வான் வழியில் பாடிக்கொண்டே சென்று திருக்கயிலையில் முடித்தருளினர் என்பது வரலாறு. அவ்வமயம் அருளி செய்த திருப்பதிகமே தானினை முன்படைத்தான் என்பதாம். திருக்கடைக்காப்பில் அருளிய அருளானையின் வண்ணம் வருணனால் திருவஞ்சிக்களத்தில் இத்திருப்பதிகம் சேர்ப்பிக்கப் பெற்றது. இத்திருப்பதிகம் பல பெருமைகளை உடையது. அவைகளில் ஒன்று தேவாரத் திருமுறைகளை நிறைவு செய்தமை. திருக்கயிலை மலை உலகமெல்லாம் அழிகின்ற ஒவ்வொரு ஊழியிலும் ஓங்கி உயர்வது என்பது அற்புதமான குறிப்பு. தானனை முன்படைத்தான் எனத் தொடங்கும் திருப்பதிகம் பண் பஞ்சமம்.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: சிற்றம்பலம் ஷைவம் டாட் ஓஆர்ஜியின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்க இருக்கும் அடுத்த நிகழ்ச்சி
2: 9 திருமுறை பாட்டும் பொருளும் வழங்கி இருப்பவர்கள் பாடல் மயிலை சர்க்குருநாத தேசிகர் அவர்கள், பொருள் சிவ சோசோமி சுந்தரம் ஐயா அவர்கள்.
3: கருவூர் தேவர் பாடிய திருவிசைப்பா திரைலோக்கிய சுந்தரம் என்ற தலத்தின் மீது பாடப்பெற்றது. பண் காந்தாரம். காவிரியின் வடகரையில் 39வது சிவத்தலமான திருப்பனந்தாளுக்கு தென்கிழக்கில் சுமார் 5 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது திரைலோக்கி என்று சொல்லப்படும் திரைலோக்கிய சுந்தரம் திருத்தலம். இதற்கு அருகில் உள்ள கோட்டூர் என்ற கிராமம் கோடை என்று அழைக்கப்படுகிறது. திரைலோக்கியும் கோடையும் ஒரு காலத்தில் ஒன்றாக இருந்திருக்கின்றன. கருவூர்தேவர் கோடை திரைலோக்கிய சுந்தரனே என்று பாடுகிறார்.

சிறப்புற்று ஓங்கும் சோலைகள் சூழ்ந்த கோட்டூரை சார்ந்துள்ள திரைலோக்கியில் எழுந்தருளிய சுந்தரப் பெருமானே, நீரில் ஓங்கி வளரும் தாமரையில் நீர் ஒட்டாதது போல நீ என்னிடம் இருக்கலாமா? அரிய தீவினையாளனாகிய நான் என் தகுதியை மறந்து ஊரால் படிக்கப்படுவதை எண்ணாமல் ஒளிமிக்க முக மலர்ச்சியோடு உன்னை சரணடைந்து விழுந்து கிடக்கிறேன், நீ பாராமல் இருக்கலாமா என்று காதலி கூறுவதாக இப்பாடல் அமைந்துள்ளது.

அருள்மிக்க கோட்டூருக்கு அருகில் உள்ள திரைலோக்கியில் வாழும் சுந்தரப் பெருமானே, உருகாத நெஞ்சுடைய என்னை உருக வைப்பதற்காக ஐயனே நீ திருவீதி உலா வந்தாய். அன்று முதல் இன்று வரை என் கையாரத் தொழுதேன், கண்ணார அருவி போல் நீர் சொரிந்தேன், நீ அருள் செய்ய மாட்டாயா?

இப்பாடலும் இனி வரும் பாடல்கள் ஏழும் தோழி தலைவனிடம் கூறுவது போல அமைகின்றன. மனமிக்க படம் போன்றவனே, பிறவிக்கு மருந்தே, ஒளிவீசும் மூன்று கண்களைப் பெற்ற சிவந்த பளிங்கு போன்றவனே, சோலைகள் சூழ்ந்த கோட்டூரை சார்ந்த திரைலோக்கியில் எழுந்தருளும் சுந்தரனே, அழகிய பளிங்கு கதிரவனிடம் அடைந்த நிலையைப் போல, இவள் மனத்தில் முன்பே தோன்றிய காதல் உன் முகம் கண்டதும் விளக்கமாக ஒளி வீசுகிறது, இவளுக்கு அருள் செய்ய மாட்டாயா?

மை போன்ற கூந்தலை உடைய இப்பெண் இவனுக்கு தன் மனத்தையே தந்தாள். இவனோ அவள் கை வளையல்களை கூட கொடுக்கவில்லை. இங்கே நிற்கும் இக்கோவனாண்டியின் செயலை இதற்கு முன் யார் செய்தார்கள்? உண்மையான அடியார்களுக்கெல்லாம் உண்மையாக நடந்து கொள்ளும் பண்பும் செய் நன்றியும் இல்லாதவனாக கோட்டூரை சேர்ந்த திரைலோக்கி என்ற தலத்தில் வாழும் சுந்தரப் பெருமான் ஆகிவிட்டானே.

தேவர் கூட்டம் வணங்கி போற்றும் தேவனே, அழகிய பொழில்கள் சூழ்ந்த கோட்டூரை சார்ந்த திரைலோக்கியில் எழுந்தருளும் சுந்தரனே, நீ இவளிடம் வாராமல் போனாலும் இவள் உன்பால் காதல் கொண்டு விட்டாள். இவளுடைய குவளை மலர் கண்கள் கோர்க்கப்படாத அழகிய கண்ணீர் முத்துக்களைச் சொரிகின்றன. இவளுக்கு இறங்கி ஆ வா என்று அருள் புரிய மாட்டாயா?

செழுமையான மதில்களும் சோலைகளும் சூழ்ந்த கோட்டூரை சார்ந்த திரைலோக்கியில் எழுந்தருளும் சுந்தரனே, எல்லா பொருள்களிலும் நீ கலந்திருக்கிறாய். இருந்தாலும் தளைத்த கூந்தலை உடைய இவளிடம் நீ வராமையால் இவள் தன் உடல் முழுவதும் குற்றமுடையது என்று நினைத்து மனம் தெளியாமல் இருக்கிறாள். உன் திருநாமத்தையே திருப்பித் திருப்பிச் சொல்லுகிறாள். உன் பெருமையை நினைத்தே அழுகிறாள். இதுவல்லவா பெறத்தக்க

சென்னல் விளையும் வயல்கள் சூழ்ந்த கோட்டூரை சார்ந்த திரைலோக்கி திருத்தலத்தில் எழுந்தருளும் சுந்தரனே, தன்னுடைய ஒளி வீசும் பொன்னார் மேனியின் சாயலை நீ காட்ட மாட்டாய். இவள் கண் உறங்காமல் உன் சோதிப்பிடம்பான மேனியைக் காண ஓலமிட்டாலும் உன் வடிவழகை காட்டாமல் இருக்கிறாய். இவள் துன்பம் எப்படி தீரும் என்று சொல்வாயாக.

பெரிய மதில்கள் சூழ்ந்ததும் குளிர்ந்த நந்தவனம் பாதிரிப்பூக்களை சொருகின்றதுமான கோட்டூரை சார்ந்துள்ள திரைலோக்கி என்ற திருத்தலத்தில் எழுந்தருளும் சுந்தரனே, என்னுடைய அருமை மகளுக்கு அருள் புரியாமல் விட்டுவிட்டாய். உன்னுடைய விரித்த செஞ்சடையின் மேலுள்ள கலை நிரம்பாத குறைமதி இவளுக்கு நெருப்பாயிருக்கிறது. அது போதாது என்று உன் கையில் உள்ள யாழ் நரம்பின் இன்னிசையாலும் இவள் உயிரை வருத்தி இழுக்கிறாயே, இது தகுமா?

அழகிய சோலைகள் மிக்க கோட்டூரை சார்ந்த திரைலோக்கியில் எழுந்தருளும் சுந்தரனே, அடியார்கள் உன்மேல் வைத்த அன்பு காதலாகி நெருப்பைப் போல் ஆறாமல் இருக்கிறது. அந்த அடியார்கள் மனத்தில் நீ குடியிருக்கிறாய். பலவேறு வகையான அடியார்கள் சூழ நீ யாவருக்கும் பொதுவாக வீற்றிருக்கிறாய். அதை பார்த்து இவள் உன் பெருமையில் ஈடுபட்டு பொதுவான உன்னை அத்தன்மையிலிருந்து நீக்கி தனக்கு மட்டுமே உரியவனாக செய்ய நினைக்கிறாள். இது முடியாது என்று தேறுதலடையாமல் இருக்கிறாளே.

துள்ளித் திரியும் பெண்களின் பாடல்களால் எழும் ஒளியும், அவர்கள் அணிந்த சிலம்புகள் வழங்கும் ஒளியும், எப்பொழுதும் திருவிழா நடப்பது போல் அலங்கரிக்கும் கோட்டூரை சார்ந்த திரைலோக்கியில் எழுந்தருளும் சுந்தரனே, எம்பெருமானே, உன்மேல் கொண்ட காதலால் இவள் ஆடை நடுவுகிறது, இடை துவள்கிறது, கூந்தல் அவிழ்கிறது. இந்த இளம் பெண் துன்புறும் தன்மையை நீ ஒரு நாளாவது பார்த்து இறங்கக்கூடாதா? உன் அருளுக்கு இது சரியா?

0: சீர்மிக்க சோலைகள் சூழ்ந்த கோட்டூரை சார்ந்த திரைலோக்கியில் எழுந்தருளும் சுந்தரனே, வேதமாகிய தேனை குடித்து இனிய தமிழால் சிவமணம் கமழப் பாடுகின்ற காரணத்தால் என்றும் நிலையாக நிற்கும் கருவூர்த்தேவரின் இத்தமிழ் மாலையின் 10 பாடல்களையும் காந்தாரப் பண்ணில் பாடி இவ்வுலக மக்கள் இறையருளை பெற்று பூரண வாழ்வு பெறுவார்களாக.
1: ஓம் நம சிவாய். சைவம் டாட்டார்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
2: சேந்தனார் அருளிய திருப்பல்லாண்டு ராகம் ஆனந்த பைரவி

0: ശിവായ. യു ആർ ലിസണിംഗ് ടു ശൈവം ഡോട്ട് ഓർഗ് റേഡിയോസ്. 24/7 സ്പിരിച്വൽ ചാനൽസ് ഫ്രം ശൈവം ഡോട്ട് ഓർഗ്. ഓം നമ ശിവായ.
1: திருச்சிற்றம்பலம் ஷைவம் டாட் ஓஆர்ஜியின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்க இருக்கும் அடுத்த நிகழ்ச்சி
2: நம்பி ஆரூரர் வாழ்வும் வாக்கும் முற்றோகுகள்.
3: திருக்கழமன்னி படிக்கரை 15-22.

புரிந்தே புரிந்த

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: பன்னிரெண்டாம் திருமுறை பாடியிருப்பவர் மயிலை சர்க்குருநாத தேசிகர் அவர்கள்.

அஞ்சாவது பாட்டு சுவாமி பரமேஸ்வரன் ஒரு இடம் பாக்கி இல்லாமல் எல்லா இடங்களிலும் நீக்கவர நிறைவு இருக்கிறான். நீக்கவர திருமண சுவாமி இருக்கிறான், தெரியல தெரியல அவங்க சுவாமி இல்லாத இடம் இல்லை. இது போல வென்றால் பாலிலே நெய் போல, பாலில் நெய் போல, பூவில் மனம் போல, பூவிலே மனம் போல. பூவில மனம் எங்கன இருக்குது? பூவில மனம் எங்கன இருக்குது? வாசனை எங்கன இருக்குது? எல்லா பக்கமும். பூ முழுவதும் மனம் இருப்பது போல உலகம் முழுவதும் சாமி இருக்கு. பாலிலே நெய் எங்கன இருக்கிறது? எல்லா இடத்திலும் இருப்பது போல கடவுள் இருக்கிறது. அது விரைவில் தீயனன் பாலில் ஒடி நெய் போல் மறையனன் உடன் நாமனுச்சு. அந்த பாலில் இருக்கிற நெய் கண்ணுக்கு தெரியுதா? தெரியல. இருக்குதான? இருக்குது, ஆனா தெரியல. அது போல கடவுள் இருக்கிறார் உலகத்துல, ஆனா தெரியல. பாலில் இருக்கிற நெய்யே தெரியல. நெய்ய தெரிய வேணும்னா என்ன பண்ண வேணும்? அதை பக்குவமா காய்ச்சி பக்குவமான நேரத்துல மத்திட்டு கடைந்தால் அந்த நெய் வெளிப்படும். அதனால பக்குவம் வந்தபோது கடவுள் வெளிப்படுவோம், பக்குவம் வந்தபோது கடவுள் வெளிப்படும். நல்ல காஞ்ச வாழ்ல நெய் தனியா தெரியும், நல்ல காஞ்ச வாழ்ல நெய் மஞ்சள் நிறமா தனியா தெரியும். மற்ற போட்டு அந்த சமயத்துல பறை ஊற்றி அதை குறிப்பிட்ட நேரம் வைத்திருந்து அப்புறம் மற்ற போட்டு கடைஞ்சு முடிச்சு போ, வெண்ணெய் வந்துடும், நெய் வந்துடும். விரைவில் தீயனன் பாலில் விடு நெய் போல் மறைய நின்றுடன் நாமணி சோதியான். அதுக்கு என்ன பண்ணணும்? உறவு போல் நட்டு அன்பாயி கோலை நட்டு உணர்வு கயிற்றினால் முருக வாங்கி கடை வாங்கி கடைய முடிச்சு. விரைவில் தீயனன் பாலில் விடு நெய் போல் மறைய நின்றுடன் நாமணி சோதியான். அந்த மணியில இருக்கிற சோதியை வெளிப்படுத்தணும்னா, மணினா நவரத்தனத்துல அதுல இருக்கிற சோதியை வெளிப்படுத்தணும், அப்படி வாங்கி கடைஞ்சா போதும். பால்ல இருக்குதுவாரு கடைந்தால் போதும் மணிய ஒளி வரும், கடைந்தால் தேய்ச்சா ஒளி வந்துடும் மணிய. பால்ல இருக்கிற நெய் வெளிப்படணும்னா வாங்கி கடையணும், வாங்கி கடையணும். விரைவில் இருக்கிற நெருப்பு வெளிப்படணும்னா முருக வாங்கி கடையணும், அரணி கடையும், அரணி கடையும். கிளி கிள்விட்டீங்களா? அரணியில நெருப்பு உண்டாக்குறது எது? அரணி கட்டைன்னு சொல்றது, கட்டையை கடைந்து நெருப்பு உண்டாக்குறது. விறகிலே நெருப்பு இருக்கிறது, பாலிலே நெய் இருக்கிறது, பூவிலே மனம் இருக்கிறது, மணியிலே உளி இருக்கிறது, எல்லாம் தெரியாம இருக்குது. ஆனா பக்குவத்தில அது செய்ய வேண்டிய செயலை செய்தா வெளிப்படும். அது போல கடவுள் எல்லா இடங்களிலும் இருக்கிறா, உள்ளே இருக்கிறா, வெளியில இருக்கிறா, எல்லா இடங்கள்லயும் இருக்கிறா. ஆனா பக்குவம் வந்த உள்ளத்துக்கு பக்குவமான உயிரிழந்து வெளிப்பட்டு தோன்றி அருள்வார். அருணகிரிநாதருக்கு வந்தாப்புல, மாணிக்கவாதருக்கு வந்த மாதிரி, ஞானசம்பந்தருக்கு வந்த மாதிரி, அப்படி பக்குவம் உள்ள உயிரிழந்து வெளிப்பட்டு தோன்றுவார். அது இந்த பாட்டுல சொல்றாரு, சாமி நீ எல்லா பூதங்கள்லயும் இருக்கிறியா? பூதங்களோடு நின்றாய், எல்லா பூதங்களிலும் இரு. உலகம் முழுவதும் அஞ்சு பூதம் தான், மண்ணு, தண்ணீர், நெருப்பு, காற்று, ஆகாய. அஞ்சு பூதம் தான், மண்ணா, தண்ணீரா, நெருப்பா, காற்றா, ஆகாயம். இது அஞ்சுதான் இந்த உலகமே. அஞ்சு உருளைதான் இந்த உலகத்தை பண்ணியிருக்கிறான், அஞ்சு உருளைதான் உடம்பையும் பண்ணியிருக்கிறான், அஞ்சு உருளைதான் உலகத்தையும். அண்டமும் அஞ்சு உருள், பிண்டமும் அஞ்சு உருள், அண்டம் அஞ்சு உருள், பிண்டம் அஞ்சு உருள். அதனால இப்படி பூதங்கள் ஊறும், அந்த அஞ்சு பூதங்கள்லயும் அவன் கலந்துருக்கிறான். எதுல கலந்துருக்கா? மண்ணில் இருக்கிற, தண்ணியில இருக்கிற, நெருப்புல இருக்கிற, காற்றுல இருக்கிற, ஆகாயத்துல. அது காற்றா ஆகி எங்கும் கலந்தாய் போற்றி என்பது அப்பர் தேவாரம். எல்லா பொருளையும் இப்ப காற்று தெரியல, காற்று தெரியல, கண்ணுக்கு தெரியாது, பர்ஷத்தினால உணர்கிறோம். அந்த காற்று தெரியலையா? காத்துக்குள்ள கடவுள் இப்படி தெரியும். இதனாலதான் நாத்தி என்ன பண்ணிவிட்டான், கடவுள் இல்லையான்ட்டான். தெரியல இல்ல, அது ஏன் அவனும் வம்பு பண்ணி கண்டுபிடிச்சுக்கிறான். ஒரு தொல்லையும் இல்லை. அதனாலே அப்படி எல்லா பூதங்களிலும் நீ கலந்திருக்கிறாய், ஆனால் உன்னை காண முடியவில்லை. எல்லா பூதங்களிலும் கலந்திருக்கிறாய், ஆனால் பூதத்தை பார்க்கிறோம், உன்னை பார்க்க முடியல. பூதத்தை பார்க்கிறோம், மண்ணை பார்க்கிறோம், நீட்டை நீரை பார்க்கிறோம், நெருப்பை பார்க்கிறோம், ஆனால் அதுக்குள்ள இருக்கிற உன்னை பார்க்க முடியவில்லை. ஆனா இருக்கிற என்று சொல்லி ஐயாலே வேதத்தாலையும் வேதத்தாலையும் எல்லாரும் பாடிக்கொண்டிருக்கிறார்கள். பூதங்கள் ஒரு நின்றாய் இனி நல்லாரு போக்கிலன் வரவிலன் என நுழை. உன்னை எப்படி சொல்லுகிறது என்றால், நூல்கள் அருளாளர் எப்படி சொல்லுகிறார் என்றால், சிவருவான் போக்கு இல்லாதவன், வரவு இல்லாதவன், போக்கும் வரவும் இல்லாதவன். போக்கும் வரவும் புனர்வுமலா புண்ணியனை என்பது சிவபுராணம். போக்கு வரவு, போக்கு வரவு என்று சொன்னால்
அவன் போறதும் இல்ல வாரதும் இல்லை, நம்ம போகவும் வரவும் நமக்கு தெரியும் அவனுக்கு அது தெரியல. அதான் ஒரு யோகாச்சு. நம்ம போற வாரம் இல்ல, எத்தனை தடவை போயிருக்கிறான், எத்தனை தடவை வந்திருக்கிறான், ஆனா அவனுக்கு அந்த வேலை இல்லை. நம்மளை விட அந்த சிவபெருமான் ரொம்ப மோசம். ஏன்னா போகவும் தெரியல வரவும் தெரியல. அதே நம்ம போகவும் வரவும் அவன் என்ன பண்றானா, நம்ம போகவும் வரவும் சக்தியோடு நீங்காவல் இருக்கிறான். அருட்சக்தியோடு நீங்க, அதான் சிவஞானம் வரும். அவையே தானே ஆயிரு வினையில், அவையே தானே ஆயிரு வினையில் போக்கு வரவு புரிய ஆணையின் நீக்கமின்றி நிற்க வந்து. போக்கு வரவுங்கிற ஒரு சொல்லுக்கு விளக்க போறது பத்திகளா எத்தனை வருது? அவையே தானே ஆயிரு வினையில், அவையாய் தானேயாய், அவையே தானேயாய், இருவினைகளினாலே, இருவினைகளின் அல்வினைகளின் மூலமாக உயிர்களாகியால பரப்பு இறப்பை பெற்று, பரப்பு இறப்பை அடைந்து அதன் மூலமாக இன்ப துன்பங்களை எல்லாம் அனுபவிப்பதற்காக, வினையின் மூலமாக பரப்பு இறப்பு முதலானவற்றை அடைந்து அதன் மூலமாக இன்ப துன்பங்களை அடைந்து அந்த வினையை கழிப்பதற்காக அவன் அருட்சக்தியாய் உபாதியோடு நீங்காமல் இருந்து அந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறான். நம்ம போறதுக்கு வாரதுக்கு அவன் வேலை செய்யறானா, அவன் போறதும் இல்லை வாரதும் இல்லை. போக்கும் வரமும் புணருமலா புண்ணியன் அதுல சொல்றாரு பாருங்க, புதங்களோடு நன்றாய் இனி நல்லார் போக்கிலன் வரவிலன் என என போல ஒரு கீதங்கள் போல ஒருவர்களாகிய ஐயாலே அருள்நூல்கள் பாடியவர்களாகிய புலவர்கள் கீதங்கள் பாடுதல் ஆடுதல் அல்லால் இப்படி அந்த அருள்நூலில் சொல்லப்பட்ட அந்த செய்தியை கீதங்கள் மூலமாக பாடுதல் ஆடுதல் அல்லால் கேட்டறியோன் உனை கண்டறிவார். இப்படி இருக்கிறார் அப்படி இருக்கிறார் என்று சொல்லி நூலிலே பாடுதல் ஆடுதல் செய்திருந்தால் தவிர உன்னை கண்டவர்களை நாங்கள் கேட்டதில்லை. உன்னை கண்டவர்களை நாங்கள் கேட்டது உன்னை கண்டறிவாரை கேட்டறியோம் உன்னை கண்டறிவார். அதனால கேட்டது கேட்டறிதல் கண்டறிதல், கேட்டறிதல் கண்டறிதல், அதனால கேட்டறிதலும் கண்டறிதலும் அதனாலே பசுகரணங்களாலையும் கேட்பது காண்பது ஆகிய இந்த நிகழ்ச்சிகளாலே அவனை உண்மையாக முழுவதும் உணர்ந்து கொள்ள முடியாது. இந்த கேள்வியினாலையும் இந்த கண்ணாலை இந்த செவியாலையும் இந்த கண்ணாலையும் அவனை கேட்க முடியாது, காண முடியாது. அது கேட்டாலும் அறியாதான் என்று கூட திருச்சந்திரத்தில் சொன்னார். அதனாலே அது எல்லாமே ஞானத்தாலே அறிய வேண்டிய பொருளை தவிர இந்த ஊனக்கண்களால் அறியக்கூடிய பொருள் அல்ல. ஞானத்தால் அறியக்கூடிய பொருளை தவிர ஊனக்கண்களுக்கு தெரியாது. அதனால கேட்டறியும் உன்னை கண்டறிவாரை சீதங்குள் வயல் திரு பெருந்துறை மன்னா குளிர்ச்சி உருந்திய வயலினுடைய திருப்பெருந்துறையில் இருக்கின்ற தலைவனே சிந்தனைக்கும் அறியாய், சிந்தனைக்கும் அறியாய், கண்ணால் காணவும் முடியாது காதால் கேட்கவும் முடியாது சிந்தனைக்கும் கேட்டாது. அதான் சிவம் சாமி எல்லாம் வெளியில தாராளமா வரும் போகும். அதனால சில சாமிகள் சாம்பிராணி போட்டா உடனே வந்துடும். சில சாமிகளுக்கு சாம்பிராணி போட்டோம்னு வச்சுப்போம், அட சில சாமிகளை பிடிக்க முடியாதுப்பா, பத்து ஆள் பிடிச்சா கூட திமிரி போட்டு அந்த சாமி ஆடும். அப்படி சாமிகள் இந்த சாமி இந்த பேச்சே இல்லை. இங்கேயாவது விநாயகர் ஆடுச்சு சிவன் ஆடுனான்னு சொல்றாரு, என்ன எவ்வளவு சாம்பிராணி போட்டாலும் எவ்வளவு பத்தி குறிச்சாலும் முடியறது மூச்சே விடுறது. அது ஆடுறது வேற, அது ஆடுறது மனுஷன் மேல ஆவேசித்து ஆடுதானே, அப்படி ஆடுறது மனிதர் மேலே ஆவேசித்து ஆடுறது, இந்த உயிர்கள்லாம் மனுஷன் ஆவேசித்து ஆடுதல் இது அப்படி ஆகாது. அவர்கள் எண்ணியபடி அவர்கள் இருக்கின்ற இடத்துக்கு வந்து காட்சியை கொடுக்கிறான். தேடி நீ ஆண்டாய் சிவபெருமானே திருப்பெரும் துறையுறை சிவனே என்பது திருவாசகம் வந்து காட்சி தருகிறான். அதனாலே ஏதங்கள் ஏதங்கள்னா குற்றங்களை எல்லாம் நீக்கி குணம் கொண்டு போதாட்டி எங்கள்ட்ட இருக்கிற குற்றங்களை எல்லாம் ஏதம்னா குற்றம் எங்கள்ட்ட இருக்கிற குற்றங்களை எல்லாம் அறுத்து எம்மை ஆண்டு அருள் முடியும். குற்றத்தை நீக்கி குணத்தை தந்து, குற்றத்தை நீக்கி குணத்தை தந்து எங்களை அடிமையாக ஆண்டு அருள் உரிகின்ற எம்பெருவான் தொழில் இல்ல. அருமையான வாக்கியம் ஆன்மாக்களாகி நமக்கிட்ட இருக்கிற குற்றம் கொஞ்சம் அல்ல, குற்றம் கொஞ்சம் அல்ல. அதனால குற்றங்கள் வந்து எத்தனையோ ஜென்மமா அந்த குற்றமும் நாம ஒன்னாவே இருந்திருக்கிறோம். மனம் வாக்கு காயங்களாலே தீயதை நினைப்பது, தீயதை பேசுவது, தீயதை செய்வதாகி இந்த குற்றங்கள் எத்தனையோ ஜென்மமாக கூடவே இருந்திருக்கு, கூடவே இருந்திருக்கு. அதனால இப்ப இந்த ஜென்மத்துக்கு வந்து பூஜை பண்ணி இந்த மாதிரி நூல்களை கேட்டு சிவபக்தர்களாக வேஷம் போட்டாலும் கூட அது வெளிப்படும். எது வெளிப்படும்? முன்ன இருந்த குற்றங்கள் வெளிப்படும். என்னன்னா ரொம்ப நாள் அது பழகி இருக்கிறோம், அதோட ரொம்ப நாள் பழகி சிவனோட கொஞ்ச நாள் பழகிடுவோம், சிவனோடு கொஞ்ச நாள் பழகிறோம், அந்த தீய குணங்களோட ரொம்ப நாளா பழகிடுறோம். நல்லா விளங்குதா? அதனால அது வெளிப்பட்டு விடும்.
அதனாலே அந்த பழக்கம் தவறுவதற்காக இந்த பழக்கத்தை பழகும், அந்த பழக்கம் தவறுவதற்காக இந்த பழக்கத்தை பழகுவது. அது பழக்கம் தவிர பழகுவதன்றி உழப்புவது என்பதை உந்தி வர ஒரு பொருளார் என்று உந்தி வர என்பது திருவுந்தியார். அதனால் அந்த தீய பழக்கங்கள் எல்லாம் போக நல்ல பழக்கத்தை பழகுவது. அழகான வாக்கியம், தீய பழக்கங்கள் எல்லாம் போவதற்காக நல்ல பழக்கத்தை பழகுவது. அதனாலே இப்படி ஏதங்கள் அறுத்தம் ஆண்டல் உரிய எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாய். அதனால குற்றங்களையும் அவன்தான் நீக்க வேணும், குணத்தை அவன்தான் தர வேணும். குற்றங்கள் போய் குணம் வந்துருச்சுன்னா அப்புறம் சிவன் சிவன் சிவனாகும். சிவன் குற்றமாக இருக்கும்போது சிவனாகவும் குணமாக இருக்கும்போது சிவனாகவும் ஆகும். குற்றம் உள்ளது சிவன், குணம் உள்ளது சிவம். குற்றம் உள்ளது சிவன், குணம் உள்ளது சிவம். அதனால குணம் உள்ள சிவத்தோடு சிவன் சேர்ந்தா குற்றம் உள்ள சிவனும் குணம் உள்ள சிவனாயிருக்க. அதனாலே அப்படி குற்றங்கள் போவதற்காகத்தான் இந்த வழிபாடுகளே. எந்த வழிபாடு? இந்த மாதிரி நூல்களை கேட்பது, பூசிப்பது, ஆலயங்களை தரிசிப்பது, தவன் செய்வது, ஜபம் செய்வது எல்லாம் மனவாக்கு காயங்கள் இருக்கிற குற்றங்களாகிய அழுக்குகள் போவதற்காகத்தான் இதெல்லாம் செய்வது. ஏதங்கள் அறுத்து எம்மை ஆண்டருள் உரிய எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாய் என்பது இந்த திருவாதக இந்த திருப்பள்ளி எழுச்சியிலே அஞ்சு பாடல்கள் சொல்லியிருக்கிறோம். இன்னும் அஞ்சு பாடல்கள் இருக்கிறது. அது அடுத்த வாரத்திலே திருவருளாலே சந்திக்கலாம், சிந்திக்கலாம் என்று சொல்லி இந்த அளவிலே இந்த உரையை நிறைவு செய்கின்றேன். இதெல்லாம் நீங்கள் வர்றதெல்லாம் இன்னும் ரொம்ப ஆழமா நீளமான சொற்கள் நிறைய ஒரு திருவாசகத்திலே. அதனால அவசியம் தவறாம வந்து வருங்க. உலக பசு பாசதுந்தம் மதுவான

0: சரவண பாபா முகுந்தன் மறுகோரே பலகலை சிவாகமங்கள் பயில்வோனே படனிமலை வாழ வந்த ரகுமாடே படனிமலை வாழ வந்த பெருமாடே வான்முயில் வளாது வைகம் அழிவடம் துரக்க மன்னன் கோன் முறை அரசு குறைவிலாது உயிரல் வாழ்க நான் மறையறங்களோங்க நற்றமும் எழுதி மல்க மேன்மை ஒரு சைவ நீதி விளங்கு உலகம் எல்லாம் பார்வதி பதே.
1: ஓம் நம சிவாய். யூ ஆர் லிசனிங் டு சைவம்.org ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம்.org.
2: திரு பாண்டிக் கொடுமுடி திருத்தலத்தை அடைந்து சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளி செய்த திருப்பதிகம் மற்று பற்றி எனக்கு இன்றி நின் திருப்பாதமே மனம் பாவித்தேன். பாண்டிக் கொடுமுடி நற்றவா, உனை நான் மறக்கினும் உனை நான் மறக்கினும் நா சொல்லும் நமச்சிவாயவே நமச்சிவாயவே என்று அருளிய திருப்பதிகம் பண் பழம்பஞ்சுரம் 7ஆம் திருமுறை. நமச்சிவாய திருப்பதிகத்தில் இது ஒரு பதிகம். திருச்சி

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது திருமுறை இசை, தலைப்பு பண்ணின் தமிழ் இசை, பாடல் திருக்குறிப்பு தொண்டர் நாயனார் புராணம் முதல் பகுதி, பாடியிருப்பவர் சென்னை தணிகை வீரன் ஓதுவார் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: திருச்சிற்றம்பலம்.

0: சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்க் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருமுறை இன்னிசை. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளிய 7 திருமுறை. வழங்குபவர் ஜெகன் ஓதுவர் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: திருச்சிற்றம்பலம் சுந்தரமூர்த்தியினர் அருளி செய்த நட்டரக பண்ணிலை அமைந்த 14வது திருப்பதிகம் திருக்கருப்பரியலூர் பண்வரிசையிலே 30வது திருப்பதிகம் திருச்சிற்றம்பலம்.

0: திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம்.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம்.org. ஓம் நம சிவாய.
2: திருச்சிற்றம்பலம் எம்பிரான் மணிவாசக பெருமானார் அருளி செய்த திருவாசகம். பாடியிருப்பவர் சிவாக்கர தேசிகர் அவர்கள். திருச்சிற்றம்பலம்.
3: சிற்றம்பலம் மணிவாசகநாயனார் திருவாய் மலர்ந்து அருளிய 21வது திருப்பதிகம், கோயில் மூத்த திருப்பதிகம் என்ற இத்திருப்பதிகம் தில்லை சிதம்பரத்தில் அருளிய அனாதியாகிய சத்காரியம் என்ற தலைப்பில் அடிகள் பெருமான் திருவாய் மலர்ந்தருளியது. இப்பதிகத்திற்குரிய பண் மோகனம்.

0: திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நம சிவாய்.
2: யூ ஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க்.
1: ஓம் நம சிவாய்.

ஆனா அங்க கூட வியப்புன்னு பொருளோட வைக்கலாம். ஐயா வியப்பாக நீ ஓங்கியிருக்கிறாய் என்று கூட ஒரு செய்யலாம், தப்பு இல்லை. ஐயா என ஓங்கி ஆழ்ந்து, நீ ஓங்கினதுலயும் அதுக்கு மேல ஓங்க முடியாது, ஆழ்ந்ததுலயும் அதுக்கு மேல ஆள முடியாது, அகன்றதுலயும் அதுக்கு மேல அகல முடியாது. இதை அப்ப உயர்த்தி ஆழம் பரப்பு இந்த

இல்லைன்னா வராதான். இல்லவா நீ அதை பார்க்கும்போது அதே தன்னை பெருமானோட சிந்தனை அப்படி வந்துருக்கு. இல்லவா அந்த குருநாதன் அந்த அப்பன்னே அம்மினே ஐயனும் நீ என்று சொல்லும்போது ஐயன்கிறது குருநாதன். ஏன் அப்பன் நீ அம்மை நீ ஐயனும் நீ அன்புடைய மாமனும் மாமியும் நீ பின்னால எல்லாம் உறவு முறையே சொல்லிட்டு வர்றாரு. அதனால குருநாதன் வச்சுருங்க. இங்க மட்டும் ஐயாங்கிற எப்படி சொல்லுங்க. அவ்வளவு எல்லாம் இடத்துல முன்பும் இருக்கிற சொற்களுடைய உயிருக்கு ஏற்ப இப்படி சொல்லணும். அவ்வளவு எனவே ஐயா போற்றி அணிவே போற்றி சைவா போற்றி தலைவா போற்றி. சைவம் என்ன செய்வம் சிவன் சிவபெருமானாக இருக்கிறவன் தான். தலைவா போற்றி குறியே போற்றி. அது என்னது குறி? குறின்னு அடையாளம்.

இந்த ஆணாக பெண்ணாக அப்படிப்பட்ட குரு அப்படிப்பட்ட வடிவமாகவும் இருப்பானா பெருமான். அதனால குருவே போற்றி குணமே போற்றி. குணம்னா என்ன குணம்? குணம்னா என்ன குணம்? நமக்கு இருக்கிற சாத்விக ராட்சசம் தாமதமா ஐய குணம் அல்ல, நமக்கு இல்லாத ஆனா இருக்க வேண்டிய என் குணத்தான் தாளை வணங்காத்தலை. என் குணம் அந்த எட்டு விதமான குணம், அங்க கூட எட்டு விதமான குணத்துக்கு அறிஞர்களை தான் அறிஞர்கள் தெரிஞ்சுட்டு என்ன பண்ணாங்க தெரியல, எட்டு குணம் அறிஞ்சிட்டு இதை சைவாகமத்தில் கண்டவை என்று இதை செய்ய கண்டது சைவாகமத்தில் கண்டது. இப்ப என்ன பண்ணிட்டாங்க, என் குணத்தான்ங்கிறதுக்கு

யாரெல்லாம் தொழுகிறார்கள் அவருடைய துன்பத்தை நீக்குவாய். அழிவிழா ஆனந்த வாரி போற்றி, ஆனந்த வாரி இல்ல திருபானந்த வாரின்னு என்ன அர்த்தம்? வாரினா கடல். திருபானந்தம் என்ன அர்த்தம்? அல்லவா திருபையோடு கூடிய, கருணையோடு கூடிய ஆனந்த கடல் என்று அர்த்தம். அந்த பேர் தான் அவருக்கு கேட்டார் திருபானந்த வாரியார் அப்படின்னு. அது மாதிரி இங்க ஆனந்த வாரி, ஆனந்த கடல், கடலே போற்றி அழிவதும் ஆவதும் கடந்தாய் போற்றி. அவனுக்கு அழிவதும் ஆவதும் கடந்தாய் போற்றி. இவங்க நமக்கு வழங்கணும்னா ஆக்கம் அளவு இறுதி இல்லாய் முன்ன படிக்கிறது. அதேதான் இங்க சொற்களால் வேறுபடுகின்றது. பேரணும் முழுவதும் இறந்த முதல்வா போற்றி, முழுவதும் இறந்த முதல்வா போற்றி. எது முழுவதும்? பாசம் என்ற முழுவதிலும் நீங்கள் அவனாகவே அவனுக்கு பாவநாசன், பாசநாசன் என்று பெயர். அதனால பாசமாகிய ஒன்றில் முழுவதும் இறந்த நிலவன். மானிய நோக்கி மணாலா போற்றி அம்மையோடு இருப்பவன். வானக தமரர் தாயே போற்றி, நமக்குண்டாய் அவங்களுக்கு உண்டாய்தான். பாரிடை ஐந்தாய் பறந்தாய் போற்றி. இந்த மண்ணுவை சேர்ந்து அஞ்சு குணமா இருக்கிற. எப்படி? நாற்றம், சுவை, உருவம், ஊறு, ஒலி, எல்லாம் அஞ்சும் கலந்துருக்கு. சுவை, ஒலி, ஊறுவோசை, நாற்றம் என்று எழுந்து பாருங்க. அதுல பார் மண்ணோடு கலந்த போது அதுக்கு நாற்றமும் உண்டு, சுவை உண்டு, உருவம் உண்டு, ஊறு ஒலி, எல்லாம் ஐந்தா இருக்கான். நீரிலை நான்காய் மிகந்தாய் போற்றி. அது என்ன? அதுக்கு நாற்றம் இல்லை, சுவை, உருவம், ஊறு, ஓசை எல்லாம் உண்டு. நீரிலை நான்காய் மிகந்தாய் போற்றி. நீரிலை மூன்றாய் மிகந்தாய் போற்றி. அது என்னது? தீயிடை, தீயிடை. அதுக்கு வந்து நாற்றமும் இல்லை, சுவையும் இல்லை. அப்ப உருவம், ஊறு, ஒலி மூணு தான் உண்டு இல்லவா. தீயிடை மூன்றாய் திகழ்ந்தாய் போற்றி. வலியிடை இரண்டாய் மகிழ்ந்தாய் போற்றி. வலி காற்று, காற்றுக்கு ரெண்டு தான், ஒன்னு ஊறு மேலப்படும், இன்னொன்னு ஒலி. காத்தடிக்கிறப்பா ஒரே சத்தமா இருக்குமா? அந்த ஒளியும் ஊரும் தான் உண்டு. அப்புறம் வெளியிடை ஒன்றாய் விளைந்தாய் போகோட்டி. வெளிங்கிறது ஆகாயம், அதுல என்ன இருக்குன்னா வெறும் ஒளி தான் இருக்கு, சரி எதுவும் இல்லை, மற்ற நான்கும் இல்லை. இப்படி நிலத்தில் ஐந்தாய், நீரில் நான்காய், தீயில் மூன்றாய், சரிங்களா? இப்படி ஆக சொல்லி வெளியில் ஒன்றாய் இருந்தாய். அப்ப ஐம்பெரும் உதவமாக இருந்து இயக்குகின்றான் என்று சொல்றது. அழிபவர் உள்ளத்து அமுதே போற்றி, மனமிறக்கத்தோடு வணங்குகின்றவர்களுக்கு அமுதமாக இருப்பான். கனவிலும் கனவிலும் தேவர்க்கு அறியோய் போற்றி, நனவிலும் நாயேற்கு அருளினை போற்றி. தேவர்களுக்கு அறியவனாயிருந்தாய், ஆனா அரியனவர்கள் ரொம்ப எளிமையாக இருந்தாய். இடை மறுது உறையும் எந்தாய் போற்றி, திருடை மறுவோர் தலையிட கங்கை தரித்தாய் போற்றி. ஆரூர் அமர்ந்த அரசே போற்றி, திருவாரூர் தீரா திருவையாரா போற்றி. திருவிழாத்தில் இருக்கின்ற பெருமான் அண்ணாமலையம் அண்ணா போற்றி பேசிய திருவண்ணாமலையில் இருக்கின்ற என்னுடைய அண்ணரே வணக்கம். அவர் இருக்கின்ற இடம் அந்த பிள்ளையா இருந்தாலும் அவருடைய உள்ளத்தில் அப்படியே பல்வேறு இடங்கள் மனதில் வருது. பெருமான் வருது, அதற்கெல்லாம் அங்கிருந்தவாறு வணக்கம் செலுத்துகிறார்.

திருப்பள்ளி அருமை அருமை பார்த்தீங்களா. அப்படி கண்ணார முதற்கடலே போற்றி ஏகம் பத்துரை எந்தாய் போற்றி காஞ்சி மாநகர் பாகம் பெண்ணுருவானாய் போற்றி என்றும் இருக்கிற பராய்த்துறை தேவிய பரவே போற்றி திருப்பராய்த்துறை திருச்சி தந்தன்ற திராப்பள்ளி தேவிய சிவனே போற்றி நம்முடைய திராப்பள்ளி

அதை நியமனம் பாதித்தேன் சுந்தரர். அதனால குற்றாலத்தையும் கூட்டா போகோற்றி அல்ல, குற்றாலம்ங்கிறது செக்க இருக்கிறது, குற்றாலம்ங்கிறது மயிலாடுதுற பக்கத்தில் இருக்கிறது. இது குற்றாலம், குற்றாலத்தமர்ந்துரையும் கூட்டா, அதெல்லாம் தென்னாட்டில் இருக்கிற குற்றாலம் அல்லவா, அருகிருக்கிறது அங்கே. கோகவி நேரிய கோ

நீயே போக வேண்டி வந்திருக்கு. திருப்பெருந்துறை அல்லவா, நீங்கோ மலையம் எந்தாய் போகோற்றி. சோழ நாட்டில் வடகரையில் ஈங்கோய் மலை தான் கடைசி தலம், அதுக்கப்புறம் கொங்கு நாடு. ஆமாம், திரு ஈங்கோய் மலை, அதுக்கப்புறம் கொங்கு நாடு. இல்லை இங்கெங்கோ இருக்கு நீக்கோரு திருவுள்ளத்தில். பாங்கார் பழனத்து அழகா போகோற்றி. பழனம் எது? திருப்பழனம். அப்பகுதியெல்லாம் கூட வந்து அப்பகுதியில் திருப்பழனத்தில் திங்களூர்லேருந்து திருப்பழனம் வரைக்கும் வர்றார். நாவுக்கரச இயந்திரத்திலிருந்து அனுப்பலாமா? அனுப்பக்கூடாது. பெரியவங்க வந்தாங்கன்னா கொஞ்சம் தூரம் சென்று அனுப்பணும். அவங்க எல்லாம் ஒரு ஊரே வரைக்கும் போயிருக்காங்க. எங்க? திங்களூர்லேருந்து திருப்பழனம் போயிட்டாங்க. திருப்பழனம் திருப்பணம்னா உள்ளே போய் வணங்குறார் நாவுக்கரசர். இதே திருப்பழனம், இதே திருமணி முன்னே இருக்கிறது. முன்னே நாவுக்கரசர், பின்னாலே அப்போ ஒரு எழுக்கிறார். ஒளிய ஒளியும் தான் எல்லாமே. ஐயாதான் இருக்கும்போது நாவுக்கரசர் பாடுகிறார். நல்ல அகப்பொருள் சுவையான பதியம், அகப்பொருள் சுவையான பதியம், பொல்மாலை பயில்கின்றேன்னு. அந்த பதியத்தில் 9 பாடல் முடித்தார். 10வது பாடல், 10வது அதில் ரொம்ப அருமையாக அப்புதிரிகளையும் பிறப்பிக்கிறார். அதோடு அகப்பொருள் சுவையும் அது வருது.

ஒரு பெண்ணு சொல்றான், அந்த கணவனா வந்தவன் என்னை வஞ்சித்து என் வலையெல்லாம் கவர்ந்துட்டாங்க. என்ன கவர்ந்துட்டான்னா, அவன் வந்து என்னோட சேர்ந்து இருக்கும் போது என் உடம்பு நல்லா கம்மன் இருக்குது, நல்லா கனத்து இருக்கு, அதனால வலையெல்லாம் ஃபிக்ஸா இருக்கு. அவன் ரெண்டு நாளைக்கு வரலன்னா உடம்பு சின்னதா போடுது, வலையெல்லாம் தானா இருக்கல உழந்துருது. இப்படியேதான் வச்சுக்கணும். இப்படி விழுந்து கல்பத்துக்கிறீங்க. திருவள்ளுவர் பார்த்தார், ஏசா கணவன் பிரிஞ்சது தெரியாதுங்கிறது நமக்கு தெரியும், வலையலுக்கு எப்படி தெரியும்? மக்கு பயல போடா. தன்னன் துறைவன் தனந்தமை நம்மினும் முன்ன உணர்ந்தவன். தலைவன் என்னை விட்டு தெரியறது எனக்கு தெரியுமோ தெரியாது, வலையலுக்கு வந்துருக்கிற போய் திருவள்ளுவன் மாதிரி எந்த பிடிக்கும் ஒரு பிடிக்கும் இல்லை. என்ன பண்றது, பாலாசன திருக்குறள் கூட படிக்க மாட்டேங்கிறாங்களே. 1330 தன்னன் துறைவன் தனந்தனை தலைவன் என்னை விட்டு தெரியுதாங்கிறது எனக்கு தெரியவே இல்லையோ, அந்த வலையலுக்கு தெரிஞ்சிருக்குது. தன்னன் துறைவன் தனந்தனை நம்மினும் இன்னும் உணர்ந்த வலை. இப்படி ஒரு இலக்கியம் எட்டு பத்து பாடல எங்களாலும் பாருங்க. வளையல் நீங்களும் எவனும் சொல்லியிருப்பான், இப்படி சொன்னது திருவள்ளுவர் தான்.

பயன்படுத்தா அது வெளிய முடியல காட்டோம்னா நல்ல வயல் அன்னங்கள் எல்லாம் அப்படியே அப்படி உட்காருது அப்படியே இருக்குது ஆனந்தம் ரெண்டு ஏறுது ரெண்டு அப்படியே கறக்குது அப்படியே இருக்குது அப்படியே கழுது.

நாமெல்லாம் ஏழாம் நூற்றாண்டுல பிறக்கல, சின்னாவுக்கரசு இருக்கும் போதும் அவரை பார்க்கல, இந்த திருப்பதியத்தால் பார்க்கிறோம். அப்புறம்தான் இது மூன்றாவது வரி. இது ரெண்டு வரி இப்படிப்பட்ட திருப்பயணத்துல இருக்க சிறப்பு. மூன்றாவது வரி அது பாடும்போது எப்படி பாடிப்பார் தெரியுமா? இதுவரைக்கும் பெருமானையே நோக்கி பாடியிருப்பார் நாவுக்கரசர். இந்த மூன்றாவது வரும்போது மட்டும்

பெருமானியும் நோக்கி விடமாட்டார். இவரையும் பார்த்து அங்கு போய் தலிமுடிய அடல் ஓம்பும் அப்போது என்று பார்த்திருப்பார். அது பார்த்தது அவர் அப்படியே அடியேனை பற்றி என்ன நான் என்ன செஞ்சுட்டேன், நான் அடியேன் என்ன செஞ்சுட்டேன்னு அப்படியே சொல்றேன்.

குறிப்பாக போறேன். இந்த குறி அந்த காலத்துல பாப்பாங்களாம், அப்படியே கண்ணை முடிக்கிறது, அப்படியே ஒரு கோடு இப்படியே போடுவாங்க. அந்த கோடு எங்க தொடங்கினாங்களோ அங்க நேரா சேர்ந்துட்டுக்குன்னு தலைவன் வந்துடுவான் சீக்கிரம். அப்படி இல்லாம இப்படி போட்ட கோடு உள்ள போனாலோ அல்லது இப்படி வெளியில போயிட்டாலோ தலைவன் வர காலம் ஆகும். அதனால பெருமானி வாராணி ஆயிரு, என் தலைவன் வர்றானோ வல்லியோ, ஆனா நான் போடுகிற கோடு சரியா அப்படியே போய் எது மீண்டும் எனக்கு வந்தேன்னு சாமி.

அப்புறமா படிக்கிறோம் இல்லை இல்லை. பாங்கார் பதனத்தழகா போற்றி கடம்பூரிய விடங்கா போற்றி. இந்த ஒவ்வொரு தளத்துக்கும் இருக்கிற ஒரு பதியமும் சொன்னோம்னு வச்சுக்கோங்க, சொன்னாதான் யோகியை நடத்தினதா அர்த்தம். நம்ம தான் யோகியை நடத்தலன்னு முடிச்சுட்டோம். ஆமா யோகியா இதை படிச்சோம்னு சொன்னா ஒவ்வொரு பதியும் வந்த உடனே அந்த இடத்துல இருக்கிற திருக்கலுக்கு இருக்கிற தேவாரம் சொல்லி ஒரு பாட்டாவது சொல்லி ஒரு பாட்டாவது சொல்லி போகணும்னு அர்த்தம். நம்ம அந்த கடம்பூர் நீரிய விடங்கா போற்றி அறிந்தவர் தருளும்.

இந்த கல்லாள மரத்தில் இருந்து இருமூவர்க்கு ஆறு பேருக்கு கல்லாள மரத்தில் இருந்து செஞ்சானா. அது என்னது? இது நான்கு பேருக்கு செய்தது தட்சிணாமூர்த்தி எங்கேயும் நிறையா இருக்குது நல்லவா. மூவருக்கு செஞ்ச இரு மூணு ஆறு பேருக்கு திருவிழா பணத்தில் அட்டமாசித்து உபதேசி சித்தப்படலம்னு ஒரு படம் 64 திருவிழாவில். அதில் அந்த கார்த்திகை பெண்கள் என்ன பண்ணாங்களா, முருக பெருமானுக்கு சின்ன குழந்தையில பால் கொடுத்தாங்களே அவங்களுக்கு, அவங்களுக்கு என்னமோ யோசனை வந்துட்டு. இப்போ ஒவ்வொரு துறைக்கும் ஆண்களோடு பெண்களும் சரி மிக சமானமாக வாழ்வு நின்றனா அப்படி இதில் அதில் அப்போ ஏதோ ஒரு பாரதி பாடி பாராட்டுது. அது இந்த கார்த்திகை பெண்கள் காதில் விழுந்துருக்க மாட்டேங்குது. அதனால ஐயா ஏந்தி இந்த திருமூலர் எல்லாம் எல்லாம் எட்டு விதமான சித்திகள் பெற்றவர், அட்டமா சித்தி பெற்றவர், அது மாதிரி பல யோகி பெற்றுக்காங்க. நாம பெண்கள தாய் குலத்தில் அப்படி பெற்றா என்னடி அப்படின்னாரு. ஆமடி ஆமடி அப்படின்னு எல்லாம் போய் சிவபெருமான்கிட்ட போயிருந்து தவம் கிடந்தது. என்னம்மா அவர் வேண்டுவார் வேண்டுவதே ஈவான் கண்டாய், இது இல்லைங்கிற பழக்க ஜென்மத்திலையும் இல்லை. ஏசா வேண்டுவார் வேண்டுவதே ஈவான்ங்கிறார். இது யார் பாட்டு? அப்பர் சுவாமி பாட்டு. வேண்டுவார் வேண்டுவதில் ஏதோ கொஞ்சம் வருவாருங்க மக்கு பயல திருவாசகம் வாடா. வேண்டத்தக்கது அறிவோயினி வேண்ட முழுதும் தருவோயினி. அதுல ஆறம் வரைய பேசிட்டு வைக்கிறதில்ல. லட்சம்னா கோடி, அப்படி லட்சம்னா ஒரு 10,000 வச்சுக்கோ, அப்புறம் அடுத்த வாரம் வா அந்த பேச்சே கிடையாது. வேண்டத்தக்கது அறிவோயினி வேண்ட முழுதும் தருவோயினி. அது அப்படி மணிமாசகர் ஒருத்தருக்கு ஒருத்தர் இப்படியாக இருந்து கேட்ட போய் வந்து பெருமான் தோன்றாராம். என்னம்மா என்ன உங்களுக்கு வேணும்னார். உங்களுக்கு அட்டமா சித்தி வரணும் அப்படின்னாரு. அப்படியா அப்படின்னாரு. அப்பொழுதே உண்டாகுதுன்னு. ஆகவே தாய்க்குலமும் எட்டு வித சித்தியை அடைந்தது. ஆண்களோடு பெண்களும் சரி நிகர்ப்ப என்னமோ இது உங்களுக்கு. அதனால இந்த பாடலாம் எங்களுக்கு பிடிக்க ஏன்னு கேட்ட இதெல்லாம் எங்களுக்கு பழங்கத பழங்க. அதனால் அந்த இதெல்லாம் அந்த அத்தி இத்து தண்ணில் கல்லாள மரத்திலிருந்து இரு மூவர்க்கு கார்த்திகை பெண்களுக்கு அத்தி தருளிய அரசியை போற்றி யானைக்கும் அந்த அருள் செய்தாராம். இந்த மாதிரி இந்த கார்த்திகை பெண்களுக்கு அருள் செய்தாராம். என்னாளுடைய சிவனே போற்றி, என் ஆட்டவர்க்கும் இருளைய இறைவா போற்றி, ஏன குருளைக்கு அருளினை போற்றி. பண்டிக்குட்டிகளுக்கு முளை கொடுத்த படலம்னு ஒரு படலம் 64. தாய்ப்பண்டி இறந்து போச்சு, எல்லாம் குட்டி போட்டு இறந்து போச்சு. இந்த குட்டி தான் பாவம் அப்படி மொழிக்கிட்டு நிற்கிது பாவம். என்ன பண்றதுன்னு பார்த்தார் பெருமான். நான் ஒரு பன்றியாய், அதுவும் பெண் பன்றியாய், அது வந்து மார்பெல்லாம் நிரம்ப பால் உடைய பன்றியாய் கீழே படுத்துக்கிட்டு அந்த குட்டியெல்லாம் சரிதா ராஜா அப்படின்னு. இதோட எளிய கருணை உண்டா, எளிய கருணை உண்டா. பால் நினைந்தூட்டும் தாயினும் காலத்தறிந்து. இது ஆடவர்களுக்கோ பெண்களுக்கோ இல்லை, பன்றி குட்டிகளுக்கு.

0: நீ கைலவலையானே போற்றி அருள வேண்டும் அம்மான் போற்றி இருள் தட அருளும் இறைவா போகோற்றி தளர்ந்தேன் அடியேன் தமியேன் போகோற்றி. இல்ல நான் ரொம்ப தளர்ந்தப்பா என்னை ஆட்கொள்ளணும். களங்கொல கருத அருளாய் போற்றி. களங்கொல என்ன களம்னரு? இந்த நெஞ்சத்தை களமாக கொள்ள, நெஞ்சத்தை இடமாக கொள்ள அருள் வேண்டும்.
1: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: ஓம் நம சிவாய். Shaivam.org இன் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் இப்பொழுது கேட்க இருப்பது திருமுறை இசை. வழங்குபவர் சிவத்திரு காயத்ரி வீரநாராயணன் அவர்கள். வணக்கம். ஓம் நம சிவாய்.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம்
1: திருநாவுக்கரசு நாயனார் அருளி செய்த 6 திருமுறை திருத்தாண்டகம்.